தேவன் நீராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யுமங்கள் துய்யாதி தூயவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யுமங்கள் துய்யாதி தூயவரே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆயிரம் நாமங்களை கொண்ட எங்கள் தேவாதி தேவனே, ஆயிரம் நாமங்களாலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆயிரம் நாமங்களாலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு ஆயிரம் நாமங்களை கொண்ட தேவனை, ஆயிரம் நாமத்தினாலும் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மகத்துவமும் உன்னதமுமான நாம

துதித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் எல்லாம் உம்முடைய பாதபடியில் நின்று நாங்களும் உம்மை பரிசுத்தர் என்று போற்றுகிறோம், பரிசுத்தர் என்று துதிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எல்லாம் வல்லவர் என்று துதிக்கிறோம், நீரே மேலானவர் என்று துதிக்கிறோம், நீரே மகத்துவமானவர் என்று துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீரங்கள் மேய்ப்பராயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீரங்கள் ஆச்சரியமான தேவனாயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மேலான தேவன் என்றும் துதிக்கிறேன். நீர் மேலானவர், நீர் மேலானவர், நீர் போதுமானவர், நீர் மகத்துவமானவர் என்று மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள், எங்கள் மேலான தேவனுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள், பரிசுத்தருடைய கரத்தின் நிழலில் நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள், கிருபையின் கண்கள் எங்களை காண நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே.

தேவனே, நீர் மேலானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவன் நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபை உள்ள தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். சத்ருவின் வல்லமைகளை எல்லாம் வெல்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் தந்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரி

அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவன் நீர். பூமி அனைத்திற்கும் ஒரே தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். பூமி அனைத்திற்கும் மேலும் உன்னதமானவர் என்று

தவிர எங்களுக்கு வேறு தேவன் வேறு யாரும் இல்லை என்று ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோக்கும் எங்களை தப்பு வைக்கிறவரே உமக்கு நன்றி ஐயா. பொல்லாப்பு எங்களை அணுகாமலும் பாதி எங்கள் கூடார் எங்களை அணுகாமலும் விபத்து பொல்லாப்புகள் எங்களை நோக்காமலும் நீர் காத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவரீர். நீர் அவனவன் செய்கைக்கு ஏற்ப பலன் அளிக்கும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி தேவரீர். நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்காகவே நீர் யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று உங்க நோக்கி கூப்பிடும் நேரங்கள் எல்லாம் எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிமடுக்கும் தேவன் நீர். எங்கள் விண்ணப்பங்களுக்காக உம்முடைய செவிகள் திறந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எக்காலத்திலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்போம். எப்போதும் உம்முடைய துதி எங்கள் நாவில் இருக்கும் ஆண்டவரே. அந்த கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்த தேவன் அல்லவோ ஆண்டவரே. உம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர் என்று. இதுவரையிலும் எங்கள் பலவீனங்களை நீக்கி வியாதிகளை நீக்கி எங்களுக்கு சுகம் தந்த தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்திலும் வியாதிகள் பலவீனங்களோடு இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும்

அவர் புதிய போதுமே நாவல் இருக்கும் என்ற வார்த்தைகளின்படி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே பரிசுத்தர், நீரே அற்புதமானவர், நீரே வல்லமை உள்ளவர். உம்முடைய கரத்தின் செய்கைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானது என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் வாஞ்சியாயிருக்கிற எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து விடுவிக்கின்றவனே, நீரே எங்கள் தேவன் என்றும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மை மட்டுமே நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. நாளுள்ளளவும் நாங்கள் உம்மை கீர்த்தனம் பண்ணுவோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பெரியவரும் மகாபலம் உள்ளவருமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரி

0: எங்கள் பாடல்களோடு வித வார்த்தைகளோடு வித வாசிப்புகளோடு வழிநடத்தி உங்களை கத்தரலாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். கத்தடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் கத்த சொந்த தாளந்துகளை அவருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்கும் எடுத்து வந்து இந்த இரவு நேரத்திலும் வழிநடத்தினீர்கள். கத்தரலாமே சுகமான நிச்சயத்தை தந்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமோ அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடிகரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியையும் ஒப்புவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். God bless you. Amen.
1: Amen. Amen. Amen. Nandi brother. God bless you.

0: வைத்திருக்கிறார். நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுவோம். ஆமேன், ஆமேன்.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
0: நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சியை கடந்து செல்ல இருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி?
1: Recording in progress.
0: Pattimandram. Brother. Brother.
1: Recording stopped.
0: ஒரு பட்டிமன்றம் நடத்த போற நீங்கள் அதுல நிக்கிறேன்னா நெல்லுங்கோ, அல்லது ஐந்து மணிக்கு பிறகு வாங்க ஐயா.
2: உங்களுடைய அஞ்சு மணிக்கு பிறகு? ஓகே பிரதர்.
0: ஓகே
2: ஓகே ஓகே.
0: வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.

இன்றைய நாளிலே விசேடமாக பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயா தொகுப்பாளராக பொறுப்பெடுப்பார், வழிநடத்துவார். நாங்கள் ஆயத்தமாகவும் கத்தடி கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த பட்டிமன்றம் தலைப்பு ஒளி. ஒளி வருகின்ற பொழுது இருள் விலகிவிடுகிறது. அந்த இருள் எங்கே போகிறது? ஆமேன். அதுதான் இன்றைய நாளிலே பட்டிமன்றம் எங்களுடன்

0: போம் இந்த வேளையிலும் ஒரு மைந்தனையாக வரவேற்போம். பிரைஸ் லார்ட் ஐயா.
1: பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட்.
0: ஆமே. இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். எங்களுடன் சகோதரி ஜனத் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து, மாலை வேளையிலும் சகோதரர் மைந்தன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து, காட்சி காலை வேளையிலும் காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் தாசனம் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து பாஸ்டர் ஞானவண்ணன் இணைந்திருக்கிறார் டொரண்டோவிலிருந்து. அந்த வகையிலே உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறுவலப்பை கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இனி இப்போ ஒருவரையும் கதிர்தாமை நேரத்துக்கு இணைத்து வழிநடத்துவாராக மற்ற வானர் அவர்கள் முனைவார்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் அவர் மாயந்தனையாவிட ஒப்படைப்போம் வழி நடத்துங்கள். God bless you. Amen.
1: Amen. Amen. இன்றைய நாளிலே சங்கமா வானொலியிலே பட்டிமன்றம், இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு நாங்கள் லைட் போடைக்க இருள் போகின்றது, அந்த இருள் எங்கே போகின்றது, அதாவது இரவு நேரங்களிலே அரையிலே லைட்டை போடும் பொழுது அந்த இருள் டக்குன்னு போய்விடு, அந்த இருள் எங்கே போகின்றது. இரண்டாவது கேள்வி, உங்களோட ஹோலில் உங்களோட மேசையிலே சோஃபாவுக்கு இருள் இருக்கின்றது, அப்படியானால் இந்த வெளிச்சத்தில் இருந்து கொண்டு அந்த இருள் ஏன் அருக்கில் இருக்கின்றது. 8 நிமிடங்கள் ஒருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்ம இதில் ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம்மா வானொலி நிலையத்திலே இந்த பற்றுமன்ற நிகழ்ச்சியை சுவாமி உமது பாதபடியிலே வந்திருக்கிறேன் ஐயா. உமது ஊழியக்காரர் அநேகர் வந்திருக்கிறார் சுவாமி, வேதாம ரீதியிலே உலகக்காரின் ரீதியிலே விட சொல்ல கத்தாவே வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கேன் சுவாமி ஐயா. நான் கற்றுக்கொடுற நேரம் ஆண்டவரே, இந்த பட்டிமன்றத்திலே அநேக காரியங்களை வேதாங்கத்தின் மூலமும் உலக சிந்தனைகள் மூலமும் கற்றுக்கொள்ள ஒரு நேரத்தை தந்தீரே இந்த சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் ஒரு பிரசன்னம் ஒரு வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும், சங்கம வானொலியை மூடட்டும், கலந்து கொண்ட ஊழியர்கள் கலந்து கொண்ட பிள்ளைகள் எல்லோரும் பிரசனத்தால் மூடி கத்தாவை நீர் வலியுறுத்த வேண்டுமாக ஐயா. இன்றைய நாளே சுவாமி நடத்துகின்ற இந்த பட்டிமன்றம் உமது நாம் ஒன்றை மகிமைப்பட்டும் ஆண்டவரே, இந்த வார்த்தையில் விதைக்கப்பட கிருப செய்ய வேண்டுமாக. எல்லாம் இல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இல்ல நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமே நாமே. இன்றைய நாளிலே பட்டிமன்றத்தின் தலைப்பு, அரையும் பொழுது சூய் போடும் பொழுது வெளிச்சம் வர இருள் அகன்றது, இருள் எங்கே போகின்றது, இந்த கேள்வி. இரண்டாவது கேள்வி, நீங்க ஹோல் இல்ல போக மேசைக்கு கீழே இருள், சோகாக்குள்ள இருள், ஆனா வெளிச்சம் இருக்கு, அதே நல்ல இருள் இருக்கு. இந்த கேள்வி 8 நிமிடங்கள் ஓடுதன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய முதலாவது வந்த பாஸ்டர் ஞானவண்ணன் தான் முதலாவதா வந்திருந்தார். நாங்கள் அவருடைய என்ன அவருடைய என்ன கூறுகள் என்பதை கேட்போம். அதற்கு பிறகு பாஸ்டர் ஆண்டன் தாசன் வருவார். நாங்கள் முதலாவது பாஸ்டர் ஞானவண்ணன் அவர்களை அழைப்போம் பட்டிமன்ற தலைப்பிலே. முதலாவதாக பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஞானவண்ணன்.
2: பிரைஸ் லார்ட் அங்கிள், நான் பேசுகிறது கேட்கிறதா?
1: அருமையா கேட்கின்றது.
2: ஆமென், ஆமென், நன்றி. தேங்க்யூ. உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. அருமையான ஒரு ஜெபம் செய்தீர்கள். நான் ஆரம்பிக்கலாம் தானே?
1: ஆமா, உங்களுக்கு 8 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. 8 நிமிடங்களுக்குள் உங்களுடைய உங்களுடைய வீரத்தை சொல்லுங்கள். ஆமென்.
2: சரி, அந்த 8

0: சண்டை விளங்கப்படுத்த வேண்டியவர் பரிசுத்தாவியானவர். நான் பேசுகிற வார்த்தைகள் ஒலிபயமாக உங்கள் மத்தியிலே வந்தாலும் உங்கள் இருதயத்துக்குள்ளே சுமந்து செல்ல வேண்டியவர் பரிசுத்தாவியானவர். ஆகவே கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இதை இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயங்களில் பதிய பண்ணுவாராக. உலக பிரகாரமாக நாங்கள் இதுக்கு பதில் அளிக்க வேண்டுமே ஆனால் சயின்டிபிக்கலி, அதாவது விஞ்ஞான ரீதியாக அல்லது பௌதிகவியல் ரீதியாக, ஒளி வந்து வரும் பொழுது இங்கேயும் வந்து என்ன செய்கிறது, நிழலானது உருவாகுகிறது என்பது மிகவும் ஒரு அடிப்படை உண்மையாக இருக்கிறது என்றால் ஒளி நேர்கோட்டிலே பயணம் செய்கிறது. அதற்கு நேர்கோட்டிலே அதற்கு மத்தியிலே தடையாக இருக்க வருகிற காரியங்கள், அதற்கு பின்பாக இருக்கிற இடங்கள் எல்லாம் அதுடன் நிழலே அதற்கு இருளாக இருக்கிறது. நாங்கள் ஒருவேளை ஐயா சொன்னது போல வீட்டிலே நாங்கள் சுவிட்சை போடும் பொழுது ஓரளவுக்கு நாங்கள் இருளை பார்க்கக்கூடியதாக இருந்தாலும், ஆனால் பெரிய அளவுகளை பார்க்கும் பொழுது, பூமியை பார்க்கும் பொழுது, சூரியன் ஒரு திசையில் உதிக்கும் பொழுது அந்த பூமியின் மறுபக்கமே, பூமியின் நிழலே இருளாக இருக்கிறது விஞ்ஞான ரீதிப்படி. ஆனால் நாங்கள் வேதாகம ரீதிப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாமே வெளிச்சத்தை படைத்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே எங்களுக்கு இருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகத்திலே முதலாம் அதிகாரத்திலே இருக்கிறது, இரண்டாவது வசனம் இருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகவே ஒரு காரியத்தை இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும், வெளிச்சம் உருவாகுவதற்கு முன்பாகவே இருள் இருந்தது, அது அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டிருந்தது என்று வேதாகம ரீதியிலே நாங்கள் காண்கிறோம். ஆகவே அந்த பூமியிலே முதல் இருந்தது வெளிச்சம். ஆனால் அந்த ஆதியாகம புஸ்தகத்திலே இருளை ஆண்டவர் உருவாக்கினார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் நாங்கள் வேதாமத்திலே அது உண்டு, ஆனால் இந்த சிருஷ்டிப்பின் காலத்திலே உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் இதை ஏசியா தீர்க்கதரிசி அதை சொல்லுகிறார். ஏசியா 45:7 வசனம், ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்கினே, வருகிறவர் நானே என்று அவர் சொல்லுகிறார். அப்ப ஒரு காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒளியை ஆண்டவர் படைத்து அது நல்லது என்று சொல்லி ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கினார், ஆனால் அதற்கு முன்பாகவே இருள் இருந்தது, அதையும் உருவாக்கியவர் ஆண்டவர் தான். அது நீங்கள் இந்த வேதாகமத்திலே இல்லாவிட்டாலும் ஜூதர்கள் மத்தியிலே, அறிஞர்கள் மத்தியிலே, அவர்கள் ஜூத எபிரேய அறிஞர்கள் மத்தியிலே இந்த சிருஷ்டிப்பை குறித்து அவர்கள் ஆண்டு கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் இந்த முதலாவது வசனத்துக்கும் ஆதியாகமும் இரண்டாவது வசனத்துக்கும் இடையிலே பெரிய எத்தனையோ ஆண்டுகள், பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் போயிருக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இது அவர்களுடைய ஆராய்ச்சியில, வேதாகம ஆராய்ச்சியில இருக்கிறது. இதை சொல்லுவார்கள் கேப் தியரி, இடைவெளி, ஒரு இடக்கிளை உள்ள தியரி, அது ஒரு தியரியாக இருக்கிறது, ஆனால் நிறுவனம் ஆக்கப்படாததாக இருக்கிறது என்றால் எப்பொழுதுமே அது தியரி, ஒரு தியரி, ஒரு கூற்று என்பது விஞ்ஞான ரீதியாக சரி, ஆராய்ச்சி ரீதியாக சரி, அது கூற்று கூற்றாகவே இருக்கும். அதனாலதான் கூற்று எனப்படுகிற, அதாவது மனிதனை உருவாக்கி மனிதன் குரங்கிலே இருந்து உருவாக்கப்பட்டான் விஞ்ஞானம் சொல்லுகிறது கூட ஒரு ஒரு தியரி, ஒரு கூற்றாகவே இருக்கிறது, நிரூபிக்கப்படாதது. எத்தனையோ ஆதாரங்கள் இருந்தாலும் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அதே போலதான் பாருங்க, இதுவும் வந்து இருக்கிறது. ஆனால் விஞ்ஞானத்திலே தீர்க்கதரிசிகள் வேதாகமத்திலே தீர்க்கதரிசனிகள் மூலமாகவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவர்கள் தேவனை அறிந்து அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது இந்த வெளிச்சத்தை குறித்து அதிகம் சொல்லும் படிம்படியாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே பூமியிலே இப்பொழுது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமே ஆனால் இருளானது எப்பொழுதுமே இருக்கிறது. ஆனால் அந்த இருள், வெளிச்சம் வரும் பொழுது இருள் அங்கே இருந்து ஓடி போகிறது. இன்னும் அழகாக சொல்ல வேண்டுமே ஆனால் வெளிச்சம் வரும் பொழுது இருள் செயலற்று போகிறது, ஒரு இடமும் ஓடி போவதில்லை, அது செயலற்று போகிறது. அதனாலே தான் பாருங்கள், இருளில எவ்வளவு ஆபத்துக்கள் இருந்தாலும் ஒரு இருட்டு அறைக்குள்ளே ஒருவனை விட்டு பூட்டி அதுக்குள்ள எத்தனை பாம்பு எத்தனை தேள் எத்தனை பல்லி இருந்தாலும் சரி, அதுக்குள்ள ஆபத்து அவனுக்கு தெரியாது. எப்பொழுது வெளிச்சம் வருகிறதோ அப்பொழுது அவனுக்கு தெரிகிறது எந்த திசையிலே தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்கள், அதனாலே தான் பாருங்கள், கர்த்தர் உருவாக்கி அவர் படைத்த இந்த அண்ட சராசரங்களில் பூமியை மாத்திரம் இல்லை, பூமியையும் அதை சேர்ந்த இந்த அந்த கொஸ்மிக் வேர்ல்டு, இதை சூழ இருக்கிற அனைத்து காரியங்களிலும் அவருடைய படைப்புக்குள்ளே வந்தது. அவர் இதை நாங்கள் காணும்படியாக என்ன செய்தார் என்றால், வெளிச்சம் நல்லது உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, அது நல்லது என்று சொல்லி எங்களுக்கு கண்டார். அதன் பிற்பாடாக என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டால் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இருளானது இப்பொழுது என்றுமே இருக்கிறது என்றால் ஆண்டவர் தான் இதை உருவாக்கினார். அதுக்கு ஆதாரங்கள் ஆவியானவர் தான் உங்களுக்கு படித்து படுத்த வேண்டும். ஆனால் இந்த இருள் இல்லாத ஒரு காலம் இருக்கிற ஒரு இடம் உண்டு. அது வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் 21:25 இங்கே சொல்லுகிறது, அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. இது பரலோகத்தை பற்றி, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நேரத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அங்கே ராக்காலம் இல்லை. ஆண்டவர் இருளை உண்டாக்கி இரவுக்கு அந்த இருண்ட நேரத்துக்கு இரவு என்று பெயரிட்டார், ஒளி வருகிற நேரத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். ஆகவே அந்த இரவானது ராக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே அந்த இருளான காரியம் ஒரு இடத்துல இருக்காது இங்கே என்றால் அந்த பரலோகத்தில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருக்கு அதே பூமியிலே அவர் எங்களுக்கு நாங்கள் ஒரு சில காரியங்களை கண்டுகொள்ளும்படியாகவும் அந்த இருளுக்கும் ஒரு குணாதிசயங்களை கொடுத்திருக்கிறார். இருளுக்கும் வெளிச்சம் உண்டு. ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு போதுமானபடி காரியங்களை வெளிப்படுத்துகிற குணாதிசயம் கிடையாது. அதனாலதான் பாருங்கள், சரீரப்பிரகாரமான அந்த இருளை யாருக்கு வெளிச்சமாக இருக்கும் என்றால், ஒருவேளை கண் பார்வை தெரியாமல் பிறந்தவர்களுக்கு வெளிச்சத்துக்கு வெளிச்சத்தை அவர்களுக்கு நாங்கள் இதுதான் வெளிச்சம் என்று சொல்ல முடியாது. அதை அவர்கள் உணர முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு பார்வை இல்லை. ஒருவேளை அவருடைய நினைவுகளிலே ஏதாவது படம் ஓடுமோ அதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அதனால் பாருங்கள், ஆண்டவருக்கு மத்தியிலே அந்த பார்வை இல்லாதவர்களுக்கு இருக்கிற பார்வை இல்லை உள்ள இருள், அவர்கள் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவர்களுக்கு இருள கூட கருப்பு என்று சொல்ல முடியாது. என்ற அவர்களுடைய ஆரம்பமே அதுதான். அதன் மத்தியிலும் அவர்களுடைய பார்வை இருக்கிறது, ஆவிக்குரிய பார்வை. அதனாலதான் பாருங்கள், ஆண்டவர் அந்த இரவை கூட ஒரு நோக்கத்துக்காக படைத்தார். அதனாலே தான் பார்வை இல்லாதவர்கள் பார்வை அடையும் பொழுது அவர்கள் மத்தியிலே வருகிற அந்த வெளிச்சத்தின் மகிமை என்பது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை மிகவும் வல்லமை உள்ளதாக அவர்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த இரவையும் இருளையும் ஒரு நோக்கத்துக்காகவே உருவாக்கினார். ஏனென்றால் சங்கீதம் சொல்லுகிறது 104:20, நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். ஒரு சில மிருகங்கள் காட்டு ஜீவன்கள் பார்த்திருந்தால் அவைகள் நடமாடுகிற நேரமே ராக்காலம் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பகலிலே தூங்கி இரவிலே நடமாடுவதற்காக அவருடைய அந்த படைப்பின் கரங்கள் இதை ஒரு நோக்கத்துக்காகவே செய்தது. இது வாழ்க்கை சுழற்சி என்று சொல்லப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மிருகங்களுடைய வாழ்க்கைக்கும் உள்ள உறவு இந்த சுழற்சிக்குள்ளே அடங்குகிறது. ஆனால் இதன் மத்தியிலும் இந்த இரவு, அந்த வெளிச்சம் வர போகிற இரவு வந்து வெளிச்சம் வரும் பொழுது நீங்கி போகிற இருள் என்பது உலகையே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இருதயத்திலே ஒரு இருள் உண்டாகிறது ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல். அது அந்தகாரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். என்றால் அங்கே எல்லார் மத்திலையும் இப்பொழுது இருள் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவருமே கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது. பகற்காலம் இருக்க மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியையை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார் ஆண்டவர் இயேசு, யோவான் 9:4. ஆனால் ஒரு நேரம் வருகிறது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம் நேரம், அது வந்து அந்தகாரப்படுத்தப்பட்ட இருளாக வெளிப்படுத்துகிறது வேதம். ஏனால் அந்த அந்தகாரம் இருள் என்பது அதற்குள்ளே ஒரு மனிதனுடைய இருதய சிந்தனைகளும் மிகவும் ஆழமான செயலற்று போன ஒரு காரியமாக அது ஆகிறது. பாருங்கள் சங்கீதம் 105:28, அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார், அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை. உருவாக்கினார் ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 9:4, அந்த பகற்காலம் இருக்கு மட்டும் அந்த ஆவிக்குரிய காரியங்களை, அந்த வெளிச்சத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பாருங்கள், வெளிச்சத்திலே நடப்பவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது. வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் பூரண பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த வெளிச்சம் ஒவ்வொரு மத்தியிலும் உதிக்க வேண்டும் என்று விதிக்கிறார், அதை விரும்புகிறார். அந்த வெளிச்சம் வராவிட்டால் எப்படி இருள் நீங்கி போகும்? இருள் நீங்குவது கிடையாது, வெளிச்சம் இல்லாத இடமே இருளாக தோற்றம் அளிக்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த நேரத்துக்கு நன்றி. அவ்வளவுதான் நேரம் நினைக்கிறேன். ஆமென்.
1: அப்படியே லைன்ல இருந்துங்க பாஸ்டர். இதுவரை நேரம் பாஸ்டர் ஞானவண்ணன் அவருடைய செய்தியிலே ஆழமான சத்தியங்கள் இருக்கின்றது. அப்படியே நின்று கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இந்தியாவில இருந்த ஒரு சகோதரி இதுக்கு அனுப்பி இருந்தார், அதை கேட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் போயிடலாம். அசீரியக்கள் இந்தியாவில இருந்து நான் கேட்ட கேள்விக்கு ஒரு சகோதரி பேர் கொடுத்திருக்கார். இது அதை கேட்போம்.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலியில் இருந்து மகேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை தொடுத்தார்கள். ஒரு அறையிலே சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் வரும்போது அந்த அறையில் இருந்த இருள் எங்கே போயிடுச்சு? சுவிட்ச போட்டோடனே அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அதுதான் கேள்வி. ஐயா அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். இந்த கேள்விக்கு வேத புஸ்தகத்தின் வழியாக பதில் அளிப்பது மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு ஆதாரமாக நம்முடைய தேவன் பாருங்க, இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்கும் போது அவர் முதலாவது இந்த வானத்தை, இந்த பூமியில இருந்த ஒரு காரியம் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:2 இவ்வாறு போடப்பட்டிருக்கும். பூமியானது ஒழுங்கின்மயம் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3:3, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். தமிழர்களே, இங்க எழுதப்பட்டிருக்குது இருள் அங்க இருந்துதான், ஆழத்தின் மேல இருள் இருட்டு அங்கதான் இருக்கு. ஆண்டவர் வாய திறந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று, அப்ப அந்த ஆழத்தின் மேல் இருந்த இருள் எங்கே போயிற்று? அதுதான் கேள்வி. வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அந்த இருட்டு எங்க போயிருச்சு? ஐயா ஒரு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஒரு அறையில கட்டிலோ அல்லது சோஃபாவோ சேரோ அதற்கு அடியிலே வெளிச்சம் போகாமல் இருட்டாகத்தானே இருக்கிறது? அப்ப அந்த அறையில முழுவதுமாக வெளிச்சம் இருக்காது, அப்படித்தான அர்த்தம்? அந்த பொருட்களுக்கு அடியில வந்து வெளிச்சம் வந்து போகாதே, இருளானதுதான் அங்கே பரவி கொண்டிருக்கிறது என்று கேட்டார்கள். மிகவும் சரியான கேள்வி ஐயா கேட்டிருந்தார்கள். இதுல போடப்பட்டிருக்கோம் பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அப்ப அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அருமையானவர்களே, அந்த இருள் தேவன் வந்து சொன்ன வார்த்தை பாருங்க, அந்த இருட்டை விழுங்கி விட்டது. அருமையானவர்களே, ஏன் அப்போ ஒரு அறையில இருக்கும்போது ஒரு பொருள் வந்து மேல இருக்கும்போது பொருளுக்கு மேலே வெளிச்சம் இருக்கும், பொருளுக்கு அடியில மறுபடியும் இருள் சூழ்ந்தே இருக்கும்? அப்படி என்றால் என்ன, இந்த பொருள் வந்து வெளிச்சத்தை உள்ளே வந்து என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை, மறைக்கிறது. ஆனா நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எப்படி வந்து ஒரு அறையில இருக்கிற கட்டிலோ சோஃபாவோ வெளிச்சத்தை மறைச்சுக்கிட்டு இருக்குதோ தவிர, இந்த இருட்டு வந்து சுவிட்ச் போட்ட மாத்திரத்திலே வந்த அறை முழுவதும் வீசிக் கொண்டிருக்கிற வெளிச்சத்தை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. பாருங்க, இருள் வந்து வெளிச்சத்தை கவிக்கொள்ள முடியாது, ஆனா வெளிச்சம் இருளை விழுங்கி விடுகிறது.
3: நன்றாக இந்த வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன்.
2: நன்றி. அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், இந்த வினாவை கேட்டவர்கள் எல்லாருக்கும் பாருங்க, அந்த வேதத்திலிருந்து ஆதாரத்தோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம் என நம்புகிறோம். இதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் அது அடுத்த வசனத்தோடு உங்களை அனைவரோடும் கூட நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி.
1: இதுவரை நேரம் எஸ்டர் ரூபி இந்தியாவிலிருந்து அனுப்பியிருந்தால், அநேகர் இந்தியாவிலிருந்து அனுப்பியிருக்கிறார்கள், நாங்கள் கேட்போம். அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் அஞ்சன் தாஸ் நாயம் காபர் ஒன்றாரியோட கேட்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அஞ்சன் தாஸ் நாயம். பாஸ்டர் பிரைஸ் லார்ட், சத்தம் வரையில பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அஞ்சன் தாஸ் நாயம்.
3: ஓ பிரைஸ், பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா.
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இந்திய நாளே கேள்வி, ஒரு அறையில சுவிட்ச போட்ட உடனே இருள் மறைகிறது, அந்த இருள் எங்கே போகின்றது? ரெண்டாவது கேள்வி, ஹோலிலே சோபா மேசை இருக்கின்றது, வெளிச்சம் இருக்கு, ஆனா சோபாவுக்கு இருள், இந்த மேசைக்கு இருள், எப்படி அந்த இருள் இருக்குது? 8 நிமிடங்கள் உங்களுடைய விளம்பரத்தை தாங்க பாஸ்டர்.

வேதாகங்கள் ஏசாயா 45 அதிகாரம் 6 வசனத்தில் சொல்லப்படுகிறது, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ

ராஜ்யத்தில் வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்ளுகிறீர்கள், மரணத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது இருளை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். இப்படியாக இருளான நரகத்தில வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். பாருங்கள், அவர்தான் ஆமோஸ் 5:8 இதய இருளை விடியற்காலமாக மாற்றுகிறவர், பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர், காற்றை உருவாக்க

74 அதிகாரம் 16 வசனம் சொல்கிறது, பகலும் உம்முடையது இரவும் உம்முடையது, தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். இப்படியாக படைப்பின் தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இன்றைக்கு நரகத்தையும் அவர் தான் படைத்தவர். படைத்ததற்கு

ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிற

பாருங்கள், ரெண்டு சாமுவேல் 22 அதிகாரம் 12 வசனத்தில், ஆகாயத்து மிருகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்க கூடாரமாக்கினார். இருளை பாருங்கள், கார் மிருகத்தை அப்படியே முகில்களுக்கு மேல சுற்றி அது மல்லியாக தண்ணீரை உள்ளுக்கு அடைத்து வச்சிருக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களுடைய வாழ்வில கர்த்தராய தேவரீர் என் விளக்காயிருக்கிறேன், கர்த்தர் என்

இருக்கிறார். இதில் வெளிச்சமாக வெளிச்சமாகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், அவர் யோபு 12:22 அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். இன்றைக்கு மரண இருளை

அந்த இதழை ஒளியாக ஒளியுள்ள ராஜ்யத்தில ராக்காலமில்லாத ராஜ்யத்தில எங்களை வாழ அழைத்திருக்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, நாங்கள் யோபு 29:3 வசனத்துல பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின்

பாருங்களே சாயா அஞ்சாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல பார்க்கும் பொழுது இந்த உலகம் தீமைக்கு அடிமைப்பட்டிருக்கிறது, நன்மைகளை வெறுக்கிற உலகமாக பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள் தீமையை நன்மை என்றும், ஏசாயா ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி

0: அந்த ஃபேக்டரியில இருந்து வருகிற லைட் அந்த ஒளியை கொடுக்கிறது. ஆமென். தேங்க் யூ பிரதர் மகேந்திர ஐயா. காட் பிளஸ் யூ எவ்ரிபடி. காட் பிளஸ் ஆல்.
1: இதுவரை நேரமும் பாஸ்டர் ஹண்டன் டாஸ் டைம்ஸ் கபர் என்று தன் வழிபாட்டை கொடுத்திருந்தார். இதுவரை முதலாவது பாஸ்டர் ஞானவண்ணன், இரண்டாவது சிஸ்டர் எஸ்தர் ரூபி இந்தியா, மூன்றாவது பாஸ்டர் ஆஞ்சல்ஸ் காபரோ ஒன்டாரியோ, அடுத்த சிஸ்டர் ஜனத்தை அழைக்க போறோம், ஜனத்துக்கு பிறகு எஸ்தர் இதுக்கு விடை அடுத்த வியாழக்கிழமை. நான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து எவர் சொன்னது சரி, எந்த முடிவு சரி என்று நாங்கள் கூறுவோம். சிஸ்டர் ஜனத்
2: பிரைஸ்லோட்
1: ஜெர்மனி. இன்றைய நாளே இந்த பட்டுமடத்தில் கேள்வி நன்றாக கேளுங்கள். உங்கள் அறையிலே சுவிட்ச போட்டோன்னு வெளிச்சம் வருகிறது, அந்த இருள் எங்கே போகிறது? முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி, உங்களுடைய ஹோல் மேசை இருக்கின்றது, சோபா இருக்கின்றது, நீங்க லைட்லாம் இருக்கிறீங்க, ஆனா சோபாக்குள்ள இருள், கடலுக்குள்ள இருள், அந்த இருள் ஏன் போகவில்லை? இதான் கேள்வி. உங்களோட வெற்றி மடம் உங்களுக்கு தருகிறேன், தொடர்ந்து வெளிப்பாட்டை தாருங்க சிஸ்டர்.

உலகத்தின் மேல் அங்கு இருள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த ஆழம் அங்கு ஏலோகிம் என்று சொல்லப்படுகிற அந்த தேவன் அதன் மத்தியிலே வெளிச்சமானார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வெளிச்சம் வந்தபோது முதல் வேலை எங்கள் ஆண்டவர் தேவன்

எங்கள் தேவனுக்குரியது அல்ல, எங்கள் தேவனுக்குரியது வெளிச்சம். எல்லா புகழும் இறைவனுக்கே. தொல்ல தருகின்ற இந்த இருள் வந்த போதிலும் எங்கள் தேவனுடைய எல்லை மாறாது, அதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த இறைவனுக்கு முன்னால் வெளிச்சம் தோக்காது, வெளிச்சம் எப்பொழுதும் வெற்றிதான். வெளிச்சம் வந்தால் இருளோடி செயலிழந்து போகிறது, அது மறைவிடங்களில் தான் நிற்க முடியுமே தவிர வெளிச்சத்தில் முன்னால் நிற்க முடியாது. இருள் இருள் தான், வெளிச்சம் வெளிச்சம்தான். இந்த இயேசு கிறிஸ்துவாகிய அந்த மெய்யான ஒளி, அவருடைய வெளிச்சம்தான் உலகத்திலேயே பெரிதான ஒரு வெளிச்சம். அது மனிதனால் உண்டாக்க முடியாத வெளிச்சம். இந்த லைட் போட்டால் அது கொஞ்சம் இடம்தான் லைட் பத்தும், அல்லது ஒரு ரூமுக்கே ஒரு அறைக்குள்ள பத்தும். அதுக்கு கீழே இருக்கிற அந்த சோபாவுக்குள்ளே அந்த கொஞ்ச இடத்துலதான் இருள் இருக்க முடியும். ஆனா கீழே இருக்கிற இருளை பார்க்கறது என்ன? எங்களுடைய பெரிய தேவனுடைய வெளிச்சம் பெரிதா இருக்கிறது, அதை பாருங்கள். வீட்டுக்கு வெளிச்சம் மின்சாரத்தில இருந்து, அந்த அடித்தளத்தில இருந்து இருளை போக்க எத்தனை பெரிய இணைப்புகள் ஒன்றொன்றாய் இணைக்கப்பட்டிருக்கு. வீடுகளுக்கு எல்லாம் ஒன்றொன்றாய் அங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த மின்சார வயர்கள். அதனால் தான் நாங்கள் அங்கு வெளிச்சத்தை பொழுகிறோம். அதே போல எங்கள் மெய்யான ஒளியாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் இணைக்கப்பட்டிருந்தால்தான் அந்த வெளிச்சத்தை பெற முடியும். ஏனென்றால் உலகம் இருளுக்குள் இருக்கிறது என்பது வேதம் கற்றுத்தருகிறது. பாருங்கள், ஞான கண்ணில் பார்த்தால் சுத்தமான வெளிச்சம், ஊனக்கண்ணில் உங்களுடைய ஊனக்கண்ணில் பார்த்தால் இருளின் குற்றம் தெரியும். ஏனென்றால் யோபு சொல்லுகிறார், யோபு 38:9 வசனத்திலே சொல்லுகிறார், மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதுக்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்?

அவன் வெளிச்சத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளை அழைக்கிறார், இருளுக்கு நரகத்திலே அங்கு தேவனை மறுதளிக்கிறவரை அங்கு தள்ளுகிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த அவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். உலகிலே இருளை போக்க சர்வ ஞானமுள்ள சர்வ ஞானிக்கே முடியும் என்பதை நாங்கள் கண்டுகொண்ட உண்மைகள். அவரால் உருவாக்கப்பட்ட ஒன்றுக்கும் கேள்வி கேட்க முடியாது. அதனால் உங்கள் வினாக்களுக்கு இன்றைக்கு இயற்கை நமக்கு தாழ்மையான பாடங்களை கற்று தரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஏசாயா 9:2, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கொலோசியர் 1:13, இருளின் அந்தகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் இருளின் அதிகாரம் எங்களுக்கு, அதிலே இருந்து அந்த இருளிலே இருந்து எங்களுக்கு வெளிச்சம் தர எங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை எல்லா மக்களும் அறிய வேண்டிய ஒரு தருணமாய் இருக்கிறது. ஏனென்றால் உலகத்திலே பகலும் இரவும் இருப்பது போல இரண்டு ராஜ்யமும் இருக்கிறது.

தோபாவுக்கு கீழே அந்த இருள் இருக்கிறதை நாங்கள் காண்பிக்க கூடியதாய். இந்த இருள் இருக்காதபடிக்கு நீங்க தேவனிடத்திலே வந்தால்தான் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே பிரகாசிக்கும். அப்பொழுது நீங்க வெளிச்சமானவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இருள் எங்கே போகும் என்றால் அந்தகாரத்துக்கு போகும். அதை இருளின் ஆதிக்கம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இருளின் ஆதிக்கம் அகல வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வெளிச்சத்திலே எல்லாரும் பெற வேண்டும். ஏனென்றால் அங்கு இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும்.

ஆனால் எங்களுடைய நிரந்தர இடமாகிய பரலோகத்திலே அங்கே வெளிச்சம் மட்டுமே இருக்கும். அதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கும் பிரயாசப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளே நாங்கள் போக வேண்டும். அவரோடு நாங்கள் அந்த வெளிச்சத்திலே களி கூற வேண்டும். அதுதான் உண்மையான சத்தியமாய் சுவிசேஷ ஆரம்பமாய் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், யோவான் 6:17 இதோடு முடிக்கிறேன். சீசர்கள் படகில் ஏறி கடலில் அக்கறையில் உள்ள கப்பர்நாமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருளாய் இருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. கடல்ல பெருங்காற்று அடித்தபடினா கடல் கொந்தளித்தது. சீசர்கள் இயேசு கடல் மேல்

அங்கு போக வேண்டிய துறைய பிடிச்சு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இருள் மனிதனை இழைப்பாரத்தான் ஆண்டவர் பறைச்சிருக்கிறார். இரவிலே அவன் தூங்க வேண்டும். ஆனா மிருகங்கள் வெடிக்கிட்டு தங்களுடைய உணவை சில எடுக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். ஆனால் அது நாளளவில் அது அங்கு இருளுக்குரிய மனிதர்களாய் மாறிவிட்டார்கள்.

மனிதனை இழைப்பார நல்ல நோக்கம் தான் இருந்தது. ஆனால் அந்த இருள் அங்கு அந்தகாரப்பட்டபடியால் அங்கு மனுஷனுக்குள்ளே இந்த இருள் வந்து விட்டது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏன்

செய்யத்தான் செய்யும். இன்னும் நாங்கள் பரலோகத்திலே நாங்கள் காலடி வைக்கும் போதுதான் அந்த வெளிச்சம், உண்மையான வெளிச்சம் வரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற இந்த கண்கள்

0: ஆசிரமங்களுக்குள்ளே இருக்கிறபடியா எங்களுடைய கால்கள் அந்த வெளிச்சத்திலும் அந்த பாதையிலும் தீபமா எங்களுக்கு நிற்கிறபடியா நாங்கள் பிழைத்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி என்னுடன் என்னுடைய காரியத்தை முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இதுவரை நேரமும் ஜெர்மனியில் இருந்து தன்னுடைய வெளிப்பாட்டை கொடுத்தால் அவர் காரியத்தை சொன்னால் இருளோடு சேலைத்து போகுது. சேலைத்து போற இடம் அங்கே ஒரு கேள்வி அங்கே உண்டு. இரண்டாவது, வெளிச்சம் வரும்போது இருள் போகுது. இருள் போற இடம் அங்கே ஒரு கேள்வியும் வருகின்றது. அருமையான வெளிப்பாட்டை கொடுத்தார். தொடர்ந்து அடுத்த வியாழக்கிழமைதான் இந்த முடிவெல்லாம் தெரியும். அடுத்த பாச வானறைய வந்து அவரை போகும். பிரின்சிபல் பாச வானறையா
2: சொல்லுங்க ஐயா.
1: இன்றைய பட்டிமன்றத்தின் கேள்வி, ஒரு அறையிலே சுவிட்ச் போகும் பொழுது வெளிச்சம் வருகிறது, இருள் மறையுது. அந்த இருள் எங்கே மறையுது? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, உங்கள் வீட்டு ஹோல மேசை இருக்கு சோபா, நீங்க வெளிச்சத்துல இருந்து கொள்றீர்கள், ஆனா மேசைக்கு கீழே சோபாக்கள் இருள் இருக்கு, அந்த இருள் ஏன் இருக்கு? இதுதான் கேள்வி. உங்களுடைய வெளிப்பாட்டை தாருங்கள். கத்தருங்களை ஆசைப்பாராக. ஆமா,
2: என்ன மாதிரி வழிபாடா? ஆவிக்குரிய வழிபாடா அல்லது
1: ஆவிக்குரிய வழிபாட்டையும் கொடுக்கலாம், உலகத்துறை வழிபாட்டையும் கொடுக்கலாம்.
2: ஏன்னா இதுல ரெண்டு வகையான இதுல ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஐயா. இதுல பாக்குற இதுல வந்து இந்த வெளிச்சம் இருள் என்று சொல்லப்படுகிற காரியத்தை நாங்க பார்ப்போமா இருந்தால், இங்க வேதத்திலேயே ஐயா பத்தராகிய யோபு சொல்லுகிறார். யோபு 38 அதிகாரத்துல நாங்கள் பாக்குற வழியில வேதம் சொல்லுகிறது ஐயா, 38:19, வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? கேள்விக்குறி. இரண்டாவது, இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்படி என்று சொல்லி சொன்னால் அதனுடைய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த வெளிச்சம் எங்கே இருந்து வருகிறது, அதனுடைய வழி எங்கே என்று கேட்கப்படுது. இரண்டாவது, இருளுடைய இருள் எங்க தங்கி இருக்கு என்பதை தான் இந்த இடத்துல கேட்கப்படுது. இப்ப நீங்க சொல்லுற பிரகாரம் ஐயா கேக்குதா? நான் சொல்றது நான் சொல்ற நீங்க சொல்லுகிற பிரகாரம், இந்த நாட்கள்ல ஒரு வீட்டுக்குள்ள நாங்கள் வந்து லைட்டா போடுகிற வேளையிலே அந்த வெளிச்சம் அதாவது எங்க இருந்து வருகிறது என்பது நீங்க ஒரு கேள்விக்குறியாக அவர் கேட்கிறார். இரண்டாவதாக, நீங்க சொல்லுகிற பிரகாரம் அந்த இருக்கிற சோபாவோ அல்லது இந்த நாட்கள்ல கபர்ட் அலுமாரியோ என்னவா இருந்தாலும் அதுக்கு கீழே இந்த நாட்கள்ல இருள் அங்க எப்படியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவர் சொல்லுற இருள் அங்கே குடிகொண்டு இருக்கிறதாம் சொல்லி சொல்லப்படுது. அப்படியானால் இருள் குடிகொண்டு இருக்கிற இடத்திலே வெளிச்சம் வருகிற வேளையிலே ஐயா என்ன நடக்கிறது சொல்லி சொன்னால் அந்த இருள் கூட இந்த நாட்கள் என்ன செய்யறதுனா பிரகாசிக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆனாலும் ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த வெளிச்சத்தை விரும்பாத இடம் தான் அந்த இடத்துல தான் நீங்க சொல்லுகிற பிரகாரம் அந்த சோபாவுக்கு கீழே இருள் இருக்கும். அந்த இடத்துக்கு அந்த வெளிச்சம் போக முடியாது. அதாவது அந்த இடத்தை அந்த வெளிச்சத்தை அந்த இடம் விரும்புவதில்லை. ஏனென்றால் சோபா தன்னுடைய அதாவது தன்மையினாலே தன்னுடைய பலத்தினாலே அந்த வெளிச்சத்தை தடுத்து வச்சிருக்குது. அலுமாரியும் அப்படித்தான் நீங்க சொல்லுகிற பிரகாரம். எப்படின்னு சொல்லி சொன்னால் அலுமாரியும் தன்னுடைய அந்த தன்னுடைய உருவத்தை காண்பிச்சு அதை தடுத்து வச்சுக்கிறபடினால் அங்க என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால் அங்கே அந்த இருள் இருக்குது. ஒரு மனுஷன் நடந்து வீதியில போகிற வழியில நல்ல வெயிலுக்கு நடந்து போனான்னு சொன்னா அவனுக்கு பின்னாலே ஒரு நிழல் போகும், ஷடோ. அந்த ஷடோ எப்படியாக இருக்கும் சொல்லி சொன்னால் இல்லையா இருளாத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் முன்னுக்கு நடந்து போய்க்கல, உங்களுக்கு முன்பாக என்ன இருக்கிறது? வெளிச்சம் இருக்கும். இதான் நடக்கிற சம்பவம் சொல்லி. அப்படியானால் அந்த வெளிச்சத்தை இந்த இருளை சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால் அது வெளிச்சத்தினுடைய ஒரு நிழலாக இந்த நாட்கள்ல இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் எப்படி என்று பார்க்கிற வேளையிலேயே வெளிச்சம் தங்குகிற இடத்திலே இந்த நாட்கள்ல அதாவது இருள் அங்கே என்ன செய்யும் சொன்னால் அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க முடியாதபடி தடுத்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு மனுஷர்களுடைய பூமியில வாழுகிற மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே ஏன் அந்த இடத்திலே இருள் சூழ்ந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய காரியத்தை பாருங்கள். அங்கே அவர் பிறந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த மக்கள் மத்தியிலே இருந்த அந்த இருளை நீக்கும்படியாக இவரே வெளிச்சமாக வந்தார். யோவான் 1 பாருங்கள், இந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இந்த பூமிக்கு வந்தார். அப்படியானால் இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு இந்த நாட்கள் இதாவிக்குரிய காரியத்திலே பார்க்கிற வகையிலே வெளிச்சம் வேண்டுமா இருந்தால் அவர்களுக்குள்ள இருக்கிற இருள் முற்றுமுழுதாக நீங்க வேண்டும். சோபாவுக்குள்ளே கீழே அமர்ந்திருக்கிற இருளை போல இந்த நாட்களை அவர்கள் அந்த இருளை இந்த நாட்களை தாங்களே அடக்கி வைத்திருப்பார்களா இருந்தால், அந்த இருள் நீங்க விடாதபடி தாங்களே இந்த நாட்களில் ஒரு தடையாக இந்த நாட்களில் இருப்பார்களா இருந்தால், அவர்களுக்குள்ளே இந்த மெய்யான ஒளியாகிய ஆண்டவர் இந்த நாட்களில் பிரகாசிக்கவும் முடியாது. அவர் இந்த நாட்களிலே இந்த நாட்களை அவர்களுக்குள்ளே இந்த நாட்களை உதிக்கவும் முடியாது. பாருங்கள், சங்கீதம் 112:4 பார்க்கிற வேளையிலே செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதித்தது. பாருங்கள் என்ன வசனம் என்றால், செம்மையானவர்களுக்கு இருளிலே தான் வெளிச்சம் உதித்தது ஒழிய வெளிச்சத்திலே அங்கே வெளிச்சம் அங்கே மறைக்கப்படவில்லை. பாருங்கள், அப்ப அந்த இருளாயிருந்து அவருடைய வாழ்க்கையிலே என்னத்துக்காக சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கிறபடினால் அங்கே அவர்களுக்குள்ளே அவருடைய இருள் அங்கே வெளிச்சமாக இந்த நாட்களை மாறுகிறது. ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளை, இரண்டாவதாக பாருங்க, சங்கீதம் 119:130 பார்க்கிற வழியிலே உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்தது. அப்படியானால் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவருடைய வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே நீங்கள் சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களே வெளிச்சம் எங்கும் இந்த நாட்களில் செல்லும். அருமையான எங்கும் இந்த நாட்கள் செல்லக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறது. எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அந்த வசனம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால், ஒரு புதுப்பிக்கிற நிலையில இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய வசனம் இந்த நாட்களில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாம் அது ஆன்மாவையும் ஆத்மாவையும் கணுக்களே முடிவும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த வார்த்தை தேவடைய இந்த வசனம் இந்த நாட்களிலே இந்த சர்வத்தில் உள்ள இருளை இந்த நாட்களில் நீக்கி இந்த சோபா தடுத்து வைத்துக்கிறது மாதிரி இந்த நாட்களை சரலத்தில் தடுத்து வைக்காதபடி வசனத்தை நாங்கள் அனுதினம் இந்த நாட்களை நாங்கள் என்ன அதாவது மெடிடேஷன் செய்கிற வேளையிலேயே அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரசித்தத்தை இந்த நாட்களிலே கொண்டு வருகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 6:23 சொல்கிறது, வேதமே வெளிச்சம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த வேத வெளிச்சம் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் வருகிற வேளையிலே அவனுக்குள்ளே இருக்கிற வேளையிலே அவனை எந்த இருளும் இந்த நாட்களிலே சூழாது என்பதை அங்கே இந்த நாட்களை நாங்கள் வேதத்தில் இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஐயா இந்த நாட்கள் பாருங்கள், மத்தேயு 6 நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்றது 23 வசனம், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும், இப்படி உன்னிலே வெளிச்சம் அங்கே எப்படி இருக்கும், இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். இதைத்தான் நாங்க பார்க்கணும். அப்படின்னு சொன்னால் நம்முடைய கண்கள் கெட்டதாயிருந்தால் அந்த கண்ணுக்கு அதாவது சரீரத்துக்கு எதை கொடுக்கிறது, வெளிச்சம் கண் தான் வெளிச்சத்தை கொடுக்கிறது. இந்த கண் கட்டதா இருந்தால் இந்த சரீரம் என்ன செய்யும் என்றால் எங்க போறது எங்க வாரதுன்னு தெரியும். அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ள வந்தோடனே வீட்டுக்குள்ள எப்படின்னு சொன்னால் நாங்க உள்ளுக்க வந்தோன்னு ஹோலுக்குள்ள எல்லாம் இருளா இருக்கும். ஆனா இந்த நாட்கள் லைட்ட போடுகிற வழியில தான் நீங்க சொல்லுகிற பிரகாரம் அங்கே லைட் பிரகாசிக்கும். ஆனா இந்த நாட்கள் அந்த மறைஞ்சிருக்கிற அந்த இருள் இந்த நாட்கள் என்ன செய்யும் சொன்னால் அந்த சோபா அந்த வெளிச்சத்தை அந்த தனக்கு கீழே இந்த நாட்களை பிடிக்காதபடி அது அங்கே தடை பண்ணி அதை இருளாக அந்த இடத்துல வைத்துக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதைத்தான் இங்கே வேதம் சொல்றது. ஆகையால் இங்கே வேதம் சொல்ற 11:35 உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாருன்னு சொல்லி சொல்றது. இன்றைக்கு நம்முடைய வெளிச்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வெளிச்சம் இருளாகாதபடி இந்த நாட்களே நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்படியானால் ஆண்டவுடைய வார்த்தையிலே அவருடைய ஆவியானோட அபிஷேகத்திலே நாட்களை நாங்கள் விருப்பமா இருந்தால் சோபாவுக்கு கீழே இருந்த இருள் மாதிரி நம்முடைய சரீரத்துக்கு உள்ளேயோ சர்றத்துக்கு வெளியாலேயோ சர்றத்துக்கு பின்னாலேயோ அந்த ஷடோவை இந்த நாட்களே காண முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடியதா இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா. நன்றி ஐயா.
1: நன்றி பாஸ்டர் வாணரையா. அதாவது சோபாவுக்கு கீழே இருள் இருக்கின்றது. அதாவது சோபா வந்து பரம்பரை கட்டுக்கள், அதாவது நாங்கள் ஹோல்ல லைட் போட்டு தான் இருக்கிறோம். வெளிச்சம் இருக்கு, சோபாக்கள் இருள் இருக்கு. அந்த சோபா வந்து எடுத்து போட்டால் அங்கே வெளிச்சம் வேணும். அந்த சோபா என்னத்தை குறிக்கிறதுன்னு சொன்னால் இந்த பாரம்பரிய கட்டுக்கள் நாங்கள் ஆண்டோட சொந்த இருக்கிற ஏற்றுக்கொண்டாலும் எங்களுக்குள் சில பாரம்பரிய கட்டுக்கள் கொஞ்சம் இருக்கு. அந்த கட்டுக்களை நாங்கள் வெளியேற்ற வேணும். அந்த கட்டுக்களை வெளியேற்றினா சோபாவை வெளியேற்றின மாதிரி.
2: அதுதான் அதனையே நான் ஏற்கனவே சொன்னேன் சொல்லி ஐயா, என்னென்றால் சோபா அந்த வெளிச்சத்தை வரவிடாம தானே தான் தடை பண்ணுது ஐயா.
1: வெளிச்சத்தை தடை பண்ணது காரணம் எங்களுக்குள் அந்த சோபா வந்து எங்களுக்குள்ளே பாரம்பரிய சில சில பாவங்களுக்கு இருக்கு.
2: ரகசிய பாவங்கள்
1: அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். நாம் வெளிச்சத்துல இருக்கிறோம். சோபாவை எடுத்தறிஞ்சா வெளிச்சம் அங்கே வரும். அந்த சோபா வந்து நாங்கள் ஆண்டவர் சொந்த லட்சணம் ஏற்றுக்கொண்டாலும் எங்களுக்குள்ளே பல விதமான பாரம்பரிய கட்டுக்கள் இருக்கின்றன. அந்த கட்டுக்கள் நாங்கள் வெளியேற்றி விட்டால் இந்த சோபாவுக்குள்ள இருள் இருக்காது. செங்கால் பாச நான் கேட்ட கேள்வி சுவிட்ச போட்டோன்னு இருள் எங்கே போகுது, அதான் இருள் எங்கே போகுது, நீங்க
2: வெளிச்சம் வந்தால் இருள் போகாது, இருள் இருந்த இடத்திலே இருக்கும். ஆனால் அந்த வெளிச்சம் போகாதபடி அந்த சோபா என்ன செய்யுதுன்னு சொன்னா, நீங்க சொன்ன பிரகாரம் அந்த கட்டுகள் என்ன செய்யறா தடுத்து வச்சிருக்கு அந்த வெளிச்சத்தை, வெளிச்சம் தனக்குள்ள பிரகாசிக்க முடியாதபடி.
1: சரியா ஐயா, இருள் இருந்த இடத்துலதான் இருக்கும் என்றால் வெளிச்சத்துக்கு சம்பந்தம் இல்ல,
2: சம்பந்தம்
1: பறந்துடும்.
2: வெளிச்சத்தை லைட்டை போடக்குள்ள ஐயா அந்த நாட்கள் என்ன செய்யும் சொன்னா, அதாவது வெளிச்சம் வருகிற வழியில இருள் ஓடிடும். ஆனால் அந்த இருளை அந்த அறையை விட்டு போகாதபடி என்ன காரணம் தடுக்குதுன்னு சொன்னால் சோபாவும் அலுமாரியும் தான் தடுக்குது. சரியா ஐயா,
1: இப்ப நீங்க சொல்றீங்க இருள் ஓடுது, எங்கே ஓடுது?
2: அது இருள் வந்து மறைஞ்சிரும் ஐயா, இருளையா ஒளிச்சத்துக்கு முன்னாடி சொல்லுது ஐயா. ஆண்டவர் சொல்லுற அந்த நாட்கள் எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி என்று சொல்லி, அந்த ஆண்டவருடைய அந்த ஒளி நமக்குள்ள வருகிற வேளையிலே நம்மை சூழ்ந்திருக்கிற இருள் இந்த நாட்கள் என்ன செய்யும் சொன்னா நம்ம விட்டாக போயிடும் ஐயா. எந்த மனுஷனையும் யோகா முதலாம் சொல்லப்படுது ஐயா, எந்த
1: மறைவேண்டாலும்
2: மறையிற இடம் என்றால் விட்டு அகன்று போறது ஐயா, இருள் நீங்கி போறதா அதனுடைய காரியம். இருள் வந்து வெளியால தன்னுடைய செயல்பாட்டை கொண்டு வர முடியாதபடி இந்த வெளிச்சம் என்ன செய்ய அதை அப்படியே அணைச்சு விடுது ஐயா, அதான் நடக்கிற காரியம், மறைக்குது, அதான் அந்த காரியம். ஏன்னா வெளிச்சம் பிரகாசமா தானே ஐயா இருக்குது.
3: அங்கிள் நான் பேசலாமா? சொல்றது சரியான காரியம், இருள் எப்பொழுதுமே இருக்கு. உதாரணமாக இருள் இருக்குது, எப்பயுமே இருக்குது, ஆனால் வெளிச்சம் இல்லாத இடம்தான் இருள். உதாரணமா சூரியன் உதிக்கும் பொழுது ஒரு பக்கம் வந்து வெளிச்சம் பகல், ஆனா அதே சூரியன் உதிக்கிற அதே பூமியில மற்ற பக்கம் இருள்.
1: ஆமா,
3: அப்ப அதன் எப்படி விளங்கிக் கொள்ளணும் என்றால் இருள் இப்ப இல்லாத இடம் கிடையாது, ஆனால் வெளிச்சம் தான் தேவை. வெளிச்சம் வரும் பொழுது இருள் வெளிச்சம் அந்த இருளை மேற்கொள்ளுது. ஆனா அதுதான் இப்ப அந்த அந்த வெளிச்சம் வர விடாமல் தடைக்கிற இடங்கள் மீசையா இருக்கலாம், நிழலை கொடுக்கிற காரியமா இருக்கலாம், அலுமாரியாக இருக்கலாம், வார்த்தைகள் வர விடாமல் தடுக்கிறது. ஆனால் இந்த இந்த இருளே இல்லாத ஆவிக்குரிய பிரகாரமா ஒரே ஒரு இடம் இருக்கு, அது பரலோகம் தான். அதுதான் வெளிப்பாட்டுள்ள இடம். நான் சொல்றது சரியா இருக்குமா பாஸ்டர்?
2: ஒன்றுமில்ல, எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கக்கூடியதா இருக்கு. ஆனா இந்த பூமியில இருக்கிற மாதிரி நீங்க சொல்ற பிரகாரம் தான். இப்ப மகேந்திரம் ஐயா, இப்ப ஒரு சைட்ல சூரியன் தூக்கியக்குள்ள வந்த ஐயா, ஒரு சைட்ல இருளா இருக்கு ஐயா, ஒரு சைட்ல பகல், ஒரு சைட்ல இருளா இருக்கு. அந்த இருளா இருக்கிறது வந்து அந்த அது இருந்தவன் தான் இருக்கும். ஆனா அந்த சூரியன் மறுபடியும் ரொட்டேஷன்ல வரையக்குள்ள அந்த இருள் என்ன செய்யணும்னா, அப்படி அந்த வெளிச்சம் அந்த இருளை மறைக்குது ஐயா. சரியா ஐயா, மேற்கொள்ளு.
1: இப்ப நீங்க சொன்னீங்க உலகத்துல ஒரு பக்கம் இருட்டு ஒரு பக்கம் இருள் உண்டு,
2: நிலவு வந்து ஐயா, நிலவு வெளிச்சத்தை கொடுக்குதான் ஐயா. ஆனா நிலவு வந்து இப்ப சூரியனை மாதிரி அவ்வளவு பவர்ல தானே ஐயா. இப்ப நீங்க நிலவுக்குள்ள போயிட்டு ஐயா, நீங்க இரவு நடந்து போங்க, இலங்கையில நம்முடைய திசை நல்ல மழை இல்லாத நேரத்தில் இலவு நடந்து போனீங்கன்னா ஒரு மரம் இருந்துன்னு சொல்லி சொன்னா நிலவுக்கு அவ்வளவு பவர் இல்ல, அந்த மரத்தின் ஷடோ அப்படியே என்ன செய்யும்னு சொன்னால் அப்படியே அந்த இருளாக அப்படியே அந்த இடத்துல விழும் ஐயா. ஆனா சூரியன் நிக்கிற போல அந்த மரத்தின் இதை பார்க்கல ஒரு சின்ன ஒரு தடி மாதிரி தான் தெரியும். அதான் அந்த பவருக்குள்ள வித்தியாசம், வித்தியாசமான வோல்டேஜ் ஐயா.
3: நிலவு வந்து சூரியனிடம் இருந்துதான் ஒளிய பெற்றுக் கொடுக்குது, சொந்தமா
2: முறையில. சரி, நீங்க சொல்ற சரியோ, சூரியன்ல இருந்தா அப்ப ஒளிய பெற்றுக் கொடுக்கல வந்து அது வந்து ஒரு டிரான்ஸ்பார்மர் மாதிரி சொன்னாலேயே அது தன்னால இயன்ற அளவுக்கு தான் அந்த சந்திரன் நிலவு இந்த நாட்கள் பூமிக்குரிய கொடுக்கும்.
1: உண்மைதான்.
2: சொல்லுங்க ஐயா,
1: ஒரு செய்தியை இந்தியாவில இருந்து வெஸ்டர் ரூபி இந்த இதற்கு கேட்கவில்லை. போடுற கேட்டு பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. கேளுங்க,
4: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலியில் இருந்து மகேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை தொடுத்தார்கள். ஒரு அறையிலே சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் வரும்போது அந்த அறையில் இருந்த இருள் எங்கே போயிடுச்சு? சுவிட்ச போட்டோடனே அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அதுதான் கேள்வி. ஐயா அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். இந்த கேள்விக்கு வேத புஸ்தகத்தின் வழியாக பதில் அளிப்பது மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு ஆதாரமாக நம்முடைய தேவன் பாருங்க, இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்கும் போது அவர் முதலாவது இந்த வானத்தை இந்த பூமியில இருந்த ஒரு காரியம் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:2 இவ்வாறு போடப்பட்டிருக்கும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3:3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். தமிழர்களே, இங்க எழுதப்பட்டிருக்குது இருள் அங்க இருந்துதான், ஆழத்தின் மேல இருள் இருட்டு அங்கதான் இருக்கு. ஆண்டவர் வாய திறந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று, அப்ப அந்த ஆழத்தின் மேல் இருந்த இருள் எங்கே போயிற்று? அதுதான் கேள்வி. வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அந்த இருட்டு எங்க போயிருச்சு? ஐயா ஒரு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஒரு அறையில கட்டிலோ அல்லது சோஃபாவோ சேரோ அதற்கு அடியிலே வெளிச்சம் போகாமல் இருட்டாகத்தானே இருக்கிறது? அப்ப அந்த அறையில முழுவதுமாக வெளிச்சம் இருக்காது அப்படித்தானே அர்த்தம்? அந்த பொருட்களுக்கு அடியில வந்து வெளிச்சம் வந்து போகாதே, இருளானதுதான் அங்கே பரவி கொண்டிருக்கிறது என்று கேட்டார்கள். மிகவும் சரியான கேள்வி ஐயா கேட்டிருந்தார்கள். இதுல போடப்பட்டிருக்கும் பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அப்ப அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அருமையானவர்களே, அந்த இருள் தேவன் வந்து சொன்ன வார்த்தை பாருங்க, அந்த இருட்டை விழுங்கி விட்டது. அருமையானவர்களே, ஏன் அப்போ ஒரு அறையில இருக்கும்போது ஒரு பொருள் வந்து மேல இருக்கும்போது பொருளுக்கு மேலே வெளிச்சம் இருக்கும், பொருளுக்கு அடியில மறுபடியும் இருள் சூழ்ந்தே இருக்கும்? அப்படி என்றால் என்ன, இந்த பொருள் வந்து வெளிச்சத்தை உள்ளே வந்து என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை, மறைக்கிறது. ஆனா சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே அந்த அறை முழுவதும் வெளிச்சம் வந்து விட்டது. ஆனால் ஒரு பொருளுக்கு அடியிலே இருக்கும் இருள் ஏன் மறையவில்லை? அது மறைக்கப்பட்டதா இருக்கிறது, வெளிச்சத்தை அது மறைத்துக் கொண்டிருக்கிறது. அது போலதான் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், பூமி முழுவதும் அன்றைக்கு வெளிச்சமாகவே மாறிவிட்டது. அப்ப அந்த இருட்டு எங்க போச்சு? அதற்கு பாருங்க, வேத வசனம் பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 25:8 இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இருட்டு, அந்தகாரம், காரிருள். பாருங்க, அந்த இருட்ட அந்த மரணத்தின் சக்திய ஜெயமாக விழுங்குவார். அப்ப வெளிச்சம்ன்றது பாருங்க, நம்முடைய தேவனுக்கு ஆதாரமா இருக்கிறது வெளிச்சம்னாலே இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்ப இருட்டுனாலே பிசாசானவன் மட்டும்தான். அப்ப வெளிச்சம் வர்ற இடத்துல இருட்டுக்கு இடமே இல்லாம போயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம் வருகிற அந்த இடத்துல இருளானது பாருங்க அவருடைய பாதத்திற்கு கீழே வருகிறது. இருட்டு அவருடைய பாதத்திற்கு கீழே வந்து விடுகிறது. அவருடைய வார்த்தையின் ஆளுகைக்கு கீழே பாதபடியாக்கி போட்டு விடுகிறார். அதற்கு எப்படி நாம் அதை புரிந்து கொள்ள முடியும்? யோவானின் புஸ்தகம் 1:4:5 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எப்படி வந்து ஒரு அறையில் இருக்கிற கட்டிலோ சோஃபாவோ வெளிச்சத்தை மறைச்சுக்கிட்டு இருக்குதோ தவிர, இந்த இருட்டு வந்து சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வந்த அறை முழுவதும் வீசிக் கொண்டிருக்கிற வெளிச்சத்தை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. பாருங்க, இருள் வந்து வெளிச்சத்தை கவி கொள்ள முடியாது, ஆனா வெளிச்சம் இருளை விழுங்கி விடுகிறது.
5: இருள் ஏனென்றால் அங்க மறைவிடங்கள் இருக்கிறது. இப்ப பூமி சுத்துதானே, பூமி சுத்துற போது ஒரு பக்கம் சன் இருக்கும், ஒரு பக்கம் மூன் இருக்கும். மூன் அந்த சன்னின் எடுத்து தங்களுக்கு தரும், அதே வேளையில சன் மற்ற பக்கம் போயிக்க. பூமி உருண்டதானே இல்லையா, பூமிக்கு மேல நீங்க பிளை பண்ணீங்கன்னா, பிளைன்ல போனீங்கன்னா மேலே ஒரு வெளிச்சம், இருள் இல்ல வெளிச்சம் தான். அப்ப இந்த பூமியில தான் இருள், ஏனென்றால் மறைவிடத்துல சூரியனுடைய அந்த மறைவிடமா இருக்கக்கூடியதான் அந்த காரியம்.
2: சுழற்சி
5: நிமித்தம் தான் இங்க அந்த காரியம். அது ஏன் ஆண்டவர் எங்களுக்கு தந்தாரண்டா, எங்களுக்கு இழைப்பாறுதலுக்கு. நாங்கள் பகல்ல ஓடி திரிஞ்சு வேலை செய்யறோம், இரவில் இழைப்பாறுதலுக்காக எங்களுக்கு அந்த இருளை தந்திருக்கிறார், அவ்வளவுதான். மற்றபடி இருள் பூமி இருளில் தான் இருக்கு, சூரியன் வருகின்றவர்கள்தான் வெளிச்சம். அல்லது நாங்கள் ஆர்டிபிஷியலா லைட்டு செய்து போட்டுட்டு அந்த லைட்ல தெரியறோம். மற்றபடி பூமியே இருள் தான் மூடி இருக்குது ஐயா, கம்ப்ளீட்டா மூடி இருக்கு. பூமிக்கு மேலே எல்லா இடமும் வெளிச்சம், வெளிச்சம் தான். அது சூரியனுடைய ஒளியா அல்லது ஆண்டவற்றி ஒளியா, பூமிக்கு மேல வெளிச்சம், பூமி தான் இருள்ல மூடி இருக்கு. சரிதான் ஐயா?
1: ஆமே, நன்றி. பாச ஞானவன்
3: ஒரு சில காரியங்கள் சரியாக இருக்கிறது, ஒரு சில காரியங்கள் பிழை என்று சொல்வதை விட சரியான கோணத்துல பார்க்கவில்லை என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இருளையும் ஒளியையும் படைத்த ஆண்டவர் அவற்றிற்கொண்டு சில குணாதிசயங்களை வைத்திருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய பலத்தையும் பலவீனங்களையும் இருளுக்குரிய ராஜ்யத்தையும் ஒப்பிடுவதற்கு எங்களுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய ஒளியையும் இருளையும் பயன்படுத்தினார். ஏனென்றால் இந்த இருளுக்கென்று சொல்லி குணாதிசயத்தையும் அந்த இருளை சார்ந்த இரவுக்குள்ள இருக்கிற காரியங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதனால பாஸ்டர் லெஸ்லி சொன்னது போல இரவையும் ஆண்டவர் தான் உருவாக்கினார். அதுல ஒரு நன்மைகள் இருக்கிறது, இருளையும் அவர் உருவாக்கினார் ஜீவியத்துக்கு. ஆனால் அந்தகார இருளை, ஆவிக்குரிய ராஜ்யங்களுக்குரிய இருள், அவற்றை எங்களுடைய அறிவுக்கு புலப்படும்படியாக அதை பயன்படுத்தினார். உதாரணமாக எல்லோரும் இவர்கள் எல்லோருடைய பேச்சிலிருந்து ஒரு காரியத்தை அறிந்து கொண்டேன். பகலுக்கு வெளிச்சத்துக்கு வெளிச்சத்தை தருகிற சூரியனுக்கு எங்களுடைய அறிவு கட்டிய பிரகாரமாக நேரிலே பயணம் செல்வதுதான் அதனுடைய வழக்கு. நேர்கோட்டிலே பயணம் செய்யும், இடையில வருபவர்களை பிரதிபலிக்கும். அந்த வெளிச்சம் என்ன செய்கிறது, குணாதிசயம் இருளுள்ளே உள்ள காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அதனாலதான் வெளிச்சம் வரும்பொழுது பூமியிலே ஒரு பக்கம் பகல், அதில் உள்ள காரியங்கள் தங்களுக்கு தெரிகிறது. அதனுடைய மறுபக்கமே என்ன செய்கிறது, இருளாக இருக்கிறது, இருளாக ஆண்டவர் சொன்னார். இரவுக்கு இருளுக்கு இரவென்று பெயரிட்டார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். மற்றது பூமிக்கு மேலே நீங்கள் ஒரு ஒரு பூமிக்கு மேலே ஒரு அளவுக்கு போனா அங்கேயும் இரவு பகல் உண்டு. சந்திரனுக்கு போனா கூட அங்கேயும் சந்திரனுடன் நிழலும் எல்லாவற்றால். இதே போல அநேக சூரிய கோள்களை கொண்டு நடத்தப்படுகிற கோள்கள் மத்தியிலும் இரவு பகல் உண்டு சொல்லி இப்பொழுது ஆண்டவரே அவர் கொடுத்த விஞ்ஞானத்தினாலே வெளிப்படுத்துகிறார். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இருளே இல்லாத இடம், அந்த ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி இருளே இல்லாத இடம் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசித்தது போல வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் தான் சொல்லப்படுகிறது. அங்கே இப்ப ஒருவனும் அங்க இருளே இல்லை என்று சொல்லப்படும். 21-25 அது ஆண்டவர் தான் அதை செய்கிறார். அது எவ்வாறு செய்கிறார் என்றால் ஆண்டவரை தான் கேட்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சில காரியங்கள் என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் பிழையா ஏதோ ஒன்று ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சத்தியமாக இருந்தாலும் ஒவ்வாத காரியங்களை கொண்டு மகிமைப்படுத்த வெளிப்படுத்துவது வந்து நான் நினைக்கவில்லை அது ஒரு சரியான காரியம் என்று சொல்லி. ஆமே, ஆண்டவர் அவர்தரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்க இடத்துல இருந்து ஒரு வண்ணா பிளைட்டுக்கு போன டொங்கோன் என்ற இடம் இருக்கு, அங்க இருள் இல்லை, இருள் இல்லை.
3: இருக்கு அப்படியான இடங்கள் கோயில இப்பயும் இருக்குது. 6 மாதம் இருள், 6 மாதம் பகல் அப்படி எல்லாம் கூட.
2: யூரோப்புக்குள்ளயா நீங்க வந்து இந்த நோர்வேல பாருங்க மேலே ஐயா, அதாவது ஸ்டாக்ஹோம் என்று சொல்ல இடத்துக்கு போனீங்கன்னா சமர்ல வந்து கிட்டத்தட்ட 1 கிழமைக்கு சூரியன் உதிச்சோண்டே இருக்கும். சரியா, 1 கிழமைக்கு இரவு இல்ல ஐயா, இருட்டு இல்ல, அப்படியே பகல் மாதிரியே இருக்கும். அப்படி அந்த காரியங்கள் இருக்கு. சில சில இடங்கள் ஆண்டு இதண்டு வச்சுக்கிறாரு. தென் துருவத்துல மேல அலாஸ்காலும் இருக்குது. எங்க ஞானவண்ணம் ஐயா சொன்ன காரியத்தின்படி பாக்கல வந்து சரியான காரியம் இருக்கு. ஏனென்றால் ஏசாயா 60:2 சொல்லுது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கத்தர் உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். அப்ப கத்தர் உதிக்கிற வேளையில அந்த இடத்துல அந்த அந்த பூமியிலேயா இருந்தாலும் அந்த ஜனங்களுக்கு மேலே இருந்தாலும் அந்த வெளிச்சம் வரும் ஐயா. சரியா ஐயா, இந்த ஒரே வசனத்திலேயே சகல காரியங்களும் அடங்குது. ஆனால் 21வது வசனத்தில் வெளிப்படுத்த 21 சொல்லப்பட 25வது வசனம் சொல்லுது, அங்க வந்து எங்க பரலோகத்தில் அவர் சொன்ன பிரகாரம் அங்க வந்து இராக்காலமும் இல்லாதபடி அதிலே வாசல்கள் பகலும் அடைக்கப்படுவதும் இல்லை. அப்படின்னு சொல்லி சொன்னா பரலோகத்துல வந்து இருள் வாரதுக்கு எந்த விதமான காரியமும் இந்த நாட்கள் இல்லை என்பதைத்தான் அங்க தெளிவாக அந்த வார்த்தை சொல்லுவதை பாக்குறோம். யாரு பாஸ்டர் ஞானவண்ணன் சொன்னார் இப்ப. சரி ஐயா, இந்த ரெண்டு வசனத்தையும் கொம்பே பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதுக்குள்ள அந்த அந்த விளக்கம் சொல்லி சொன்னா இது வந்து இப்ப இருளையா எப்படின்னு சொல்லி சொன்னா மகேந்திரமையா நீங்க கேட்ட கேள்வியின்படி இருள் வந்து அந்த இடத்துலானையா இருக்கும் ஐயா. ஆனால் என்ன காரணம் என்ன காரியம்னு சொல்லி சொன்னால் வெளிச்சம் வருகிற வேளையில இருளுக்கு அங்க நிக்க முடியாது, ஈக்குவல் கொடுக்க முடியாது ஐயா. அதனாலதான் இருள் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த தஞ்சை வல்லமையை காட்ட முடியாமல் இருக்கிறது. பாருங்க, ஒரு சாதாரணமா பாருங்க, ஒரு பெரிய ஒரு பலவானோட ஒரு ஒரு பலம் இல்லாதவன் போய் சந்திச்சான்னு சொல்லி சொன்னா என்ன எடுக்க முடியாது, அவனால அந்த பலவானோட சண்டை பிடிக்க முடியாது ஐயா. அப்ப அதே மாதிரி இப்ப பாக்குற வழியில வந்து அப்படி என்ன செய்வான் ஒன்றா அப்படி அந்த பலவான் அவன் என்ன செய்வான் அந்த பலவீனனை பிடிச்சி நசிப்பான். அதே விதமாதான் இந்த வெளிச்சம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த இருளை வந்து அப்படியே நசிக்குது, அடக்குது. அடக்கி இருக்கிற வழியில அவனால அங்க இதன்ன முடியாம இருக்கு. அவர் தன்னை ஓவர்டேக் பண்ணவோ அல்லது அந்த வெளிச்சத்தை தான் மேற்கொண்டு காரியம் செய்யப்படவோ அவரால் முடியும். அதனாலதான் இந்த அப்படியே அந்த இருள் அப்படியே அடங்கி அப்படியே நீங்க சொன்ன பிரகாரம் அப்படியே கீழே போய் அப்படியே எங்க மூளை இருக்கோ அந்த மூளைக்கோ சோவாக்குள்ள போய் அல்லது அலுவலிகளவோ அடங்கி கொள்றேன். சரியா ஐயா,
1: இப்ப லெஸ்டி பிரதர் சொன்னார் ஆண்டோர் இருளை உண்டாக்கினார் இருக்குல்ல சத்ருவோட விளையாட்டு நடக்குது.
2: இன்னும் ஐயா, இப்ப பாருங்கள் ஐயா, அவருடைய பாதத்துக்கு கீழே இருள் இருக்குன்னு சொல்லி ஐயா சங்கீதம் 19:9 சொல்லப்படுது ஐயா. அது மட்டுமல்ல யோகூட சொல்றான் ஐயா, அவர் அவர் ஒளிக்கும் இடங்களிலே காருள்ளே அடக்கும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பாக்குறோம். பாருங்க ஐயா, அவருடைய பாதத்துக்கு கீழே இருக்குன்னு சொல்லி இப்படியாக அந்த நாட்கள் அநேக இடங்கள்ல அந்த ஆண்டவர் தான் அந்த இருளை முந்தி பாருங்கள். அந்த பூமியில ஆதியாம் 1வது 2 வசனத்துல பாக்குற வழியில பாருங்க ஐயா, அதுல சொல்லப்பட்ட காரியம் பூமியில இருள் சூழ்ந்திருந்தது, ஆண்டவர் அந்த நாட்கள பிரிக்கிறார் ஐயா ரெண்ட. என்னென்ன சொன்னால் அந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் தேவை. அப்ப ஜனங்களை நான் உருவாக்க போறேன், ஜனங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்க போறேன் சொல்லி சொன்னால் அந்த ஜனங்கள் சீவிக்கிறதுக்கு வெளிச்சம் தேவை. இன்னைக்கு வெளிச்சம் இல்லாம இருந்தா விட்டமின் டி உருவாத ஐயா, ஜனங்களாம் செத்து போவாங்க, வருத்தம் வந்துடும் ஐயா, கண் தெரியாம போயிடும் காரியங்கள். ரெண்டே பாருங்க கூட யூரோப்ல இருக்கிறவர்களுக்கு எல்லாம் கூட பாருங்க, சின்ன பிள்ளைகள்லாம் கண்ணாடி போடுறதுக்கு முக்கியமான நோக்கம் என்ன ஐயா, கூட வந்து விட்டமின் டி ஆல பிற. அதனாலதான் விட்டமின் டிக்கு அவர் என்ன செய்யணும்னா ஊசி ஓடிப்பிடும் இல்ல டேப்லெட்ஸ் எடுப்பிடும். கூட வந்து
3: ஒரு சின்ன கருத்தை சொல்லட்டுமா அங்கிள்? அந்த இருள் வந்து ஆதியாமத்துல இருக்க அந்த 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடையிலே வேத அறிஞர்கள் படி, அதாவது எப்ரேய ஹீப்ரு அறிஞர்களின் படி அவர்கள் மத்தியெல்லாம் வாதம் கொடுக்கப்பட்டது. அது இடையில பெரிய ஒரு கேப், அதை சொல்றது கேப் தியரி என்று சொல்லி, அது வந்து இன்னும் அதுக்குள்ளதான் அந்த டைனோசர் வந்துச்சு, டைனோசர் போனது. அப்ப அந்த அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இட்ஸ் அ தியரி, நான் சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க தியரி. அப்ப ஆண்டவர் பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது, அதாவது ஒழுங்கின்மையாக இருந்தது. அதுல ஒரு இடமும் சொல்லப்படவில்லை, ஆழத்தை இருள் மூடி ஆழத்தில் மூடி இருந்த சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அதை உருவாக்கினாரா என்று சொல்லி ஏசியா தீர்க்கதரிசி பேந்து பிற்பாடம் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப ஏசியா 45:7 அதை நீங்க பாத்தீங்கன்னா ஒளியை படுத்தி இருளையும் உண்டாக்கினேர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு சில வசனங்கள் அதுக்கு

0: ஆனால் எங்களுக்கு ஆதாரம் கிடையாது, ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் அதுக்கு மெயினாக சிஸ்டர் சிஸ்டர் ஜெர்மனில இருந்து காய்ச்சா ஒரு சிஸ்டர் அவ சொல்லியிருந்தா இப்படி இந்த வெளிச்சத்தை பார்க்க நாங்கள் கற்றுக்கொள்ளணும் சொல்லி, அதுல ஒரு நன்மையான காரியம் இருக்குண்டா, இவ்வளவோ வெளிச்சத்துக்குரிய காரியங்கள் இருக்க வேதம் எங்களுக்கு சொல்லுது. ஆண்டவர் இருளை படுத்தி இருளின் குணாதிசயங்கள் பக்கமாக தீமைகளையும் தீங்குக்குரிய காரியங்களையும் ஒப்பிடும்படியாக அந்த பக்கத்துக்கு அதை இனம் பிரிச்சு காட்டுகிறார். தீங்கு தீயவர்கள் இருளுக்கொப்பாக, நரகம் இருளுக்கொப்பாக ஒப்பனையாக காட்டுகிறார். ஆனால் அதே வேளையில யதார்த்தமான அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவர் இருளும் மத்தியிலே நன்மைகளை செய்கிறார். மிருகங்கள் ஜீவிக்கிறது, மனிதனுக்கு நன்மைகள் தருகிற மிருகங்கள் ஜீவிக்கிறது. இருளையும் அதற்காகவே உண்டாக்கினார், காட்டு மிருகங்கள் அதுக்குள்ளே வசிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சில காரியங்கள் ஆண்டவர் அதை எங்களுடைய அறிவுக்கு புகட்டும்படியாக இனம் பிரித்து காட்டுகிறார். உலகத்திலே யதார்த்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுத்த பல காரியங்கள் உண்டு. வெளிச்சமும் வெளிச்சத்தினால அதன் சூரியனுடைய காந்தி காந்தி என்றால் வெப்பம், அந்த காரியங்களும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை புரிய பண்ணுவதற்காக, ஆய்க்குரிய ராஜ்ய காரியங்களை புரிய பண்ணுவதற்காக இதை உபயோகப்படுத்துகிறார். ஆகவே சில காரியங்களை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணி நாங்கள் பிழையான காரியத்தை பிழையான கேள்விகளோடு பிழையான பதில்களோடு இணைப்போமையானால் அது சரியான ஆவிக்குரிய வெளிப்பாட்டை கொண்டு வராது.
1: முதலாவது வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் இடையிலே எத்தனையோ பில்லியன் ஆண்டுகள் இருக்காமல் கணக்கு போட்டுருக்காங்க. முதல் வந்த ஐயா இந்த பூமி ஒரு இந்த பூமி அழிக்கப்பட்டதா, முதலருக்கு அழிக்கப்பட்டதா, முதலருக்கு அழிக்கப்பட்ட ஐயா இரண்டாவது தரம் நோவாவின் காலத்துல அழிக்கப்பட்டதா, ரெண்டு தரம் இந்த பூமி அழிஞ்சிட்டு. அப்ப முதலாவது அப்ப பாருங்க பாருங்க முதல எப்படி இருந்தது பாருங்க, வசனமே சொல்லுது ஐயா பாருங்க அது வந்து எப்படி என்று சொல்லி சொன்னா, அந்த பூமி வந்து ஜலத்தின் மேல் ஆவியான பிரசாடி கொண்டிருந்தால் பூமி ஜலத்துல மூழ்கி இருந்தது. அதே மாதிரி தான் பாருங்க, அதே மாதிரி தான் நோவாவின் காலத்திலேயும் இந்த பூமி ஜலத்துக்குள்ள மூடப்பட்டதானே ஐயா, ரெண்டு தரம் ஒரே சேம் இன்சிடென்ட் தான் நடந்தது. அதுதான் அந்த இடத்துல வந்து வடிவார் விளக்கத்துல போடுறாங்க. கிட்டத்தட்ட அநேக காலங்களுக்கு முன்பா நான் வாசிச்சு பாத்துறேன். உண்மையின்படி நீங்க சொன்ன பிரகாரம் இந்த டினோசவரி ஆண்ட விதிகள் எல்லாம் இந்த நாட்கள்ல அதுகளெல்லாம் அந்த நாட்கள்ல இருந்த காரியங்கள் இப்படியான இன்னும் வேறு வேறு பிராணிகள் செந்துக்கள் எல்லாம் இருந்தா அவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில இப்ப இல்லாம போயிட்டது. இப்ப ஒரு சிலதுகளை இந்த கண்டுபிடிச்சி ஆய்வு செய்யறாங்க இந்த இடத்துல எப்படி ஆண்டு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பா இருந்த இடத்துல இதுன்றாங்க. அதனால நீங்க சொல்றபடி இந்த நாட்கள் பாக்குற வழியில இந்த இருளும் வெளிச்சம் சொல்லப்படுகிற காரியம் அது தேவனுக்குரிய காரியமா இருக்கிறபடினால, அவர் தேவன் வெளிச்சமா இருக்கிறபடினால வெளிச்சம் வருகிற வழியில இருள் நீங்கி போகும். அதான் நான் சொல்லக்கூடியது. கத்திர ஆசிரியர் பேர் ஆமே. தேங்க்யூ ஐயா.
2: ஆமே. சிஸ்டர் ஜெனட் லைன்ல இருக்கிறீங்களா?
3: சொல்லுங்க அண்ணா.
2: சரி, கடைசி அம்மா முடிவ சொல்லுங்க.
3: என்னுடைய முடிவு, ஆண்டவர் வெளிச்சத்தையும் படைச்சார், இருளையும் படைச்சார், இருளை அவர் நன்மைக்குத்தான் படைச்சார். நாங்கள் இழைப்பார நித்திரை கொள்ள, நித்திரை கொள்ளும் போது அவருடைய பிரசன்னம் அவருடைய காரியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தும் முகமாய் அவர் நல்ல நல்ல

0: விட்டோம். இரண்டா மிருகங்கள் தான் அந்த நேரம் எழுந்து போய் உணவை தேடிக்கொள்ளுகிறது. நேரம் அது அவ ஆண்டவர் அவையவைக்கு அவையவை காரியத்தை படைச்சார். ஏனென்றால் மனுஷனுக்கு வெளிச்சம் தேவை, மிருகங்களுக்கு அங்கு இருளேதான் அவர்கள் உணவை தேடி சாப்பிடுவார்கள்.
1: மற்றது மகேந்திரமையா சொல்லி ஒரு வசனத்தை சொல்றேன் ஐயா, என்னென்றால் இந்த நீங்க சொல்லுகிற பிரகாரம் இரவும் பகலும் இல்லையு ஒரேடியா பகலா இருந்தேன் சொல்லி சொன்னால், இரவா இருந்தேன் சொல்லி சொன்னால் காலங்களையும் வருஷங்களையும் நாட்களையும் குறிப்பிட முடியாது ஐயா. சரியா மகேந்திரம் ஐயா, ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துல 14 வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த காரியம் சொல்லப்படுது. அதாவது இந்த காலங்கள் இதனா இரவும் பகலும் இருக்கிற வேலையில தான் சுடரை ஆண்டவர் உருவாக்குற. சூரியன் ஒரு சுடர் தானே ஐயா, சூரியன் என்று பாக்கல, சூரியன் என்றால் நட்சத்திரம் கண்டாலும். அப்ப அவையால் இல்லையான்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு மனுஷன் காலங்களை கணிச்செடுக்க முடியாது, நாட்களை கணிக்கெடுக்க முடியாது, வருஷங்களை குறிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இந்த நாட்கள் அந்த இதை உருவா அதை கிரியேட் பண்ணினார். ஆனா வந்து கிரியேஷன் அவருடைய காரியமா இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம் ஒரு சம்பவம் என்னவென்று சொல்லி சொன்னால் அந்த கிரியேஷன் மத்தியிலும் அந்த இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ளாதபடி மேற்கொள்ளாம இருக்க வேண்டும் என்பதற்கான சூரியன் கூட இந்த நாட்களை ஆண்டவர் நாட்கள் ஒரு பெரிய ஒரு அதாவது என்ன சுடராக அந்த நாட்களை உருவாக்கினான்னு சொல்லி பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆமேன், அவ்வளவு தானே.
2: நேரம் கடந்து விட்டது. அருமையான வெளிப்பாட்டை அணைய ஊழியர்களும் கற்றுக்கொண்டோம். அடுத்த வியாழக்கிழமை தொடர்வோம். அநேகர் கலந்து கொள்ள முடியவில்லை இன்றைக்கு, எனவே அடுத்த வியாழக்கிழமை தொடர்பு கொள்வார்கள். தொடர்ந்து அடுத்த வியாழக்கிழமை இதை கொண்டு பண்ணுவோம். கத்தவங்களை ஆலோசிப்பாராக. இப்ப முடிவு சேர்த்த லெசி பிரதர் பிரின்சிபல் லெசி பிரதர்
3: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் நாங்கள் பட்டி மன்றத்தில் இணைந்திருந்தோம். ஊழியர்கள் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை கொண்டு எடுத்து வந்தார்கள். வேதாகம ரீதியாகவும் பொதுவான காரியங்கள் கூடாகவும் எடுத்து வந்து வழி நடத்தினார்கள். நாங்கள் ஒரு விஷயம் அவர்களுக்காக தலைகளை குனிந்து ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஆமீன். கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை மதியம் மாலை இரவு வேளைகளில் ஊரில் இணைந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் இணைந்து

ஆசிரியராக ஆசீர்வதிக்கிறோம். இந்த சகோதரி எஸ்தர் பிரிண்டா அவர்கள் சென்று விட்டார்கள், ஆனாலும் அடுத்த முறை அவர் நினைவாரென விசுவாசிக்கிறோம். ஞானவண்ணன் சௌரி, சௌரி ரூபி, சௌரி எட்வின் வானர் அவர்கள், சௌரி ஜனத், அவர் மகேந்திரனை தொகுத்து வழங்கினார். எல்லோருக்கும் நன்றி.

காரியங்கள். அவனுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் பல்வேறு காரியங்களை அறியக்கூடியதாக இருந்தது. அதற்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஊழியர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த

0: வருவார்கள், அவர்களோடு கலந்து ஆலோசிப்போம், கத்தரிலோரை மாசுவிப்பார்கள். ஆமென்.
1: ஆமென். ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் பட்டிமன்றத்தில் இணைந்திருந்தோம். கேள்வி இருளுக்கும் இருளும் ஒளியும். ஆமேன். இருள் வருகின்ற பொழுது, ஒளி வருகின்ற பொழுது இருள் மறைந்து போகிறது, திரும்ப ஒளி போகின்ற பொழுது திரும்ப இருள் வந்து விடுகிறது. இப்படியான காரியங்களுக்கு

0: அரசும் அதற்கொருவரும் இந்த வழி நடத்திய ஊழியர்களையும் தொகுத்து வழங்கிய சௌரமாயந்தனையாவையும் வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். அருமையான நாங்கள் நீங்க இருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர மதிய நேர ஒலிபரப்பு. இந்த வேளையிலும் எங்களுடன் சகோதரன் பாலன் அவர்கள்
1: இணைந்திருக்கிறார்.
0: போய்விட்டார்.
1: Recording stopped.
0: ஆமீன். நன்றிகளை வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஒரு பாடலோடனே இந்த பொழுது ஊழியர் என்னை வரணும் சுவாசிக்கிறோம். கத்தரிய கரத்திலே ஒப்புவிப்போமா? ஆமீன்.

0: பண்ணுற ஐயா.
1: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: Recording in progress. Recording stopped. Recording in progress.
0: அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்போது தொடர்ந்து நேரம் 12:05 வேளையிலும் நாங்கள் வேத பாடத்து நிகழ்ச்சியோடு ஊழியர் வானரவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் அப்படிக்க இருக்கிறோம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம். பரிசுத்தாவியானவதாமே, இந்த நாளிலும் எங்களுடனும் உங்களுடனும் யார் ஒருவருடனும் பேசுகின்ற வார்த்தைக்கு முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். அவர்கள் ஊழியங்களையும் வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வழியிலிருந்து ஊழியர் சுசேதரின் மாணவர்களிடம் ஒப்படைக்கிறோம். அவர் வழி நடத்துவார். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ். ஆமேன்.
1: நன்றி ஐயா. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரும் பிரச்சோருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வேளையிலும் சங்கம் இணையதளத்தினூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் இந்த வேளையிலே மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இலக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை சோதரிக்கிறோம் ராஜா. உங்களுடைய கரம் தானே கூட இருந்து நடந்து செல்லும்படியாக செபிக்கிறேன் ஐயா. இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீ வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை செபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே, நேற்றைய நாட்களிலே நாங்கள் இந்த ஆபிரகாமுடைய பகுதியிலே இந்த நாட்கள் ஆதி ஆமத்திலே பார்க்கிற வேளையிலே விருத்த சேதனம் என்ற தலைப்பிலே இந்த நாட்களில் சில காரியங்களை குறித்து இந்த நாட்களில் பேசியிருந்தேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், பாருங்கள் இங்கு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த ஆபிரகாமுடைய மிகுதி காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களை தொடர்ந்து இந்த நாட்களை பார்ப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள் அந்த இடத்திலே கடந்த நேற்றைய நாட்களிலே பார்த்த காரியத்திலே சொல்லப்பட்டது என்னவென்றால், இந்த விருத்த சேதனம் என்று சொல்லப்படுகிற காரியம், அதாவது அந்த நாட்களிலே அங்கே நுனித்தோலை இந்த நாட்களை வெட்டுவதென்றும், இன்றைய நாட்களிலே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே இருதயத்திலே விருத்த சேதனம் என்பதை குறித்து இந்த நாட்களில் வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதைத்தான் இந்த நாட்களில் வேத பகுதி இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் இங்கே, பாருங்கள் இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது. தேவன் அந்த விருத்த சேதனத்தின் நிமித்தம் இந்த நாட்களே பாருங்கள், இந்த வேதம் சொல்லுகிறது. அவர் இந்த நாட்களிலே அங்கே அவர்களுக்கு இந்த நாட்களில் நிபந்தனைகளையும் இந்த நாட்களை நினைவூட்டும் அடையாளமாக ஒரு சின்னமாகவும் இந்த நாட்களை வைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இதற்கு பின்பாக பாருங்கள் இந்த நாட்களிலே ஆதிகாவம் 17:15 பதினைந்தாவது வசனத்திலே நான் வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவியாகிய சாராளை இனி சாராயை இனி சாரா என்று அழைக்காதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கட்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே இந்த இடத்திலே பாருங்கள் ஒரு பேர் மாற்றமான காரியம் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் சில வேளைகளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட இந்த நாட்களை பேர் வைக்கிறோம். இந்த நாட்களில் ஏதாவது ஒரு பேர் இந்த நாட்களில் ஒரு ஆக்டருடைய பேரை வைக்கிறோம், அல்லது யாருடைய பேராவது இந்த நாட்களை வைத்து இந்த நாட்கள் என்ன செய்யறோம், உடனே காரியத்தை முடித்து விட்டு இந்த நாட்களை போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் அதற்குரிய பின்னாடி விளைவுகள் இந்த நாட்களே தெரியாது. ஆனால் பாருங்கள் இங்கே ஒரு தேவனுடைய, அதாவது தேவனுடைய பாதத்தில் இருந்து ஆண்டோட பிள்ளைகளா இருந்தால் என்ன பெயர்களை வைக்க வேண்டும் என்பதை சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். ஆபிரகாம் என்று சொல்லி சொன்னாலும் அதற்குரிய ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கிறது. அதே வேளையில பாருங்கள், சிம்சோன் என்றாலும் அதற்குரிய அர்த்தம் இருக்கிறது, யாக்கோ என்றாலும் அதற்குரிய அர்த்தம் இருக்கிறது. அதே விதமாக பாருங்கள், இங்கே ஆண்டவர் இந்த சாராய் என்று சொல்லி சொல்லப்படுகிற இவளுடைய பெயரை இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அவளை இந்த நாட்களிலே சாராய் என்று அழைக்காதபடி சாராள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே அழைப்பாய் என்று சொல்லி அவளுக்கு பேர் என்று சொல்லி இந்த நாட்களை கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப சாராள் என்றால் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கவில்லை, இளவரசி என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆபிரகாம் முந்தி அபிராம் என்று இருந்த அபிராம் என்று இருக்கிற வேளையிலே அங்கே அவருக்கு இந்த நாட்களிலே அங்கே எந்த விதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள எப்படியான காரியங்களும் இந்த நாட்களில் இல்லது இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆபிரகாம் என்று சொல்லி இந்த நாட்களே வருகிற வழியே ஜாதிகளின் தகப்பன் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே பேர் பெறுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இங்கே ஆபிரகாம் ஜாதிகளின் தகப்பனும் சாராள் ஒரு இளவரசியுமாக இந்த நாட்களில் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப தேசங்களும் ராஜாக்களும் இந்த நாட்களிலே, தேசங்களுக்கு ராஜாக்களுக்கு இந்த நாட்களிலே தாயாள் தாயாளால் என்பதை குறித்து இந்த நாட்களில் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த 16வது வசனத்திலே வாசிக்கிற வழியில் நான் வாசிக்கின்றேன். அங்கே சொல்லப்படுகிறது, நான் அவளை ஆசீர்வதித்து அவளுக்கும் உனக்கும், பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாட்கள் என்ன காரியம் சொல்லி சொன்னால், அவளுக்கும் உனக்கும் இந்த நாட்களிலே நான் இந்த நாட்கள் என்ன செய்வேன், ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை அங்கே ஆசீர்வதிப்பேன் என்றார் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து நூறு வயதான எனக்கு பிள்ளைகள் பிறக்குமோ, 99 வயதான சாராளுக்கு பிள்ளைகள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு இஸ்மவே நமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான் சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வருமான அன்பு பிள்ளைகள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் அவரிடத்திலே காரியத்தை இந்த நாட்களே செல்லுகிற நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை இந்த நாட்களே கேட்ட போது ஆபிரகாம் இடத்திலே இருந்த அந்த, அதாவது தற்காலிகமான ஒரு சந்தேகம் இந்த நாட்களிலே தோன்றியதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்குள்ளே ஒரு சிறிய ஒரு டெம்பரரியா ஒரு தற்காலிகமாக ஒரு ஒரு என்ன சந்தேகம் இந்த நாட்களே அங்கே தோன்றி இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், அந்த உறுதியான விசுவாசம் இந்த நாட்கள் உள்ளவர்கள் கூட சில சந்தர்ப்பங்கள் என்ன செய்வார்களாம், அந்த விசுவாசம் அவர்களை விட்டு வழுகி போறதை பார்க்கிறோம் இன்றைய கடைசி காலத்தில். அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த நாட்களே நான் வருகிற வழியில விசுவாசத்தை காண்பேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்ப்போம். ஏன் அப்படியான அந்த வார்த்தையை சொன்னார் என்று சொல்லி சொன்னால், கடைசி நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வேளையிலேயே இந்த பூமியிலே இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே விசுவாசம் அங்கே காணப்படாத மாதிரி இந்த நாட்களே இருக்கும். ஏனென்றால் அவ்வளவுக்காக விசுவாச துரோகம் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கும். இன்றைக்கே விசுவாச துரோகங்கள் இந்த நாட்களை தொடங்கிவிட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கிற மாதிரி அன்பு பிள்ளைகள், அப்ப விசுவாச துரோகங்கள் இந்த நாட்களிலே முந்தி இந்த நாட்களிலே அங்கே நடந்தால் தான் கேட்டின் மகன் வெளிப்படுவான் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகள், அப்படியானால் விசுவாசிகள் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், பொய்யான உபதேசங்கள், பொய்யான பிரசங்கங்கள், பொய்யான வார்த்தைகள் இந்த நாட்களில், இப்படியான காரியங்களை, அதாவது மருட்டான பேச்சுக்கள் மூலமாக இந்த நாட்களில் என்ன செய்வார்கள் சொன்னால், அவர்கள் தேவனை விட்டு வஞ்சித்து போகக்கூடிய சாத்திய கூறுகள் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் என் ஆண்டவருடைய வருகை இந்த பூமியில வர வேண்டுமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த விசுவாச துரோகம் நடக்கும், அதற்கு பின்பாக அந்த கேட்டின் மகன் வெளிப்படுவான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு சபைகளில் பாருங்கள், அநேக விசுவாசிகள் குறைஞ்சே போய்விட்டாங்க. ஏன், என்ன காரணம் சொன்னால், அவர்களுக்கு இந்த நாட்களை பார்க்கிற வேளையில ஒரு வெறுப்பில்லாத விதமாக இன்றைக்கு பார்ப்போம் இருந்தால், அநேக இடங்களிலே பார்க்கிற வேளையில் அருமையான கத்துடைய பிள்ளைகளே கடவுளே இல்லை என்று சொல்லுகிற நாஸ்திகர்களாக அந்த நாட்களை ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார். ஏன்னா இன்றைக்கு நாங்கள் இந்த பூமியில பிறந்துட்டோம், அன்னண்டாடு உழைப்போம், சம்பாதிப்போம், சாப்பிடுவோம், சந்தோஷமா இருந்த நாட்களை இதுவோம். அதே போல இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டுமென்றால் போதை வசுக்கு அடிமையாகிறார்கள், அல்லது குடிக்கு அடிமையாகிறார்கள், இப்படியாக ஏதாவது ஒரு காரியத்துக்கு அடிமையாகி அதிலே இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய சரீரத்தை இந்த நாட்களில் சந்தோஷப்படுத்திக் கொள்ளுகிறார்களே ஒழிய ஆத்மாவிலே அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய ஆத்மாவிலே அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை, அவருடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், இப்படிப்பட்ட அந்த பழக்க வழக்கங்களுக்கு ஈடுபடுகிறவர்கள் ஒரு சொற்ப நேரத்திலே இந்த நாட்களே அவருடைய சரீரம் இந்த நாட்களே சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே எல்லாம் இந்த நாட்களை போவதற்கு பின்பாக மறுபடியும் அந்த காரியத்தையே செய்து தொடர்ந்து சரீரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றால் இன்றைய காலகட்டம் அந்த விசுவாச துரோகம் நடக்கிற காரியம் தொடங்கிவிட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜாக்கிரதையாக இந்த நாட்களில் இருப்போம். பாருங்கள், இந்த இடத்தில் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இதே ஆபிரகாம் கூட ஆண்டவர் பேசுகிறார். ஐயா, ஆபிரகாமோடு இந்த நாட்கள் ஒரு மனுஷன் பேசவில்லை, ஆண்டவரே இந்த நாட்களிலே பேசுகிறார். இந்த நாட்களை பாருங்கள், ஆனா பேசுகிற வேளையிலே அவங்க கூட இந்த நாட்களை பாருங்கள் முகங்குப்புற விழுந்து ஆண்டவர் நகைத்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது இந்த 17வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே பாருங்கள், 99 வயதான சாராளுக்கு பிள்ளை பிறக்குமோ, என் இதயத்திலே இந்த நாட்களை அவன் சொல்லிக் கொண்டான் சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது 100 வயதான எனக்கு பிள்ளைகள் எப்படி பிறக்கும், 99 வயது சாராளுக்கு பாருங்கள். ஏனென்றால் தேவனுடைய அந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்று இருந்தாலும், ஆனால் ஒரு காரியம் இந்த நாட்களிலே அந்த விசுவாசத்துக்குள்ளே ஆபிரகாம் வருவதற்கு இந்த நாட்கள் கண்களை பார்க்கிற வழியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இந்த நாட்களிலே அங்கே ஒரு நம்பாத ஒரு காரியத்தில் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. மறைக்கப்படுகிறதை பார்க்கிறோம், அவருடைய சிந்தனை நேர்ந்த அந்த விசுவாசம் இந்த நாட்களில் எடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் சர்வ வல்லமுள்ள தேவன், அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர்,

விசுவாசம் உள்ளவர்கள் கூட சில சந்தர்ப்பங்களிலே சில அதாவது சந்தேகங்கள் இந்த நாட்களை உட்பட்டு விடுவதுண்டு என்பதை இந்த நாட்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய அதாவது இது ஒரு இது நடைபெறும் போது இந்த நாட்களை நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை, உறுதியாகவோ அங்கே இருக்கவும் முடியாது. அதனாலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நாங்கள் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் வருகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே வேளையிலே தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆதாம் ஏவாளுடைய காரியம் என்ன, ஒரு செய்த பாவங்கள் என்ன, ஒரு பெரிய பாவம் அல்ல அருமையான அன்பு பிள்ளைகளே. ஏவாள் சென்னது ஏவாள் செய்த காரியம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுதான். அவருடைய பிரசாரங்கள் அவருடைய பிரசன்னத்தை இழந்தார்கள், அவருடைய சமூகத்தை இழந்தார்கள். அது மட்டுமல்ல இந்த பூமியில வந்து நாட்களை பார்க்க வேளையிலே அங்கே பாருங்கள் ராப்போல அடிமையாக நாட்களை வாழ்கிற வாழ்க்கைகளில் நாட்களை வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, முதலாவது நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை நாங்கள் ஓம் செய்வோம் ஆண்டவர் என்று சொல்லி இந்த நாட்களை உறுதி கொள்வோமா இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இந்த நாட்கள் என்ன செய்வார் சொன்னால் நம்மை கொண்டு அந்த காரியத்தை இந்த நாட்கள் செய்வார். அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார் இந்த நாட்கள் இங்க வாப்பா இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துக்கு நாங்கள் இந்த நாட்களை யோனா போல் நிக்க கூடாது. யோனா போல் சொன்ன மாதிரி இருந்தார்கள், ஆண்டவரே நான் நினைவேக்கு போக மாட்டேன், ஆண்டவரே நான் தர்சுக்கு தான் போவேன், ஏனென்றால் அந்த ஜனங்கள் இந்த நாட்களே சத்தியத்தை கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் அவனுக்குள்ளே நோக்கம் இருக்குமா இருந்தால் அருமையான கத்தோட பிள்ளைகளே. அதே வேளையிலே தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாரா இருந்தால் நாங்கள் போய் ஐயோ இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி இந்த நாட்கள் இவங்களாவது கேட்கிறதாவது என்று சொல்லி இந்த நாட்களை விடுவோமா இருந்தால் நாங்கள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இந்த நாட்களை இருக்கிறது என்பதை பார்க்கலாம். பாருங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு நீங்க போய் சும்மாவது நின்று வாங்க, அதற்குரிய பலனை ஆண்டவர் தருவார். இப்ப யோனா போய் அங்கு பெரிய காரியம் சொல்லவில்லை, பெரிய காரியம் செய்யவில்லை. யோனாவை என்ன செய்தார், ஆண்டவர் இந்த நாட்கள் சொன்ன காரியத்தை சொன்னார். அதனால சொன்ன காரியம் எப்படின்னு சொன்னால் யோனா வந்து ஒரு உறுதியான விசுவாசத்தோட அந்த காரியத்தை அங்க சொல்லவில்லை. நினைவேடு ஜனங்களுக்கு கத்தர் அழிக்க போறான்னு சொல்லி ஏனோ போகடி போக்காத்தான் இந்த நாட்கள் அதுல போய் இந்த நாட்கள் அந்த காரியத்தை சொன்னார். ஆனால் என்ன நடந்தது, அந்த ஜனங்கள் பாருங்கள் அந்த வார்த்தையை கேட்டு அந்த ஜனங்கள் ஜோனாவை பார்க்கவில்லை, அந்த ஜனங்கள் பார்த்தார்கள் யாரு என்றால் சர்வ வல்லம் உள்ள தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மகிமையும் இந்த நாட்கள் பார்த்தார்கள். அது மட்டுமல்ல அவர்கள் கத்தருக்கு பயப்படுகிற விதமாக அவர்கள் சாம்பல்ல ரெட்டுடுத்தி இந்த நாட்கள்லே அந்த மனுஷர்கள் எல்லாரும் அந்த மிருகங்கள்ல இருந்து சகலதும் இந்த நாட்கள் என்ன செய்தார்கள், அந்த இடத்துல தேவோட சமூகத்தில் இருந்தார்கள். உடனே தேவன் அந்த ஜனங்களுக்கு பரிதாபித்து இந்த நாட்கள் என்ன செய்தார், அந்த அழிவை இந்த நாட்களை நிறுத்தினார் சொல்லி அங்கே பார்க்கிற மாதிரி எனக்கு கத்துடைய பிள்ளைகள். அதே மாதிரி தேவன் நம்மை எங்கே அனுப்ப சித்தமா இருக்கிறாரோ எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறாரோ அவருடைய சத்தத்துக்கு நீங்க முதலாவது கீழ்ப்படியுங்க. மனுஷனுடைய சத்தத்துக்கு அல்ல கர்த்தருடைய சத்தத்துக்கு இந்த நாட்களை கீழ்ப்படியுங்க. இப்ப பாருங்கள் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு, ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்கிறார் சொல்லி சொன்னால் சிரிக்கிறார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி எனக்கு கத்துடைய பிள்ளைகள். அப்ப இந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியில் இப்போது நாங்கள் பார்க்கிற வழியிலே அங்கே ஆண்டவருக்கு கீழ்ப்படுதல உறுதியாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் அங்கே விசுவாசத்தை இந்த நாட்களில் அங்கே புதுப்பிக்குமாறு தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதையும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் இந்த நாட்களை பாருங்கள். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறது சொல்லி சொன்னால் ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே பேசுகிறார் அவர்களோடு பாருங்க எப்படி என்று சொல்லி சொன்னால் இஸ்மவேலுக்கும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனையும் ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பருக பருக பண்ணுவேன், அவனும் 12 பிரபுக்கள் பெறுவான், அவர்களை இந்த நாட்களே பெரிய ஜாதி ஆக்குவேன், வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாராள் நோக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மறுமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப தேவன் அங்கே அந்த உடன்படிக்கை இந்த நாட்களே மறுபடியும் இந்த நாட்களை என்ன சொல்லுற அங்கே இந்த நாட்களே ஈசாக்கோடு ஈசாக்கு மூலமா ஈசாக்கோடு நான் உடன்படிக்கை அடித்துட்டார்கள் அந்த அடையாளத்துக்காக அந்த நாட்களை அப்ப பாருங்கள் அங்கே நிழல் நிஜமாக அந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை அங்கு நிழலாக ஈசாக்கு அந்த இடத்துல வைக்கப்பட்டார். ஆனால் அங்கே பலியிடப்பட்டது என்ன, ஒரு சாதாரண ஒரு மிருகம், ஒரு ஆடு ஆட்டுக்குட்டி தான் அந்த இடத்துல ஆட்டுக்கடா தான் அந்த இடத்துல பலியிடப்பட்டது. அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன் கடந்த முறை. அருமையான கத்துடைய பிள்ளைகளை அந்த ஆட்டுக்குட்டியுடைய அந்த அடையாளத்தினுடைய நிலைப்பாடு என்ன சொன்னால் புதிய ஏற்பாட்டில் வருகிற இந்த உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி

0: குறிப்பிடுகிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படியானால் பாருங்கள், அந்த நிழலை இங்கே புதிய ஏற்பாட்டிலே நிஜமாக அந்த நாட்களிலே மாற்றப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப தேவன் இந்த காரியங்களை பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவன் இந்த நாட்களை ஆபிரகாமோடு பேசி இந்த காரியத்தை முடித்துவிட்டு இந்த நாட்களை போகிற வழியிலே பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 18வது அதிகாரத்திலே பார்க்கிற வழியிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அங்கே, பின்பு கர்த்தர் அங்கே மம்ரோயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமாகி அவன் பகலிலே உஷ்ணவலையிலே கூடாரத்திலே வாசல் அங்கே உட்கார்ந்திருந்தான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ மூன்று புருஷர்கள் அவனுக்கு எதிரே நிற்கிறார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடாரத்திலே இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அங்கே எதிர்கொண்டு ஓடி தரைமட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததினால் இது ஒரு அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டுமா, உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயத்தை இந்த நாட்களை திடப்படுத்திக் கொண்டு அப்பவும் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே என்னொரு சம்பவம் என்று சொல்லி சொன்னால், இந்த மூன்று தூதர்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது, மூன்று விருந்தினர், இந்த மூன்று தூதர்கள் என்று சொல்லப்படுகிற ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், திருத்துவ தேவனுடைய தன்மையை இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், இந்த நாட்கள் ஏனென்றால் அந்த இடத்துல ரெண்டு தூதர் வந்திருக்கலாம் தானே, அல்லது ஒரு தூதர் இந்த நாட்களே வந்திருக்கலாம் தானே. நீங்க பாருங்க, அநேக இடங்கள்ல பாருங்கள், ஒரு தூதன் தான் வந்து இந்த நாட்களே சங்கார தூதன் சொல்லி காரியங்கள் செய்வார். ஆனா இந்த இடத்திலே பாருங்கள், மூன்று தூதர் சொன்னால் திருத்துவ தேவனுடைய தன்மை அந்த இடத்துல வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியானவரும் சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பாருங்கள், இந்த நாட்களே அந்த மூன்று பேரிலே ஒருவன் தேவன், மனுஷ ரூபத்திலேயே வெளிப்பட்ட அந்த நாட்களே தேவனாகவும், மற்ற இருவரும் மனுஷ ரூபத்திலே வந்த தேவதூதர்களாகவும் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் ஆபிரகாம் அவர்களை தேவன் என்றும் தேவதூதர்கள் என்றும் முதலே அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு டவுட் உண்டு. ஆபிரகாம் சொல்லுகிற அந்த நாட்கள் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே ஒருவர் தேவன் என்றும் மற்றது தேவனுடைய தூதர்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் அவருக்குள்ளே ஒரு டவுட்டான காரியத்தில் இந்த நாட்கள் என்ன செய்யற, சந்தேகமான காரியத்தில் இந்த நாட்கள் ஆபிரகாம் அந்த இடத்திலே செயற்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் பாருங்கள், இந்த நாட்கள் வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அவர்கள் அதற்கு பின்பாக பாருங்கள், அங்கே அவர்கள் இந்த நாட்கள் அங்கே ஆபிரகாமோடு இருந்து அங்கே ஆபிரகாம் கொடுத்த ஆகாரங்கள் எல்லாவற்றையும் உண்டு இந்த நாட்களே பாருங்கள், எல்லாவற்றையும் காரியங்கள் எல்லாம் முடித்து விட்டு இந்த நாட்களை சொல்லுகிறார். 10வது வசனத்திலே அங்கே எப்படி சொல்லி சொன்னால், அங்கே எப்படி சொன்னால், உன்னுடைய 9வது வசனத்தில் மனைவியார் சாராள் அங்கே என்று கேட்கிற வழியில் சொல்லுகிறார், அங்கே அவள் கூடாரத்திலே இருக்கிறாள் சொல்லுகிற வழியிலே அவர் சொல்லுகிறார்கள், ஒரு ஒரு அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்தின் திட்டத்தில் நிச்சயமாக நான் உடத்திலே திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனை இருப்பாள் என்றாள். சாராள் அவளுக்கு பின்புறமாக கூடாரவாசல் இதை கேட்டுக் கொண்டிருந்து, ஆபிரகாம் சாராளும் வயது சென்று முடிந்தவர்களாக இருந்தபடினால், இஸ்ரவேலுடைய வழிபாடுகள் இந்த நாட்களை நின்று போயிருந்தபடினால், ஆகியால் சாராள் உள்ளத்திலே நகைத்தாள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்த்தோம். ஆபிரகாமும் நகைத்தார், சாராளும் நகைக்கிறார்கள். விசுவாசத்தினுடைய தந்தை, விசுவாசத்தினுடைய தாயார், விசுவாச குடும்பங்கள் இருவருக்கும் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அந்த அவருடைய விசுவாசம் நழுவி விட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு தான் காரியத்தை செய்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், எங்களுக்கு பேர் என்ன, விசுவாசியம். விசுவாசியோட அர்த்தம் என்ன, விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை விசுவாசிக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. யோகத்தை எடுத்து பாருங்கள், யோகனுடைய வாழ்க்கையிலே வேதாகமோ இல்லை இந்த நாட்களே, அல்ல இந்த நாட்களே ஏதோ புத்தக சுருளோ ஒரு காரியம் இந்த நாட்களில் இல்லை, ஆனாலும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை யோக இந்த நாட்களில் அங்கே உணர்ந்து கொண்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே இந்த ஆபிரகாமும் சாராளும் இங்கே ஆபிரகாம் நகைக்கிறார் 1வது அதிகாரத்திலே, 2வது அதிகாரத்திலே சாராளும் நகைக்கிறார்கள். என்னவென்றால் அவர்கள் இருவருக்கும் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், விசுவாசம் மங்கி போய்விட்டது, விசுவாசம் நழுவி போய்விட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் வருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், வயசு முக்கியம் இல்லையா, ஆண்டவரோடு நாங்கள் இடைப்படுவதற்கு, ஆண்டவரோடு நாங்கள் இங்கே செயல்படுவதற்கு வயசு முக்கியம் இல்லை, ஆண்டவரோடு செயற்படுவதற்கு நம்முடைய இருதயம் தான் இந்த நாட்களில் இருக்க வேண்டும், மனதிலே உள்ள உறுதி தான் இந்த நாட்களே நமக்குள்ளே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்ற கர்த்தருடைய விளைவுகளே. இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களே சாமுவேல் தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், சிறு வயதிலே கொண்டு போய் அங்கே ஏரியோடு சேர்க்கப்பட்ட வழியிலே பாருங்கள், ஒரு உறுதியான திட்டத்தோடு அந்த இடத்துல இந்த நாட்களை இருந்து இந்த நாட்களை பாருங்கள், கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடித்தார் அருமையான அன்பு பிள்ளைகளே. பாருங்கள் நாட்களே. ஆனால் பாருங்கள், அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய திட்டத்தை செய்து முடிக்க வேண்டுமா இருந்தால் நமக்கு இந்த நாட்களே வயசு முக்கியமில்லை, தேவன் நம்மை இந்த நாட்களே நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் நாங்கள் அந்த காரியத்தை நாட்களே செய்து முடிக்கலாம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்க, இவங்க என்னத்தை கவனிக்கிறாங்க, விசுவாசத்தின் தந்தை இவன் சொல்றா எனக்கு 100 வயசு, இவருக்கு 99 வயசு, இது எப்படி ஆகும்? அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப இந்த காலகட்டத்திலே தான் பாருங்கள் அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், 14வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள், அங்கு சொல்லப்படுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நாட்களே, அங்கே இந்த நாட்களை பாருங்கள், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ, உற்பவ காலத்திலே உன்னிடத்திலே திரும்ப வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வாப்பா ஆபிரகாம், உன்னை நான் இந்த நாட்களிலே கல்தேயர் தேசத்திலிருந்து அழைத்தவர் நான், நீ எங்க இருந்த, நீ ஒரு விக்கிரக ஆராதனை காரணா இருந்த, நீ இருந்த இடம் இங்க எப்படிப்பட்ட தேசம் என்று சொல்லி சொன்னால் விக்கிரகங்களை வைத்து ஆராதிக்கிற இடமாக அந்த நாட்களே ஈரான், அதாவது ஈரான் ஒரு பகுதி இந்த நாட்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படியாக அந்த இடத்திலே இருந்து நின்னை நான் அங்கிருந்து உன்னை அழைத்து நான் எதற்காக என்று சொல்லி சொன்னால் ஒரு ஜாதிகளுக்கு, அதாவது ஒரு ஜனங்களுக்கு ஒரு தகப்பனாகவும் இந்த நாட்களே நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அழைத்தான். ஆனால் நீ ஒன்றுமே இல்லாத தனி மனுஷனா இந்த நாட்களே இருந்தா, இந்த நாட்களே உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன், அதற்காகத்தான் உன்னுடைய பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டு உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உன்னிடத்திலிருந்து விளக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நானே இந்த நாட்களை அவர்களை விளக்கி விளக்கி விளக்கி விளக்கி இந்த நாட்களே எல்லாவற்றையும் ஒரு சீராக இந்த நாட்களை கொண்டு வருகிறேன் சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களே அந்த இடத்திலே அங்கே ஆபிரகாமும் சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாமும் சாராளும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த விசுவாசம் தளர்த்தப்பட்டவர்களா இந்த நாட்களை நிற்கிறார்களா என்ற கத்துடைய இந்த சந்தர்ப்பம் ஒரு முக்கியமான காரியம். 99 வயசு இஞ்சாலே பாக்குற வேலையிலே பாருங்கள், இனி சாராளுக்கும் அதே காரியம் நாட்களை பார்க்கல, வயசு போய்விட்டது, அதில் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. உடனே என்ன செய்கிறார்கள், இது நடக்குமா நடக்காத ஆண்டுகிற வேலையிலே ஆண்டவர் பேசுகிறார் இந்த நாட்கள் எப்படி என்று சொன்னால் கத்திரால் ஆகாத காரியம். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்க யாரா இருக்கலாம், இந்த நாட்களே உங்களுக்கு 90 வயசா இருக்கலாம், 85 வயசா இருக்கலாம், அல்லது 75 வயசா இருக்கலாம், வயசு முக்கியம் இல்லை, கத்தருடைய வார்த்தை தானையா முக்கியம். கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை விசுவாசியுங்கள், அப்பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார், உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு குடும்பத்துக்குள்ளே இந்த நாட்களை அற்புதத்தை செய்வார். ஏன்னா கத்தர் அப்படியாக வேதம் சொல்லுகிறது, கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இந்த நாட்களில் இல்லையாமன்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கத்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் தாம், அதாவது வாக்குத்தத்தம் செய்ததை அங்கே செய்து முடிக்க தேவனுக்கு இந்த நாட்களே வல்லமை உண்டு என்பதை நாங்கள் இந்த நாட்களிலே புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு விசுவாசிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த நாட்களை விரும்புகிறார். அப்ப இந்த கருத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கத்தருடைய பிள்ளைகளே அங்கே இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை பார்க்க வேளையிலே தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இங்கே தேவனாலே எப்படியாக எல்லாம் கூடும் என்று சொல்லி சொன்னால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் இந்த நாட்களிலே அவர் எதையும் இந்த நாட்களிலே செய்து முடிக்க அவராலே ஆகும் என்பதைத்தான் நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான அன்புள்ளே, இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே முதலாவது நாங்கள் அறிந்து கொள்வதில்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இன்றைக்கு நமக்கு விளங்குற இல்லையா. ஞாயிற்றுக்கிழமை சேர்த்துக்கு போறோம், அதே போல ஜெபம் பண்றோம் ஐயா, ஆனா இவ்வளவு காரியத்தை செய்கிறோம், ஆனா அந்த நாட்களை பார்க்கிற வழியில நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஐயா நீங்கள் ஒரு நாள் இந்த நாட்கள் நினைக்க கூடாது. ஏதோ கல்லையோ மண்ணையோ அந்த நாட்களே மரத்தையோ நாங்கள் ஆராதிக்க இல்லையே, ஒரு ஜீவன் உள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன், உயிரோடு இருக்கிற நீங்கள் எப்பொழுது நாட்களை ஜெபிக்க உட்காரீர்களோ அந்த இடத்திலே தேவன் உங்கள் அருகிலே இந்த நாட்களை வந்திருக்கிறார் என்பதை அங்கே இந்த நாட்களை வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், மத்தேயு 19:26 சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து மனுஷனால் இது கூடாதுதான் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இங்கே ஆபிரகாம் ஆதிகாமத்தில் சொல்லப்படுகிறது, ஆதிகாமம் 18வது அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது 14வது வசனத்திலே எப்படி சொன்னால் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படியானால் யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமோடு இந்த நாட்களை உலாவி வருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆபிரகாமை நண்பன் என்று சொல்லி சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லாசருவை பார்த்த நாட்களை பாருங்க, லாசருவோடு ஆண்டவர் லாசருடைய குடும்பத்துக்குள்ள இந்த நாட்களை உலாவி வருகிறார். சொல்லுகிறார்கள் வந்து நீர் சிநேகிக்கிற லாசர் மறித்து போனார் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறோம் சொல்லி இந்த நாட்களை என்ன செய்கிறார், அப்படியே அமைதியாக இந்த நாட்களை இருந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு பின்பாக இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து மனுஷனால் கூடாத காரியம் அங்கே தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் இந்த நாட்கள் இந்த காரியத்திலே பார்க்கிற வேளையில், அப்ப இந்த இடத்திலே நாங்கள் 19 ஆபிரகாம் நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அதுக்கு பின்பாக ஆண்டவர் நாட்களை சொல்லுகிறார், பின்பு வந்த புருஷர்கள் எழுந்து அவ்விடத்தை விட்டு சோதோம் குமாராவுக்கு போனார்கள், ஆபிரகாம் அவர்களோடு கூட போய் வழி அனுப்பினார். பாருங்கள், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம், அதாவது பெரிய பலத்த ஜாதியாவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு சொல்லி ஆண்டவர் நாட்களை சொல்லுகிறதை பார்க்கும். பாருங்கள், ஏனென்றால் வாக்கு தத்தத்தை நான் ஆபிரகாமுக்கு நிறைவேற்ற போறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப இதுதான் ஆண்டவருடைய காரியம். அவன் என்னுடைய பிளானை ஆபிரகாமுக்குள்ள போட்டுட்டேன், என்னுடைய பிளானை இந்த நாட்களை ஆபிரகாம் மூலமாய் ஆபிரகாமுக்குள்ளே நான் நிறைவேற்ற போகிறேன். அப்படியானால் இந்த நாட்களை என்ன செய்யறேன்னு சொன்னால், அப்படியானால் நான் போகிற காரியத்தை, நான் என்னுடைய ரகசியங்களை ஆபிரகாமுக்கு இந்த நாட்களை நான் மறைப்பேனோ என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும் நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் அந்த தனக்கு புள்ள பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை இந்த நாட்களை காத்து நடவுங்கள் என்று கட்டளை விடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் தன், அதாவது நீதியையும் நியாயத்தையும் அங்கே இந்த நாட்களை அவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் அறிவிப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டு. பாருங்க, ஆபிரகாம் ஒரு சொற்ப நேரத்துக்கு முன்பாக என்ன செய்யற, நகைக்கிற விசுவாசத்துல தளர்ந்துட்டார். ஆனால் ஆண்டவர், ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்கள், இங்க வாப்பா நான் உண்மையில விசுவாசம் வச்சுக்கிறேன். இந்த கனிமான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை நேசிக்கிறோமோ நேசிக்காவிட்டோமோ அது வேற காரியம், ஆனால் கத்தர் நம்ம நேசிக்கிறார் என்பதை அறிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் ஐயா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடினால்தான் யோவான் 3 14 சொல்லப்பட்டபடி தேவன் தன்னுடைய ஒரே போரான குமாரனை இந்த பூமியிலே தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அன்பு எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், ஒவ்வொரு மனுஷனையும், ரட்சிக்கப்பட்ட மனுஷன் என்று சொல்லி நான் இந்த இடத்திலே பேசவில்லை, இந்த பூமியிலே இருக்கிற சகல பாசக்காரர்களை, அவர்கள் என்ன மதமா இருந்தாலும் சரி, என்ன காரியங்களா இருந்த, இந்துவா இருந்தாலும் சரி, புத்திசா இருந்தாலும் சரி, அதாவது அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே முஸ்லீமா இருந்தாலும் சரி, அல்லது தேவனே இல்லையென்று சொல்லி இருக்கிற மனுஷனா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நேசிக்கிறார் ஐயா. இதைத்தான் நாங்கள் அறிஞ்சிருக்க வேண்டும். ரட்சிக்கப்படுகிறது ரட்சிக்கப்படாது இரண்டாவது பகுதி, அருமையான கத்தோடு. ஆனாலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிற வேளையிலே நாங்கள் அவரை நேசிப்போமா இருந்தால் அவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்திலே நம்மை கொண்டு போய் இந்த நாட்களை சேர்க்கிறவரா இந்த நாட்களில் இருப்பார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதே வேளையிலே இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை நேசிக்கிற வேளையிலே அந்த அவர் நேசிக்கிற அந்த அன்பை நாங்கள் மறுதளித்து இந்த நாட்களை அதை ரிஜெக்ட் பண்ணி இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், வழிவிட்டு இந்த நாட்களை விலகி போகிற வேளையிலே நம்முடைய மரணத்துக்கு பின்பாக நாங்கள் போக வேண்டிய இடமோ நாட்களில் ஒரு பயங்கரமான இடமாக அந்த நாட்களில் இருக்கும் என்பதை அங்கே நாட்களில் காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பாருங்கள். கடவுளே இல்லை என்று சொல்லுகிற மனுஷனுக்குள்ளே தான் பாருங்கள் என்ன காரியம் நடக்கணும்னு சொன்னால், அவனுக்குள்ளே தான் அகங்காரங்களும் வீம்புகளும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே, அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல இந்த நாட்களே ஜனங்களை கொல்ல வேண்டும், ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் இந்த நாட்களே கடவுளுடைய பேரையே சொல்லி இந்த நாட்களை அதன் மூலமா இந்த நாட்களை சில காரியங்களை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இது பிசாசுடைய தந்திரங்களாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, விழுத்ததெல்லாம் பால் அல்ல என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப வெளுத்ததெல்லாம் பால் அல்ல, வெளிச்சம் எல்லாம் ஒளி அல்ல, அருமையான அன்பு பிள்ளைகள், அதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். அப்படி என்று சொல்லிச்சுன்னா இன்றைக்கு எல்லாம் வெள்ளையா இருக்குன்னு சொல்லி போட்டு பால் என்று நினைக்க கூடாது. அப்ப அதைத்தான் இன்றைக்கு பார்க்கிற வழியிலே எல்லாரும் இந்த நாட்களை நல்லா வந்து காரியங்களை செய்கிறார்கள், ஆண்டவரை பற்றி பேசுகிறார்கள், அதனாலே இவர்கள் பரிசுத்தவான்கள், இவர்கள் ஆண்டவுடைய பிள்ளைகள் சொல்லி நாட்கள் கணக்கு போட்டோமா இருந்தால் அது நம்முடைய தப்பாக அந்த நாட்கள் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கத்துடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், அந்த இடத்திலே ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு, நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை அங்கே காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவுக்கு இந்த நாட்களே, அதாவது நாட்களே எப்படின்னு சொன்னால், கூக்குரல் பெரிதாயிருப்பதனால் அவர்களின் பாவம் மிகவும் கொடிதாயிருக்கிறபடினால் நாங்கள் அங்கே இறங்கி போய் என்னிடத்திலே வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் இந்த நாட்களே செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவோம் என்று சொல்லி நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இதற்கு பின்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஆபிரகாமை அழைத்து அழைத்ததன் நோக்கம் அவன் ஒரு ஆவிக்குரிய தலைவனாக
1: தலைவனாக இருந்து தன் வீட்டிலே தன் பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வழிகளை கற்பிப்பான் என்பதை, கர்த்தருடைய பாதையை சரியாகவும் நீதியாகவும் காரியத்தை செய்து பிள்ளைகளை கர்த்தருக்குடைய வழியிலே இந்த நாட்களே நடக்க பழகும் பொறுப்பாக தகப்பனாக இந்த நாட்களே அவனை நியமிப்பதே தேவன் ஆபிரகாமை அழைத்ததின் நோக்கம் என்ன என்பதை அங்கே இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், பெற்றோர்கள் இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும், இந்த காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை தேவனுக்கு நேராக தேவனுடைய வழியிலே இந்த நாட்களே பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இந்த நாட்களே வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே வேதத்திலே இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே உபாகம புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகம புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே வாசிக்கிற வழியிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது 7வது வசனம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் இந்த நாட்களே போதித்து நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கும் அறிவார் கத்தருடைய. அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், கத்தருடைய வழிகளை போதிக்க வேண்டும், கத்தருடைய காரியங்களை இந்த நாட்களை காண்பிக்க வேண்டும். படுக்கிற வேளையிலும் எழுந்திருக்கிற வேளையிலும் ஆண்டவரை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை சொல்ல வேண்டும் என்பதை அங்கே வேதத்திலே இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அறிவான கத்தருடைய பிள்ளைகளும். பாருங்கள், அதற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே அந்த சோதோம் குமாராவுடைய பாவம் பெரிதாக இருக்கிறபடியினால் ஆண்டவரை கொடிதாக இருக்கிறபடியினால் ஆண்டவர் அந்த சோதோம் குமாராவை அழிக்கும்படியாக அந்த நாட்களை போகிறார். அப்ப அந்த அழிக்கும்படியாக அந்த நாட்களை போகிற வழியை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் அதற்கு முன்பாக தேவன் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், இங்கே ஆபிரகாமுக்கு அந்த காரியத்தை சொல்லுகிற வேளையிலே ஆபிரகாம் என்ன செய்கிறான் சொன்னால் அந்த சோதோம் குமாராவுக்காக வேண்டுதல் செய்கிறான். அருமையான கத்தோடைய பிள்ளைகள், அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அருமையான கத்தோடைய பிள்ளைகள், என்னென்ன காரியம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே ஒரு தேவனுடைய மனுஷனட்டு ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் அவர் என்ன செய்வான் சொல்லி சொன்னால் அதற்காக ஜெபம் பண்ணுவான் ஐயா. அதற்காக ஜெபம் பண்ணுகிற மனுஷன் தான் உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷனாக அந்த நாட்கள் இருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். சிலர் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால் சில காரியங்களை சொல்லுகிற வழியில் கேலி பண்ணுவார். அருமையான அன்பு பிள்ளைகளை, ரொம்ப கவனமா இருங்கள். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு காரியத்தை பார்க்கிற வழியிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஆபிரகாமுக்கு அந்த காரியத்தை சொன்ன வழியிலே ஆபிரகாம் திறப்பின் வாசலில் நிற்கிற மனுஷனாக நின்று அங்கே ஒரு ஆத்மாவுக்காக இந்த நாட்களை என்ன செய்கிறான், விண்ணப்பம் பண்ணுறான். ஆண்டவரை விட இல்லை, ஆண்டவர் போய்கொண்டே இருக்கிறார். ஆனா ஆண்டவருடைய கடைசியா வந்து பாருங்கள், நீதிமானை குறித்து அவன் அப்படியே குறைச்சு குறைச்சு குறைச்சு கொண்டு வந்த நாட்கள்லயே அப்படி ஆண்டவரிடத்தில் அந்த விண்ணப்பத்தை வைக்கிறதை பார்க்கிறோம். அதனாலதான் பாருங்கள், லூர்த்துவும் அவனுடைய குடும்பம் அந்த இடத்திலே காப்பாற்றப்பட்டிருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறோம். என கத்துடைய பிள்ளைகள், அல்லது நாட்களை பார்க்கிற வழியிலே லூர்த்து அவனுடைய குடும்பம் அந்த நாட்களை தப்பியே இருக்க முடியாது. அங்கு ஆபிரகாமுடைய ஜெபத்தின் மூலமாய் தான் அவனுடைய அண்ணனுடைய மகனாகிய லூத்துவோட குடும்பம் அந்த இடத்திலே தப்பி போறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்படியாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், இந்த வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அப்பொழுது அந்த புருஷர்கள் அவிடம் விட்டு சோதோமுக்குள்ளே அங்கே சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தான். பாருங்கள், இதான் ஐயா திறப்பின் வாசலில் நிக்கிற பருந்து பேசுகிற ஜெபம் சொல்லி சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் விட்டு போகவில்லை, அப்படியே நிக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்பொழுது ஆபிரகாம் சமீபத்தில் சேர்ந்து துன்மார்களோடு நீதிமான்களையும் அழிப்பீரோ என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிற வழியிலே அங்கே பாருங்கள், ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த சாத்தியை அழிப்பீரோ என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவரிடத்தில் இப்படியாக இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணிக்கொண்டு இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த சோதோம் குமாரோட காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே தேவன் பாவத்தை கண்டு இந்த நாட்களே காணாதவர் போல் இருப்பவர் அல்ல. அவர் இந்த நாட்களே ஒவ்வொரு தீமையையும் அதாவது ஒவ்வொரு தீமையையும் அநீதியையும் இந்த நாட்களே ஒழுக்க கேட்டையும் வேசித்தனத்தையும் இந்த நாட்களே பார்க்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, சங்கீத புத்தகத்திலே நாங்கள் 34வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு கூட சங்கீதம் 34 பார்க்கிற வேளையிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள், சங்கீதம் 34 இங்கே வேதம் சொல்லுகிறது 17வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் கர்த்தரை பார்த்து சொல்லு, நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா இக்கட்டுகள் எல்லா உபத்திரவங்களுக்கும் நீக்கலாக்கி விடுகிறார் என்று சொல்லி நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப நீதிமானுடைய நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் புண்ணியாளியை சுகமாக்கும் என்ற விதமாக தேவன் அந்த இடத்திலே நீதிமானுடைய சொல்லுக்கும் நீதிமானுடைய வார்த்தைக்கும் இந்த நாட்களை தேவன் காத்திருக்கிறார். அப்படியானால் நாங்கள் எப்பொழுதும் நீதிமான்களாக இந்த நாட்களை இருக்க வேண்டும்.
0: ஆண்டவரை சொந்த ரட்சராக இருந்து ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக ஒரு நீதி செய்கிறவர்களாய் நீதிமானாக இல்லாதபடி இந்த நாட்களே, அதுக்கு பின்பாக வட்டிக்கு காசு கொடுத்து வட்டிக்கு காரியங்களை செய்த நாட்களே, தேவனுக்கு விரோதமான பாவங்களை இந்த நாட்களை செய்து கொண்டிருக்கும் விருப்பமா இருந்தால் நாங்கள் செய்கிற ஜபத்துக்கு தேவன் ஒருபோதும் இந்த நாட்களே பதில் தரார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், அப்ப பாருங்கள் இந்த சரியான நேரத்திலே பாருங்கள், பாவத்திலே இருந்து இந்த நாட்களே ஒருவன் மனம் திரும்பாவிட்டால் தேவன் அதை இந்த நாட்களே கண்டித்து நியாயம் தீர்ப்பார். அதாவது பொல்லாப்பு இந்த நாட்களே தண்டிக்கப்பட, அதாவது தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை தேவன் இந்த நாட்களே இயல்பாக இந்த நாட்களில் இயல்பான தன்மையாகும் என்பதை அங்கே பார்க்க தேவனுடைய தன்மையாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் என அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்கள் 22 வசனத்திலே அந்த இடத்திலே பாருங்கள், ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் எங்கே பார்க்கும். இதற்காக அந்த ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுக்கும்படியாகவும் அதே வேளையில் இந்த நாட்கள் அந்த ஜனங்களுக்காக பருந்து பேசுகிற ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாகவும் இந்த நாட்களை ஆபிரகாம் அந்த இடத்திலே நிற்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், லோத்து அவனது உறவினர்கள் ஆகியோர் நாட்களின் மீது அக்கறை ஆபிரகாமுக்கு, அங்கே ஆபிரகாம் தேவன் அந்த நகரங்களை அழிக்க கூடாது என்று வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப தேவன் ஆபிரகாமின் வேண்டுதலை கேட்டார். ஆபிரகாம் இந்த நாட்களை எதிர்பார்த்தபடி அது இல்லை இல்லை, அங்கே தேவனுடைய அக்கிரமக்காரர்களோடு பரிசுத்தவான்களையும் வாரிக்கொள்ளவில்லை என்பதை அங்கே குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அவன் நீதிமானை அங்கே காப்பாற்றினான் என்பதையும் அக்கிரமக்காரனை அழித்து விட்டார். இந்த உலகிலே இந்த நாட்களே வரப்போகும் கர்த்தருடைய உக்கிர கோபம் எங்கும் இந்த நாட்களிலே அந்நாளிலே இந்த நாட்களே வெளிப்படும் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்க என்னோடு கூட, 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரத்திலே 2 வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால், இரவிலே திருடன் வருகிறது போல கர்த்தருடைய நாள் வரும் என்றும் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவருடைய வருகை எந்த நேரத்திலும் வரும் என்பதை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே விதமாகத்தான் ஆபிரகாம் அந்த இடத்திலே நிற்கிற வேளையிலே தான் 3 புருஷர்கள் சோதோமை அழிக்கும்படியாக அந்த இடத்திலே வருகிறார்கள். அருமையான கத்தோடு ஏன் பாருங்க, அந்த வந்த 3 பேரும் ஏன் ஆபிரகாம் விட்ட வருவன் அருமையான கத்தோடு அப்படியே நேரமாக அழித்துட்டு போயிருக்கலாமே, ஆனா அந்த நாட்களே ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமான மனுஷனா இருந்தான். அருமையான கத்தோடு ஏனென்றால் ஆபிரகாமை அழைத்தது மனுஷன் அல்ல, முதலாவது நான் கவனிக்க வேண்டும், ஆபிரகாமை அழைத்தது தேவன். அப்ப தேவன் அழைத்திருப்பாரா இருந்தால் அவர் அந்த இடத்திலே அடிக்கடி வந்து சந்திச்சுட்டு தான் இந்த நாட்களே போவார். அருமையான கத்திரிகளுக்கு அதே மாதிரி இன்றைக்கு தேவன் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார், நாங்க பார்க்க வேண்டும். அந்த ரட்சிப்பை இந்த நாட்களே பாருங்கள் எல்லாருக்கும் இல்லையா, அந்த உலகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க கொடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற வழியிலே ஏன் ஒரு சிலர் தான் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துகிறார்கள், எல்லாரும் செய்யவில்லையே. அவனவன் போய் இந்த நாட்களை என்ன செய்யறான், அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வழியில மாலை என்றோட பார்க்கிறான், இந்த நாட்களை சினிமாவுக்கு போறான், அந்த காரியம் செய்யறான், இந்த காரியம் செய்யறான், குடிக்கிறான், பிறக்கிறான், பாவம் செய்யறான், இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கான். ஏன்னு சொன்னால் இந்த ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிற அழைப்பு ஒரு சிலர், ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. ஆனால் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இரவிலே திருடன் வருகிறது தினமாக கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இங்க சொல்லப்படுகிற காரியம், அப்ப தேவன் நீதிமான்களை இந்த நாட்களை காப்பாற்றுவதற்காக வாக்கு தத்துவம் இந்த நாட்களை செய்துள்ளார்னு சொல்லி இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் இந்த 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வழி என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே நான் எடுக்கிறேன், 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் பாருங்கள், 2 அதிகாரத்திலே 2 வசனம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலே இருந்து வந்ததா இந்த நாட்களை தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது ஏன் என்று சொல்லி சொன்னால் நாங்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் இந்த நாட்களிலே கலங்காம இருந்த கடைசி காலத்திலே மோசம் போக்குற காரியங்கள் நடக்கிறது. ஏனென்றால் பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நான் வாசித்த சொன்ன வசனத்தை நான் வாசிக்கின்றேன், எவ்விதமாகிலும் அதாவது ஒருவனாகிலும் உங்களை மோசம் போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பாருங்கள், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, அதைத்தான் நான் ஏற்கனவே துவக்கத்திலே சொல்லியிருந்தேன், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் இந்த நாட்களிலே வராது. அப்படியானால் அந்த அந்திகிறிஸ்துவுடைய காரியங்கள் சரியாக வந்து இந்த நாட்களில் அங்கே நிறைவேறுகிற காலத்திலே தான் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வருகை வரும் என்பதை இந்த வார்த்தை இந்த நாட்களில் சரியாக சீராக இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களில் வெளிப்படுத்துகிறது இங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள் லூக்கா 21 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்க கத்தடை வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, நாங்கள் ஒன்றொரு வார்த்தைகளை இந்த நாட்களை வாசிப்போம், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 21 அதிகாரத்திலே இங்கே சொல்லப்படுகிற காரியம், 21 அதிகாரத்திலே வாசிப்போம் இந்த நாட்களை. பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் அங்கே இனி சம்பவிக்க போற ஒரு காரியம், இந்த பூமியிலே பூமியிலே வரப்போற அழிவுகள், பூமியிலே இப்படியாக நடக்க போற காரியங்கள், அது மட்டுமல்ல இந்த காரியம் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, அருமையான கத்திர பிள்ளைகளே, இப்ப அந்த பூமியில வருகிற அழிவு அந்த சில காரியங்களுக்கு நாட்களை நாங்கள் ஒரு விஷயம் தப்பி இருந்தால், ஜனங்கள் தப்பி இருந்தால், தப்பினதுக்கு பின்பாக அங்க என்ன நடக்கும் சொல்லி சொன்னால், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு நாங்கள் பாத்திரவான்களா இருக்க வேண்டும். ஐயா அப்ப தகுதி உள்ளவர்களா இருக்கணும். இப்ப ஒரு பாருங்கள், ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜாவுக்கு முன்னாலே போய் ஒரு மனுஷன் நிக்கிறேன் சொன்னால், அவன் ஊத்த வஸ்திரத்தோட ஊத்த உடுப்போட போய் நின்ற அந்த இடத்துல வந்து அரண்மனைக்குள்ள விடுவாங்களா, அவளுக்கு ராஜா சந்திக்க போறோம்னு விட மாட்டாங்க, பிச்சைக்காரன் விடுவானா, விட மாட்டான் அருமையான கத்தோட பிள்ளைகளை. அப்படியானால் அந்த தகுதி இந்த வார்த்தையில சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், நம்முடைய ரட்சிப்பு அங்கே இருக்க வேண்டும், ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்க வேண்டும் அருமையான கத்தோட பிள்ளைகளை. இதுதான் பாத்திரம், சுபத்திலே நிறைந்திருக்க வேண்டும் அருமையான கத்தோட. பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, அங்கே பாத்திரவான்கள் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்ப நாங்கள் வாட்ச் அண்ட் ப்ரே, அப்ப நாங்கள் ஜெபம் பண்ணி இந்த நாட்களிலே விழித்திருக்கிற வேளையிலேயே அந்த ஜெபத்தின் வஸ்திரம் அருமையான கத்தோடு அபிஷேக வஸ்திரம் இந்த நாட்களில் நமக்கு மேலே இந்த நாட்களில் இருக்கிறபடினால் நாங்கள் அங்கே அந்த இடத்திலே அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இந்த நாட்களில் நாங்கள் எண்ணப்படுகிறதை இந்த கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப அதைத்தான் சொல்லப்படுகிற வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 10 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கத்தோடைய வார்த்தை நாட்களை இப்படியா சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன் பாருங்கள், வெளிப்படுத்தல் 3 அதிகாரத்திலே 10 பொறுமையை குறித்து இந்த நாட்களே சொல்லிய வசனத்தை காத்துக்கொண்டபடியினால் பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படிக்கு பூச்சக்கரம் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு. அருமையா ரொம்ப கவனமாக கேளுங்க இந்த வார்த்தை, இந்த வார்த்தை ரொம்ப வடிவா பாருங்க, பூச்சக்கரம் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். யாரையா காப்பாற்ற போற? ஒரு மனுஷன் அல்ல, காப்பாற்றுகிறவர் சர்வ வல்லமுடைய தேவன். இந்த ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் தான், ஆபிரகாமை அழைத்த தேவன் தான், நமக்கு ரட்சிப்பை தந்த தேவன் தான், தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நீக்கி சுத்திகரித்த தேவன் தான், அதே தேவன் தான் இந்த நாட்கள் என்ன செய்யறார், நம்மை காப்போம். அப்படியானால் பாருங்கள், நெருக்கங்கள் துன்பங்கள் இந்த நாட்களை வருகிற வேளையிலே அங்கு என்ன நடக்கும், தேவன் நம்மை காப்பாற்றுவார் என்பதை பார்க்கிறோம். சங்கீதம் 91 சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு பாதுகாப்பின் சங்கீதம், உன்னதமானவருடைய மரபில் இருக்கிற நாங்கள் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவோம், நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி நீங்கள் எங்கள் அடைக்கலம் எங்கள் கோட்டை நாங்கள் நம்பி இருக்கிறோம் சொல்லுவோம். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு விப்பார், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் இந்த நாட்களை தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருப்பார். எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் எங்கள் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் இந்த நாட்களிலே அது நம்மை ஒன்றும் அணுகாது என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. ஏன்னு சொல்லி சொன்னால், இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்றவர்கள் சிங்கத்தின் மேல் நடந்து அங்கே பாருங்கள் சர்ப்பங்களை விதித்து நாட்கள் நடக்கிற பலத்தை இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை தருவார். எப்படி என்று சொல்லி சொன்னால், சிங்கம் எதை குறிக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதிகாரங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பிசாசுடைய அதிகாரம் பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை தாண்டி சர்ப்பங்கள் எதை குறிக்கிறது என்றால் தந்திரமான பேச்சுக்கள், தந்திரமான காரியங்கள். பாம்பு சர்ப்பம் சர்ப்பத்தை பார்க்கிற வழியிலே அங்கே அதற்கு வெளிப்பாடு என்ன சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால் அது தந்திரமான ஒரு பிராணி என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தந்திரமா பாருங்கள், ஏவாளோடு தந்திரமா பேசுகிறது அருமையான அன்புகள். அதே விதமாக தான் பாருங்கள், அப்படியான காரியங்கள் எல்லாவற்றையும் விதித்து இந்த நாட்களே நடப்பதற்கு தேவர் இந்த நாட்களை நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து இந்த நாட்களை நடத்துவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரி, அதனால அருமையான கத்தோடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே இந்த கடைசி காலத்திலே பார்க்கிற வழியிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் இந்த நாட்களிலே இந்த சமீபமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, அதனாலே பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறபடி இன்னைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இங்கே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் ஆபிரகாமை ஆபிரகாமோடு இந்த லோத்துடைய சம்பவத்தில் சோதோம்குமாரோட அழிவை குறித்து பார்க்கிற வழியிலே அது எப்படின்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே இந்த உலகத்தினுடைய முடிவு அதாவது கடைசி அழிவுக்குள்ளே இந்த நாட்களை வருகிற வழியிலே சபை எப்படியாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படியாக அந்த நாட்களில் பாருங்கள் சோதோம்குமாராக இருந்து லோத்தும் அவருடைய குடும்பம் இந்த நாட்களில் பிரிக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டார்களோ அதே விதமாக தேவன் அந்த இந்த கடைசி காலத்திலே பாருங்கள் இந்த பூமியில நடக்க போற பிரச்சனைகள் பூமியில நடக்க போற அழிவுகள் முன்பாக நம்மையும் இந்த நாட்களை தேவன் அங்கே கூட இருந்து நம்மையும் இந்த நாட்களை பிரித்து எடுப்பார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த பிரித்தெடுக்கப்படுதலுக்குள்ளே நாங்கள் அந்த இடத்துக்குள்ளே நாங்கள் வர வேண்டுமா இருந்தால் வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் அதாவது விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை தெரிஞ்சு சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய ஜெபத்தினாலே தான் இந்த நாட்களில் நாங்கள் அந்த உலகத்திலிருந்து உலக காரியங்களிலிருந்து உலக செயல்பாடுகளில் இருந்து இந்த நாட்களில் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட முடியுமே ஒழிய மற்றும்படி இந்த நாட்களில் வேற காரியங்கள் இல்லை. அருமையான கர்த்தருடைய வேதத்தை நன்றாக வாசிக்க வேண்டும், அதாவது ஜெபம் பண்ண வேண்டும், ஆவியிலே இந்த நாட்களை நிறைந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வீணான காரியங்களை விட்டுவிட்டு கர்த்தரோடு நாங்கள் இசைந்து இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த வழியில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் சொல்லப்படும். ஏனோக்குடைய காரியத்தை குறித்து நாட்களே அதுக்கு புறாக சொல்லப்படவில்லை. ஆனால் யூதா புஸ்தகத்தில் இந்த நாட்களில் ஏனோக்குடைய காரியத்தை குறித்து நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஆனால் பாருங்கள் இன்றைக்கு அதே விதமாகத்தான் ஆண்டவுடைய காரியம் எப்படியாக ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த வழியில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே விதமாக ஆண்டவருடைய அந்த வருகையிலே பாருங்கள் இந்த நாட்களில் யார் அவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இந்த நாட்களில் அவர் வந்து இந்த நாட்களில் எடுத்துச் செல்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. அருமையான அன்புகளை, சிலர் இந்த நாட்களை பாருங்கள் முதல் சொன்ன பிரகாரம் இன்றைக்கு ஜனங்களுக்கு இந்த விசுவாசம் அற்று போன நிமித்தம் அவர்கள் இந்த நாட்களில் ஆண்டோடு அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்தையே ஒரு சில கிறிஸ்தவர்கள் கூட இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் நம்புறதில்லை. என்னோடு கூட இந்த நாட்களை எதிரியோக இந்த நாட்களை வாதாடி இருக்கிறார்கள். வார்த்தையின் அடிப்படையில் இந்த நாட்களை காண்பிக்கிற வேளையிலே இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் ஒரு மர்மனையும் சொல்ல முடியாத நிலப்பாட்டில் இந்த நாட்களை இருக்கிறதை எங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே ஆண்டவருடைய வருகை இந்த நாட்களிலே சமீபமாக இருக்கிறபடினால் அவருடைய வருகைக்கு நாங்கள் இங்கே ஆயத்தப்பட வேண்டும். இதைத்தான் இங்கே பாருங்கள் நாம் புதிய ஏற்பாட்டில் இருந்தல்ல பழைய ஏற்பாட்டில் ஆதிகாமத்திலே ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த வருகைக்குரிய காரியத்தை குறித்து லோத்துவையும் அதாவது சோதோம்குமாராவையும் ஆபிரகாமையும் வைத்து இந்த நாட்களில் அந்த இடத்திலே செயல்பாட்டை சொல்லுவதை பார்க்கிறோம். ஆபிரகாமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன காரியம் நீ ஜெபம் பண்ணப்பா. இதான் அந்த மரமுகமான சொல்லப்பட்ட காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஆபிரகாமும் சொல்ற சோதோம்குமாரை அழிக்க போறோம் அழிக்க போறோம் என்னதுக்கான சொல்லி போட்டு போறேன் சும்மா நீ நான் அழிக்க போறோம் நான் அப்படி செய்யணும் சொல்லி இந்த நாட்கள் சொல்லுவதில்லை. ஆண்டவர் அழிக்க போறோம் அது அப்படின்னா நீ ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணுகிற வேலையிலே அங்கே ஒரு நீதிமானாவது நான் காப்பாற்றியிருந்தோம். இப்ப பாருங்கள் இந்த பேரம்பை நீதிமானுடைய காரியம் அந்த இடத்துல வருகிறது பேரம்பேசுகிற அப்ப பாருங்கள் அந்த அழிக்க போற அப்படியானாலும் இந்த பூமியை அழிக்க போற ஆண்டவர் இன்றைக்கு அதனாலதான் இன்றைக்கு நம்மிடத்தை சொல்லுகிறார் நீ ஜெபம் பண்ணுங்கப்பா. ஜெபம் பண்ணுற வழியில இருக்கிற ஒரு நீதிமானையாவது இந்த நாட்களை நான் இந்த நாட்களை அந்த அழிவிலிருந்து விலக்கி காக்கக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும் என்பதான் ஆண்டவருடைய காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதா கத்திர பிள்ளைகளை. அப்படியானால் பாருங்கள் இங்கே ஆபிரகாம கொடுத்த அந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் அதே விதமாக தேவன் இன்றைக்கும் நம்மிடத்திலேயும் அந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களை தந்திருக்கிறார் ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஜனங்களை இந்த நாட்களை தேவனுடைய ராட்சியத்துக்கள் இந்த நாட்களை சேர்க்கும்படியாக. அருமையான கத்திர பிள்ளைகளை இன்னைக்கு போய் இந்த நாட்களே துண்டு பிரசாரம் கொடுத்து இந்த நாட்களை சுவிசேஷம் அறிவிக்கிறது அல்ல இந்த நாட்களை. அருமையான கத்தோடைய பிள்ளைகளே அது செய்யத்தான் வேண்டும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. துண்டு பிரசாரம் கொடுக்க வேண்டும், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், சபைகளில் இந்த நாட்களை காரியங்கள் செயல்பட வேண்டும். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள் அதற்கு முக்கியமான காரியம் பாருங்கள் ஒரே ஒரு காரியம் விசேஷித்த காரியம் உங்களுடைய முழங்கால்கள் அதாவது நீங்களுடைய வீட்டிலே அறைகளுக்குள்ளே இந்த நாட்களிலே முடங்கி தேவனுக்கு முன்னாலே நிற்குமா இருந்தால் தேவன் இந்த நாட்களிலே தேசத்தை அசைப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த அந்த நாட்களில் தேவனுடைய ஊழியர் கர்த்தருடைய பிள்ளைகளை முல்லரோ ரிச்சர்ட் டும்ப்ராயினோ இந்த நாட்களே தன்னுடைய பேரை நான் மறந்து விட்டேன். அவர் இந்த நாட்களே எப்பொழுது முட்டி போட்டு தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களில் இருக்கிறாரோ அந்த வழியை பாருங்கள், தேவ தூதர்கள் வந்து இறங்குவார்களாம். அவருடைய அந்த இடத்துல வந்து அவர் ஜெபம் பண்ற இடத்துல இருந்து கவனிச்சு அந்த ஜெபத்தை அவர் சொல்லுவாராம். தேவ தூதர் இடத்துல போய் இந்த நாட்களில் இந்த ஜெபங்களை கொண்டு போய் இந்த நாட்கள் என்னென்ன இடங்களில் நீங்கள் அங்கே அவர்களுக்கு இந்த அறிவியுங்கள் சொல்லுகிற வழியிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் வந்து அறிவித்து விட்டு வந்து சொல்லுவார்களாம், நாங்கள் அதை அவர்களுக்குள்ளே அறிவித்து விட்டோம் என்று சொல்லி அருமையான கத்தோடைய பிள்ளைகளை பாருங்கள் எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம். ஒரு ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய முழங்கால்கள் எப்பொழுது முடங்குகிறதோ அப்பொழுது தேவனுடைய சித்தம் அந்த இடத்திலே வெளிப்படும். அது மட்டுமல்ல அந்த முழங்கால்கள் முடங்குகிற வேளையிலே தான் அங்கே தேவன் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவன் இருக்கிற அந்த பட்டணத்திலே ஒரு அழிவை வராதபடி அவனை இந்த நாட்களை அப்புறப்படுத்தி விட்டு இந்த நாட்களை தேவன் என்ன செய்வார் அழிப்பார் என்று சொல்லி பார்க்கும். பாருங்கள் இந்த சோதோமுமார் அழிக்கிறதுக்கு முன்பாக தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது அங்கே அதாவது லோத்துக்கு எப்படி இருந்தது கத்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இந்த நாட்கள் இருந்தான் அந்த விதத்துல சொல்லப்படுகிறது. அப்ப முதல்ல எப்படி சூழ்நிலை இருந்தார் அப்ப பாருங்க அவர் எப்படி கத்தருடைய தோட்டம் என்று சொல்லிச்சுன்னா இதை குறிக்கிறது ஏதோன் தோட்டம். இரண்டாவது நாங்கள் எகிப்தை சொல்லப்படுகிறது உலகத்தை குறிக்கிறது அருமையான கத்தருடைய விக்கிரக ஆராதனை. அது இப்படியாக இருக்கிற வழியில பாருங்கள் இவர்கள் அந்த இடத்துல போயிட்டார்கள். ஆனா இன்றைக்கு ஆபிரகாம் இன்றைக்கு பறந்து பேசுகிற ஜெபத்தை எடுக்கிற வழியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் மட்டும்தான் இந்த நாட்களை வழியாலே கொண்டு வருகிறார் பாருங்கள். ஆனால் கொண்டு வந்த நாட்களை விடுகிற வழியிலே மனைவியார் இடையிலே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாதபடி திரும்பி பார்த்த நித்த உப்புத்தனா போய்விட்டார்கள். ஆனால் லோத்தும் அவருடைய ரெண்டு பிள்ளைகளும் இந்த நாட்களை தப்பி இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் ஓடி போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்தர் ஆபிரகாமுடைய ஜெபத்தின் மூலமாய்த்தான் கத்தர் அந்த காரியத்தை இந்த நாட்களில் செய்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே அப்படியான இன்றைக்கு நம்முடைய குடும்பம் நம்முடைய உறவினர்கள் அதாவது நாட்கள் இந்த பூமியில் இருக்கிற அயல் வீட்டுக்காரர்கள் யாராவது நாட்களே தேவனுடைய வருகையில் இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா இருந்தால் நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாங்கள் இருக்கிற கிராமத்திலே அந்த கிராமத்தை சூழ்ந்திருக்கிற அந்த பட்டணங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்காக இந்த நாட்களை ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பு நம்முடைய கையில இல்லையா. ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் ரட்சிக்க முடியாது. ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் விடுவிக்க முடியாது. தேவன் சொல்வது குமாரன் விடுதலாக்கினால் தெய்யாகவே விடுதலாகும் சொல்லி அப்படியான அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தெய்வ குமாராய கர்த்தர் ஒருவரே விடுதலாக்க முடியுமே ஒழிய அந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கே ஒரு தனி மனுஷன் ஒருதனுக்கு ரட்சிப்பையோ அல்லது நாட்களே அவனுடைய ஆத்மாவில் விடுதலையோ கொடுக்க முடியாது. அவன் இந்த நாட்களை செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை அவனுக்கு காண்பிக்கலாம். ஆனால் கர்த்தர் வேதம் சொல்வது ஏசாயா 59 அதிகாரத்தில் எடுத்து வாசி பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது அவருடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி குன்றி போகவில்லை காதுகள் கேட்கக்கூடாதபடி மந்தமாகவில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த நாட்களிலே ரட்சிக்கிறவர் அவர் என்பதை அந்த வார்த்தை இந்த நாட்களை உறுதிப்படுத்துகிறது நிமித்தம் நாங்கள் ஜனங்களுக்காக இந்த நாட்களிலே இருக்கிற இடங்களிலே நாங்கள் முழங்கால் பணியிட்டு வைக்கிற வழியிலே அயல் வீடுகள் உறவினர்கள் சுற்றத்தார்கள் எந்த தேசங்கள் எந்த தூரத்தில் இருந்தாலும் அவர்களுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஜெபம் பண்ணுவோம். இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை இந்த நாட்களை பேசும்படியாக இந்த நாட்களிலே ஆண்டவரே நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரமையா கர்த்தாவே. இந்த நாளும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளின் படி இந்த நாட்களை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் மறுவர்களை கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நடத்தி கொள்ளும்படியாக ரெண்டு வசனத்திலே போட்டிருக்க முதல் ஆபிரகாம் அங்க பாருங்க ஐயா விழுந்து நகைத்தான் சொல்லப்படுது ஐயா.
2: அப்படியா?
0: நீங்க 14 அதிகாரத்துல வாய்ச்சு பாருங்க ஐயா.
2: சாரால்
0: ஐயா அது பிறகு நகைக்கிறார் ஐயா. அந்த இடத்துல பாருங்க ஐயா ஆபிரகாம் மூங்குப்புற விழுந்து வணங்கி பேசி இந்த நாட்களை பாருங்க அந்த உடன்படிக்க முதல் சொல்லுகிற வேலையில அந்த இடத்துல அவன் இதன்றார் ஐயா. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு ஐயா.
2: நினைக்கிறேன்
3: பேசலாம்
2: அம்மா தான் நிக்கிறான்.
3: Recording stopped.
2: சொல்லுங்க டோர், என்ன விஷயம்?
4: ஒண்ணுங்க, நான் பத்து உங்களோட கேள்விப்பதில் நிகழ்ச்சியில ஜாயின் பண்ணினேன், முடிஞ்சது போல.
5: ஊழியர் சுசேந்திர எட்வின் வல்யம்மன் தேசத்தில் இணைந்து வேத பாடத்தோடு வழி நடத்தினார். விருத்த சேதனம், பழைய கால பழைய ஏற்பாட்டு விருத்த சேதனம், புதிய ஏற்பாட்டு விருத்த சேதனம் கூட வழி நடத்தினார்.

0: தவறாக வாழ்த்திக் கொண்டு இந்த வேலையிலும் வரவேற்போம். பேசுறோம் பாஸ்டர். ஆமென். நினைக்கிறோம் உங்களிடம் படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ்.
1: ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்ன அந்த வாக்குக்காக நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் எல்லாவற்றையும் பூரணமா ஒரே பலியினால் என்றென்றைக்கும் எங்களை பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை மேற்கொள்ளட்டும், முயற்சிக்கட்டும், நடத்தட்டும், பிரகாசிக்க பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற
0: நாமத்தினால். நாங்கள் ஒரு பட்டிமன்றத்தை கூட கடந்து சென்றோம். பட்டிமன்ற தலைப்பில்தான் ஒளி இருளை மூடுகின்றதா, இருள் எங்கே போகின்றது, அந்த பட்டிமன்றம் ஒன்று நடத்தினோம். உங்களுடைய கருத்து எப்படி என்று சொல்லுங்க பாப்பா.
1: என்னுடைய கருத்து, ஒளியை இருள் மேற்கொள்ள முடியாது.
0: அவ்வளவுதான்.
1: தேவன் எங்களோடு இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். நாங்கள் அவர் எங்களுக்குள் இருக்கிறபடினால் நாங்களும் உலகுக்கு ஒளியாக இருக்கிறோம். இருளுக்கு எந்த வல்லமையும் இல்லை ஒளியை மேற்கொள்வது.
0: மகேந்திரன் ஐயா கேட்டதா? மகேந்திரன் ஐயா, எங்களுடன் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்து இணைந்திருக்கிறார். மாணவர் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை தந்தார்கள். நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அதையும் கேளுங்கள். பெருதாமை வழி எடுத்து வராங்க. இந்த வழியில் உங்களோட பிடிக்கிறோம். பார்த்து வழி நடத்துங்க.
1: அன்பின் பிதாவே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இப்பொழுதே உம்முடைய வார்த்தை நம்மை மேற்கொள்ளுவதால், உம்மை அறிகிற அறிவினால் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும். பூமி முழுவதும் உம்மை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்ற வார்த்தை நிறைவேறுவதாக. இயேசுவின் இணையத்தை நாமத்தினால் வாசிப்போம், எடுப்போம். சங்கீதம் 37 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆமேன். இது சரியான முக்கியமான காரியம். கவனியுங்கள், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். உண்மையை அல்ல, சத்தியத்தை மேய்ந்து கொள். உண்மையைத்தான் நாங்கள் அநேகர் என்னவா நினைக்கிறோம், சத்தியமாக நினைக்கிறோம். அப்படி அல்ல. வேதம் தெளிவாக இவ ரெண்டையும் வேறு பிரிக்கிறது. சத்தியம் இயேசு கிறிஸ்துவினால் வந்தது, உருவாக்கப்பட்டது. ஆனால் உண்மையோ இந்த உலகத்தினால் உருவாக்கப்படுகிறது. ஆகவே சத்தியம் நேற்றும் என்றும் மாறாது. ஆனால் உண்மை எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். சமருக்கு ஒரு வெதர் இருக்கும், விண்டருக்கு இன்னொரு வெதர் இருக்கும். ஆனால் இவைகள் எல்லாம் உண்மைகள். ஆனால் இவைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் இலங்கையில் யுத்தம், இப்பொழுது இல்லை. இப்படியாக உண்மைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் சத்தியமாகிய தேவன், அவர் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது. அதுதான் சத்தியம். ஆகவே சத்தியத்தை மேய்ந்து கொள். வேதம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது நோக்கமே அதில் உள்ள சத்தியங்களை. வேதத்திலே உண்மையும் இருக்கிறது, சத்தியமும் இருக்கிறது. ஆனால் அதில் உள்ள சத்தியங்களை நாங்கள் அறியும்படி. அந்த சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தவைகள் என்ன? எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்பதை அறிய அறிய அறிய அவற்றை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நான் அடிக்கடி சொல்லுகிற வசனம், அறியாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அறியாமல் ஏதாவதை நாங்கள் கிஃப்டாக பெற்றுக் கொண்டால் கூட அதை எப்படி ஆபரேட் பண்ணுவது, எப்படி செயல்படுத்துவது என்று அறியாதபடியினால் அதை இழந்து விடுவோம். அதனால் வரவேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள மாட்டோம். ஆகவே சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்ப குடியிருக்கும் பொழுது, நாம இந்த தேசத்திலே குடியிருக்கும் பொழுது, முதலாவது தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் இவைகள் எல்லாம் தானாய் வந்து மேற்கொள்ளும். இயேசு முடித்ததெல்லாம் எங்களை வந்து மேற்கொள்ளும். அவரை அறிகிற அறிவிலே நாங்கள் பெருகும் பொழுது. ஆமென். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அப்ப மிக முக்கியம் பிரியமானவர்களை, கவனியுங்கள், கர்த்தரிடத்தில் நான் ஏன் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்? தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று நான் நினைக்கும் பொழுது நிச்சயமா என்னால் மன மகிழ்ச்சியா இருக்க முடியும். எந்த தீங்கும் நம்மை அணுக முடியாது, எந்த நோயும் வர முடியாது. என் பக்கத்தில் 1000 என் வலது புறத்தில் 10,000 விழுந்தாலும் அது என்கிட்ட வர முடியாது. தேவன் என்னுடைய பாதுகாப்பாய் இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் 17:28 அவருக்குள்ளே ஜீவிக்கிறோம், அவருக்குள்ளே உலாவுகிறோம், அவருக்குள்ளே வாழுகிறோம். அப்ப இப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது எதுவும் தொட முடியாது. என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அவருடைய கண்மணியத்தோட எந்த சத்ருவாலும் முடியாது. ஆமென். ஆகவே நான் யார்? கிறிஸ்துவுக்கு நான் யார்? அவர் என்ன எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து விட்டார் என்பதை அறிய அறிய எப்பொழுதுமே நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருப்பேன். எனக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வர வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் செய்து முடித்தார், ஒரே பலியினால் எல்லாவற்றையும் நிறைவாக்கினார் என்று நான் அறிக்கையிட விசுவாசித்து அறிக்கையிட அறிக்கையிட எல்லாமே மாறும். ஏனென்றால் என்னுடைய சிந்தையின்படி, என்னுடைய நினைவின்படிதான் என்னுடைய வாழ்க்கை. நீதிமொழிகளிலே சொன்னது போல என்னுடைய நினைவின் வாழ்க்கை இருக்கிறது. எவ்வளவுக்கு அதிகமாய் இவை எல்லாம் செய்து முடிக்கப்பட்டாயிற்று. தேவன் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து விட்டார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நன்மை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையும் மாத்திரமே என்னை தொடரும் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். மாத்திரமல்ல, கர்த்தரோடு நான் மகிழ்ச்சியா இருக்கிறபடினால் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்ற மைண்ட் செட்டிலே நான் இருக்கிறபடினால் நான் மற்றவர்களோடும் கூட ஒரு சமாதானமான சந்தோஷமான உறவை தான் நான் ஏற்படுத்திக் கொள்ளுவேன். ஏனென்றால் எனக்குள்ளே சந்தோஷம் இருக்கிறபடினால் அந்த சந்தோஷம் புறப்பட்டு மற்றவர்களையும் மேற்கொள்ளும். ஏனென்றால் எனக்குள் இருக்கிறதை தான் நான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். நான் கவலையிலே, கண்ணீரிலே, வேதனையிலே, துன்பத்திலே இருப்பேனானால் என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய அங்கலாய்ப்புகள் எல்லாமே கவலைக்குரியதாகவும் வேதனைக்குரியதாகவும் கண்ணீர் வடிக்கிறதாகவும் தான் இருக்கும். என்னுடைய வார்த்தையிலேயே யாரை, என்னுடைய வார்த்தையிலேயே நான் யார் என்பதை அல்லது என்ன நிலையில் நான் இருக்கிறேன் என்பதை எல்லாராலும் பார்க்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எவ்வளவுக்கு நான் கர்த்தருக்குள் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கிறேனோ, ஏனென்றால் அவர் யாவற்றையும் செய்து முடித்தார். அவர் என்னுடைய இரட்சகர், அவர் என்னுடைய மீட்பர். ஆகவே அவருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன் என்று நான் செயல்படும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய மகிமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டு செல்லும். தேவனுடைய சமாதானம் என்னிடத்திலிருந்து நிச்சயமாய் புறப்பட்டு சென்று மற்றவர்களையும் மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப யாரால் சந்தோஷமா இருக்க முடியும்? கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று நம்புகிறவர்களில் தான் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆமென். ஆபக்கூக் 3:14 இருந்து நான் வாசிக்கிறேன். அத்தி மரம் துளிர்கொடாமல் போனாலும், திராட்சை செடி அளம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அச்சு போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலச்சு போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏன் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்பதை இவர் தெளிவாக சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் என்னை ரட்சிக்கிற தேவன், என்னை மீட்கிற தேவன். ஆகவே இவைகள், இந்த இருள், உலகத்திலே இருக்கிற இருள் என்னை மேற்கொள்ள முடியாது, என்னை தொட முடியாது என்பதை தெளிவாக சொல்லுகிறார். ஆனால் கவனியுங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் இவர் சொல்லுகிற பிரச்சனைகளை பாருங்க. அத்தி மரம் துளி போடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை உழவிக்காமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், அப்ப சொல்றத பார்த்தா எதுவுமே இல்லை. அப்படி எதுவும் இல்லாமல் போனாலும், எந்த சாத்தியமும் இல்லாமல் போனாலும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்பதற்கு எந்த ஒரு அறிகுறியும் இந்த பூமியிலே என்னால் பார்க்க முடியாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. ஏன் களி கூறுகிறார்? என்னை ரட்சிக்கிறவர், என்னை மீட்கிறவர், என்னை விடுதலை ஆக்குறவர், என்னை ரீஸ்டோர் பண்ணுகிறவர், நான் இழந்ததை நூறத்தனையா எனக்கு திருப்பி கொடுக்கிறவர் என்று அவரை நான் நினைக்கும் பொழுது, அதை நான் தியானிக்கும் பொழுது, அதை நான் விசுவாசிக்கும் பொழுது, நான் எப்படி இருக்கிறேன் என்று சொன்னால் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே இருந்துதான் மன மகிழ்ச்சி வருகிறது. தேவன் செய்து முடித்தார் என்று நான் நினைக்க நினைக்க நினைக்க எனக்குள்ளே மகிழ்ச்சி வருகிறதா இருக்கிறது. தேசத்தினுடைய அழிவுகளை பார்த்து, தேசத்திலே நடக்க போகிற காரியங்கள் அல்லது நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களை பார்த்து நானும் அழுவேன் என்று சொன்னால் கர்த்தர் ஆல் எதுவும் செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன் என்ற அர்த்தம். எந்த சூழ்நிலையிலும் தேவனால் எல்லாவற்றையும், லாசரு போல நாறி போகிற சூழ்நிலையிலும் தேவன் மறுபடியும் எல்லாவற்றையும் மீட்பிக்க முடியும். அவர் ரட்சிக்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், அவர் மீட்கிற தேவன் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது நிச்சயமாய் எங்களால் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆமேன். மாத்திரமல்ல, நீங்கள் எஸ்ஆயா 60 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளில் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. எஸ்ஆயம் 60:1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமேன். ஆனால் நாங்கள் துக்கத்தில் இருந்தால் எழும்பி பிரகாசிக்க முடியாது. ஏனென்றால் துக்கம் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது எதுவும் நடக்கவில்லை என்றுதான் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் கவனிங்கள், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை சாதாரண மகிமை அல்ல, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்குமல்ல, உதித்தது. ஒளி ஏற்கனவே வந்து விட்டது. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி வந்து விட்டது. அன்றைக்கே கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் உதிக்க ஆரம்பித்து விட்டது. இதோ காரிருள் பூமியையும், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கவனியுங்கள், ஆனாலும் என்று சொன்னாலே பழைய ஸ்டேட்மெண்டை ஆண்டவர் கேன்சல் பண்ணுகிறார் என்று அர்த்தம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறேன், நான் நாளைக்கு உங்களுடைய வீட்டுக்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு நான் இப்படி வருவேன் என்று உங்களுக்கு சொன்னேன், ஆனாலும் என்று சொன்னாலே அந்த ஸ்டேட்மெண்டை, அந்த வார்த்தையை, அந்த நடக்க போகிற அந்த செயலை நான் கேன்சல் பண்ண போகிறேன் என்பதாக அர்த்தம். அப்ப அதற்கு பிறகு, ஆனாலும் என்று சொன்ன பிறகு என்ன சொல்ல போகிறேனோ அதுதான் என்ன செய்யும், இனிமேல் வந்து மேற்கொள்ளும் என்று அர்த்தம். ஆனாலும் உன்மேல் கர்த்தருதிப்பார். அல்லேலூயா. அப்ப இருள் என்னை மேற்கொள்ள முடியாது, இருள் எனக்கு கிட்ட வர முடியவே முடியாது. ஆனாலும் உன்மேல் கர்த்தருதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமேன். சாதாரண மகிமை இல்லை பிரியமானவர்களே, அவருடைய மகிமை. ஆமேன். இந்த உலகத்தில் இருக்கிற சூரியனை பார்க்கிலும் பிரகாசிக்கிற மேன்மையான அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமேன். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு, கவனியுங்கள், உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். ஆமென். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள். இப்பேற்பட்ட கண்ணுடையவர்களாய், இப்பேற்பட்ட சிந்தையுடையவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நடப்பதற்கு முன்பதாகவே மனக்கண்களிலே பார்க்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும். அப்ப சாதாரண மனுஷர் மாத்திரம் அல்ல, மேன்

வாழ முடியாது. ஆமென். புதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள், சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார். அவர்கள் எல்லோரும் வேகமாய் கூடி உன்னிடத்தில் வாருகிறார்கள். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். அல்லேலூயா. இதற்கு பிறகு நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள், பெரிதான ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார். எங்களால் நம்பவே முடியாத அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆனால் இவைகளை நாங்கள் படிக்கிறோம், ஆனால் எவ்வளவு தூரம் நம்புகிறோம் என்பதுதான் முக்கியம். வாசிப்பது அது மாத்திரமல்ல, அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதை அப்படியே நம்ப வேண்டும். இந்த வார்த்தைகள் எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று, எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகவே இவைகள் நிச்சயமாய் வந்து என்னை மேற்கொள்ள வேண்டும். ஆமேன். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய சித்தத்தை நான் செய்யும்படிக்கு இவைகள் எல்லாமே அளவில்லாமல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஜனங்கள் ஓடி வருவார்கள். கவனியுங்கள், யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை குறித்து ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்து விழுந்தார்கள். ஞானஸ்தானம் கொடும், ஞானஸ்தானம் கொடும் என்று சொல்லி விழுந்தார்கள். அற்புதங்கள் நடக்கவில்லை, அதிசயங்கள் எதுவுமே யோவான் ஸ்நானம் மூலமா நடக்கவில்லை. ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இருதயத்திலே குத்துண்டவர்களாய், எங்களுக்கு ரட்சிப்பு தேவை, நாங்கள் பாவிகளாய் இருக்கிறோம், எங்களுக்கு மீட்பு தேவை, பாவ மன்னிப்பு தேவை என்று சொல்லி பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்தானத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படிக்கு திரளாய் வந்து என்ன செய்தார்கள், குவிந்தார்கள், வந்து வந்து விழுந்தார்கள் கடற்கரையில். புரியுதுங்களா? அப்ப எந்த குறைவும் இல்லை, ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். ரட்சிப்பு திரளாய் மேற்கொள்ளும், நிச்சயமாய் மேற்கொள்ளும். அதற்கு தேவையான சகலவற்றையும் தேவன் செய்து முடித்து விட்டார். ஆமென் என்று நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் இவைகள் தானாய் வந்து மேற்கொள்ளும். மறுபடியும் சங்கீதம் 37:3 இருந்து நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. இது மிக முக்கியம். உன் வழியை, நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வழியை வைத்திருக்கிறோம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெறுவதற்கு, அல்லது நாங்கள் எங்களுடைய மேன்மைகள் மகிமைகளை அடைவதற்கு நாங்கள் சில வழிகளை வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த வழிகள் தேவனுடைய வழிகளாய் இருக்க முடியாது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து என்று சொன்னால், என்னுடைய வழியின்படி, என்னுடைய சிந்தையின்படி, என்னுடைய தீர்மானத்தின்படி, என்னுடைய திட்டங்களின்படி நடக்காமல் அவருடைய தீர்மானங்கள், அவருடைய திட்டங்கள் என்னை மேற்கொள்ளும்படிக்கு என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அப்படியாய் நம்முடைய நினைவுகளும் தீர்மானங்களும் திட்டங்களும் அவருடைய தீர்மானங்களும் திட்டங்களுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. ஆமேன். ஆகவேதான் நம்முடைய தீர்மானங்கள் திட்டங்களை விட்டுவிட்டு அவருடைய தீர்மானங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருக்க வேண்டும். எங்களுடைய தீர்மானங்கள் திட்டங்களை என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற பிரயாசப்படக்கூடாது. அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொன்ன உன் வழிகளை கவனியுங்கள், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நம்முடைய வழிகளை என்ன செய்ய கர்த்தரிடத்துல கொடுத்துட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவருடைய வழிகளின் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் என்னுடைய வழிகளை பார்க்கிலும், என்னுடைய தீர்மானங்கள் திட்டங்களை பார்க்கிலும் மேன்மையான மகிமையான தீர்மானங்களையும் திட்டங்களையும் வைத்து என்னை அழைத்திருக்கிறார் என்று அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஆமேன். நம்முடைய தீர்மானங்கள் திட்டங்கள் இல்ல.

அவரே என்ன செய்கிறவர், காரியத்தை வாய்க்கப் பண்ணுகிறார். அதற்கு தேவையான யாவற்றையும் செய்து முடித்தவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்லுகிறார், கவனியுங்கள், யோவான் 4:34, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்ய அவருடைய கிரியையை என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய பூஜனமாயிருக்கும். அல்லேலூயா. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையின்படி கிரியையை முடிப்பதே என்னுடைய பூஜனமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப இப்படிப்பட்ட நிலைக்கு நாங்களும் வர வேண்டும். தேவ சித்தம் நிறைவேற்றுவதே நம்முடைய பூஜனமாய், நம்முடைய விஷனாய், நம்முடைய குறிக்கோளாய் இருக்க வேண்டும். ஆமென். இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன், யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல். இயேசு சொல்லுகிறார், கவனி, அவருக்கு சித்தமானதை அவர் தேடாமல், என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. பிரியமான, இப்படி ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நாங்கள் ஜபம் பண்ணினால் என் தீர்ப்பு அந்த இடத்திலே விடுதலை உண்டாயிருப்பதாக என்று நாங்கள் தீர்த்தால் அந்த தீர்ப்பு அப்பொழுதே அந்த செக்கனை மேற்கொள்ளும். சுகம் உண்டாயிருப்பதாக என்று நாங்கள் அறிக்கையிட்டால் அந்த நிமிஷமே அவைகள் மேற்கொள்ளும். ஏனென்றால் எங்களுடைய சுய கிரியையை செய்யாமல், சுய இஷ்டத்தை செய்யாமல், சுய விருப்பத்தை செய்யாமல் பிதாவின் சித்தம் செய்கிறபடினால் அண்ட சராசரங்களும் எங்களுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் கட்டளை இடுகிறவர்கள், அப்படியே நடந்தே ஆக வேண்டும். ஆமென். பிலிப்பியர் 2:5-8 வரைக்கும் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பயந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே கீழ்ப்படுத்தினார். ஆமேன். அப்ப எப்படியாய் அவர் என்ன செய்தார், இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் என்பதை நாங்கள் இயேசு நடத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சீஷர்கள் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் என்றால் அவர்களுடைய லீடரை, தலைவரை அப்படியே பின்பற்றுவதுதான் சீஷத்துவம். அப்ப இயேசு எப்படியாய் பிதாவின் சித்தம் மாத்திரம் செயல்படுத்தி, தன்னுடைய சுய சித்தம் அல்ல, சுய திட்டம் அல்ல, பிதாவின் சித்தம் மாத்திரம் செயல்படுத்தி, தன்னுடைய சுய வருமானம் அல்ல, பிதாவின் சித்தம் செய்வதே அவருடைய நோக்கமாய் இருந்தது. அவர் சொல்லுகிறார், பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய ஆகாரம், நான் ஜீவிப்பதே பிதாவின் சித்தம் செய்வதற்காகவே. பிலிப்பியர் 3:7 இப்படியா சொல்லுகிறார், ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பிரியமானவர்களே, யூகேல இருக்கிற நிறைய திட்டங்களை நான் இப்பொழுது, எனக்கு நிறைய இந்தியாவிலே நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், இப்பொழுதும் அந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டு நான் இந்தியாவுக்கு போனால் மில்லியன் கணக்கில் என்னால் சம்பாதிக்க முடியும். ஆனால் அது அல்ல என்னுடைய நோக்கம். சத்தியத்தை அறிவிக்கும்படிக்கு, தேவ ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்கின்ற என்னுடைய அழைப்பிலே நான் என்னவா இருக்கிறேன்,
என்னுடைய அழைப்பை நான் நிச்சயத்திருக்கிறேன். ஆகவே இரவு பகலாய் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது, அதை மறுபடியும் பேசுவது, வேத ஆராய்ச்சி செய்வது, அதிகமாய் ஜெபிப்பது, இதற்காகவே என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் இது என்னுடைய ஊழியம் என்பதை, இதுதான் என்னுடைய அழைப்பு என்பதை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். இதை விட மற்ற எதுவுமே எனக்கு லாபத்தை காண்பித்து என் பக்கம் வா, என் பக்கம் வா, நான் உன்னை பெரியவனாக்குவேன் என்று என்னை இழுக்க முடியாது. ஏனென்றால் இதுதான் என்னுடைய ஊழியம், இதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன். அல்லேலூயா. ஆகவே அதை அறிந்து நாங்கள் செயல்படுவோமானால் நாங்கள் செய்கிற ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கும். என்னத்தை சொல்லி ஜெபிக்கிறோமோ அது இம்மீடியட்டாய் மேற்கொள்ளுகிறதாக இருக்கிறது. ஆமென். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 6:13 இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் உங்களை மறுத்தவிலிருந்து புழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமேன். பிரியமானவர்களை, உண்மையை சொன்னால் நம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் நமக்கு சொந்தமானவர்களே அல்ல. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறதுக்கு நாங்கள் எங்களுக்கு சொந்தமா இருந்தால் நாங்கள் எடுத்து கொடுக்கலாம். நாங்கள் உண்மையை சொல்ல போனால் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. 1 Corinthians 6:19-20 இப்படியா சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையினால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இதற்காகத்தான் நானும் நீங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், பிடிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிரயம் செலுத்தி நம்மை பெற்றுக் கொண்டார் எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கே நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம், ஒப்பு கொடுத்தலோடு ஜெபம் பண்ணுவோம். இனி நான் அல்ல, நீரே எனக்கு ஜீவிக்கிறேன்.

அவருடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கலாத்தியர் 2:20 அப்படியே சொல்லுகிறது. ஆகவே முழுமையாக ஒப்பு கொடுப்போம், எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய சித்தம் பூரணமாய் நிறைவேறும்படி ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நாங்கள் அணு தினமும் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்போம், ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மா வாங்கப்பட்டிருக்கிறோம், சிலுவையிலே உம்மோடு கூட அறையப்பட்டிருக்கிறோம். இனி நாங்கள் அல்ல, நீரே நமக்குள் பிழைத்திருக்கிற ஜீவித்திருக்கிற உமக்காகவே நாங்கள் இந்த தேசத்திலே பிழைக்கிறோம். உம்முடைய சித்தம் செய்வதே எங்களுடைய நோக்கமாய் எங்களுடைய சித்தமாய் இருக்கிறது, இருப்பதாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சித்தம் மேற்கொள்ளட்டும். நீர் என்னத்துக்காக இவர்களை அழைத்தீரோ அந்த அழைப்பு மேற்கொள்ளட்டும். தெளிவாய் திட்டமாய் பேசும். ஆகவே அவர்கள் தெளிவாய் திட்டமாய் அவருடைய அழைப்பை அறிந்து செயல்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த வேளையிலே கட்டுக்களிலே, வேதனைகளிலே, துன்பங்களிலே, கவலைகளிலே, அல்லது கண்ணீர்களிலே, போராட்டங்களிலே, சுவையினங்களிலே யாராவது இருந்தால் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே விடுதலை உண்டாயிருப்பதால் சத்ருவின் கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படுவதால் பரிபூரணம் உண்டாயிருக்கும். உயிர்த்தெழப்படட்டும், ரீஸ்டோ பண்ணப்படட்டும், எல்லாம் பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே.

மன்னிக்க வேண்டும். பிதாவின் சித்தப்படி இயேசு கிறிஸ்து வழி நடத்தினார். அதே போல எங்களையும் அப்படியாக அழைக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்திரை கரத்திலே ஒப்புக்கிறோம் உங்களை, எங்கள் குடும்பத்தாரையும். இடைவெளியிலே வாரத்தின் முதல் நாளை பிரசங்கப்படத்தில் நிற்கின்ற பொழுதும் கத்தோடைய ஆசீர்வதிக்கும் கறந்தானே உடனே கூட இந்த வழி நடத்துவாராக. சுத்தாவியானவர் தாமே எல்லாவற்றையும் வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கக்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தோடைய கரத்திலே ஒப்புக்கிறோம் உங்களை, உங்கள் சபை குடும்பத்தாரையும் வாழ்த்திக் கொண்டு

0: ஆமீன் ஆமீன். இன்று 11ஆம் தேதி, 6ஆம் மாதம், 11ஆம் தேதி, ஜூன் மாதம், 11ஆம் தேதி, பங்குனி மாதம் 2000, அன்னைக்கு வேண்டும் ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். 11ஆம் தேதி 6ஆம் மாதம், 11ஆம் தேதி ஆனி மாதம், 11ஆம் தேதி ஜூன் மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:28. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் அதே வேளையில் இணைந்து சங்கமம் .com தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்திருக்கிற உங்களில் ஒரே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தரே கரத்தில் இந்த நாட்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். நீதிமொழிகள் 15:13 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். ஆமேன். நீதிமொழிகள் 15:13 கூறப்பட்ட அந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர்தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. நாங்கள் துக்கப்படுகிறதுனால் நாங்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். அதனாலே மன மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் வாஞ்சிக்கிறார். நாங்களும் அதே காரியத்துக்கூடாக கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 9, ஏசாயா 35, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 1 பேதுரு 1, இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்தில் ஒப்புக்கிறோம். அதே வேளையிலே வாக்கு தத்தங்கள், நச்சிந்தனைகள், ஜீவ மன்னாக்கள், ஜீவ வார்த்தை இவற்றை நாங்கள் பதிவு செய்து அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளில் இணைந்து ஊழியம் செய்ய ஆயத்தமாக ஒருவரை வரவேற்றுக் கொண்டு பிதா குமாரன் பரசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு ஆரம்பிப்போம். இரவு 10 மணியை தொடரும். அந்த வேளையில் கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் எங்களுடன் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக வந்திருக்கிற பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களையும், அதே வேளையிலே சௌரி டோலி அவர்களையும், அதிகால வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்றுக் கொண்டு மீதியான ஊழியர்கள் நின்ற பொழுதும் அவர்களையும் இணைத்து கத்தரண்டை ஜபங்களை அபிஷேக ஆராதனையை வழிநடத்துவோம். ஆமேன். இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, சாட்சிகளோடு, வார்த்தைகளோடு வழி நடத்துவார். ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் படிக்கிறோம், வழி நடத்துங்களா. காட் பிளஸ். ஆமேன்,
1: ஆமேன். ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறதப்பா. நீரே எங்களுக்கு ஆதாரம், நீரே எங்களுக்கு எல்லாம் அப்பாராச்சா. நீர் எங்களுக்கு அப்பா தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களை பிள்ளைகளாக்கி ஆண்டவரே நீர் தகப்பனா இருந்து எங்களை வழி நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவராய கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஆண்டவரே. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே, தகப்பனே ராஜா, எங்களுக்காக பாடுபட்டீர், எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினேன். உண்மையில வந்தது உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் ஐயா. எங்கள் ஆவி ஆத்தும சரீரம் உங்களுடைய தழும்புகளால் குணமாகிறதப்பா ராஜா. தேவனே, அப்பா பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, சூத்திரம் ஐயா. நேர்தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடினால் ஆண்டவரே, சோதிக்கப்படுகிற எங்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார் ஆண்டவரே. நீர் இரக்கமும் ஆண்டவரே தேவனே, உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறபடியாக நமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா ராஜா. ஹல்லேலூயா.

இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. எல்சடாய் எல்சடாய் சர்வவல்ல தேவனே, எல்சடாய் எல்சடாய் சர்வ

எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆழ்பவரே உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. பாடுவோம். இந்த அகிலத்தை ஆழ்பவரே உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆழ்பவரே உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. யெகோவா நிசியே வெற்றி தந்த தெய்வமே, யெகோவா நிசியே வெற்றி தந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். ஹாலேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவனே, இந்த வேளையிலும் நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா ராஜா. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகுமப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, மோசேனுடைய காலத்தில் ஐயா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அமலேக்கியர் ஆண்டவரை யுத்தம் செய்ய வந்திருந்த வேளையிலே ஆண்டவரே தேவனே, அப்பா மோசே கரங்களை உயர்த்தின வேளையிலெல்லாம் அமலேக்கியர் ஆண்டவரே தோல்வி அடைந்தார்கள் அப்பா ராஜா. ஆண்டவராய தகப்பனே, ஆண்டவரே அந்த யுத்தத்தில் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றியடைந்த வேளையிலே யெகோவா நிசி என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தேவனை துதித்தார்கள் அப்பா ராஜா. நிறைய எங்களுடைய வெற்றி கொடிய அப்பா ராஜா. ஆண்டவராய கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஆண்டவரே தேவனை ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர் அப்பா ராஜா எப்பொழுதும். ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. இரக்கத்தின் தேவனே, நிறங்களுக்கு ஆதாரமாயிருக்கிறீரையா, நிறங்களை பிள்ளைகளாக உருவாக்கி இருக்கிறீரையா. ஆண்டவராய தேவனே திக்கெட் இருந்தோம் ஐயா, அநாதரவாய் அலைந்து திரிந்தோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே ராஜா, தனிமைப்பட்டிருந்தோம் அப்பா, வேதனைகளில் இருந்தோம் பாவத்தில் இருந்தோம் தகப்பனே. நீர் ஆண்டவரே எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தி ஐயா, எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக்கிய ஆண்டவரே அப்பா, இம்மட்டும் எங்களை பெருக வைத்திருக்கிறதற்காக சோத்திரம். இப்பொழுது இருக்கிறத விட நாங்கள் ஆயிரம் மடங்கு பெருகிறோம் ஐயா. தகப்பனாகிய தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தாவீது சொன்னது போல ஆண்டவரே, நீரங்களை ஆண்டவரே இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நாங்களும் மாத்திரம் அப்பா ராஜா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உமக்கு பின்பாக வருவோம் ஆண்டவரே. அப்பா பெரிதும் அனுகூலமான கதவுகள் ஆண்டவரே எங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறபடியா நமக்கு சூத்திரம் ஆண்டவரே. சுவிசேஷத்தை ஆண்டவரே அறிவிக்க எங்களுக்கு கிருபை அருள வேண்டுமா செவிக்கிறோம் தத்தாவே, உமக்கு சூத்திரம் ஐயா. பரலோக தேவனே, பரக்ரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பரக்ரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சுகந்தந்த தெய்வமே, யெகோவாப்பா சுகந்தந்த தெய்வமே, யெகோவாப்பா சுகந்தந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். ஹலேலூயா. ஆண்டவரே இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே ஐயா ஆண்டவரே 10 குஷ்டரோகிகள் உம்மிடத்தில் வந்து சுகம் பெற்றார்கள் ஐயா. ஆண்டவரே தேவனே அப்பா, பர்திமே என்கிற குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குமென்று சொல்லி கேட்ட வேளையிலே ஆண்டவரே எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக சொல்லி அவனை சுகப்படுத்தினீரையா. 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஆண்டவரே, அநேக வைத்தியர்களினால் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, ஆண்டவரே தேவனே தன்னுடைய பணத்தை செலவழித்தும் அப்பா ராஜா அவளுக்கு சுகம் இல்லாத வேளையில் ஆண்டவரே உடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன்னு சொல்லி எண்ணி ஆண்டவரே சொல்லி ஆண்டவரே உடைய வஸ்திரத்தை தொட்டாள் ஐயா, ஆண்டவரே உடைய வல்லமை புறப்பட்டு ஆண்டவரே அவளை முற்றிலும் சுகமாக்கினதப்பா. யெகோவா ராபா ஆண்டவர் ஆகிய தகப்பனே உமக்கு சூத்திரம் ஆண்டவரே. சின்ன மகளுக்கு ஆண்டவரே தகப்பனே அப்பா, 4 இருக்கின்ற வேளையிலே ஆண்டவரே தகப்பனே, மரண தருவாயில் இருந்த வேளையிலே அவளை உயிர்ப்பித்த தகப்பன் அப்பா, என் மகனுடைய ஆண்டவரே ஹார்ட் பிரச்சனையிலே ஆண்டவரே தேவனே
அவனுக்கு புதிய இருதயத்தை கொடுத்து இம்மட்டும் வழி நடத்தின தெய்வம் அப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தேவனே நாங்கள் தள்ளப்பட்டோம், ஆனாலும் முறிந்து போகவில்லை அப்பா ராஜா. ஆண்டவரே நீர் முறிந்த நாணலே ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா. ஆண்டவரே முறிக்காத தேவன் அப்பா. ஆண்டவரே மங்கி எறிகிற திரிய அணைக்காமல் இருக்கிற தேவன் ஐயா ராஜா. எத்தனையோ பாடுகள் கூடாய் கடந்து சென்றாலும் யெகோவா ராபாக இருந்து ஆண்டவரே எங்களுக்கு சுகம் தந்த தெய்வம் அப்பா ராஜா. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமே, ஆராதிக்கிறோமே, ஆராதிக்கிறோமே, ஆராதிக்கிறோமே ஐயா ராஜா. என் தகப்பனே, தகப்பனே ராஜா, என்னுடைய கணவருக்கு ஆண்டவரே தேவனே தகப்பனே. ஆண்டவரே அப்பா ராஜா, அந்த ஆக்சிடென்ட்ல ஆண்டவரே தேவனே அப்பா, அந்த ஆண்டவரே லங்ஸ நீர் குணமாக்கின தேவன் அப்பா ராஜா. நீர் அற்புதத்தை செய்த தேவன் ஆண்டவரே. உமக்கு சோத்திரமையா, சோத்திரமையா ராஜா. என் கணவருடைய சகோதரனுக்கு ஆண்டவராகி தகப்பேன், இந்த மூளையில போகின்ற அந்த நரம்பு ஆண்டவரே தேவனை வெடித்து டாக்டர்ஸ் ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் சொன்னாலும் கூட ஆண்டவரே அதை சுகமாக்கி குணமாக்கி இவ் ஆண்டவர் எத்தனையோ வருஷங்களாக ஆண்டவரே அவருக்கு திருமணத்தை பிள்ளைகளை பெற்று பேர பிள்ளைகளை பெற்று ஆண்டவரே தேவனை உதவி செய்திருக்கிறீர். அதுக்காக சோத்திரம் ஐயா. பிலமுள்ளவனுக்காயிலும் பிலவினனுக்காயிலும் உதவி செய்கிறவனுடைய பார்வையில் லேசான காரியம் யெகோவா ராப்பா, யெகோவா ராப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே இந்த வேளையில ஆண்டவரே குணமாக்கும் தழும்புகள் கொண்டவரே அப்பா பிதாவே ராஜா. ஆண்டவரே வியாதியோடு வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரத்தை வையும் ஐயா. ஆண்டவரே உடைய கரத்தை இந்த வேளையில வையும் ஆண்டவரே. அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாகிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே நீர் அற்புதங்கள் செய்கிற தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமே, ஆராதிக்கிறோம், ஆராதிப்பது ஒன்றுதான் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே வேலை அப்பா, எங்களுடைய கடமை அப்பா ராஜா. ஆராதிப்பது தான் எங்களுடைய நோக்கம் அப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம்மை, ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவராய் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா.

இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணப்படும் சொல்லி ரோமருக்கிறது 10:10 வசனம் சொல்லப்படுகிறது. இருதயத்திலே விசுவாசியுங்கள், வாயிலே அறிக்கையிடுங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹலேலூயா. நம்ப முடியாமல் போனாலும் கூட இருதயத்திலே விசுவாசியுங்கள். ஹலேலூயா. இதை செய்ய கர்த்தருக்கு சித்தம் உண்டு. ஹலேலூயா. இந்த காரியத்தை செய்ய ஆண்டவருக்கு அங்கே சித்தம் உண்டு. நான் பிள்ளை, எனக்கு ஹலேலூயா அப்பம் எனக்குரியது. ஹலேலூயா. அந்த சுகம் எனக்குரியது. ஹலேலூயா. நான் பிள்ளையா இருக்கிறேன். என் அப்பா இடத்துல கேட்கிறேன், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ, பொல்லாதவர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரமபிதாவாகிய என் தகப்பன் சுகத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ. ஹலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அற்புதமான சுகத்தை இந்த வேளையிலே கொடுக்கிறதுக்காக சூத்திரம். ஆண்டவராகிய தேவனே, தடைகளை நீக்குகிறீர் ஐயா. ஆண்டவரே, டயபெடிக் வந்ததுனால ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே, அப்பா இன்ஜெக்ஷன் போடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் நம்முடைய கரத்தை வையும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால ஐயா, ஆண்டவர் தேவனே அப்பா, அந்த இன்ஜெக்ஷன் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் போடாதபடி அற்புதமான சுகத்தை கொடுக்கிறதற்காக சூத்திரம் ஐயா. ராஜா, அற்புதமான ஆண்டவரே, அதிசயமான ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற தேவனே, மிக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உயிருள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இருக்கிறவரா இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போறவரும் ஆகிய ராஜாவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா. பரலோக தேவனே, பரக்ரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல்ரோயீம், எல்ரோயீம், என்னை கண்ட தெய்வமே. எல்ரோயீம், எல்ரோயீம், என்னை கண்ட தெய்வமே. என்னை கண்ட தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவராகிய தேவனே, ஒரு ஆகார ஆண்டவரே, தன் புருஷனால ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா மறக்கப்பட்டு ஆண்டவரே தன் பிள்ளைக்காக பரிதவித்த ஆகார ஆண்டவரே, வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் அப்பா ராஜா. ஆண்டவரே, பிள்ளையினுடைய மரணத்தை நான் பார்க்க கூடாது, பார்க்க முடியாது என்று சொல்லி அங்கலாய்த்த ஆண்டவரே, அந்த சகோதரியுடைய கண்களை திறந்து ஒரு நீரூற்றை காண்பித்தீரே ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஐயா, தன் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிற தாய்மாரை நீர் காண்கிற தேவனையா, தகப்பன்மார்களை காண்கிற தேவனையா ராஜா. என்ன ஆண்டவரே, அப்பாவிதாவே ராஜா, நீ உம்முடைய இருதயம் கடினமான இருதயம் அல்ல ராஜா. ஆண்டவரே, மரத்து போற இருதயம் அல்ல ஆண்டவரே. உம்முடைய காதுகள் கேட்க கூடாதபடி மந்தமாக இல்லை ஆண்டவரே. உம்முடைய கரங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே ரட்சிக்க கூடாதபடி குறுகியும் இருக்கவில்லை அப்பா. ஆண்டவரே தேவனே, நீ இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்பா ராஜா. என் தகப்பனாய தேவனே, என் ஆண்டவராய் கர்த்தாவே, ஆண்டவரே பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பன் மேலும் ஆண்டவரே உம்முடைய கரத்தை வையும், பிள்ளைகள் மேல் கரத்தை வையும் ஐயா. அன்றைக்கு யவீர் சொன்னானே ஐயா, ஆண்டவரே நீர் என் மகள் மேல் கைகளை கையை வையும், அப்பொழுது அவள் சொஸ்துமாவாள் என்று. ஹாலேலூயா. கடினப்பட்டு இருக்கின்ற பிள்ளைகள் மேல் உடைய கரத்தை வையும் ஐயா. பெருவினப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் மேல் கரத்தை வையும் ஐயா. ட்ரக்ஸிலும் அல்கஹோலிலும் ஆண்டவரே, தவறான உறவுகளிலும் இருக்கிற பிள்ளைகள் மேல் உடைய கரத்தை வையும் ஐயா. அவர்கள் சொஸ்தமாகிறார்கள் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, அப்பா பிதாவே, தங்கள் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கின்ற தாய் தகப்பன்மார் மேல் கைகளை வையும் தகப்பனே. உமக்கு சூத்திரம் ஐயா. நீராண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே அவர்களை அழைத்திருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே துன்பப்பட்டால், பிள்ளைகள் வேதனைப்பட்டால் தாய் தகப்பன் ஆண்டவரே சும்மா இருப்பார்களோ ஆண்டவரே? தாய் தகப்பன்மார் ஆண்டவரே பேசாம இருப்பார்களோ ஐயா? தாய் தகப்பன்மார் பரிதவிக்காமல் இருப்பார்களோ ஐயா? நீர் ஆண்டவர் அப்பா ராஜா, நீர் எங்களுக்கு தகப்பன். தகப்பனே, தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையில ஆராதிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் ஒவ்வொரு வீடுகளிலும் சமாதானம், சமாதானம், சமாதானம், சமாதானம் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே தேவனே அப்பா கட்டவிக்கிறோம் ஐயா. ஊட்டப்பட்ட அறையிலே சீடர்கள் மத்தியிலே ஆண்டவரே, அப்பா தகப்பனே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன அதே இயேசு கிறிஸ்து
ஒவ்வொரு பூட்டப்பட்ட வீடுகளிலும் ஆண்டவராகிய தேவனே வேதனைப்படுகிற வேளைகளிலும் ஆண்டவரே, வேதனைப்படுகிற இடங்களிலும் ஆண்டவரே, கண்ணீரோடு நிற்கிற குடும்பங்களின் மேலும் ஆண்டவரே நீர் போய் அவர்களுக்கு சமாதானம் சமாதானம்னு சொல்லி கட்டளையிடுகிறதற்காக சூத்திரம். என் அப்பாவே துதிக்கிறோம், என் தகப்பனேம துதிக்கிறோம், என் ஆண்டவரேம துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் அல்லாமல் வேறு ஒரு ஆதரவு இல்லையப்பா, நீர் அல்லாமல் வேறு துணை இல்லையப்பா, நீர் அல்லாமல் வேறொரு உதவி இல்லையப்பா ராஜா. என் தகப்பனையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுடைய தகப்பன் நீரப்பா, தனிமையானவர்களுக்கு வீடுவாசல் ஏற்படுத்துகிற தேவன் நீங்க தானப்பா, குருடர்களுடைய கண்களை திறந்துகிறவன் நீங்கள் தான் ஐயா, மடங்கடிக்கப்படுகிறவர்களை ஆண்டவரை தூக்கி விடுகிறதேவன் நீங்க தான் ஐயா ராஜா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. பரலோக தேவனே, பரக்ரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை, யெகோவாயீரே எல்லாமே பார்த்து கொள்வீர், யெகோவாயீரே எல்லாமே பார்த்து கொள்வீர். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவராகிய தேவனே யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீரப்பா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே கோலியாத்த போல பயமுறுத்துகின்ற ஆண்டவரே கடன் தொல்லைகளப்பா, பில்லுகள் ஆண்டவரே, மோர்கேஜ் கடன்கள் ஆண்டவரே தேவனே, அப்பா தேவனே எல்லா வித பில்லுகளிலிருந்தும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே விடுவித்து காத்து கொள்ளுகிற தேவன் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனப்பா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஆண்டவரே தேவனே, தகப்பனே ஈசாக்கு கேட்டான் ஐயா, அப்பா தகப்பனே நெருப்பு இருக்கிறது, விறகு இருக்கிறது, எங்கேயப்பா ஆட்டுக்குட்டியன்னு சொல்லி கேட்ட வேளையிலே ஆண்டவராகிய தேவனே ஆபிரகாம் சொன்னானப்பா கர்த்தர் பார்த்து கொள்ளுவாருன்னு சொல்லி. ஆண்டவரே அப்படி சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவரே ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி ஏற்படுத்தி வைத்திரே அப்பா. அப்பா பிதாவே ராஜா, கடந்த எல்லையிலே மூழ்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீர் பார்த்து கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. இக்கட்டிலே ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா அப்பா ராஜா. ஆண்டவரே சிலர் ரதங்களை கொடுத்தும் ஆண்டவரே குதிரைகளை கொடுத்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ கர்த்தரே ஆண்டவரையுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் அப்பா, நாங்கள் எழுந்து நிமிந்து நிற்கிறோம் அப்பா. என் தகப்பனே, என் ஆண்டவரே, என் பிதாவே ராஜா, ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா தேவனே, சமுத்திரத்திலே வழிகளை உண்டாக்குறவர் நீரல்லவோ ஆண்டவரே, வலிய தண்ணீர்லே பாதைகளை உண்டாக்குறவர் நீரல்லவோ, செங்கடலே ஆண்டவரே தகர்த்த ஆண்டவர் பிளந்தவர் நீங்கள் அல்லவோ, எரிகோ கோட்டையை தகர்த்தவர் நீங்கள் அல்லவோ ஐயா, நீங்கள் பாதைகளை உண்டாக்குற தேவன், வழிகளை உண்டாக்குற தேவன் ஐயா. என் தகப்பனாய தேவனே எமக்கு சோத்திரம். அப்பா சிறுகின்ற அலைகளையும் ஆண்டவரே கடலின் இறைச்சலையும் அடக்கின தெய்வம் அல்லவோ ராஜா, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பூதாகாரமா எழும்பி நிற்கின்ற ஆண்டவரே அப்பா, இந்த கடன்கள் பில்லுகள் மொர்கேஜ்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலேயே அடங்கி போகும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே, பாதைகளை உருவாக்கும் அப்பா. என் தகப்பனையும் எமக்கு சோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுடைய தோளை சுமைக்கும் அவருடைய கழங்களை கூடைக்கு நீங்களாக கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம், யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவன், யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவன், யெகோவா ஈரே பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுகிற தேவன், யெகோவா ஈரே ஆண்டவரே சிறந்த பார்த்துக் கொள்ளுகிற தேவன், யெகோவா ஈரே ஆண்டவரே கடன்களை ஆண்டவர் தொல்லைகளை பார்த்துக் கொள்ளுகிற தேவன், ஆண்டவரே சர்வ சுகத்தை பார்த்துக் கொள்ளுகிற தேவன். ஹாலேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, ஜெபம் கேட்டீரையா,

தள்ளாட விடவில்லையே, தாங்கி நடத்தினேன். தள்ளாட விடவில்லையே, தாங்கி நடத்தினேன். புகழ் நின்ற பட்டுப்பாடி புயலுங்கு ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, பிள்ளைகளின் கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புதுராக பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும்.

பேரன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே.

0: திறந்து பாடுங்கள். உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே, உண்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹாலேலூயா, இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நாங்கள் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலன் ஆகிய இயேசுவை நாங்கள் நோக்கி பார்ப்போம். ஹாலேலூயா, அவர் இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறார். ஹாலேலூயா, பிரதான ஆசாரியன் வருடந்தோறும் ஒரே வித பலியினாலே எப்பொழுதும் அவன் பலிகளை செலுத்துவான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஹாலேலூயா நம்முடைய பாடுகளை குறித்து பரிதவிக்கிற பிரதான ஆசாரியராயிராமல் ஹாலேலூயா எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் ஹாலேலூயா அங்கே பாடுபட்டும் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ள பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறார். ஹாலேலூயா, உறுதியாய் பற்றி கொண்டோம் உம்மையே நம்பியுள்ளோம், உறுதியாய் பற்றி கொண்டேன் உம்மையே நம்பியுள்ளேன், உறுதியாய் பற்றி கொண்டேன் உம்மையே நம்பியுள்ளேன். பூரண சமாதானமே போதுமே உம் சமூகமே, பூரண சமாதானமே போதுமே உம் சமூகமே. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலுங்கு ஓய்ந்தது, புதுராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஹாலேலூயா, ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிசயங்களை காண செய்கிறவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். அற்புதங்களை காண செய்கிறவரே ஆராதிக்கிறோம். ஐயா ராஜா, தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே தேவனே அற்புதங்களை செய்து அவர்களை வழி நடத்துகிறதற்காக சோத்திரம் ஐயா. மீண்டுமா இலங்கை தேசத்தை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. இலங்கையில் நடக்கின்ற பாடுகள் பிரச்சனைகளை நீ காண்கிற தேவனே ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே அப்பா, பொருளாதார காரியங்களில் ஒரு மீழ்ச்சி வர வேணும். விவசாயங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை தலை தோங்க வேணும் ஐயா. யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற ஆண்டவரே தேவனே அப்பா, தரிசு நிலங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா தேவனே தகப்பனே பயிரிடப்படுகிறதாய் மாறும்படி செவிக்கிறோம். ஆண்டவரே விருட்சங்கள் ஆண்டவரே காய்களை காய்க்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே விவசாயிகள் ஆண்டவரே நல்ல விளைச்சலை காணும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தகப்பனே மகு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த வெயில் கொடுமையிலிருந்து ஆண்டவரே அப்பா யாழ்ப்பாண பிரதேசங்களை நீர் ஆண்டவரே காத்து கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே அப்பா எல்லா பகுதிகளின் தமிழ் பகுதிகளின் சிங்கள பகுதிகளின் ரட்சிப்பை கட்டளவிடமா செவிக்கிறோம் ஆண்டவரே மக்கள் சோத்திரம். விக்கிரகங்களை குறித்து ஒரு சலிப்பை உண்டு பண்ண விடமா செவிக்கிறோம் ஆண்டவரே. தேவ தூதர்களை இயேசுவின் நாமத்தினா இலங்கை முழுவதும் ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே தீமை செய்கிறவர்களை ஆண்டவரே அவர்கள் வாய்கள் மூடும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மக்க சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே நீ நீதியை விளப்பிக்கிற தேவன், நியாயத்தை செய்கிற தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனை யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே அந்த மடுக்கள் ஆண்டவரே தேவனை அந்த வேதனைகளிலே ஆண்டவரே சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ரட்சித்துக் கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே வேதனைகளை மாற்றி கொடுக்கும்படி செவிக்கிறோம். ஏதோ வாழ்கிறோம்னு சொல்லி வாழ்ந்து விடாதபடி தகப்பனாகிய தேவனை அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படி செவிக்கிறோம். இனி ஒருபோதும் ஆண்டவரே இலங்கை தேசத்திலே யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே. அப்பாவிதாவே ஜனங்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராக தேவனையும் சூத்திரம். இந்த கனடா தேசத்தையும் பொறுப்படும் ஐயா ராஜா. அப்பா கனடா தேசத்து அதிபதிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும் ஐயா. ஆண்டவரே டேக்ஸ் பணங்களை வீணான ஆண்டவரே காரியங்களை செலவிடாதபடி ஆண்டவரே அப்பா இந்த தேசத்தின் அதிபதிகள் ஆண்டவரே சரியான விதத்திலே மக்களுக்கு ஆண்டவரே முன்னேற்றத்தை கொடுக்கின்ற காரியங்களில் செயல்பட உதவி செய்யும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே தேவனே. இந்த சமர் காலங்களிலே ஐயா ராஜா தகப்பனாகிய தேவனே இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ரொம்பப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே தேவனே அப்பா ராஜ விலைவாசிகளிலே ஆண்டவரே மாற்றங்கள் வருவதாக, கேஸ் விலைகளிலே மாற்றங்கள் வருவதாக, ஆண்டவரே வீடுகளின் விலைகளிலே மாற்றங்கள் வருவதாக, தடைகள் ஆண்டவரே மாறுவதாக ராஜா. ஆண்டவரே மக்கள் சோத்திரம் ஐயா.
1: எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படி செவிக்கிறோம். விசேஷமாக திருச்சபைகள் ஐயா, திருச்சபைகள் பெருகவிடமா செவிக்கிறோம். வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் திருச்சபையில நீ சேர்த்துக் கொண்டு வருகிறதற்காக சூத்திரம். ஆண்டவராகிய தேவனே, தகப்பனே, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதப்பா. ஆண்டவராகிய தேவனே ராஜா, அபியூஸ் பண்ணப்பட்ட ஜனங்கள், பாவத்திலே இருக்கிற ஜனங்கள், வியாதியிலே இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரே வேதனையில இருக்கிற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினாலும் இடத்தில் வந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே சங்கம் ஊழியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை கூட இருப்பதாக. எங்கள் திருச்சபைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. எங்கள் திருச்சபைகள் வளரட்டும், பெருகட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருவோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
2: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் ஜபங்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, துதிகளுக்கூடாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி வழி நடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும், பிசினஸ் காரியங்கள், ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவேற்றி தருவாராக. அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். எல்லாவற்றுக்குமாக நன்றி கூறி இந்த வேளை நம்முடைய பெற்றுக் கொண்டு கர்த்தர் சித்தமான நாளைய நாளிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. God bless.
1: Amen.
2: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையுடன் வழி நடத்தினார். ஜெபங்களோடு துதிகளோடு கர்த்தரண்டை ஒப்புவித்திருக்கிறோம். கர்த்தர் தாமே அவருக்கூடாக எடுத்து வந்த ஜெபங்களுக்காக, துதிகளுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சியை கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன்.
3: Recording stopped.
2: Amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்
3: Recording in progress.
2: காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இன்று 11 6 மாதம், 11 ஜூன் மாதம், 11 ஆனி மாதம், 2026 வியாழக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். நேரலை விசேடமாக வாலிபர்களுக்காக ஜெபிக்கின்ற நாள். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. நேராளுக்கான வசனம், மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போம். நீதிமொழிகள் 15:13 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். துக்கப்படுதுனால் நாங்கள் ஒரு மூலம் கூட்டப்போவதில்லை. அந்த வகையிலே நாங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது முகமும் மலர்ச்சியாக இருக்கும். சந்தோஷம் சமாதானத்தை கர்த்தர் தருவார். அதே வேளையிலே சுகபலன் ஜீவனையும் தருவார். ஆமேன். இந்த மன மகிழ்ச்சி உதவி செய்யும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 9, 35 பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும், 1 பேதுரு 1 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். பரிசுத்த வேதாம்பத்தத்தை 364 வாசனம் முடிக்கிறதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். ஆமீன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்த ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சங்கமம் .com, சங்கமம் தமிழ்கோசல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட 92 ரேடியோக்களை கேட்கிறார்கள். அந்த வகையிலே கர்த்தர் தாமே அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்தந்த நாடுகளிலிருந்து கேட்கிறார்களோ அவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிற சௌரி டாலி, காலை வேளையில் இணைந்திருக்கிற பாஸ்டர் அன்றன் தாசனாயம், மாலை வேளையில் இணைந்திருக்கிற சௌரி செசிலியாம்மா அவர்கள் இணைந்திருக்கிறவங்களை எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெபம் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். எல்லா ஜெபங்களோடும் வார்த்தைகளோடும் கடந்து செல்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் தொகுத்து வழங்குவார். ஆமீன், ஆமீன். பொய் சொல்லோடமா, வியாழக்கிழமை அதனாலே வாலிபர்களுக்கான ஆராதனை நேரம். அதுதான் சொன்னேன்,
4: வெள்ளிக்கிழமையில தானே வாலிபர்களுக்கா ஜெபம் பண்றாங்க.
2: அப்படியா?
4: அதுதான் சங்கமமான
2: காலையில புப்பப்பட்டினது, அதனால நான் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டேன். ஆமே
4: சங்கம வானொலி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிறேன் நான் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லா வெற்றியும் ஆசீர்வதித்து தருவாராக. என்று என்னாலே நாங்கள் தேவனுடைய திருநாமம் எங்கே எங்கே எல்லாம் எழுதப்பட்டிருக்குது, கடைசி கால மகிமை அதனால என்ன என்று சொல்லி நாங்க பார்த்து விட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். வெளிப்படுத்தல் 14:1 அங்கு எங்களுடைய நீத்திகளிலே அங்கு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அங்கு அதை நான் வாசிக்கிறேன். பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நீத்திகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை நிக்க கண்டேன் என்று சொல்லப்படுகிறது. நாங்க காணக்கூடியதா இருக்கிறது பாருங்கள். வெளிப்படுத்தல் 12 துவங்குகிற காரியம் என்னென்றால் முத்திரைகள், காலங்கள் மற்றும் கலசங்கள், இப்படிப்பட்ட கோப கலசங்கள் ஊற்றப்படுவதற்கு முன் இறுதி காலத்தை பற்றி அதிகம் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அங்க இசைக்கும் சொல்லுகிற அங்க அவர் மனதுருகி செபிக்கிறோள் மத்தியிலே நெத்தியிலே அங்கு அடையாளம் போடன்று சொல்லி. ஆகவே எங்களுக்கு இன்றைக்கு சியோன் வேலையிலே ஆட்டுக்குட்டியானவர் விசேஷமாக அவர் தன்னுடைய சொத்துக்களை, அதாவது தன்னுடைய பிள்ளைகளாகி அந்த சொத்துக்கள் மேல அவர் நெற்றியிலே அடையாளம் போட்டு வைத்திருக்கிறார். அது அவருக்கும் எங்களுக்கும் உரியது. ஆகவே ஒவ்வொரு நெத்தியிலும் ஒரு அடையாளம் இருக்கத்தான் செய்யும். அது ஆண்டவர் சொன்னார், அதை

அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்குது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். வெளிப்படுத்தல் 19:16 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரங்கள் மேலும் அவருடைய தொடைகள் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ராஜாதி ராஜா அங்கு கர்த்தாதி கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறவர்கள் மிகவும் மிகவும் பெரியவர்கள் தானே, அங்கு அதிகாரம் உள்ளவர்கள், எல்லாருக்கும் மேலானவர்கள். இப்படிப்பட்டவர் தான் எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றால், இயேசு கிறிஸ்துவானவருடைய தோளின் மேல் தான் அந்த கர்த்தத்துவத்தை எங்கள் பிதா வைத்திருக்கிறார். அவருடைய நாமம் அங்கு மேன்மையானது என்று சொல்லி அவர் பட்ட பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் எனக்காகவும் உங்களுக்காகவும் செயல்பட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு வருகையிலே இந்த பெயர் எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கும். ஏனென்றால் இது மாட்சிமை பொருந்தின தோற்றமாய் மாற்றப்படும். நாங்கள் மறுரூபப்படுவோம் அல்லவா, அந்த மறுரூபப்படுவும் போது இந்த வஸ்திரம் எங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வஸ்திரம் ஒரு மகிமை பொருந்தின வஸ்திரமாய் எங்கள் மத்தியிலே எங்களுக்கு இருக்கும். அது கிறிஸ்துவின் நாள் எங்களுக்கு அவருடைய நாமத்தினால் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற வஸ்திரம். அங்கு ஒரு யூதனுக்குள்ளே 10 புறஜாதியர் அங்கு மறைவார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே அந்த யூதர்களுக்கு முதல் உரிமை கொடுத்து எங்களுக்கு அந்த அவர்களுடைய அந்த வஸ்திரத்தினால் நாங்கள் மூடப்படுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 3வது காரியம், புஸ்தகத்திலே தேவனுடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. எங்கள் ஒவ்வொருடைய பேரும் அங்கு தேவனுடைய சமூகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் இது நியாய தீர்ப்பின் காலத்திலே வரும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:27 தீட்டுள்ளவன் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறவனாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டி ஆனவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அங்கு மோசே ஜெபிக்கும் போது அங்கு இஸ்ரவேல் மக்களை நீர் மாற்றும்படி ஜெபிக்கிறார், இல்லாவிட்டால் என் பெயரை அந்த புத்தகத்தில் இருந்து கிறுக்கி போடும் என்று சொல்லி அந்தலத்துக்கு எங்கள் மோசே ஆகிய அவர் அங்கு அப்படி ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறதை, அந்த பாரமுள்ள ஜெபத்தை ஜெபிக்கிறதை, மனதுருக்கமுள்ள ஜெபத்தை ஜெபிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் வாழ்கிற பூமி பாவத்தினால் அழிந்தது. இன்றைக்கும் அந்த பாவத்தை அழிக்க முடியாமல் இருக்கிறோம், இருக்கிறார்கள் எல்லாரும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மனிதன் பிறந்து செய்ய வேண்டிய அத்தனையும் செய்து அவர் எங்களை நித்திய தூய்மைக்கும் மற்றும் கரை திரையற்ற பரிசுத்தவானாய் பரிசுத்த வாட்டியாய் நிற்கும்படி அவர் இத்தனை காரியங்களையும் செய்தார். அதுதான் அவருடைய நாமம் வானத்திலும் பூமியிலும் பூமியின் இருக்க எல்லாரும் அவருடைய நாமத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய நாமத்திலே ஜெயம் கொள்ளுகிறோம். அவருடைய நாமத்திலே தான் விசுவாசிகளை நாங்கள் ஜெயிக்கிறோம். அந்த நாமம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. அது நியாய தீர்ப்பு நாளிலே அதுக்கு மறுமலி வரும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. நாங்கள் எது எதெல்லாம் செய்து போட்டு போகலாம், ஆனா நியாய தீர்ப்பு நாளிலே அங்கு பரிசுத்தாவியானவர் அதை கொண்டு வருவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா புத்தகம் திறக்கப்படும் என்று எழுதி இருக்கிறது. ஆகவே பூமியிலே நாங்கள் எங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு பிறந்து வாழ்ந்து காட்டினார். இப்படித்தான் வாழ வேணும் என்று எங்களுக்கு கட்டளையும் சத்தியத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட காரியத்திலே நாங்கள் மெய்ப்பிக்கிறவர்களாய் எங்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் நாங்கள் இருக்கும் போது மிகவும் அவருடைய நாமத்திலே நாங்கள் ஜெயம் கொள்ளுறவர்களாய் இருப்போம். ஏனென்றால் தேவன் சொல்ற ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பா, அவனுக்கு நான் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனும் குமாரத்தையும் என்று சொல்லி ரெண்டு இடத்திலே இது கொடுக்கப்பட்டிருக்கிறதை, புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டையும் வெளிப்படுத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே தேவனுடைய நாமம் 3 இடத்திலே எங்களுக்கு அவசியமாயிருக்கு. ஒன்று நெத்தியிலே, ஒன்று வஸ்திரத்திலே, ஒன்று புத்தகத்திலே. ஆகவே இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பூமியிலே வாழ்வதற்கு ஒரு அடையாளமாய் வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய நாங்கள் பாரப்படும் போது எங்கள் நெத்திகளிலே அவர் அடையாளம் எடுக்கிறார். நாங்கள் மாட்சிமை பொறிந்தவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது
அவர் எங்களுக்கு அங்கு மஸ்திரத்திலே எங்களுக்கு

0: அதிகமாக அங்கு அடையாளம் போடுகிறார். நாங்க நியாய தீர்ப்பு நாளே அவர் தான் எங்களுக்கு அடையாளம் போட்டு நித்திய ஜீவனுக்கு உரியவள் என்று உரியவன் என்று சொல்லி அவர் தான் அடையாளம் போட போகிறார். ஆகவே அவருடைய நாமம் எங்கே எங்கே எல்லாம் எழுதி இருக்கோ நாங்களும் அந்தந்த இடங்களில் நாங்கள் கவனமா ஞானமா செயல்பட கத்தர் உதவி செய்வாராக. ஆமே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த நெற்றிகள்லே அடையாளம் போடுண்டு அங்கு எசேக்கியலுக்கு சொல்லப்பட்டபடி இந்த நாட்கள்லே எல்லா தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய ஊழியங்களை செய்கிறவர்கள் நெற்றிகள்லே இந்த நாட்கள்லே அங்கு அடையாளம் போட கத்தர் உதவி செய்ய வேண்டும். அப்படி நாங்களும் அதுக்கு அந்த அடையாளத்துக்கு அடையாளமாய் நாங்கள் வாழ கத்தர் உதவி செய்யணும். அதுதான் சாட்சி வாழ்வென்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த அடையாளத்துக்கு அடையாளமாய் நாங்கள் இருக்க கத்தர் உதவி செய்யணும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர்.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்கிறோம். எங்களை ஜீவ புஸ்தகத்தில பேர் எழுதி வைத்திருக்கிறவரே, பரலோக பிரஜைகளாக எங்களை மாற்றி இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர். எங்களுடைய பெயர்களை எழுதி வைத்திருக்கிறது போல ஒவ்வொருவருடைய பெயர்களையும் இந்த காலங்களில நீர் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு மனிதர்களையும் இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொருவர்களையும் நீர் இந்த நெற்றிகளில பெயர்களை எழுதி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு பாதுகாப்பாக அந்த நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் உமக்கு உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வாழ்ந்து உம்மை போல வாழ்ந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொன்னீரே. அதற்கு பாத்திரமாக நாங்கள் வாழ, பல மக்கள் ரட்சிக்கப்பட, எப்படி நீர் இறுதி காலங்களில் இயேசு இந்த உலகத்தில இருந்த பொழுது வாழ்ந்து காட்டினீரோ அதே போல நாங்கள் உலகத்துக்கு ஒளியாக உம்மை போல அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து ஒரு எழுப்புதலை காண செய்கிற மக்களாக நெற்றியில அடையாளம் போட்டப்பட்ட ஒவ்வொரு மக்களும் செயற்பட உம்மை போல செயற்பட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு வாழுகிற வாழ்வுக்கை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் நெற்றியில அடையாளங்கள் இடப்பட்டு இன்னும் ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட்டு பல மக்கள் உம்மை நோக்கி பார்க்க அவர்களுடைய வஸ்திரங்களை மாற்றும்படியாக பாவ சாப உணர்வுகளை எடுத்து போட்டு உம்முடைய வஸ்திரத்தை பெற தகுதியுள்ளவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக எல்லாம் சிலுவையில ரத்தம் சிந்தி எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சுமந்து எங்களை உம்முடைய பிரஜைகளாக மாற்றி இருக்கிறீரே. எங்களுக்கு ஒரு வாழ்வை தந்திருக்கிறீரே. அந்த வாழ்வு நித்திய நித்தியமாக உம்மோடு கூட வாழுகிற வாழ்வு, இந்த உலகத்திலேயும் ஆயிரம் வருட வாழ்வில் வாழ்ற வாழ்வு, அதன் பின்பு நித்தியமாக உம்மோடு வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை இழந்து போகாதபடி அற்ப பாவ சாபங்களுக்காக பிசாசின் வஞ்சக எண்ணங்களுக்காக இந்த கடைசி காலத்துல வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடங்குடாதபடி ஒவ்வொருவரையும் பாதுகாத்து உம்முடைய ஊழியத்தை உத்தமமாக செய்ய இந்த காலத்தில உதவி செய்வீராக. கடைசி நாட்கள் கொடிய நாட்கள் வந்தாலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரியாமல் வழிநடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்கு தந்த தைரியத்திற்காக நன்றி. எங்களோடு ஒவ்வொரு ஊழியக்காரரோடும் கூட இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து உத்தமமாக உண்மையுமாக நடந்து இந்த ஊட்டத்தை ஓடி முடிக்க உதவி செய்வீராக. இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரெடியோ நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லிரிட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து இந்த ஊழியம் இந்த நாடுகளை கேட்கிறார்களோ அந்த நாடுகளில் வாழுகிற மக்களுடைய இருதயம், கடின இருதயங்கள், சதியான இருதயமாக உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்று இவ புஸ்தகத்தில பேரெழுதப்பட்டவர்களாக ஒவ்வொருவரும் வாழ உதவி செய்வீராக. ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், கொடுத்த ஞானத்திற்காக, இந்த கடைசி கால வழிபாடுகளுக்காக, அந்த மகளோடு தொடர்ந்து கூட இருந்து நம்முடைய வார்த்தை கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக, அந்த குடும்பம் பட்டணத்தின் மேல் உள்ள ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாக உலகத்துக்கு ஒளியாக இருக்க ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இணைப்புல இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், ஊழியம் செய்கிறவர்களை நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறவராக, தேவைகளை சந்திக்கிறவராக, உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ நீர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் கூடேறும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, சபையோடும் மக்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து உயர்த்தி நடத்துவாராக. ஆமேன்,
1: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
0: ஆமேன், ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் லார்ட் டோலி சிஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட்.
0: மாட்சிமை விளங்கும்படி, வஸ்திரங்கள் கரைபடாதபடி, பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள், தேவ திருச்சபைகள், அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கரைபடாதபடி, அசுத்தங்களுக்குள்ளே தீட்டுகளுக்குள்ளே போகாதபடி கர்த்தர் இந்த நாட்கள்லே காத்துக்கொள்ளோடும். ஏனென்றால் தேவ மாட்சிமியை காத்துக்கொள்ள அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரங்களுக்கு ஒரு புதிதான கிருபையை கொடுத்து வழிநடத்த போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. வாக்கு தத்தம் செய்தவரே, இன்றும் எங்களை வழிநடத்தின உங்கள் மகா பிரிதான கரத்துக்கு, உங்கள் கரங்களுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த கால நேரம் இந்த மக்களுக்கு ஆண்டி ஆண்டவரே, ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிப்பதற்கு ஆண்டவரே, அவர்கள் உங்களை பற்றி கொண்டு ஆண்டவரே, உங்களுக்குரியவர்களை சிந்திப்பதற்கு அப்பா, உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை அனுப்பி ஆண்டவரே, அவர்களுடைய ஜீவன் அப்பனே, உலகத்தில் உள்ளவரும் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் என்று அவர் எங்களை ஆட்கொண்டு நடத்துற தகப்படா இருக்கபடியா நன்றி அப்பா. இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான் என்று சொன்னீங்க அப்பா. அந்த வாக்கு தத்தத்தின் படியாண்டவரே, மனுஷருக்குள் இருக்கிற எல்லா விதமான அசுத்தமான ஆவியையும் எடுத்தாண்டவரே அப்பா, அங்கே வெளியேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்கான சிந்தி நீங்க ஐயா அப்பா. அந்த ரத்தத்தின் மூலமாக இந்த உள்ளங்களை கழுவி உங்களுக்குரியவர்களாக மாற்றி அப்பா, ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிப்பதற்கு எல்லா இடங்களிலும் உலகம் எங்கும் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான கிருபையை கொடுத்து அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம் என்று கூறியபடி ஆண்டவரே, உங்கள் ஜெபத்தினால் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு உள்ளங்களையும் தொட்டு ஆண்டவரே, அவர்கள் உங்களுக்குரியவர்களாக மாற்றி அவர்களுக்கு ஒரு புதிதான பேரை தரிசிப்பதற்கு ஆண்டவரே, அந்த நெற்றில் ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான அந்த பேரை தரிப்பிப்பதற்கு ஆண்டவரே, அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான விடுதலை கொடுத்து அவர்கள் அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ஆண்டவரே, அவர்களுக்கு அப்பா அவர்களுக்குள்ள அது ஒன்றும் தீங்காக நேரிடாமல் ஆண்டவரே, அவர்களுக்குள்ள உங்களுடைய அன்பையும் சமாதானத்தையும் கட்டளையும் ஜெபிக்கிறேன் அப்பா. அன்பின் மூலமாக எங்களை ரட்சித்த தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே உங்களை அறிந்து அறியாமல் இருக்கிற மக்களுக்குள்ள உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை கொடுத்து ஒரு ரத்தத்தினால கழுவி அவர்களை மீட்டு கொண்ட கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. எல்லா விதமான அசுத்தமான ஆவியும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. அப்பா, சமாதானம் இல்லாதவர்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுத்து ஒரு பசுத்தமான வாழ் வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா உங்களை உலகத்துக்கு ஆண்டவரே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திருடன்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன வாக்கு தத்தன்படி இவர்களுக்கு உங்களுக்கு ஜீவனை கொடுத்து அவர்கள் உங்களை அறியத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா பரிசுத்தமான ஜீவியத்தை ஜீவிப்பதற்கு எங்களை அழைத்த அன்பான தகப்பனே, எங்களுக்கு ஆண்டவரே குறை குற்றங்கள் இருந்தால் உங்களை மன்னித்து எங்களை அதிகமாக உங்கண்டையில இழுக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஜப ஆவியின் மூலமாக யாவரையும் அப்பா ஜப ஆவியை கொடுத்து அனைவரே ஆத்மா பாரங்களை கொடுத்து அப்பா ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு புதிதான கிருபையினால் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா பரிசுத்தர் அப்பா நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல ஆண்டவர்களே எங்களை நடையிலும் எங்களை உடுப்புலையிலும் எங்களை கிரிகையிலும் அப்பா எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களுடைய பேச்சிலும் ஆண்டவரே நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜபிக்கிறேன். மக்கள் உங்களை அறிந்து மரியாதை உள்ளவர்களே நீங்க மீட்டுக் கொள்வதற்கு இந்த உலகத்துக்கு வந்தீங்க ஐயா. அந்த பிரேமிலியர பெற்ற ரத்தத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா உங்களுடைய ரத்தம் இல்லாவிட்டால் நாங்க இப்பொழுது இந்த இடத்துல வந்திருக்க மாட்டோம். அதனப்படியா எல்லா பரிசுத்தமான ஆட்களுக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை ஊற்றின அதிகமாக உங்களுக்கு என்று வாழ்வர்களா வாழ்வதற்கு அவர்களுக்கு அதிகமாக கூட அபிஷேகத்தின் அன்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா அந்த காலை நேரம் லஸ்ரீ செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. வார்த்தையின் வெளிச்சம் நித்திய வெளிச்சம் அப்பா காலையில நடக்கிற ஜப கூட்டங்கள் எல்லா விதமான ஊழியக்கத்தை நீங்க தான் கட்டி எழுப்புற தாப்படா இருக்கிறபடியா நன்றி. நீங்க தான் மூலக்கல்லாக இருந்தப்பா வழி நடத்தி வந்த அந்த மக்கா பிரதியான வல்லமை நிறைந்த வல்லமைக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா அவர்களை ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. இந்த தீங்கும் அவங்களை அணுகாத வண்ணமாக அப்பா புட்ட வாழ ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் தேம் அப்பா. அப்பா வேலி அடைத்து உங்களோட ரத்தத்தினால அவர்களை கல்லுவி அங்கு நீங்க அவங்களுக்கு நிழலாக இருந்து இன்று மற்றும் காத்தவரை இனிமேல் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பதற்கு புதிதான ஆத்மாக்கள் புதிதான ஊழியக்காரர்களை கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். அப்பா நன்றி நன்றி நன்றி அப்பா. சிஸ்டர் ஜெனட்டுக்கான வருடம் தினமும் எங்களுக்கு உங்களோட ஆகாரத்தை கொடுத்து உங்களோட வசனத்தின் மூலம் எங்களை உயிர்ப்பித்து எங்களை நடத்துற கிருபைகளுக்காக நன்றி. அவர்களுடைய கணவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்களை போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து அப்பா உங்களோட ஏஞ்சல்ஸ் அனுப்பி அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க. உங்களை சித்தத்தின்படி நடத்துங்க. சிஸ்டம் ஜெனட் நவமி லோகன் பாஸ்டருக்கான வருகிறேன். அவர்களை அப்பா ஆராதனை செய்து எங்களை ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களோட ஊழியத்துல கூட இருந்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கால நேரம் வரப்போற பாஸ்டர் சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் அப்பா அவங்களோட கருத்துல புதிதான வாழ்க்கை இன்னும் அதிகமா உங்களுக்கு நெருங்கி வாழ்வதற்கு நீங்க பரிசுத்தமா இருக்கிற எங்களை சிறு சிறு குற்றங்களை மன்னித்து எங்களையும் அதிகமாக அவர்களையும் ரத்த கோட்டைக்குள்ள வைத்து அவர்களை கழுவி இன்னும் அதிகமாக அவர்களையும் பரிசுத்தமாக்கி உங்களுக்கென்று வாழ்கிறவர்களாக நீங்க அழைத்த அன்பை நாங்க அப்பா மறந்து போகாத வண்ணமாக நீங்க அழைத்த அன்புக்கு ஆண்டவரே நாங்க தகுதியற்ற இல்லாம இருந்தவர்களை நாங்க எங்களை பரிசுத்தமாக்கின கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி இயேசுவே நன்றி அப்பா. முதலாவது உங்களுடைய ராஜ்யத்தை உங்களுடைய நீதியை தேடும் பொழுது நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக உங்களுடைய அக்கினி நெருப்பினால மோசேக்கு நீங்க எப்படி கொடுத்தீர்களோ அந்த வல்லமையின் மூலமாக நாங்களும் உங்களை அதிகமாக தரிசிப்பதற்கு எங்களை நீங்க பரிசுத்தமா இருக்க போல உங்களை போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜபிக்கிற யாவரும் கூட காரத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும். இன்றைக்கு ஒரு புதிதான ஆசீர்வாதத்தோட யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் என் பிதாவே நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
0: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கடலிடுவாராக. ஆமேன்
2: ஆமேன் ஆமேன்
0: ஆமேன். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலி அம்மா
3: பிரைஸ் லார்ட்.
0: நீங்க இந்த நாட்கள்ல இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டும். அதனால் இயேசு நாமம் எல்லா இடங்களிலும் பிரசித்தியாக வேணும் என்று சொல்லி அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தி
3: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன். நல்ல பிதாவே இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசு இயேசு சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே உம்மை நோக்கி கூப்பிடுவோம், தகப்பனே தகப்பனே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அப்பா நிறங்களில் ஓரையும் பரிசுத்தப்படுத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே உமை இறந்து கேட்கிறோம் தகப்பனே, நீரங்களில் ஓரையும் பரிசுத்தப்படுத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா உலகத்திலே உள்ள அத்தனை சனத்தையும் பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே, அப்பா தகப்பனே எல்லோரையும் பரிசுத்தப்படுத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே உமது நாமத்தை அங்கு சென்றாலும் ஜொலிக்க செய்யும் தகப்பனே, அப்பா பரிசுத்தர் பரிசுத்தர் என்று எல்லோரும் உமது நாமத்தை ஒலிக்க பண்ணும் தகப்பனே. அன்பான தகப்பனே ஒவ்வொருவரும் உமது ஜொலியை ஜொலிக்க பண்ணும் தகப்பனே, அப்பா தகப்பனே எங்கு சென்றாலும் உமது நாமம் நாமந்தான் ஜொலிக்க பண்ணும் தகப்பனே. ஆவியானவரே உம்மை நோக்கி கூப்பிடுவோம் தகப்பனே, நாங்கள் உம்மிடம் வரும்போது ஒரு பாவம் அறியாதவர்களாக அப்பா பரிசுத்தர் உள்ளவர்களாக உங்களை பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே, உலகத்தில் உள்ள அத்தனை சனத்தையும் பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே. ஒவ்வொருவரும் உங்களை நாடி ஓடி வர நீர் உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே பரிசுத்தமா இருக்க எல்லோரையும் வழி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் அப்பா பாவம் செய்திருந்தாலும் அவர்களை மன்னிக்க வல்லவராய் நீ இருக்கிறீரே தகப்பனே, ஆவியானவரே அவர்களை மன்னித்து அவர்களை உமது அண்டையில் கூட்டிக்க நீர் வல்லவராயிரும் தகப்பனே. அப்பா பிதாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே, உலகத்துல நடக்கிற அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அப்பா தகப்பனே எல்லோரையும் பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே, எல்லோரையும் பரிசுத்தப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே நாங்கள் கேட்கும் போது உளபூசனம் ஓங்கி உமது உமது நாமத்தை உச்சரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே நாங்கள் கேட்கும் போதெல்லாம் உமது நாமத்தை தான் தகப்பனே உச்சரிக்கிறார்கள் தகப்பனே. அதே போல எல்லா நாடுகளையும் எல்லா இடத்திலும் உமது நாமம் ஜொலிக்க செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே இந்த லேஷன்னா குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, அவர் இந்த சங்கம வானொலி எங்களுக்கு தந்ததுக்காகத்தான் நாங்கள் இந்த ஜபத்தை ஜெபிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே இந்த சங்கம வானொலியில வந்து ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் தகப்பனே, அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அப்பா தகப்பனே அவர்கள் ஓங்கி வளர செய்யும் தகப்பனே. அப்பா அவர்கள் ஓங்கி வளர செய்யும் தகப்பனே. உமது நாமத்தை உச்சரிச்சு எல்லா இடமும் பரப்ப செய்யும் தகப்பனே. அப்பா பிதாவேகனா சிஸ்டர் குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா அவன் பிள்ளைகளை இருவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். அப்பா அவர்கள் என்னென்ன தேள்விகளை நோக்கி பயணம் செய்கிறார்களோ அவரெல்லாம் எல்லாம் உமக்கு சரியான பயணமாக இருக்க செய்தும் தகப்பன். ஆவியானவரே அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வர்றதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம் நன்றியம்மா. கர்த்தாமே உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். உங்களோடும் இருப்பாராக.
0: நீங்கள் இந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு எல்லாரும் தப்பக்கூடியதா, எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் தப்பக்கூடியதாய் கத்ததாமே அவர்கள் இருதயங்கள்ல பேச வேணும், ரட்சிப்பு பரிபூர்ணப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: அன்பும் கிருபையும் பிதாவே தேவனே, இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன். ஒருவரும் கெட்டு போகாதபடி அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய சித்தம் என் தேவனே. அப்பா நீங்க சொன்னீங்களப்பா, நீங்கள் புறப்பட்டு போய் அனைவருக்கும் சத்திய வார்த்தையை அறிவியுங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்றப்பா பிதார். சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே. உம்முடைய வார்த்தையை தேவனே இந்த கடைசி நாட்களிலே அனைவரும் அப்பா சென்று உம்முடைய வார்த்தையை தேவனே, சுவிசேஷ வார்த்தையை தேவனே அனைத்து மக்களுக்கும் அறிவிக்க தேவனே கிருப செய்யுங்க அப்பா பிதாவே. ஒவ்வொரு கிறிஸ்தவர் மேலும் விழுந்த கடமையும் தேவனே பிதாவே, ஒருவராது பாதாளம் செல்லாதபடி அப்பா பிதாவே உம்முடைய வார்த்தை அன்னிப்பி தேவனே இந்த மக்களை மூட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. தேவனே இந்த மக்களுக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுங்கப்பா, ஒரு புதிய ஆவியை கொடுங்கப்பா என் தேவனே.
5: கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றி என்று வாக்களித்தன் தேவனே. தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா, எங்களுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமித்தமான அல்லப்பா. தேவனே வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, உம்முடைய சாயலாய் படைத்த ஒவ்வொரு மக்களையும் முற்றியங்களப்பா பிதா. எல்லா பிரிவினையின் ஆவிகள் தேவனே, வஞ்சிக்கிற ஆவிகள் தேவனே, இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக தேவனே. கல்வாரி அன்பினால் இவர்கள் இருதயங்கள் நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அன்பை ஊற்றுங்கப்பா அவர் இருதயங்களை. ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோசமப்பா. தேவனே கிருப செய்யுங்கப்பா, மன கண்களை ஆவியானவரே உம்முடைய வார்த்தை அனுப்பி மனக்கண்களை திறவுங்கப்பா. என் தேவனே உம்மை அறிகின்ற அறிவே தேவனே ஒரு மக்களுக்கும் கொடுங்களப்பா. இயேசு ராஜாவே, உம்முடைய வேத வார்த்தை அறியாமல் இருக்கிற மக்களுக்கு தேவனே உம்முடைய சுவிசேஷம் கடந்து செல்ல தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதா. ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்று சொன்ன தேவனே பிதாவி, ஒரு வார்த்தை சொல்லி தேவனே இந்த மக்களை முற்றியுங்கள் அப்பா பிதா. ஓ நன்றி என் தேவனே சோசம் ஐயா, என் தேவனே சோசம் அப்பா. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் அப்படியா இந்த கடைசி நாட்களிலே சர்வ சிருஷ்டிக்கும் அப்பா உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்ன தேவனே அப்பா, பூமியில் உள்ள சர்வ சிருஷ்டிக்கும் உம்முடைய சுவிசேஷம் கடந்து செல்லேன் தேவனே. நீங்கள் கிருப செய்யுங்கப்பா பிதா, ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என் தேவனே, நீங்க சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளைக்கும் என் தேவனே பிதா. உம்முடைய ஆளுகை இந்த தேசம் அங்கும் வருவதாக, உம்முடைய சித்தம் தேவனே ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில் வாழ்வில் நிறைவேற கிருப செய்யுங்கப்பா. என் தேவனே உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வருவதாக, உம்முடைய ஆளுகை இந்த பூமியிலே வருவதாக இயேசு ராஜாவே. என்று புலங்கார்கள் யாவும் தேவனே உடல் நாமத்துக்கு முன்பாக முடங்க செய்யுங்கப்பா. நாமுகள் யாவும் ஏசு கிறிஸ்து கர்த்தரை அறிக்கப்பட செய்யுங்க தேவனே பிதா. ஓ நன்றி அப்பா, உம்முடைய வேத அறிவில்லாமல் இந்த மக்கள் சங்காரமாகாதபடி தேவனே உம்முடைய வேத வார்த்தை இந்த பூமியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அறிவிக்கப்பட என் தேவனே கிருப செய்யுங்கப்பா. கிருப செய்யுங்க ஆவியானவரே, ஆத்ம பாரத்தாலே உம்முடைய பிள்ளைகள் என்றப்பங்கப்பா பிதா. சத்திய வார்த்தை சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா பிதா. ஓ நன்றி என் தேவனே சோசம் அப்பா. அப்படியாக தேவனே இந்த கடைசி நாட்களிலே அப்பா இந்த மக்களை நீங்கள் முழுக்க போவதுக்காய் நன்றி அப்பா. ஒருவராது கட்டு போகாதபடி அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி நீங்கள் நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருப்பதுக்காய் நன்றி என் தேவனே அப்பா. கிருப செய்யுங்கப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனே, உம்முடைய ஆவியானவர் உந்தி தேவனே அவளை அனுப்ப தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவி. ஆத்ம பாரத்தினாலே நிரப்புங்க ஆவியானவரே. நன்றி நன்றி ராஜாவே. தேசங்களை ரட்சியும் ஐயா, தேசத்து மக்கள் ரட்சியும் தேவனே, தேசத்தில் உள்ள அதிகாரிகளை ரட்சியுங்கப்பா பிதாவி. ஓ அனைத்து மக்களையும் ரட்சியுங்கள் ஆவியானவரே தேவனே. தேசங்கள் உடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருப செய்யுங்கப்பா. குடும்பங்கள் உடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருப செய்யுங்க ஆவியானவரே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோசம் அப்பா. உங்க கரத்திலே இந்த வேண்டுகோளை ஒப்படைக்கிறேன்ப்பா. பொறுப்படுங்க, வழி நடத்துங்கப்பா என் தேவனே. தேவனே இந்த சங்கம ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, லேசி பிரதரை ஆசீர்வதியுங்கப்பா, செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்களை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா பிதாவே, கையிட்டு சேர வேலைகளை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. உம்முடைய கனியினாலும் உம்முடைய வரங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா என் தேவனே. அதே போல் ஜனசிஸ்டரை பொறுப்படுங்கப்பா, கணவனை பொறுப்படுங்க, பிள்ளைகளை பொறுப்படுங்க, இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை பொறுப்படும் அப்பா, வேலைகளை ஆசீர்வதியும் அப்பா பிதாவே. உடைய சமூகம் இந்த பிள்ளைகளுக்கு முன் செல்வதாக, தடைகளை நீக்குங்கப்பா என் தேவனே. ஓ நன்றி அப்பா, எதிர்காலத்தை பொறுப்படுங்க, ஏற்றத்துடைய கொடுங்கப்பா பிதாவே. ஜனசிஸ் புறப்படுங்க, கணவனை புறப்படும் செய்ய மூலியத்தை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. ஓ வெளிப்பாடுகளை கொடுங்கப்பா, வரப்போற காரியங்களை அறிவியுங்கள் ஆவியானவரே. ஓ நீங்கள் வழிநடத்துங்க பரிசுத்த ஆவியானவரே. அதே போல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் புறப்படும் அப்பா பிதாவே. ஒவ்வொரு வீட்டிலே உடைய பரிசுத்தத்தை பூசுகிறேன், இந்த வீடுகளுக்குள்ளே தேவ சமாதானம், தேவனுடைய சுகம் அப்பா, ரட்சிப்பு, ஆசீர்வாதம் உண்டாவதாக. இந்த குடும்பங்களுடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா இந்த குடும்பங்களே அப்பா பிதாவி. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க என் தேவனே பிதாவி. உடைய கிருப உள்ள கரம் ஒவ்வொரு மீதும் அமர்ந்திருப்பதாக என் தேவனே. இந்த வேண்டுகோளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே,
0: உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்
4: ஆமீன் ஆமீன். உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
0: நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு தேசத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் படைப்பின் மகத்துவத்தை, தேவனுடைய படைப்பின் மகத்துவத்தை அவர்கள் அறிந்து கொள்ள, அறிகிற அறிவு அவர்களுக்குள்ள வர, தேவ நீதி என்னதென்று அவர்கள் அறியக்கூடியதாய், அங்கே நடக்கிற காரியங்கள்ல ஒரு மாற்றங்கள் வர வேணுமானால் இவர்கள் இந்த தேவனுடைய படைப்பையும் மகத்துவத்தையும் நீதியையும் அறிய வேண்டும். ஆகவே எங்கள் தேசத்துக்காக எல்லாருக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி
6: நடத்துவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் தீர்மானம் பண்ணினபடி ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீர் சிருஷ்டித்து அவர்கள் எங்கெங்க குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் தீர்மானம் பண்ணி திட்டம் பண்ணினபடி எங்களை ஆண்டவரே நீர் பிறப்பிக்க பண்ணின இந்த இலங்கை தேசத்துக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா. அந்த தேசத்துல நாங்க பிறந்து கர்த்தாவே உம்முடைய திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி வெவ்வேறு நாடுகளுக்கு நாங்கள் நடப்பிக்கப்பட்டோம். இப்பொழுதும் அந்த தேசத்தை நினைவு கூர்ந்து, அங்கே இருக்கிற மக்களை நினைவு கூர்ந்து, அந்த தேசத்தின் வாழ்வு முறைகள், வாழ்வியல் முறைவுகள், ஆண்டவரே அங்கத்தை ஆண்டவரே அதிகார முறைகள் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய கிருபை தொடர்ந்து காணப்படுவதாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்லோரா இருந்தாலும் தீயோரா இருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன், இதோ எல்லாம் உம்முடைய ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணின தேவனாகிய கர்த்தாவே, இந்த அந்த தேசத்துல இருக்கிறதான கொடுமைகள் நீங்கி போவதாக, அநீதியான காரியங்கள் அகன்று போவதாக, தீமையான காரியங்கள் அகன்று போவதாக, ஜனங்களுக்குள்ளே கர்த்தாவே ஆண்டவரே நல்ல எண்ணங்கள் காணப்பட உதவி செய்வீராக, உருக்கமான மனதுகள் காணப்பட உதவி செய்வீராக ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் பகைக்காதபடிக்கு அன்பு செலுத்தக்கூடிய ஆண்டவரே அந்த நேரங்கள் காணப்படுத்தும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒருவரை ஒருவர் தாங்கத்தக்கதாக, ஒருவரை ஒருவர் தப்புவிக்கத்தக்கதாக ஆண்டவரே, வேற்று வேறுபாடுகள் இல்லாதபடிக்கு, ஏற்ற தாழ்வுகள் இல்லாதபடிக்கு அந்த தேசத்துல சமாதானமான ஒரு வாழ்க்கை காணப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அந்த தேசத்துல இருக்கிற அதிகாரங்கள், அந்த தேசத்தின் சட்ட திட்டங்கள் கர்த்தாவே ஜனங்களுக்கு ஏற்றதாய் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்வீராக செவிக்கிறோம் ஐயா. அதிகாரத்துல இருக்கிறவர்கள் கர்த்தாவே ஆண்டவரே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்த ஜனங்களை நடத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஜனங்களுடைய வாழ்க்கை முறைகள், வாழ்வியல்கள் ஆண்டவரே, அவர்களுடைய கஷ்டங்கள், அவர்களுடைய பொருளாதார ஆண்டவரே சீரழிவுகள், இவைகளை எல்லாம் பார்த்து அந்த மக்கள் சரியான வழியில நடக்கத்தக்கதான ஒரு நல்ல முயற்சிகளை, ஒருங்கிணைப்புகளை எடுத்து அந்த தேசத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அன்னைக்கு கர்த்தாவே நீர் பூமியை ஆயத்தப்படுத்தி, ஏதோன் தோட்டத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல ஆதாமை கொண்டு வந்து அந்த தேசத்தை பண்படுத்த வைத்தது போல, இதோ நீர் கொடுத்திருக்கிற இந்த தேசத்தை அவர்கள் பண்படுத்தி அந்த தேசத்துல செய்யக்கூடியதான விளைச்சல்களை செய்து அந்த தேசத்தை கர்த்தாவே முன்னேறத்தக்கதான நல்ல ஞானங்களை கொடுத்து வழி நடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தை பார்க்கிற பொழுது ஆண்டவரே எத்தனையோ அருமையான தேசம் ஐயா, எத்தனையோ செழிப்பு நிறைந்த தேசம் ஆண்டவரே, அந்த ஆண்டவரே அந்த தேசத்தை சரியான வழியில பயன்படுத்தி அந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்க, ஒவ்வொரு சனங்களையும் போஷிக்கத்தக்கதா இருக்க, அநேக தேசங்களை ஆண்டவரே அநேக தேசங்களுக்கு கொடுத்து உதவத்தக்க தேசமாக அந்த தேசம் ஆசீர்வாதம் பெற அங்கிருக்கிறவர்கள் முயற்சி எடுத்து அதை பண்படுத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமில்ல ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய படைப்பை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் கொள்வார்களாக, உம்முடைய சிருஷ்டிப்பை அறிந்து கொள்வார்களாக, எல்லாவற்றுக்கு மேலாக உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தேவனை குறித்து அறியப்படுகிறது, அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாத அவருடைய நித்திய வல்லமைகள், வேதத்துவங்கள், உண்டாக்கப்பட்டவைகளினாலே தெளிவாக காணப்படும். ஆதலால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி, கர்த்தர் ஒருவர் இருக்கிறீர், கர்த்தர் ஒருவர் ராஜரீகம் பண்ணுகிறீர், கர்த்தர் ஒருவர் சகலத்தையும் ஆளுக செய்கிறீர் என்பதை எல்லாம் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே பெருமை பாராட்டாத படிக்கு, ஆண்டவரே நாங்கள் மற்ற மதத்தவர்கள் பெருமை பாராட்டாத படிக்க, விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் பெருமை பாராட்டாத படிக்க, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஆண்டவரே அந்த கண்கள் திறக்கப்படுவதாக, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே உமை ஏற்றுக்கொள்ள உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி, யார் யாரெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பிய, தேவனுடைய சபைக்கு விரோதமாய் எழும்பிய, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதெல்லாம் உமக்கு விரோதமாய் நிற்கிறார்கள் என்பதை கர்த்தாவே அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. அன்னைக்கு கர்த்தாவே சவுல் உம்முடைய ஜனங்களை கொடுமைப்படுத்தி ஆண்டவரே தமஸ்குல போய் அங்கேயும் ஆண்டவரே உமை ஏற்றுக்கொண்டவர்களை கட்டி கொண்டு வருவதற்காக போன பொழுது நீர் இடைப்பட்டு கர்த்தாவே சவுலே சவுலே முள்ளின் மேல் உரசுவது உமக்கு கடினமா இருக்கிறதா என்று கேட்டு ஆண்டவரே தகப்பனே அவர்கள் தேவனுடைய ஜனங்களை நெருக்குகிற பொழுது உம்மை நெருக்குகிறார்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவரே இதோ அவர்கள் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக தேவனை அறிந்த மக்கள், தேவனுக்காக ஊழியம் செய்கிற மக்கள், தேவனுடைய சபையை நடத்துகிற மக்கள் கர்த்தாவே பாதுகாக்கப்படுவார்களாக செபிக்கிறோம். அவர்கள் சுகபல ஆரோக்கியங்களோடு இருக்க உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு விரோதமாய் சத்ருவானவன் கொண்டு வருகிற எல்லா திட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக செபிக்கிறேன். தேவ பிள்ளைகள் இன்னும் பலம் பெறுவார்களாக, தேவ பிள்ளைகள் ஆவியானவருடைய ஆளுகையினால் நடத்தப்பட்டு ஆண்டவரே அங்கே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த தேசத்தில் இன்னும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது அநேகர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, மத பாகுபாடுகள் இன்றி மனம் திரும்புதல் காணப்படுவதாக, உம்முடைய வருகைக்கு கர்த்தாவே உம்முடைய அழிவு உம்முடைய ஆண்டவர வருகைக்கு முன்பாக நிக்கத்தக்கதாக அந்த தேசம் தப்பி கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தில் இந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஆண்டவரே நல்ல சூழல்கள் பெறட்டும் என்று செபிக்கிறோம். அங்கே யாரும் பட்டினிகள் பஞ்சங்களினால் கொள்ள நோய்களினால் பாதிக்கப்படாதபடிக்கும் எல்லாருக்குள்ளும் ஒரு மனம் திரும்புதல் காணப்பட்டு அந்த தேசத்துல கர்த்தாவே ஒருவர் போகிற பொழுது தைரியமாய் அந்த தேசத்துல வாழலாம் நடக்கலாம் என்கிற அந்த உணர்வோடு கூட நடக்கத்தக்கதாக எல்லா இடத்திலும் நல்ல சூழல்கள் அமையட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. கொடுமையானவைகள் அகன்று போகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். மனுஷனை மனுஷன் அழிக்கிறதான அந்த இரணிய குணங்கள் அகன்று போகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒருவரை ஒருவர் கர்த்தாவை இழுத்து வெளுத்துவதற்காக திட்டம் பண்ணுகிற அந்த குணங்கள் அழிந்து போகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நன்மைகள் பெருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் இந்த தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த தேசத்தை ஆசீர்வதித்து நல்ல காலநிலைகளை கொடுத்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறோம் ஐயா. இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னும் அநேக இடங்களுக்குள்ளே அது கடந்து செல்வதாக, இன்னும் அநேகர் இணைந்து தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனை மகிமைப்படுத்துவார்களாக செபிக்கிறேன் ஆண்டவர். இதோ இந்த வேளையிலும் லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே லெஸ்லி தொடர்ந்து தேவருடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய ஊழியங்களை தொடர்ந்து செய்ய உதவி செய்வீராக. அவர்களுடைய இருதயத்தை இந்தியத்தின் வேண்டுதல்களை கத்தர் வழி ஆசிர்வதிப்பீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் மூலம் சொல்லப்படுகிறதான செய்யப்படுகிறதான ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசிர்வதித்து வழி நடத்தட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இதோ சிஸ்டர் ஜேனட்டிற்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். கத்தருடைய ஆவியானவரே, கத்தருடைய ஆவியானவரே உமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நான் நானே என்னை தவிர வேறே தேவனில்லை என்று சொல்லுகிறவரே. இதோ அவர்கள் உம்மோடு கூட தொடர்ந்து நடக்க உதவி செய்வீராக செபிக்கிறோம். என்னும் விசுவாசத்துல பலப்பட உதவி செய்வீராக செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை கண்டு பயந்து விடாதபடிக்கு, ஆண்டவரே இந்த உலகத்தின் வறுமைகளையும் கொடுமைகளையும் கண்டு பயந்து விடாதபடிக்கு, இதோ வேதத்துல நீர் எழுதி வைத்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய விசுவாசங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தின் பாடுகளை அறிந்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தின் பாடுகளுக்கு பின்பாக உம்முடைய கரம் இருந்து அவர்களை உயர்த்தினதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதோ இவர்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளும் கத்தாவே அவர்களை பயப்படுத்தாத படிக்க, இதோ அவர்கள் தொடர்ந்து நடந்து உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவே உம்முடைய கரத்தின் கிரியைகளினால் அவர்கள் தொடர்ந்து காக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல தெளிவுகளையும் ஞானங்களையும் கொடுத்து அநேகரை தட்டி எழுப்பி கர்த்தருக்காக ஓடத்தக்கதான நல்ல கிருபைகளை கொடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுடைய குடும்ப தேவைகள் சந்திக்கப்படுவதாக, பிள்ளைகளுடைய வாழ்வியல் தேவைகள் சந்திக்கப்படுவதாக செபிக்கிறோம். ஏற்ற வேளையில கர்த்தர் தாமே அந்த வீடுகளில நன்மையானவிகளை செய்து வழி நடத்துவீராக செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இணைந்து கொண்டிருக்கிறதான டொனால்ட் பிரதருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த அம்மாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களையும் எண்ணம் விசுவாசத்துல பலப்படுத்தி காத்துக் கொள்வீராக செபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அவர்களுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய தேவைகளும் மாம்சத்துக்குரிய தேவைகளும் சந்திக்கப்பட்டு அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே வந்து இணைந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரர்கள் தேவ குடும்பங்கள் தேவ தாசர்கள் மீதும் உம்முடைய கரம் கூட இருந்து பாதுகாப்பதாக செபிக்கிறோம் ஐயா. ஆவியானவரை குறித்த அறிவு எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட்டு அவருடைய சத்தத்தை நாங்கள் யாவரும் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே. ஒவ்வொருவருடைய அர்ப்பணிப்புகளையும் ஒவ்வொருவருடைய கர்த்தாவே பரிசுத்த வாழ்க்கைகளையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே எண்ணம் தைரியமாக நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மறுபடியுமாய் நாங்கள் இன்னும் ஒரு விஷயம் இந்த இணைப்பில இணைந்து உமை நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
0: ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்
6: ஆமென் அக்கா. தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ காட் பிளஸ்யூ.
0: நாங்கள் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். ஒருவர் வரவில்லை, வந்தால் கொடுப்போம். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாட்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கண்ட மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். மானமண்டலங்கள் தரமாக்குங்க கடல் பிராணிகள், தேசத்தின் குடிகள், உலகத் தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள் ஆண்டவரே, நாட்டு தலைவர்கள் கத்தாவே ஆண்டவரே, இயேசப்பா ஆண்டவரே, யுத்த நாட்டு தலைவர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. எல்லாருக்குள்ள நல்ல இருதயம் புறக்கட்டும் ஐயா, சிந்த புறக்கட்டும் ஐயா. மக்கேற்றவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. இவர்கள் உண்மை அறிகிற அறிவிலே ஆண்டவரே நடத்தும். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. சகலதையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த நாட்கள்ல இருக்கிற அந்த துன்மாக்கங்கள், அநேக காரியங்கள், துன்மாக்கங்கள், தேவனை தூசிக்கிற காரியங்கள், சபைகளை துன்பப்படுத்துற காரியங்கள், ஊழியர்களை மரணத்துக்கு உட்படுத்துற காரியங்கள், இப்படியான காரியங்கள்ல இருந்து மக்கள் விடுதலையாக அந்த நாடுகள் சீர்பட கத்தர் உதவி செய்ய வேணும் என்று நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே ராஜா உம்முடைய பாதம் ஒன்றே எங்களுக்கு போதுமானதா இருக்கிறபடியினால் நன்றி கூறுகிறோம் ராஜா. தகப்பனே, இயேசு ராஜாவே, தேவனே, இந்த நேரங்களிலே ஆண்டவரே, இந்த நேரத்திலே எங்களை ஒவ்வொருவருடைய ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் கேட்கிற ராஜாதி ராஜாவே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, ரெண்டு பேரோ மூன்று பேரோ என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வமே அப்பா, ஒரு மனதோடு இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஐயா. நீர் சொல்லப்பட்டபடியே ஒரு மனத்தியாலும் விழித்திருந்து ஜபிக்க வேண்டும், ஜபிக்க கூடாதா, ஜபிக்க இயலாதா என்று கேட்கிறது போல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாட்களில நாங்களும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க தேவனே, நீர் எங்களுக்கு தருகிற மகா கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக எங்களுக்கு அருள் செய்கிற தெய்வமே ஏசப்பா, இந்த நாட்களிலே ராஜா சபைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மாலே சிந்தப்பட்ட இரத்தத்துக்கு ஆண்டவரே உருவாக்கப்பட்ட சபைகள், விசுவாச பிள்ளைகள், ஊழியர்கள் அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு நாடுகளிலும் கத்தாவே கண்டங்களிலும் இருக்கிறதான சபைகளுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஆண்டவரே அப்பா வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இவர்களுக்குள்ளே இருக்கிறதான பலவீனங்கள் யாவும் இயேசுவின் நாமத்தின் நாளே நீங்குவதாக ராஜா. சத்துவத்தை கொடுக்கிற தெய்வமே, சத்துவத்தினால் நிரப்புகிற தெய்வமே, தேவாவியானவரே, உம்முடைய மகா பரிசுத்த ரத்தம் இந்த சபைகளை கழுவி சுத்திகரிப்பதாக ராஜா. சபைகளிலே சத்தியத்தை சத்தியமாக பேச ஆண்டவரே அப்பா, சத்தியத்தினாலே ஆண்டவரே ஒருவர் மேல் ஒருவிலே ஆண்டவரே ஒருவர் மேல் ஒருவரிலே அன்பு காட்ட, அன்பிலே கட்டப்பட தேவனே நீர் கர்த்தாவே உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் சொல்லப்படுகிறதின் படி ஆண்டவரே ஒருமனப்பட்டு தங்களுடைய ஆஸ்திகளை வந்து பங்கிட்டு ஆண்டவரே ஒரு மனதோடு அந்த இடத்துல இருந்த பொழுது உம்முடைய தேவ ஆவியானவர் இறங்கினதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதை விசுவாசித்து கர்த்தாவே இன்றைய நாட்களிலே எந்த சபையாயிருந்தாலும் எந்த ஜாதியாயிருந்தாலும் அந்த இடங்களிலே உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவையும் ஆண்டவரே நீங்க ஊற்றி பாதுகாத்து ஆண்டவரே அவர்களை வல்லமையினாலும் தேவ ஆவியினாலும் நிரப்பி வழி நடத்துங்க ஆண்டவரே. அதிலே அற்புதங்கள் அடையாளங்கள் உருவாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ரட்சிப்புக்கள் சத்திய தேவ ஆவியானவருடைய வார்த்தைகள் பலகை பெருகட்டும் அப்பா. வார்த்தைக்கு நடுங்குகிற இருதயங்களை கொடுக்கிற தெய்வம் நீங்கள் அப்பா. காலூண்டி நிற்கிற விசுவாச பிள்ளைகளை சபைகளிலே சேர்த்து கொள்ளுகிற தெய்வம் ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர். அனுதினமும் ஆண்டவரே சபைகளிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று ராஜா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக ஆண்டவரே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை கொடுத்து ராஜா சபைகள் பலகி பெருகி பட்டணங்கள் கிராமங்கள் நாடுகள் ஆசீர்வதித்து பரிசுத்தம் அடைந்து ஆண்டவரே அப்பா கர்த்தாவே தேவாதி தேவனே உலகம் எங்கும் உம்முடைய சுவிசேஷம் சொல்லத்தக்கதாக பின்மாறி ஊற்றப்படத்தக்கதாக ஆண்டவரே வல்லமை ஊற்றப்படத்தக்கதாக சத்தியம் பரவும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே எந்தெந்த இட நாடுகளிலே எந்தெந்த இடங்களிலே என்னென்ன பாசைகளிலே சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ நடக்கிறதோ அந்த இடத்திலே ஆண்டவரே சத்தியம் வல்லமை அற்புதம் அள்ளவில்லாமல் நிரப்பப்பட ஆண்டவரே அவர்கள் பரிசுத்தம் அடைந்து தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவனே என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்முடைய ஆண்டவரே அப்பா வல்லமையிலே அவர்கள் பலப்பட உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே உம்முடைய வல்லமையும் மகிமையும் சத்தியமும் நிரம்ப வேண்டும் ஆண்டவரே அப்பா. தகப்பனே, இந்த நாட்களிலே பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேச தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், ராஜா ராணி குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேச தலைவர்கள் ஆண்டவரே பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேசத்தை பாதுகாக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே, இஸ்ரவேல் தேசத்தின் காரியங்கள் அனைத்திலும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக ராஜா. ஆண்டவரே இம்மட்டுமா எந்த தேசத்தையும் மக்களையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து அந்த நாமத்தை உச்சரிக்க வைக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. தாவப்பனே கர்த்தாவே, அந்த தேசத்தை நாங்கள் ஒரு மனதோடு மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாவப்பனே, இந்த நாட்களிலே கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக எங்களுக்கு அருள் செய்கிற தெய்வம் நீங்க ஒருவரே தானப்பா. ஏசப்பா, இந்த கர்த்தாவே சபைகளை பாழாக்குகிற ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புற சத்துருவான காரியங்கள் யாவும் அழிந்து ஆண்டவரே பரிசுத்தாவியானவருடைய நிறைவோடு ஊழியக்காரர்கள் வல்லமையாக சபைகளை நடத்த, புற ஜாதிகளை நடத்தி ரட்சிக்க வைக்க தேவனே நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மோசைகளாக யோசிவாக்களாக நீங்க எழுப்பி நடத்துங்க ஆண்டவரே. அன்னைக்கு தாவீதோடு கூட இருந்து எத்தனை ஆவிகளை முறியடித்த தெய்வம் எங்கள் கத்தாதி கத்திரப்பா, இன்றைக்கும் அப்படிப்பட்ட தாவீதுகள் எழும்பி ஆண்டவரே தானியலை போல மூன்று வேளை ஜெபித்து உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே பிள்ளை வளர, சபைகள் ஓங்கி வளர உதவி செய்யும்படியாக இந்த விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்து நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கியம் பலன் சுகம் தந்து நடத்துவாராக,
7: ஆமேன்.
0: ஆண்டவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இன்றைய நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, எங்கள் தேசத்துக்காக, இந்தியா தேசங்களுக்காக, இலங்கை தேசங்களுக்காக, எங்கள் தமிழ் இனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களிலே ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவிலே கர்த்தாவே அவர்கள் கடந்து வர கர்த்தாவே நீர் உதவி செய்யும், தடைகளை நீக்கிவிடும் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் முன் செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரம் ஆண்டவரே எங்கள் தேசத்தை மக்களையும் எங்கள் இனங்களையும் ஆண்டவரே காக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே நீர் பொறுப்பேறுங்க தாவே, இந்த யுத்த நாடுகளை பொறுப்பேறுங்க தாவே, உக்ரைன் ரஷ்யா ஆண்டவரே கத்தாவே, இஸ்ரவேல் தேசங்கள், லெபனான் தேசங்கள் ஆண்டவரே, ஈரான் தேசங்களை பொறுப்பேறுங்க தாவே. ஆண்டவரே இந்த ஆயுத முனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக கத்தாவே. அந்த ஆயுத முனையினால் வெளிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு காரியமும் கத்தாவே, மனுஷனையோ நாட்டையோ சேத பூமியோ சேதப்படுத்தாதபடி கத்தாவே நீர் காத்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீர் உள்ளாந்திரியங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற தகப்பனப்பா, உமை ஸ்தோத்தரித்து துதித்து நிற்கிறோம் கத்தாவே. சங்க பவானலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா நீர் அந்த தரிசனத்தை ஆண்டவரே சரியாக நேர்த்தியாக நடத்தி கொண்டு போக கத்தாவே, சுத்தாவியானவரே நீர் வழி நடத்துறதுக்காய் ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம் ஐயா. அங்கு ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நேர்த்தியாய் நடத்துற தேவனாய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைய நாளும் எங்கள் ஜெபங்களை கேட்டவரே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தினவரே ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட கத்தாவே ஆண்டவரே வர முடியாமல் கத்தாவே ஆண்டவரே தங்கள் வேலைகளுக்கு இருக்கிற காரியங்கள செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவர்கள் கையின் பிரியாசங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எண்ணங்கள் சிந்தைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளை நீங்க பொறுப்பேறுங்க கத்தாவே. இனி வரும் நேரத்தையும் ஆண்டவரே, இனி வரும் ஆண்டவரே புரோக்ராம்களையும் நீங்க பொறுப்பேறுங்க கத்தாவே. சகல துதிகன மகிமே உமக்குரியது கத்தாவே, உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன்
8: ஆமீன் ஆமீன். நேரமும் தொகுத்து வழங்கிய உங்களையும் கத்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர்தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக இன்னும் ஒன்றரை மணித்தியால நேரத்திலே வீதாகம கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதிகால வேளையிலே இணைந்த சௌரி டாலி, கால வேளையில் இணைந்த பாஸ்டர் அண்டன் தாசநாயம் அவர்கள், கால வேளையில் இணைந்த சௌரி சௌரன் குணா அவர்களையும், மால வேளையில் இணைந்த சௌரி கலாசீலன், சௌரன் டொனால், சௌரி சிசிலியா அம்மா அவர்களையும் வாழ்த்தி கொண்டு மீதியாக இணைந்த ஒவ்வொருவரையும் கத்திரதாமை காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்குவோம். இந்த நாளிலும் இணைய முடியாதவர்களையும் கத்திரதாமை நாளைய நாளில் இணைத்து ஊழியங்களை செய்ய கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக வீதாக மக்கள் இவர் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற சௌரன் குணா, சௌரி கலாசீலன் அவர்களையும் கத்தர் வழி நடத்துவாராக. இந்த வாரத்திலே சனிக்கிழமை எங்களுடன் பாஸ்டர் மதிபாலன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைகிறார். அபிஷேக ஆராதனையிலே சனிக்கிழமை காலை 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. அதே வேளையிலே ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்ற ஆராதனையிலே தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து இணைகிறார்கள். அந்த வேளையில் இணையுங்கள், நண்பர்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அவர்களும் இணைந்து கேட்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. சனிக்கிழமை பாஸ்டர் மதிபாலன், ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் கிறிஸ்டின் டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து இணைகிறார்கள். அந்த வேளையில் இணையுங்கள். அதே வேளையிலே ஜெபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, ஜெபங்களோடு இணைகின்ற உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் வேதா மக்கள் வேலை நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் தொகுத்து வழங்கி சௌரி ஜெனட் இணைந்து ஜபித்த சௌரன் குணா சௌரி கலாசில் அவர்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கதடை கரத்திலே
9: ஒப்புவித்து
8: கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்களை கூட கடந்து செல்வோம். வேதாகமத்திலே இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரம்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

நியாயாதிபதிகள் 9 அதிகாரம். யெருபாகாலின் குமாரன் அபிமெலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரரிடத்திற்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி, யெருபாகாலின் குமாரர் 70 பேராகிய எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமுமானவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்றான். அப்படியே அவன் தாயின் சகோதரர் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்காக பேசினார்கள். அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமெலேக்கை பின்பற்ற சாய்ந்தது. அவர்கள் பாகால் பேரீத்தின் கோவிலிலிருந்து 70 வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். அவைகளால் அபிமெலேக்கு வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான். அவர்கள் அவனை பின்பற்றினார்கள். அவன் ஒப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் யெருபாகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் யெருபாகாலின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளித்திருந்தபடியினால் அவன் தப்பினான். பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடிக்கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டையிலே அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள். இது யோதாமுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் போய் கெரிசீம் மலையின்

அரசாள போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் அத்திமரத்தை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷரையும் மகிழப்பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் எல்லாம் முச்செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு முச்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முச்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவது என்றது. என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி தன் ஜீவனை எண்ணாமற் போய் உங்களை மீதியானியரின் கையினின்று ரட்சித்தார். நீங்களோ இன்று என் தகப்பனுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி அவருடைய குமாரனான 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்து அவருடைய வேலைக்காரியின் மகனாகிய அபிமெலேக்கு உங்கள் சகோதரனானபடியினால் அவனை சீகேம் பட்டணத்தாருக்கு ராஜாவாக்கினீர்கள். இப்போதும் நீங்கள் அவனை ராஜாவாக்கின செய்கை உண்மையும் உத்தமுமான செய்கையாய் இருக்குமானால் நீங்கள் எருபாகாலையும் அவர் குடும்பத்தாரையும் நன்மையாக நடத்தி அவர் கைகளின் செய்கைக்கு தக்கதை அவருக்கு செய்து இப்படி இந்நாளில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் நடத்தினது உண்மையும் உத்தமுமாய் இருக்குமானால் அபிமெலேக்கின் மேல் நீங்களும் சந்தோஷமாயிருங்கள், உங்கள் மேல் அவனும் சந்தோஷமாயிருக்கட்டும். இல்லாவிட்டால் அபிமெலேக்கிலிருந்து அக்கினி புறப்பட்டு சீகேம் பட்டணத்தாரையும் மில்லோவின் குடும்பத்தாரையும் பட்சிக்கவும், சீகேம் பட்டணத்தாரிலும் மில்லோவின் குடும்பத்தாரிலும் இருந்து அக்கினி புறப்பட்டு அபிமெலேக்கை பட்சிக்கவும் கடவது என்று யோதாம் சொல்லி தன் சகோதரனாகிய அபிமெலேக்கு பயந்து தப்பியோடி பேயேருக்கு போய் அங்கே குடியிருந்தான். அபிமெலேக்கு இஸ்ரவேலை 3 அரசாண்ட பின்பு அபிமெலேக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். எருபாகாலின் 70 குமாரருக்கு செய்யப்பட்ட கொடுமை வந்து பலித்து அவர்களுடைய இரத்த பழி அவர்களை கொன்ற அவர்களுடைய சகோதரனாகிய அபிமெலேக்கின் மேலும், தன் சகோதரரை கொல்ல அவன் கைகளை திடப்படுத்தின சீகேம் மனுஷர் மேலும் சுமரும்படியாக சீகேமின் பெரிய மனுஷர் அபிமெலேக்கு 2 பண்ணினார்கள். சீகேமின் மனுஷர் மலைகளின் உச்சியில் அவனுக்கு பதியிருக்கிறவர்களை வைத்தார்கள். அவர்கள் தங்கள் அருகே வழிநடந்து போகிற யாவரையும் கொள்ளையிட்டார்கள். அது அபிமெலேக்கு அறிவிக்கப்பட்டது. ஏபேதின் குமாரனாகிய காகால் தன் சகோதரருடைய சீகமுக்குள் போனான். சீகேமின் பெரிய மனுஷர் அவனை நம்பி வெளியே புறப்பட்டு தங்கள் திராட்சை தோட்டங்களின் பழங்களை அறுத்து ஆலையாட்டி ஆடி பாடி தங்கள் தேவனின் வீட்டிற்குள் போய் புசித்து குடித்து அபிமெலேக்கை சபித்தார்கள். அப்பொழுது ஏபேதின் குமாரனாகிய காகால், அபிமெலேக்கு யார், சீகேம் யார், நாம் அவனை சேவிக்க வேண்டியதென்ன, அவன் எருபாகாலின் மகன் அல்லவா, சேபூல் அவனுடைய காரியக்காரன் அல்லவா, சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் மனுஷரையே சேவியுங்கள், அவனை நாங்கள் சேவிப்பானேன், இந்த ஜனங்கள் மாத்திரம் என் கைக்குள் இருக்கட்டும், நான் அபிமெலேக்கை துரத்தி விடுவேன் என்றான். உன் சேனையை பெருக பண்ணி புறப்பட்டு வா என்று அவன் அபிமெலேக்கு சொல்லி அனுப்பினான். பட்டணத்தின் அதிகாரியாகிய சேபூல் ஏபேதின் குமாரனாகிய காகாலின் வார்த்தைகளை கேட்டபோது கோபம் உண்டு, ரகசியமாய் அபிமெலேக்கினிடத்துக்கு ஆட்களை அனுப்பி, இதோ ஏபேதின் குமாரனாகிய காகாலும் அவனுடைய சகோதரரும் சீகேமுக்கு வந்திருக்கிறார்கள், பட்டணத்தை உமக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள், ஆகையால் நீர் உம்மோடு இருக்கும் ஜனங்களோட கூட இரவில் எழுந்து வந்து வெளியிலே பதிவிருந்து காலமே சூரியன் உதிக்கையில் எழும்பி பட்டணத்தின் மேல் விழுந்து அவனும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் உமக்கு எதிரே புறப்படும் போது உம்முடைய கையுக்கு நேரிடுகிறபடி அவனுக்கு செய்யும் என்று சொல்லி அனுப்பினான். அப்படியே அபிமெலேக்கும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் இரவில் எழுந்து போய் சீகேமுக்கு விரோதமாக 4 படையாக பதிவிருந்தார்கள். ஏபேதின் குமாரன் காகால் புறப்பட்டு பட்டணத்தின் ஒலிமுக வாசலில் நின்றான். அப்பொழுது பதிவிருந்த அபிமெலேக்கு
தன்னோடு இருக்கிற ஜனங்களோட கூட எழும்பி

0: இருந்தான். காகால் அந்த ஜனங்களை கண்டு, இதோ மலைகளின் உச்சிகளில் இருந்து ஜனங்கள் இறங்கி வருகிறார்கள் என்று சேபூலோடே சொன்னான். அதற்கு சேபூல், நீ மலைகளின் நிழலை கண்டு மனுஷர் என்று நினைக்கிறாய் என்றான். காகாலோ திரும்பவும், இதோ ஜனங்கள் தேசத்தின் மேட்டிலிருந்து இறங்கி வந்து ஒரு படை மெயோனே நீமின் கர்வாலி மரத்தின் வழியாய் வருகிறது என்றான். அதற்கு சேபூல், அபிமலேக்கை நாம் சேவிக்கிறதற்கு அவன் யார் என்று நீ சொன்ன உன் வாய் இப்பொழுது எங்கே? நீ நிந்தித்த ஜனங்கள் அவர்கள் அல்லவா? இப்பொழுது நீ புறப்பட்டு அவர்களோட யுத்தம் பண்ணு என்றான். அப்பொழுது காகால் சீகேமின் மனுஷருக்கு முன்பாக புறப்பட்டு போய் அபிமலேக்கோட யுத்தம் பண்ணினான். அபிமலேக்கு அவனை துரத்த அவன் அவனுக்கு முன்பாக ஓடினான். பட்டண வாசல் மட்டும் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அபிமலேக்கு அருமாவில் இருந்து விட்டான். சேபூல் காகாலையும் அவன் சகோதரரையும் சீகேமிலே குடியிறாதபடிக்கு துரத்தி விட்டான். மறுநாளிலே ஜனங்கள் வெளியிலே வயலுக்கு போனார்கள். அது அபிமலேக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர்களை மூன்று படையாக வகுத்து வெளியிலே பதிவிருந்து, அந்த ஜனங்கள் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை கண்டு அவர்கள் மேல் எழும்பி அவர்களை வெட்டினான். அபிமலேக்கும் அவனோடு இருந்த படையும் பாய்ந்து வந்து பட்டணத்தின் ஒலிமுக வாசலில் நின்றார்கள். மற்ற இரண்டு படைகளோ வெளியில் இருக்கிற யாவர் மேலும் விழுந்து அவர்களை வெட்டினார்கள். அபிமலேக்கு அந்நாள் முழுதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்த ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்துவிட்டு அதில் உப்பு விதைத்தான். அதை சீகேம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் கேள்விப்பட்ட போது அவர்கள் பேரித் தேவனுடைய கோவில் அரணுக்குள் பிரவேசித்தார்கள். சீகேம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் அங்கே கூடியிருக்கிறது அபிமலேக்கு அறிவிக்கப்பட்ட போது, அபிமலேக்கு தன்னோடு இருந்த எல்லா ஜனங்களோடும் கூட சல்மோன் மலையில் ஏறி தன் கையிலே கோடாரியை பிடித்து ஒரு மரத்தின் கொம்பை வெட்டி அதை எடுத்து தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு தன்னோடு இருந்த ஜனங்களை நோக்கி, நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களோ நீங்களும் தீவிரமாய் என்னை போல செய்யுங்கள் என்றான். அப்படியே சகல ஜனங்களும் அவரவர் ஒவ்வொரு கொம்பை வெட்டி அபிமலேக்கு பின் சென்று அவைகளை அந்த அரணுக்கு அருகே போட்டு அக்கினி கொளுத்தி அந்த அரணை சுட்டு போட்டார்கள். அதனால் புருஷரும் ஸ்திரீகளும் ஏறக்குறைய 1000 பேராகிய சீகேம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் செத்தார்கள். பின்பு அபிமலேக்கு தேபேசுக்கு போய் அதற்கு விரோதமாய் பாளையம் இறங்கி அதை பிடித்தான். அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருக்கம் இருந்தது. அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கதவை பூட்டிக் கொண்டு துருக்கத்தின் மேல் ஏறினார்கள். அபிமலேக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டரித்து போடும்படிக்கு அதன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திர கல்லின் துண்டை அபிமலேக்குடைய தலையின் மேல் போட்டாள். அது அவன் மண்டையை உடைத்தது. உடனே அவன் தன் ஆயுததாரியாகிய வேலைக்காரனை கூப்பிட்டு, ஒரு ஸ்திரீ என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனோடே சொன்னான். அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவ குத்தினான். அவன் செத்துப்போனான். அபிமலேக்கு செத்துப்போனதை இஸ்ரவேல் மனுஷர் கண்டபோது அவர்கள் தங்கள் தங்கள் இடங்களுக்கு போய்விட்டார்கள். இப்படியே அபிமலேக்கு தன்னுடைய 70 சகோதரரை கொலை செய்ததினால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார். சீகே மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார். யெருபாகாலின் குமாரன் யோதாம்.
1: ஏசாயா 35 அதிகாரம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான். ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடு வெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எண்ணப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை. அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள்.
0: அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம், முதலாம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்த மாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்ட

0: நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க.
1: Recording in progress.
2: Amen. Amen. 11-ஆம் தேதி, 6-ஆம் மாதம், 11-ஆம் தேதி ஆனி மாதம், 11-ஆம் தேதி ஜூன் மாதம், 2026-ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. டொரண்டோ நேரம் காலை 9:24. இந்த வேளையில் நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் எங்களுடைய ஊழியர் சவரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கத்தரண்டை ஜபங்களுக்கு ஊடாக, பாடல்களுக்கு ஊடாக, வேதாகமத்தில் உள்ள பாடல் வரிகள் மூலம், வேதாகமத்தில் உள்ள வேத வசன வரிகள் மூலம் இயற்றப்பட்ட அந்த பாடல்களுக்கு ஊடாக வழிநடத்த இணைந்திருக்கிறார். வரவேற்போம், அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம், அவருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அவருடைய ஊழியங்களையும் கத்தரலாமையும் ஆசீர்வித்து வழிநடத்துவாராண்டு வாழ்த்திக் கொண்டு இந்த வேளையிலும் ஊழியர் மாக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட்
3: பிரதர்.
2: பிரைஸ் தி லார்ட். உங்களிடம் ஒப்படைக்கிறோம் ஜெபங்களுக்கு கூட, பாடல்களுக்கு கூட வழிநடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ்.
3: காட் பிளஸ் டு பிரதர். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு, அப்படியே தகப்பனே சங்கமம் பாடியை எடுத்து நடத்துகின்ற நமது அன்பான சகோதரர் குடும்பத்தையும், இவர்களோடு ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரியர் குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உடலால் ரீதியில் சங்கமம் பானுடைய சேவையும் எடுக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேரா கிடைக்க வேண்டும்னு சொல்லி அவருடைய நாமத்தில் ஜவுனப்பங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே, பிரியான மார்க்கமா ராஜா, உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ, எல்லா இடங்களிலும் அப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்க வேண்டி சபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளிலும் கூதலுடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழி நடத்தி கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி நன்றி ராஜா. சோதரன் தகப்பனே, உலக ரீதியில் தகப்பனே நிரந்தர சமானத்தை கொண்டோனி சபிக்கிறேன் ராஜா. எந்தெந்த நாடுகளிலும் ராஜா போர் நடக்குதோ ராஜா, அந்த நாடுகளின் அதிபர்களோடும் இராணுவ தலைவர்களோடும் நீங்கள் பேசுங்க ராஜா. நீங்கள் பேசி நிரந்தர சமான் கொண்டு வாங்க ராஜா. உன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க தகப்பனே, வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். மனம் வருந்தி நீ வருவாயா மனிதா, நீ மனம் திருந்தி நீ வருவாயா. கல்வாரி நோக்கி கால்களை கடிந்து கருணை தேவனை பின்தொடர, மனம் வருந்தி நீ வருவாயா மனம் திருந்தி மனிதா நீ வருவாயா. மனம் வருந்தி நீ வருவாயா மனிதா, நீ மனம் திருந்தி நீ வருவாயா. கல்வாரி நோக்கி கால்களை கடிந்து கருணை தேவனை பின்தொடர, மனம் வருந்தி நீ வருவாயா மனிதா, நீ மனம் திருந்தி நீ வருவாயா. மனம் திருந்தி நீ வருவாயா. பணிகளை சுமத்தினரே பாவிகள் ஒன்று சேர்ந்து, சிலுவை சாவினையே சுமத்தி இகழ்த்தினரே. பழிகளை சுமத்தினரே பாவிகள் ஒன்று சேர்ந்து, சிலுவை சாவினையே சுமத்தி இகழ்த்தினரே. அங்கு சுமத்தி இகழ்ந்தனரே, அங்கு சுமத்தி இகழ்ந்தனரே. மனம் வருந்தி நீ வருவாயா மனிதா, நீ மனம் திருந்தி நீ வருவாயா. மனிதா, மனம் வருந்தி நீ வருவாயா மனம் திருந்தி நீ வருவாயா. மனம் திருந்தி நீ வருவாயா மனிதா. கொடிய சிலுவையினை தோள்மேல் வைத்தனரே, கல்வாரி மலையினுக்கு இழுத்து சென்றனரே. கொடிய சிலுவையினை தோள்மேல் வைத்தனரே, கல்வாரி மலையினுக்கு இழுத்து சென்றனரே. அங்கு இயேசுவை இழுத்து சென்றனரே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனிதா நீ மனம் திருந்தி நீ வருவாயா. மனம் வருந்தி நீ வருவாயா, மனிதா நீ மனம் திருந்தி நீ வருவாயா. சிலுவையின் பாரத்தாலே விழுந்தார் இயேசு தரையினிலே, துணிவாய் எழுந்து நின்று தொடர்ந்தார் பயணத்தையே. சிலுவையின் பழுவாலே இயேசு விழுந்தார் தரையினிலே, துணிவாய் எழுந்து நின்று தொடர்ந்தார் பயணத்தையே. சிலுவையின் பழுவாலே இயேசு விழுந்தார் தரையினிலே, துணிவாய் எழுந்து நின்று தொடர்ந்தார் பயணத்தையே. இயேசு தொடர்ந்தார் பயணத்தையே. உன் உள்ளம் நொந்தாரே, இரட்சித்தம் உணர்ந்தாரே, அன்று இரட்சித்தம் உணர்ந்தாரே. உன் உள்ளம் நொந்தாரே, இரட்சித்தம் உணர்ந்தாரே, அன்று இரட்சித்தம் உணர்ந்தாரே. மனம் வருந்தி நீ வருவாயா மகனே, மனம் திருந்தி நீ வருவாயா. கல்வாரி நோக்கி கால்களை கடிந்து கருணை தேவனை பின்தொடர, மனிதா நீ மனம் வருந்தி வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. கொடிய சிலுவையினை தோள்மேல் வைத்தனரே, கல்வாரி மலையினுக்கு இழுத்து சென்றனரே. கொடிய சிலுவையினை தோள்மேல் வைத்தனரே, கல்வாரி மலையினுக்கு இழுத்து சென்றனரே. சிலுவையின் பாரத்தால் விழுந்தார் இயேசு தரையினிலே, துணிவாய் எழுந்து நின்று இயேசு தொடர்ந்தார் பயணத்தையே. துணிவாய் எழுந்து நின்று இயேசு தொடர்ந்தார் பயணத்தையே. கோட்டேஷன் பிரதர்.
2: ஆமேன், ஆமேன். அருமையான கவிதைக்கு ஊடாக வழிநடத்தினீர் கர்த்தர்தாமே. உங்களுடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. ஜபங்களுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். திரும்பமாக கர்த்தரை சித்தமான நாளை நாளை சந்திப்போம் பிரதர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ பிரதர். ஆமேன்.
3: காட் பிளஸ் யூ பிரதர். கர்த்தர்தாமே உங்கள் குடும்பத்தையும் குடும்பங்கள் பற்றி எல்லா உறவுகளையும்
2: ஜபங்களோடும் கவிதையோடும் இணைந்திருந்தார் கர்த்தர்தாமே. அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் மனைவியை ஜீவாவையும் பிள்ளைகளையும் பிற பிள்ளைகளையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ்.
1: ஒவ்வொருவரையும்
2: உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள

0: அவர் தமது கிருபையை நம்மை விட்டு தள்ளாத தேவன். கண்ணீரின் பாதையிலே நாம் நடந்து வந்த அந்த நாட்களிலே நம்மை தாங்கின அதே கிருபை இன்றும் நம்மை தாங்கும், வருகிற காலங்களிலும் நம்மை நிச்சயமாய் தாங்கும்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து சிவநாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு காரியத்தை குறித்து அனுப்பி போகிறோம். சங்கீதம் 65:6 வாசிக்கலாமா? வல்லமை இடை கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளின் அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீராமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இடை கட்டி கொண்டு எதை இடை கட்டி கொண்டு? அவர் ஒன்று இடை கட்டி கொண்டுதான் அதை செய்ய முடியுது. அதனால வல்லமை கர்த்தருடைய சமூகத்துல இருந்து நமக்கு என்ன வேணுமோ வல்லமை புறப்பட்டு வருகிறது. ஒரு திட்டம் வல்லம் இருந்துருச்சு அப்படின்னா எதை வேணா அதட்டி ஆளுகை செய்ய முடியும், எதை வேணா அமர்த்த முடியும். அந்த அம்மன் இப்ப சமுத்திரத்துல போயிட்டு இருக்காங்க, திடீர்னு பார்த்தா கப்பல் அவங்க போற ஷிப் அவங்க போற அந்த படகு வந்து அமிழற மாதிரி இருக்கு, பயங்கரமா காற்றடிக்குது, என்னென்னு செய்து இவரும் அழகா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. பேசிக்கலா எல்லா மனுஷனுக்கும் ஒரு அந்த அலை அடிக்கும் பொழுது என்ன தெரியுங்க, ஒரு மாதிரி அலையிறது தெரியும், அப்ப தூங்க முடியாது. ஆனா இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் போயிட்டு எழுப்புறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். அற்ப விசுவாசிகளேன்னு கூப்பிட்டாரு, சீஷர்களேன்னு கூப்பிட்டவரு, நண்பர்களேன்னு கூப்பிட்டவரு, மணவாளன் நான் மணவாளன் இவங்க எல்லாம் என் பிள்ளைங்க மணவாட்டின்னு சொன்னவரு, இப்ப என்னவா மாத்திட்டாருங்க அற்ப விசுவாசிகளே அப்படின்னு கூப்பிட்டுட்டாரு. இன்னுமா ஏன் பயப்படுறேன் நீங்க அப்படின்னு காற்றை பார்த்து அதட்டினார், கடலை பார்த்து பேசுறாரு. பாருங்களேன் இது எவ்வளவு பெரிய அழகான விஷயம். அதுக்கு என்ன வேணுங்க? வல்லமை. அவர் வல்லமை நாளுக்கு நாள் அவர்கள் அவருடைய வல்லமை அவருக்குள்ள பெருகி பெருகி கொண்டே இருந்தது. அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படி வஸ்திரத்தின் ஓரம் அப்படின்னா அந்த அந்த நூல் தொங்குகிற அந்த தோரா அப்படின்னு 5 முடித்துள்ள அந்த அவங்க துணி, அந்த துணிக்கு பேர் வந்து தள்ளித்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஓரம் எல்லாம் முடிச்சு அது ஒரு லாங்கா இருந்து அதுல முடிச்சு தொங்கும் அந்த அதை தான் தொட்டுட்டாங்க. அந்த தோராவை தொட்ட மாத்திரத்தான் சுகம் பெற்றுக்கொண்டாங்க. அப்ப அவங்க அவர் கேட்கிறார் பாருங்க, என்ன யார் தொட்டது? எல்லாரும் சொல்றாங்க இவ்வளவு என்ன செய்யுமா? அது பர்வதங்களை உறுதிப்படுத்துமா? பர்வதங்களை என்ன செய்யுமா? உறுதிப்படுத்தும். சமுத்திரத்தின் மும்முரத்தை இறைச்சலையும் அமளியும் அமர்த்துங்கிறார். அப்ப இது சங்கீதக்காரன் அவர் வந்து வேர்டா எழுதியிருக்கிறார், வார்த்தையா எழுதியிருக்கிறார். ஆனா இந்த வார்த்தையை வாழ்ந்து காட்டினார் இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் நடைமுறைப்படுத்தி அதை அப்படி செய்து காட்டினார் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உங்ககிட்டயும் அந்த வல்லமை, எங்கிட்டயும் அந்த வல்லமை இருக்கு. அப்ப இன்றைக்கு இறைச்சலாய் இருக்கிற ஒரு பிரச்சனையை, இறைச்சலாய் பேசுகிற ஒரு காரியத்தை, அதை அலை போல உங்களை நோக்கி அடித்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்துல நீங்க பேசினாலே போதும் அது ஓய்ந்து போகும். நீங்க வல்லமையை தரித்து கொண்டு ஜெபம் பண்ணா போதும் அது அப்படியே நின்று போகும். அதைதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்ல, வல்லமை இடை கட்டி கொள்ளுங்கள், உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை பார்ப்பீங்க. இந்த காரியம் பிரயோஜனமா இருந்திருக்கும். நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம் இந்த நாள்ல எங்க கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வார்த்தைக்காய் நன்றி. உங்க வல்லமையை தாங்கப்பா, அதை இடை கட்டி கொண்டு நாங்க அநேகங்களை செய்ய ஆசைப்படுகிறோம். அதற்காய் நன்றி. உமை போல வாழ்ந்து காட்ட நாங்க பிரியப்படுகிறோம், அதற்காய் நன்றி. இந்த காரியத்தை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை மீகாவின் புஸ்தகம் 2:13 தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் தடைகளை நீக்கி உங்களுக்கு முன்னணியில் நடந்து போவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் எந்த காரியங்கள் தடைகளாக இருந்தாலும் அவற்றை நீக்கி போடுகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்திருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை போராடி பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. போராட்டத்தில் தடைகள் இழப்புகளை தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டும், வேண்டாத பகைகள் கசப்புகள் பிரிவினைகள் என்றும், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் தினம் தினம் ஏதோ ஒன்றுக்காய் போராடி பெற்றுக்கொள்ள நினைத்து ஓடிக்கொண்டும், அவைகளினால் பயனேதும் இல்லாது சோர்ந்து போய் காணப்படுகிறவர்களே, உங்களின் சூழ்நிலைகளின் மத்தியில் சுயத்தை நம்பியோ மனிதர்களை நம்பியோ இல்லாமல் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்ற கர்த்தரின் வார்த்தையை விசுவாசித்து நம்புவீர்களானால் அவரே விடுவிக்கிறவராகவும் இருக்கிறார். அற்புதங்களை காண்பீர்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற நீங்கள் கர்த்தரின் மகிமையை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே யோசுவா கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் வழி நடத்தி செல்லுகிற வேளையில் அவர்கள் கடக்க கூடாதபடிக்கு பெரிய ஆறாகிய யோர்தான் நடுவிலே தடையாக காணப்படுகிறது. கரை புரண்டு ஓடுகிறதான வெள்ளத்தின் ஆரவார சத்தத்தின் மத்தியில் என்ன செய்வதென்று தடுமாறி நிற்கின்றனர். இயற்கையாகவே யோர்தானில் அறுப்பு காலம் தொடங்குகிறது என்றாலே வெள்ளத்தின் சீற்றம் அதிகமாக இருப்பது வழக்கமான ஒன்றாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் யோசுவா கர்த்தரை நோக்கி பார்க்கின்றான். உலகத்தாரின் பேச்சுக்களான சாத்தியமே இல்லை என்ற வார்த்தையை விசுவாசியாமல் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒருவர் இருக்கிறார் என்று கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நம்பினான். கர்த்தர் யோசுவாவின் விசுவாசத்தை நம்பிக்கையை கண்டார். தம் ஜனங்களுக்காக மனம் இறங்கினார். சொன்னதை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் தம் ஜனங்களை கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணும் பொருட்டு சீறிப்பாய்ந்து வருகின்ற வெள்ளத்தை தம் வல்லமையினால் தடுத்து நிறுத்தினார். இரண்டு பக்கமும் தண்ணீரை குவியலாக நிற்கும்படி செய்தார். இஸ்ரவேலர்கள் யோர்தானை கடந்து தீரும் மட்டும் யோர்தான் வழிவிட்டது என்று நாம் வாசித்தருகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அநேக வாக்கு தத்தங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை உங்களின் வாழ்க்கையில் வாக்கு பண்ணி வைத்திருந்தாலும் அதனுள் பிரவேசிக்க முடியாமல் அநேக தடைகள் யோர்தானின் வெள்ளத்தை போன்றும் சீறிப்பாய்ந்து வரும் தண்ணீரின் வேகத்தை போன்றும் அடுத்தடுத்து பிரச்சனைகள், போராட்டங்கள், இழப்புகள், விரக்திகள், மனக்காயங்கள் என்று கடந்து செல்ல வழி தெரியாமல் இருப்பீர்களானால் யோசுவாவை போல் அசைக்க முடியாத விசுவாசத்துடன், நம்பிக்கையுடன் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். இன்றைக்கு உங்களின் தடையான சூழ்நிலைகளை வழிவிலகி போகும்படி செய்வார். எவைகள் உங்களை விழுங்க பார்த்ததோ அவைகளை வெற்றிக்கான பாதைகளாக மாற்றுவார். ஆகவே இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலக்கமடையாமல் சோர்ந்து போகாமல் கர்த்தரையே சார்ந்து இருங்கள். அவர் படைத்த சத்துவங்களை எல்லாம் தன் நிலையில் அப்படியே நிற்க செய்தவர். காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை கொடுத்தவர். தாம் படைத்த பறவைகள், விலங்குகளுக்கும் தன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்படி செய்தவர். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகின்ற கடினமான சூழ்நிலைகளையும் அவரால் மாற்ற முடியும். கர்த்தரின் வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் தடைகளை நீக்கி உங்களுக்கு முன்னணியில் நடந்து போவார். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே. ஆதியாகமம் 6:5. பிரியமானவர்களே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். நாம் எவற்றை ஆகாரமாக உட்கொள்கிறோமோ அவை செரிமானம் அடைந்து போய்விடுகின்றன. ஆனால் எம்முடைய உள்ளத்தில் இருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏதோ ஒன்றை நிகழ பண்ண கூடியவையாக இருக்கின்றன. சாப வார்த்தைகளை பேசினால் சாபங்களையும், ஆசீர்வாத வார்த்தைகளை பேசினால் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறோம். எமது இருதயமாகிய உள்ளான மனுஷன் குணமாக்கப்பட வேண்டியது அவசியமாகும். நோவாவின் காலத்து ஜனங்கள் பாவம் பெருகினவர்களாக இருந்தார்கள். தேவன் நோவாவை நோக்கி, ஜனங்களின் அக்கிரமம் என் முன்னே வந்துள்ளது, நான் அவர்களை பூமியில் இராதபடி அழிக்க போகிறேன், நீ ஒரு பேலையை செய்து அதற்குள் உன் குடும்பத்தினரையும் சிருஷ்டிகளில் ஜோடி ஜோடியாக உள்ளவற்றையும் அதற்குள் கொண்டு போவதற்கு அனுமதி என்று சொன்னார். பூமியிலே ஜலப்பிரளயத்தை தேவன் கட்டளையிட்டார். பூமியில் இருந்த அனைத்தும் தேவனால் அழிக்கப்பட்டது, ஆனால் நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு பயமோ அவிஸ்வாசமோ ஆபத்துக்களோ பட்டினியோ அல்லது கவலையோ மேற்கொள்ள தேவன் அனுமதிப்பதில்லை. அதற்காக நாம் எம்முடைய இருதயத்தை தேவனுக்கு பிரியமாக வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் எம்முடைய வார்த்தைகள் விசுவாசமும் ஆசீர்வாதமும் நிறைந்தவளாக இருக்கட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி உங்கள் இருதயத்தை தேவனுக்கு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் களஞ்சியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். நீங்களும் உங்கள் சந்ததிகளும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.
4: இன்றைய வசனம் இன்றைய நாளிலும் 11 தேதி 6 மாதம் 2026 ஆண்டு வியாழக்கிழமை இந்த அதிகாலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. யாக்கோபின் புஸ்தகம் 4:10 வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த வார்த்தையிலே 2 பகுதிகளை இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். முதலாவதாக தாழ்மையை குறித்து ஆண்டவர் இந்த இடத்திலே பேசுகிறார். அரும பிள்ளைகளே, தாழ்மையா இருப்பவனைத்தான் கர்த்தர் இந்த நாட்களிலே உயர்த்துகிறவரா இந்த நாட்களிலே இருக்கிறார். நீதிமன்றங்களின் புஸ்தகத்திலே பார்ப்பிலா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம், ஆனால் தாழ்மைப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே உயர்வை கொடுக்கிறாராம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவருடைய தாசனாகிய மோசியை எடுத்து பாருங்கள். அவருடைய தாழ்மைக்கும் அவருடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். பூமியிலே மோசையை போல் சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, மோசையை இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து அவர்களை வனாந்தரத்திலே அழைத்து வருகிற வேளையிலே அநேக நெருக்கங்கள் அநேக துன்பங்கள் மோசேக்கு இந்த நாட்களிலே அங்கே வந்ததே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, ஆகாரங்களை குறித்து பார்க்கிற வேளையிலே அந்த ஜனங்கள் மோசே இடத்திலே கேட்டார்கள், எங்களை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்து நீர் கொல்லவா கொண்டு வந்தீர், ஏனென்றால் எகிப்திலே அங்கே புதைக்கிறதற்கு இடமில்லையா என்று சொல்லி மோசையோடு இந்த நாட்களை வாதாடினார்கள். இப்படியான நெருக்கங்கள் மத்தியிலும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு மோசே அந்த காரியத்தை அந்த ஜனங்களை நடத்தி வந்தார். ஆனாலும் பாருங்கள், ஒரு சமயத்திலே ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார், இந்த ஜனங்களுடைய நெருக்கங்கள் துன்பங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்த வேளையிலும் அந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார், மோசே விட்டுவிடப்பா, இவர்களை நான் அழித்து விடுகிறேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாத்ரா புஸ்தகத்திலே அப்படியாக அந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அரும பிள்ளைகளே, ஆனாலும் மோசே அந்த ஜனங்களுக்காக திறப்பின் வாசலில் நிற்கிற மனுஷனாக இந்த நாட்களிலே தாழ்மையோடு தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அந்த விண்ணப்பத்தின் மத்தியிலும் தேவன் இந்த நாட்களிலே மோசையுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அப்படியே இந்த நாட்களில் அந்த காரியத்தில் அமைதலாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அரும பிள்ளைகளை பாருங்கள், ஒரு 10 பேர் 5 பேர் அல்ல அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள், 7000 பேருக்கு மேற்பட்ட காலாட்கள் என்று சொல்லி அதிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக ஒரு பெரிய ஒரு ஜனக்கூட்டத்தை ஒரு பெரிய ஜனத்தை இந்த நாட்களில் ஒரு தனி மனுஷனாக நின்று அழைத்து வந்த மோசையினுடைய தாழ்மையையும் மோசையினுடைய அர்ப்பணிப்பையும் அந்த வேத போதியிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழிய பாதையிலும் நாங்கள் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் முற்றுமுழுதாய் நம்மை அர்ப்பணிப்போமா இருந்தால் கர்த்தர் ஊழிய பாதையிலே நம்மை உயர்த்தி இந்த நாட்களை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் மனுஷனால் கூடாத காரியம் கர்த்தராலே ஆகும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஆவியானவருடைய வழிநடத்தல்களே நம்மை இந்த நாட்களில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். கடைசி நாட்களிலே அப்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து இந்த நாட்களை நாங்கள் நடப்போமா இருந்தால் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்மைப்பட்டு ஆண்டவருடைய இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து முடிக்கிறவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். ஆண்டவருடைய ஊழியம் என்று சொல்லப்படுகிற காரியம் ஏதோ ஒரு சாதாரண காரியம் அல்ல. பாடுகள் மத்தியிலே ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளை எடுத்து பாருங்கள். தன்னை தாழ்த்தி இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஊழியத்தை செய்தார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன, நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன், எனக்காக அங்கே கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய ஊழியத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் ஓடுவோமா இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே உயர்த்துவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னை தாழ்த்தினார். ஆனால் பிதாவுடைய வலது பார்சத்திலே உயர்த்தப்பட்டு நமக்காக இந்த நாட்களை பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதே போல் நம்மை தாழ்த்துவோமா இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் உயர்ந்த இடத்திலே இருக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வார். இந்த வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். வாக்கு தத்தங்களை கேட்டு அதன்படி உங்களை தாழ்த்தி நடவுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.
5: Recording stopped. Recording in progress.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: நியாயாதிபதிகள் 10 அதிகாரம். அபிமெலேக்குக்கு பின்பு தோபாவின் மகனாகிய பூவாவின் குமாரன் தோபா என்னும் இசக்கார் கோத்திரத்தான் இஸ்ரவேலை ரட்சிக்க எழும்பினான். அவன் எப்ராயும் மலை தேசத்து ஊராகிய சாமீரிலே குடியிருந்தான். அவன் இஸ்ரவேலை 23 வருஷம் நியாயம் விசாரித்து பின்பு மறித்து சாமீரிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு கீலேயாத்தியனான யாவீர் எழும்பி இஸ்ரவேலை 22 வருஷம் நியாயம் விசாரித்தான். 30 கழுதைக்குட்டிகளின் மேல் ஏறும் 30 குமாரர் அவனுக்கு இருந்தார்கள். அவர்களுக்கு 30 ஊர்களும் இருந்தது. கீலேயாத் தேசத்தில் இருக்கிற அவைகளுக்கு இந்நாள் வரைக்கும் யாவீரின் கிராமங்கள் என்கிற பெயர் இருக்கிறது. யாவீர் மறித்து காமோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். அப்போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு 18 வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலே கீலேயாத்தில் உள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள். அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமின் மேலும் எப்ராயின் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகாணியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள். ஆகையால் இனி உங்களை ரட்சியேன். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள். அவர்கள் உங்கள் ஆபத்து காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்போது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அம்மோன் புத்திரர் கூட்டம் கூடி கீலேயாத்திலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே பாளையம் இறங்கினார்கள். அப்போது கீலேயாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் ஒருவரை ஒருவர் நோக்கி, அம்மோன் புத்திரர் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார்? அவனே கீலேயாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாயிருப்ப.
1: நியாயாதிபதிகள் 11 அதிகாரம். கீலேயாத்தியனான எப்த பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கீலேயாத் அவனை பெற்றான். கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் எப்தாவோடு கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்துக்கு போனார்கள். சில நாளுக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும் போது கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்தில் இருந்து அழைத்து வர போய் எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாபதியாய் இருக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு எப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீழையாற்றின் குடிகள் ஆகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும், இதற்காக இப்போது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். அதற்கு எப்தா, அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீழையாற்றின் மூப்பரை கேட்டான். கீழையாற்றின் மூப்பர் எப்தாவை பார்த்து, நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடு நின்று கேட்பாராக என்றார்கள். அப்பொழுது எப்தா கீழையாத்தி மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். பின்பு எப்தா அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வாக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான். அம்மோன் புத்திரரின் ராஜா எப்தாவின் ஸ்தானாபதிகளை நோக்கி, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது அர்னோன் துவக்கி யாப்போக் மட்டும் யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டி கொண்டார்களே, இப்பொழுது அதை எனக்கு சமாதானமாய் திரும்ப கொடுத்து வர வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். எப்தா மறுபடியும் அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி அவனுக்கு சொல்ல சொன்னதாவது, எப்தா சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் மோவாபியரின் தேசத்தை ஆகிலும் அம்மோன் புத்திரரின் தேசத்தை ஆகிலும் கட்டி கொண்டதில்லையே. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது வனாந்தரத்தில் சிவந்த சமுத்திரம் மட்டும் நடந்து பின்பு காதேசுக்கு வந்து இஸ்ரவேலர் ஏதோமின் ராஜாவின் இடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நாங்கள் உன் தேசத்து வழியாய் கடந்து போகட்டும் என்று சொல்ல சொன்னார்கள். அதற்கு ஏதோமின் ராஜா செவி கொடுக்கவில்லை. அப்படியே மோவாபின் ராஜாவின் இடத்திற்கும் அனுப்பினார்கள், அவனும் சம்மதிக்கவில்லை. ஆதலால் இஸ்ரவேலர் காதேசிலே தரித்திருந்து பின்பு வனாந்தர வழியாய் நடந்து ஏதோம் தேசத்தையும் மோவாப் தேசத்தையும் சுற்றி போய் மோவாபின் தேசத்திற்கு கிழக்கே வந்து மோவாபின் எல்லைக்குள் பிரவேசியாமல் மோவாபின் எல்லையான அர்னோன் நதிக்கு அப்பாலே பாராம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் எஸ்போனில் ஆளுகிற சீகோன் என்னும் எமோரியரின் ராஜாவின் இடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நாங்கள் உன் தேசத்து வழியாய் எங்கள் ஸ்தானத்திற்கு கடந்து போக இடம் கொடு என்று சொல்ல சொன்னார்கள். சீகோன் இஸ்ரவேலரை நம்பாததினால் தன் எல்லையை கடந்து போகிறதற்கு இடம் கொடாமல் தன் ஜனங்களை எல்லாம் கூட்டி யாகாசிலே பாலம் இறங்கி இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினான். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சீகோனையும் அவனுடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேலரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களை முறிய அடித்தார்கள். அப்படியே இஸ்ரவேலர் அந்த தேசத்திலே குடியிருந்த எமோரியரின் சீமையை எல்லாம் பிடித்து அர்னோன் துவக்கி யாப்போக் மட்டும் வனாந்திரம் துவக்கி யோர்தான் மட்டும் இருக்கிற எமோரியரின் எல்லையை எல்லாம் சுதந்திரமாய் கட்டி கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்தி இருக்க, நீர் அந்த தேசத்தை கட்டி கொள்ள தகுமா? உம்முடைய தேவனாகிய காமோஸ் உமக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை நீர் கட்டி கொள்ள மாட்டீரோ? அப்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை எல்லாம் நாங்களும் கட்டி கொள்ளுகிறோம். மேலும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜாவை பார்க்கிலும் உமக்கு அதிக நியாயம் உண்டோ? அவன் இஸ்ரவேலோடே எப்போதாகிலும் வாக்காடினானா? எப்போதாகிலும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினானா? இஸ்ரவேலர் எஸ்போனிலும் அதன் கிராமங்களிலும் ஆரோயரிலும் அதன் கிராமங்களிலும் அர்னோன் நதியருவான எல்லா ஊர்களிலும் 300 வருஷம் குடியிருக்கையில் இவ்வளவு காலமாய் நீங்கள் அதை திருப்பிக் கொள்ளாதே போனதென்ன? நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை, நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர் நியாயாதிபதியாகிய கர்த்தர் இந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அனுப்பினான். ஆனாலும் அம்மோன் புத்திரரின் ராஜா தனக்கு எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செய்வனாகவே போனான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக் கொடுக்கவே ஒப்புக் கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசப்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன வழியாக செலுத்துவேன் என்றான். எப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அவர்களை ஆரோவேத்துவைக்கு நின்னித்துக்கு போகும் மட்டும் திராட்சை தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அப்போது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். பின்னும் அவள் தன் தாப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமையின் நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றாள். அதற்கு அவன் போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் கன்னிமையின் நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணி இருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இதன் நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கீழே யாத்தியனான எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது. ஏசாயா 36 அதிகாரம். எசேக்கியா ராஜா

0: செப்னா என்னும் சம்பிராதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவன் இடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். ரப்சாக்கியை அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்துக்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சையை அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதோ நெறிந்த நாணல் கோளாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டுருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான். நீ என்னிடத்தில், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில், அவருடைய மேடைகளையும் அவருடைய வழிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி இந்த வழிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன். நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரிய ராஜாவாகிய என் ஆண்டவனோட சபதம் கூறு. கூறாமே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய்? இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்று சொன்னான். அப்பொழுது எலியாக்கீமும் செப்னாவும் யோவாகும் ராப்சாகேயை பார்த்து, உம்முடைய அடியாரோடு சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். அதற்கு ரப்சாக்கே, உங்களோடும் கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கி இருக்கிற புருஷர் அண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன்னண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். ஏசேக்கியா உங்களை அஞ்சியாதபடி பாருங்கள். அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஏசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். ஏசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராஜியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமும் ஆகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகுமாவும், அவன் அவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவன் அவன் தன் தன் கிணத்தின் தண்ணீரை குடியுங்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரிய ராஜாவின் கைக்கு தப்பிவித்ததுண்டோ? ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர் வாயினின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்பிவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்பிவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்பிவித்தார் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். அவர்களும் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதி உத்தரமாக சொல்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எசேக்கியாவின் இடத்தில் வந்து,
1: இரண்டாம் அதிகாரம், இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்று நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையாற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற

பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள், இப்பொழுதோ

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

வேத ஆராய்ச்சி அன்பர்களை அன்பராம் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சிகள் இயற்கை சூழ்நிலையால் பாதிக்கப்படாமல் தெளிவாக கேட்க நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகமாயிரம் போன்வெள்ளியை காட்டிலும் மிகுந்து போற்றப்படத்தக்க வேதத்தை நாம் கற்றுக்கொள்வோம்.

0: ஏசு பிரியம் அவர்களே, இந்நாட்களிலே நாம் யாக்கோபாவில பொதுவான நிருபத்திலிருந்து வசனங்களை கற்று வருகிறோம். இன்று நாம் யாக்கோபு முதலாம் அதிகாரம் 16 வசனம் முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன், பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால் அலையோடு திரிதல் என்பதாகும். இங்கேயும் அங்கேயும் சுற்றித் திரிதல். இயேசு கிறிஸ்து கூறிய உண்மையிலே காலையில் போற ஆட்டை போன்ற ஒரு நிலை. அந்த ஆட்டை தேடி மேய்ப்பன் போனதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யாக்கோபு இங்கே சொல்லுகிறது இதுதான், அலைந்து திரையாதிருங்கள். பாவத்தினாலே ஏதாவது நன்மையை பெற்றுவிட முடியும் என்று எண்ணம் கொள்ளாதிருங்கள் என்று சொல்கிறார். ஒரு பொறுமையான மனுஷன் தொடர்ந்து பாவத்தில் நிலைத்திருக்கிற மனிதன் தேவனுடன் எந்த ஒரு தொடர்பும் இல்லாதிருப்பான். அவன் மறுபடியும் போன்ற அனுபவத்தை பெறாதவனாயிருக்கிறான். நீங்கள் பாவத்தில் வாழ்ந்து அதில் மகிழ்ச்சி கொண்டிருக்கிற ஜனக்கூட்டமாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை அல்ல என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஒரு உணர்ச்சியை நமக்கு இதை தெளிவுபடுத்தும். இரண்டு மனிதர்களுக்கிடையே வாக்குவாதம் நடைபெற்றது. ஒருவர், நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை ஒவ்வொரு இழந்து போக மாட்டோம் என்று நம்பிக்கை உடையவர். மற்றவர், நம்முடைய ரட்சிப்பை இழந்து போகும் வாய்ப்பு உண்டு என்று நம்புகிறவர். இந்த இரண்டாவது நபர் மூணாவது நபரை பார்த்து, நான் உங்களுடைய கோட்பாட்டை பின்பற்றினேன், ஆனால் நான் பாவத்தை மூழ்கி வாழ்க்கையை நடத்துவேன் என்று சொன்னார். அதற்கு முதலாவது நபர், ஒரு உண்மையான தேவ பிள்ளையை எவ்வளவு பாவங்கள் உள்ளே வந்தால் நிரப்ப முடியும், அதை திருப்திப்படுத்த முடியும் என்று கேட்டார். இது ஒரு சிறந்த கேள்வி இல்லையா? நீங்கள் பாவத்தை திருப்தி அடைந்திருந்தால் நீங்கள் விசுவாச வாழ்க்கையில்தான் இருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஆம், தேவ பிள்ளையான உங்களால் ஒரு பாவத்தை கூட செய்துவிட்டு திருப்தியாக இருக்க முடியாது. மனதிலே ஏதோ ஒரு வெறுமை வந்துவிட்டதை உடனடியாக நீங்கள் உணர முடியும். ஒரு ஊழியர் இவ்வாறு விளக்கம் கூறினார். ஒருவர் பாவத்திலே விழுந்துவிட்டால் அதற்காக வாழ்வடி துக்கப்படுவாரானால் அவர் ஒரு பரிசுத்தவான். ஆனால் அந்த பாவத்திற்காக மேன்மை பாராட்டுகிறவன் பிசாசாயிருக்கிறான், தீமையானவனாயிருக்கிறான் என்று சொல்கிறார். அதனாலே நம்ம எல்லாருக்குமே சோதனை வரத்தான் செய்யும். ஆனால் அதில் பாவம் பிறக்காதபடி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் சோதனைக்கு இறங்கி போவீர்கள் என்றால் அங்கே கரைச்சிதவு என்பது கிடையாது. பாவமானது கட்டம் தரித்து பாவமான பிழையை பெற்றெடுத்து விடும். பாவமும் மரணமும் அதன் முடிவான விளைவாயிருக்கும். முதலாம் அதிகாரம் 17 வசனத்தை பாருங்கள், நன்மையான எந்த ஏமும் பூரணமான எந்த வரமும் பலத்திலும் உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாவொரு மாறுதலும் யாவொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நிலவின் ஒரு பகுதியை வெளிச்சமாயிருக்கும் போது மறுபகுதி இருளாயிருக்கிறது. ஆனால் தேவனில் இருளாத பக்கம் என்பதே கிடையாது. நாம் வெளியிலே செல்லும் போது நமக்கு ஒரு நிழல் ஏற்படுவதை பார்த்திருக்கலாம். நீங்களும் நாம் நிழலை உடையவர்களாயிருக்கிறோம். ஒருவரை அலெக்சாண்டர் தன்னுடைய ஆசிரியரான அரிஸ்டாட்டிலை பார்த்து தான் சாதித்த செயல்களை பற்றி சொல்வதற்காக போயிருந்தார். அவர் பார்க்க போன வேளையிலே அரிஸ்டாட்டில் குளித்துக் கொண்டிருந்தார். ஆகவே அலெக்சாண்டர் வீட்டின் வாசலின் குறுக்காக நின்று கொண்டிருந்தார். அவ்வாறு நின்று கொண்டு தன்னுடைய உலக படையெடுப்பிலே நிரந்தரத்தை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். அவர் கூறிவிட்டு, ஆகவே நீங்கள் உலகில் எதை விரும்பினாலும் அதை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன், தயாராக இருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவருக்கு அரிஸ்டாட்டில், நீ எனக்கு வெளிச்சத்தை விட்டு தள்ளி நின்றால் போதும் என்றாராம். அலெக்சாண்டர் வாசலில் நின்று வெளிச்சம் வருவதை அடைத்துக் கொண்டு நின்றபடினாலே அவ்வாறு கூறினார். ஆம், நம் எல்லாருமே அவ்விதமாகவே நிலைமை உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவனிடத்திலே எந்த ஒரு நிலையும் இல்லை. அவரிடத்தில் யாரொரு மாறுதலும் இல்லை என்று விவசாயம் சொல்கிறது. தேவனுடைய படைப்புகளின் நியமங்கள் வெளிப்படுத்துவதை போல தேவன் மாறுபடுகிறவர் அல்ல, அவர் வித்தியாசப்படுகிறவரும் அல்ல. இங்கே சில தேவ பிள்ளைகள் நினைப்பது போல திடீரென்று உற்சாகமாக ஆவியிலே எழுப்புதலாகவும் திடீரென்று மந்தமானவர்களாகவும் இங்கே அங்கே போகிறவர்களாகவும் இருப்பது போல தேவன் இருப்பதில்லை. நன்மையான எந்த ஏவும் தேவனால் எந்த வரமும் காத்திருந்து உண்டாகி என்று இந்த வசனத்தின் துவக்கத்தில் வாசித்தோம். ஒரு ஊழியரும் அவருடைய நண்பரும் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நண்பர் ஒரு எல்ஐசி முகவர். அவரிடத்திலே ஊழியர், என்னுடைய வீட்டை குறித்த எல்ஐசி பாலிசியில் சில காரியங்கள் உட்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது என்ன? குறிப்பாக தேவனுடைய எந்த ஒரு செயலும் வீட்டிற்கு நடந்து அதற்கு இந்த பாலிசி பொறுப்பேற்காது என்று சொல்லப்படுகிறது, அதன் பொருள் என்ன என்று கேட்டார். மேலும் ஊழியர், தேவன் என்னுடைய வீட்டிற்கு அப்படி என்ன செய்து விடுவார் என்று கேட்டார். உடனே அந்த எல்ஐசி முகவர், அதாவது உங்கள் வீட்டிற்கு தேவன் செய்தினாலே புயலின் சேதமோ மற்றும் சுனாமி போன்றவற்றால் ஏற்படும் பாதிப்பிற்கோ இந்த பாலிசி பயன் கிடைக்காது என்றார். உடனே ஊழியர், இந்த காரியங்களுக்காக தேவனை குறை கூறலாமா என்றார். இந்த அனைவர் தேவனை இவ்வாறுதான் குறை கூறுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆம் அருமையானவர்களே, உங்களுக்கு நன்மையான எந்த ஈவம் உண்டானால் அது தேவனால் உண்டானதாகும். தேவன் நன்மையானவற்றை தருகிறார். கர்த்தர் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கும் நன்மைகளை உடம்பாக எண்ணி பாருங்கள். நல்ல சூரிய ஒளி, மழை, மேல ஓட்டமான நாள், பிரகாசமான நாள், பச்சை புல்வெளி, நீங்கள் குடிக்கும் அருமையான தண்ணீர், சுவாசிக்கும் காற்று, இவைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தேவன் சுத்தமான தண்ணீரையும் காற்றையுமே தருகிறார். மனிதன் தான் அதை மாசுபடுத்தி விடுகிறான். தேவன் நல்லான ஈவை தருகிறார். தேவன் நல்லவர். அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்களும் நானும் முழுமையாக உண்மையாக
1: Recording in progress.
2: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுது டொரண்டோ நேரம் 10:32. இன்று 11 ஆறாம் மாதம், 11 ஆனி மாதம், 11 ஜூன் மாதம், 2026 ஆண்டு வியாழக்கிழமை காலை நேரம் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஊழியர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல எங்களுடன் ஊழியர் சௌரம் மாயந்தனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவருக்கு காலை 7:32. எங்களுடன் மாலை வேளையிலே சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவருக்கு மாலை 4:32. டொரண்டோவிலே காலை 10:32. எங்களுடன் ஊழியர் சுசேகர் எட்வின் வானவர்கள் அனைவரும் விசுவாசிக்கிறோம். வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கேள்விகள் நிகழ்ச்சிகள் சென்று கொண்டிருக்கிற பொழுதும், கேள்விகளை எடுத்து வருகின்ற பொழுதும் நீங்கள் அதற்கான பதில்களை எழுத முடியும். வைபர், வாட்ஸ்அப், ஐஎம்ஓவில் கூட, டெலிகிராமில் கூட எழுத முடியும். அல்லது நீங்கள் உங்களுக்குள்ளே ஆராய்ந்து பாருங்கள். கேள்விக்கான பதில்களை நீங்கள் ஒரு குரூப்பாக கூட இணைந்து இந்த ஊதியங்களை செய்ய முடியும். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே போய்ப்போம். நாங்கள் இந்த வேலையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்றுக் கொண்டும் எங்கே போகிற ஊழியர்களையும் வரவேற்றுக் கொண்டு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே கடந்து செல்ல இருக்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேலையிலும் ஊழியர் சௌதி ஜெனட் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். அம்மா,
3: பிரைஸ் தி லார்ட். அண்ணா,
2: ஆமென். உற்சாகமாக பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். எங்களுக்கு காலையாக இருக்கிறதுனாலே உற்சாகமா இருக்கிறோம். உங்களுக்கு மாலையானபடியால் கொஞ்சம் டயர்டா இருக்கும். ஆனாலும் கர்த்தர் வழி நடத்துவார். கர்த்தர் பரிசுத்தாவியானவராமே வழி நடத்துவார். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ்.
3: எங்களுக்காக மைந்திரமன் அவர்கள் ஜெபத்திலே வழி
4: நடத்துவார். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த காலை மதிய மாலை இரவு வேளையிலே சங்கமா வானொலி நிலையத்திலே கேள்விகள் நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்துட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த கேள்வி நிகழ்ச்சியில் அநேக தெய்வ பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள நீர் கிருப செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்ள வேதத்தை கேள்விக்கு பதில் எந்த இடத்துல எந்த அதிகாரத்தில் இருக்கு என்பதை ஆவியானவரே நீரே எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமாக வச்சிருக்கு. பரிசு தாவினால் எழுப்பப்பட்டு எழுதிய வார்த்தைகளை கத்தாவே அதுக்கு பதில் நீரே எங்களுக்கு தந்துள்ளவருமாச்சிருக்கு. இன்றைய நாளே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்துக்கொள்ள ஜனத்தை நினைவு கூறும் சங்கம வானொலியை நினைவு கூறும் தொடர்ந்து வரும் பிள்ளைகளை நினைவு கூறும் மறு உழைப்பிலே கேட்கிற பிள்ளைகளை நினைவு கூறும் அவர்களை ஆசீர்வதித்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென்.
3: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். இம்மையாகவே இன்னும் அநேகர் கலந்து கொள்ள வேணும் என்று என்னுடைய வாஞ்சையும் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் வருவாயில்லை. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்திலேதான் ஆட்கள் குறைவாய் இருக்கிறது. அதையும் ஆண்டவர் நிறைவாக்கி தருவாராக. ஆமீன். முதலாவது கேள்வி, யார் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள்?
4: யார் கர்த்தருடைய கிருபை உணர்ந்தவர்கள்?
2: அவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள்.
3: இல்லை,
4: வசனத்திலே வார்த்தைக்கு கீழ்ப்பறிந்து நடுங்கி அப்படிப்பட்டவர்களுக்கு தான்.
3: இல்ல, ஒரே வசனம் ஒரே இதுல இருக்குது.
4: என்ன கேள்வி?
3: யார் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள்?
4: கர்த்தருடைய கிருபை உணர்ந்து ரசிக்கப்பட்டவர்களா?
3: இல்லை,
4: பாவங்கள் சாப்பிடுனாலும் மருத்துவங்களை உயிர்ப்பித்த தேவன்.
3: அது உண்மை, ஆனால் வேறு ஒரு வார்த்தையில இருக்கிறது.
4: கிருபை வந்து தேவனால் கொடுக்கப்படுகிறது. உதாரண தேவனால் தான் அந்த கிருபை கொடுக்கப்படும்.
3: கிருபை தேவனால் தான் நிச்சயமாகவே கொடுக்கப்படும்.
4: தேவ பிள்ளைகளுக்கு தேவ பிள்ளைகள சரி தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். பெருமை பாற்ற பிள்ளைகள் அது கிட்டுவே
3: ஓகே சொல்லவா?
4: சின்ன கேள்வி.
3: கிட்டுவே
4: தேவன சொந்த ரச்சனையிட்ட பிள்ளைகளுக்கு அந்த கிருபை இருக்கு. பாவத்திலிருந்து
3: விடுதலை தேவனுடைய பிள்ளைய ஏற்றுக்கொண்டு வந்தார். தேவனை
2: ஏற்றுக்கொள்வார்கள்.
3: இல்லை,
4: தேவனுடைய கிருபைய
2: சீசர்கள்.
3: இல்லை,
4: விசேஷித்தமான சொல்லு. அந்த சொல்ல முதல் எழுத்து என்னவோ
3: முதல் எழுத்து சொன்னா நீங்க
2: விசுவாசம் உள்ளவர்கள்.
3: இல்லை, சங்கீதம் 147:43 இருக்கு.
2: சங்கீதத்துல இருக்கு. ஓகே, நான் புதிய பாடல பாக்குறேன்.
4: சங்கீதம் 147:3
2: சங்கீதம்
3: 143
2: சங்கீதம் 147:43 ஞானமுள்ளவனோ அவன் இவர்களை கவனிக்க கடவன் ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள்.
3: ஞானவான்கள்
4: நாங்கள்
3: அது அப்படி இல்லையே. அப்படி ஒரு பேர் இருக்குது, அப்படியே சொந்தமா. நாங்கள் ஞானத்தை குறைவுள்ளவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்திலே தாங்க நாங்கள் கேட்கிறோம் ஞானத்தை. ஓகே, அடுத்த காரியம், வருத்தத்தில் அகப்பட்ட கூடாரங்கள் என்ன?
2: தாவீதா?
3: இல்லை,
4: என்ன கோயில திரும்பி காணணும்.
3: வருத்தத்தில் அகப்பட்டிருந்த கூடாரம் எவை அல்லது யார் அல்லது ஏற்ற கூடாரம் அப்படியே
4: தாவீது இல்லை என்றீங்க.
3: தாவீது இல்லை.
4: ஆபிராம் கூட ஆபிராம்
3: இல்லை இல்லை.
4: அவரும் கூடாரம் போட்டவர்.
3: அவர் வருத்தத்தில் அகப்படையில.
4: பவுலும் அப்படி கூடாரம் போட்டவர்.
3: அவியல் வருத்தத்தில் அகப்படையில அகப்பட்டவை. ஆனா அவைக்கு வேற வித்தியாசம் இல்லை. ஒரு தீக்கதர்சி தீக்கதர்சி சொல்லுகிற இன்னாருடைய கூடாரங்கள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்க கண்டே.
4: இரண்டாம் வகுப்புல இருந்த தீக்கதர்சியா?
3: என்ன அதிகாரம் உள்ள தீக்கதரிசி? மூன்று அதிகாரம் உள்ள தீக்கதரிசி. இல்லை. மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல இருக்கு. ஆபக்கூக் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல இருக்கு.
2: ஆபக்கூக் மூன்று மூன்று ஏழு.
4: கூஷான் கூடாரங்கள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்க கண்டேன்.
3: அடங்கின
4: கூஷானின் கூடாரங்கள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்கிறதை கண்டேன். கூஷான் என்ற யாரு?
3: கூசான் என்றாலோ
2: அவனுக்கு கூசா கூச்சம் வராதையா? கூசான்
4: கூஷான் என்றால் எந்த ஜாதி? கூஷான் கூஷான் கூடாரங்கள் இந்த கூஷான் வேதாவத்தில் எங்கே இருக்கு? கூஷான் சரித்திரத்தை வேதாவத இல்ல. அப்படியானால் இந்த கூஷான் கூடாரங்கள் சொன்னீங்க, கூஷானின் அவர்கள் யார்? தேசத்தவர்கள் எந்த கோத்திரத்தார் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வேதாமத்தில் இல்ல. கூஷான் கூடாரங்கள் நான் ஒத்துக்கொண்ட அவங்கள இப்ப கேள்வி எடுக்க அதுக்கு தகுந்த விடயம் வச்சிருக்கோம். கூஷான் என்ற தேவனுடைய வார்த்தைகள் ஒரு பரம்பரையோ ஒரு ஒரு ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை. நல்லா தெரியும்
3: கூடாரம் என்றால் இதுதானே. ஆக்கள் இருக்கணும் தானே?
4: அந்த ஆக்கள் ஆரம்மா இந்த சமயத்தாரம்மா அதான் இந்த கேள்வி.
3: அது ஆண்டவருக்கு எதிர்கா எதிரான பிரிவினர்.
4: அது எப்படி சொல்லுவீங்க? அது ஆண்டவருக்கு எதிரான. அப்ப வேதாமத்துல வேற இடங்கள் இருக்கவில்ல பற்றி இல்லையே?
3: வேதாம இருக்குதுன்னா நாங்கள் நாங்க தான் கண்டுபிடிக்கல.
2: பழைய பாடுதானே
4: கூஷான் என்றா என்ன? ஆள் வேறா பரம்பரை என்ன வேறா?
2: இல்ல அதொரு பரம்பரை தான்.
3: மீதியான் தேசத்து மாலவன பகுதியிலே நாடோடி இனத்தை சேர்ந்தவர்கள்.
4: நாடோடி இனத்தை சேர்ந்தவர் கூடாரம் போடுறோம், அது சரி அப்படி ஆயிருக்கு. என்ன சொல்லு
2: கூப்பிடல, நான் இன்னும் பார்க்கல. அதுல என்னண்டா ஆக இந்த மூன்று ஏழு வசனம் தான் வருகிறது, அதை போட.
3: முஸ்லிம் மக்களின் கூடாரம் என்றுதான் நான் எனக்குள்ள நினைக்கிறேன்.
2: வரையில குஷான் என்று போட வரையில உண்டு.
4: அது தமிழ் சொல்ல எம்ஏ தண்ணி தண்ணி குஷா தான் வேணும். அதுக்கு பதில்
2: குஷா
4: குஷாண்டா தண்ணி குடிப்பாங்க முடியும் ஊர்ல,
2: அதான் சொல்லுங்க குஷா
3: குஷா.
4: சரி சரி, இப்ப கேள்வி கேட்க அந்த வசதிக்கு விட தெரிஞ்சிருக்கோம். சரியோ அடுத்த கேள்வி.
2: சரித்திரத்தையும் பர்த் டேட் ஆஃப் பர்த்தையும் எல்லாம் போட்டு
3: கூடாரத்தை பத்தி காண இல்லையானா?
4: அப்ப கூடாரத்தை காண இந்த கேள்வி கேட்க கூடாது.
3: அப்படியே வாசி கேக்கல எடுக்கிறதுதானே ஆனா
4: குஷான் கூடாதுனா இதுவே கவிப்படையில வாய்ச்சிருக்கிறேன். இந்த குஷானின் அவர்கள் யார்? இந்த மதத்தவர்கள்
3: அவர்கள் மீதியானாக்கள். மீதியானாக்கள் அது தெரியும், அது தெரியும். மீதியார் இனத்தை ரெண்டு தெரியும், மன மற்றது எந்த நாட்டில் அவையால் குடியிருக்கணும் வந்தது தெரியாது.
4: இந்த இவருடைய சந்ததியா மீதியானவர், இவர்கள் வட அரேபியாவில் குடியிருந்தார்கள். எத்ரோ அவர்களுக்கு ஆசிரியனா இருந்தார். சத்ருவா இருந்ததுனா சரி சரி சரி, மீதியானவர் இஸ்ரேலுக்கு சத்ருவா இருந்ததுனால் கிதியோர்களை தோக்கடுத்தான். அது வேற சப்ஜெக்ட்.
3: ஓகே, தாவீது பாகால் பிரேசிம் என்ற இடத்தில் யாரை தோக்கடித்தான்? அப்பொழுது என்ன நடந்தது?
2: மீதியானியரா?
3: இல்ல, நான் முந்தின நாள் மெசேஜ்ல கொடுத்த இதுல கொடுத்தேன்.
2: தாவீது
3: பாகால் பிரேசிம் என்ற இடத்தில் யாரை தோக்கடித்தான்? அப்பொழுது என்ன நடந்தது?
4: தோக்கடித்து வெற்றி பெற்றான்.
3: யார் யாரை தோக்கடித்தான்? வெளியே ஒரு காரியம் நடக்குது.
4: பாப்பம்
2: என்ன இடம் பாகால்
3: பிரேசி.
2: சரி, கொர்னலை ஒன்று சொல்லுங்க பாப்பம். நீங்க
3: என்னன்னா
2: கொர்னலை ஒன்று சொல்லுங்க பாப்பம்.
3: கொர்னலையு
2: வேறு என்ன பேர் காலேஜ் சொன்னீங்க காலையிலயா நேற்று?
3: கொர்னலையுவா
2: இல்ல கொர்னலைக்கு வேறு என்ன சொன்னீங்க? மாறி
3: இன்றைக்கா
2: நேற்று கொர்னலையை பற்றி சொன்னீங்க.
3: நேற்று
2: நேற்று தானா? நேற்று மாறி சொன்னீங்கள்.
3: எதிலியானா
2: கிரலினியோ கிரலியோ என்ன ஒன்று
3: சொன்னீங்க? வித்தியாசப்படும், அது வித்தியாசப்படும். நாங்கள் இங்காலையும் பாக்குறது அங்காலும் பாக்குறது அது
4: நடந்தது. ஒன்று சாமியில் வருது என்ன?
3: ரெண்டு சாமுவேல்ல வருது.
4: ரெண்டு சாமுவேல் அஞ்சு வேளா
3: அஞ்சு இருபது
2: அஞ்சு இருபது தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுறது போல கத்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த சரத்துக்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான்.
3: பொலிசியரை முறியடிச்சு அந்த இடத்திலே இந்த பேரை இட்டவர் தாவீது.
4: நல்ல வசனம். இந்த தண்ணீர் உடைந்து போவது போல ராமா சத்தியம் இருக்கு.
3: ஞானியின் செவி எதை நாடும்?
2: ஞானியின் செவி பரிசுத்தத்தை நாடும்,
4: உத்தமத்தை நாடும்.
3: இல்லை.
4: ஞானியின் செவி ஞானத்தை நாடும்.
3: இல்லை.
4: ஞானியின் செவி இந்த கேள்வி முன்னுக்கா கேட்ட நீங்க
2: ஞானத்தை எதிர்பார்க்க நோக்கம்.
4: ஞானியின் செவி
2: ஞானத்தை எதிர்பார்க்கும்.
4: அவனே ஞானி,
2: அவன் மூடனை பார்க்க மாட்டான் தானே, ஞானத்தை தான் எதிரிடுவான்.
4: ஞானி ஞானிக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஞானி நேம் ஆஃப் த
2: பர்சன்.
4: ஞானத்தை கேட்கிறா ஞானிகள செவி உத்தமத்தை நாடும்தான் இருக்கு வசனம்.
2: நீதிமொழிகள் வரவணும்
3: என்ன
2: புத்திமானுடைய மனம் அறிவை சம்பிக்கும், ஞானிமானின் ஞானி ஞானின் செவி அறிவை நாடும்.
3: நீதிமொழிகள் சித்திரம் தீந்தது. ஏழு நீதிமொழிகள் ஒன்பது ஒன்றில இருக்கு. ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதினால் ஞானியின் எதை கேட்பது நலம்? ஒருவன் மூடனின் பாட்டை கேட்பதினாலும் ஞானியின் பாட்டை கேட்பது நலம் என்ன?
4: ஞானியின் வார்த்தை கேட்பது நலம் இல்ல, ஞானமான வார்த்தை சொல்லுவான், சமாதான வார்த்தை சொல்லுவான்.
3: சமாதான வார்த்தை சொல்ல மாட்டான் ஞானி. ஞானி சில வேலைகள்ல ஞானி
4: அவரே ஞானியில போகுது.

0: எங்க அதிகாரத்துல இருக்கு?
1: வேசங்கில இருக்கு.
0: புரியாது.

0: Presently, மூடன் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடந்து கொள்வதை கேட்பதும் நலம்.
1: ஆமென்.
0: அதான் சொன்ன
1: என்ன சொன்னீங்க அண்ணா?
0: இல்ல இல்ல சரி.
1: மேல உச்சியின் மன்றாடிய தேவ மனுஷன்யா, மேல உச்சியில் மன்றாடிய தேவ மனுஷன்யா.
0: யோசுவா
2: இல்லையா?
1: இல்லை
0: யோசுவா.
2: அப்படி இல்லையா? மோசே.
1: மோசே யாத்ராமம் 17:9 இருக்குது. மூடனுடைய விளையாட்டு எது?
0: மூட விளையாட்டு தைக்கும்
2: சிலம்பம்.
1: இல்ல,
0: மூடன் விளையாட்டு இதயத்துக்கு மூடரின் விளையாட்டு பிரசங்கிதான் இருக்கிறது.
2: மூடனின் விளையாட்டு

0: அப்படியே பானையன்கள் இருக்கிற முள்ளுகளின் பட்ட பட படப்படப்பை போல் இருக்குமா? உடலின் இருதயமோ இருந்தது இருக்குமா?
1: நீதிமொழிகள் 10:23 இருக்கு.
0: 10:23 தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு.
1: ஆமென். மூடனுக்கு விளையாட்டு எது? தீவினை செய்வது.
0: ஓகே.
2: தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு, புத்திமானுக்கும் ஞானம் உண்டு.
1: மிகவும் பலன் உள்ளது எது?
0: மிகவும் பலன் உள்ளது யானை.
1: என்னன்னா
0: பலம் உள்ளதா பலன் உள்ளதா?
1: பலன், பலன்.
2: அன்பு
1: இல்ல.
0: புத்திமதி. புத்திமதி இல்லையா?
1: இல்ல. ஒரு காரியத்தை செய்யும் போது அவனுக்கு மிகவும் பலன் உள்ளதா இருக்கு. நீதிமான் அதை ஒவ்வொரு நாளும் செய்வான்.
0: நீதிமொழிகள்
1: இல்ல. யாக்கோ இல்ல.
0: புதிய ஏற்பாடா?
1: ஏ
0: புதிய ஏற்பாடு. நீதிமொழிகளை பார்க்கறான்.

0: Ay, ¿para qué haría caldo?
1: மிகவும் பலன் உள்ளது எது?
2: நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல்.
1: ஆமென். யாக்கோபு 5:16 இருக்குது.
2: யாக்கோபு 5:16, நீ சொஸ்தம் அடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் ஜபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது.
1: சகலதும் இயேசு கிறிஸ்துவாலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்று மகிமை உண்டாவதாக. ஆமேன். இது எங்கே இருக்கிறது?
2: முன்பக்கமாக பின்பக்கமாக தெரியுது.
1: இது புதிய ஏற்பாட்டிலே ரோமர்ல இருக்குது. சகலதும் இயேசு கிறிஸ்துவாலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றும் மகிமை உண்டாவதாக. ஆமேன் என்பதே. இல்ல, எங்க இருக்குது? எந்த புத்தகத்திலே அல்லது எந்த வசனத்திலே இருக்கு? நான் வசனம் சொல்லிட்டேன். நான் எந்த புத்தகத்தில இருக்கு? சகலதும் இயேசு கிறிஸ்துவாலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
2: ஆமென்.

0: சும்மா சொல்லி பார்த்து சரி
1: ரோமர்லாம் இருக்குது, ரோமர்லாம் இருக்குது.

ரோமர் பதினாறாவது அதிகாரத்திலே இருக்கு.

0: உங்க பதினாறாம் இருக்கா?
1: சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காக இருக்கிறது. அவருக்கே அவருக்கே இன்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமே. கடைசி வசனம்.
2: ஆமே. மோசே திறப்பின் வாசலில் நின்றான் என்று தாவீது எங்கே கூறியிருக்கிறார்?
1: கேக்குற
2: இல்ல
1: அப்ப வெளிப்படுத்த இல்ல
2: இல்ல
1: திறப்பின் வாசலே நின்றான்.
2: ரப்பின் வாசல்ல எங்கே நின்றா?

0: Trappen wij, ja, ja, kom ik erin.
1: Trappen was er net, jawel, maar ja.
2: Jawel.
0: Oké.
2: பூரண புருஷன் ஏ
1: பூரண புருஷன் இயேசு
0: ஆண்டவர் தானே அவரா பூரண புருஷ தேவன்
2: யாக்கோபு 3:2 இருக்குது
0: வேற எல்லா சுத்தமா தாக்கலும்
2: கத்தருடைய பெட்டி ஆற்ற வீட்டிலே 3 மாதம் இருந்து அந்த வீடு ஆசீர்வாதம் பெற்றது.
0: ஐவன் வீடு தும் ஆபேஸ் ரெண்டு பேர் வீட்டில் ரெண்டு பேர் பேர் லாகிம் கத்தருடைய பெட்டி அவர் இருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்படி மரியாதை இல்லையே போனாசம் போன பூக்கு புனகேசம் அந்த பொட்டி வைக்க அவர் ஆசை போட்டாங்க ரெண்டு பேர் பிணகாசா
2: இல்ல ரெண்டு சாமியில் 6:11 இருக்கு.
0: நல்ல ஜாமிருந்தான் மாஸ்க் பண்ணி வச்சேன்னா

0: பொறுங்க வார்.
1: ஜெயந்த கேள்விக்கா கேளுங்க.
0: கூஷானும் கூடாரம்மன்னு சொல்லியோ.
1: கூஷான் நான் அந்த அக்கல
0: பொருங்க.
2: ஊசானின் கூடாரங்கள் ஆபத்துக்குள்ளானதையும் மீதியான் தேசத்து திரைகள் நடுங்கினதையும் கண்டேன் என்று
0: எழுதப்பட்டேன்.
1: கூடாரங்கள் வர்த்தத்தில் அகப்பட்டுவதை கண்ட அவங்க இந்த கூஷானின்
0: ஜாதி. ஒரு நிமிஷம் இல்லையா,
1: மூன்று ஏழு பக்கம் 1085
0: வர்ணையாருங்க. அத்திமரம் துளிர்பான கத்திருக்குள் மகிழ்ச்சியா இருக்க அந்த பசனம் பெறுது என்ன
2: அந்த உத்திரத்துல தானே அவர்
0: பாடுற
1: கூடாரங்கள் வர்த்தத்துக்கு அகப்பட்டு கண்டேன். இந்த கூஷானின் கூடாரம் என்ன அந்த ஆக்கலை இந்த பரம்பரை ஆறு பிறந்த பிள்ளைகள் வேதாமத்துல அப்படி வசத்தை நான் காணே இல்லை.
0: பாருங்கய்யா பாருங்க, ஒரு நிமிஷம் பொறுங்க ஐயா. மூன்றாம் அதிகாரம் எத்தனை வசனம் வருது?
1: மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம்.
0: கூசானின் கூடாரத்தில் வருத்த மூன்று வாரம் பொறுங்க. இரண்டாவது அதிகாரம் வருஷங்கள் நடுவிலேயே கிரிகளை விற்பிக்கிறார். மூன்று ஏழு மூன்று ஏழு பார்க்கிறபடியில கூசானின் கூடாரம் அதிகம் 25 புடுங்குவார். ஒரு நிமிஷம் புடுங்குவார்.
1: 5 நிமிஷம் போயிட்டு ஐயா
0: பாருங்க.
1: நான் பார்க்கிறேன் குஷானந்த பார்த்து எழுத்து
0: இருக்கு ஐயா. கூஷானின் கூடாரம் வந்து 3
2: அபிராமுக்கும் கோத்ராளுக்கும் பிறந்த பிள்ளைகளின் வம்ச வரலாறு வம்சம்
0: ஓ அது இது வந்து எங்க வருதுன்னு சொன்னா அபிராமி ஆதியாம் 25 வருது. அவள் அவனும் சிம்ராளையும் யகுஷனையும் மேதாளையும் மீதியானையும் இப்சானையும் ஷூவாகையும் பெற்றாள் என்று சொல்லி சொல்வது 2 25 ஆபிரகாம் கேத்துரால் என்னும் பேருள்ள ஸ்திரிக்கு விவாகம் பண்ணி இருந்தான் சொல்லப்படுது. அதனால அவங்களோட
2: சந்ததி
0: சந்தை. ரெண்டாவது வந்து நீங்க பாருங்க எண்ணாகமம் 25 அதிகாரத்துல பாருங்க. எண்ணாகமம் 25 அதிகாரத்துல எண்ணாகமம் 25 அதிகாரத்துல பாருங்க. அதிமுகப்பா எண்ணாகமம் 25 அதிகாரத்துல 15 வசனம் ஐயா சொல்லுது பாருங்க. அவன் வந்து குத்துண்ட மீதியானுடைய ஸ்திரீயின் பேர் கஸ்பி. அவள் ஊரின் குமாரன் ஆகி அவள் மீதியானின் தகப்பன் வம்சத்தான ஜனங்களின் தலைவன் ஆயிருந்தார் என்று சொல்லப்படுது ஐயா. சரியா ஐயா? எண்ணாகமம் 25 அதிகாரம் 15 வசனத்துல வாசிக்க. அடுத்தது வந்து நியாயாதிபதியில பாருங்கள். ஒரு நிமிஷம் நியாயாதிபதியில பாருங்கள். நியாயாதிபதி 7 அதிகாரத்துல பாருங்கள். வாரம் போடுங்க. நியாயாதிபதி நியாயாதிபதி 7 அதிகாரம்
1: குத்துண்ட மீதியானிய ஸ்திரீயின் பேர் கஸ்பி.
0: நியாயாதிபதி 7 அதிகாரத்தில் ஐயா 24 வசனத்துல வாசிக்கிற வழியில சொல்லப்படுது. 24-25 இது வந்து கிதியோனின் எப்ரோயின் மலைகள் எல்லாரும் ஆட்களும் அனுப்பின மீதியானருக்கு விரோதமாய் இறங்கிய பெத்ரா இருக்கும் ஜோர்தான் மட்டும் வந்து அவர்கள் முந்திக் கொண்டு துறைகளை கட்டி கொள்ளும் என்று சொல்ல சொன்னார்கள். அப்படியே இப்ராஹிம் மனுஷரும் எல்லாரும் கூடி பெத்தாபார் இருக்கிற ஜோர்தான் மட்டும் துறை மட்டும் வந்தார்கள். மீதியானருடைய ரெண்டு அதிபதிகளாகிய ஓரேப்பையும் சேபையும் பிடித்து ஓரேப்பையும் ஓரேப்பின் கண்மலையின் சேபம் எனப்படும் ஆலையிலே கொண்டு போட்டு மீதியான துரத்தி ஓரேப் சேப்பன் தலைவனாகி ஜோர்தான் இக்கரையிலே கிதியோனத்திற்கு கொண்டு வந்தான் சொல்ல. அப்ப நான் இவங்க சந்ததி எல்லாம் வருது ஐயா அந்த இது வந்து
1: என்னையா
0: நீங்க வாசி பாருங்க நியாயாதிபதி ஏழாம் அதிகாரத்துல 24-25 வாசி பாருங்க.

0: කරනවා.
1: ඔන්න නාලා මමදලේ වැට වංශබලාන්නේ වැට මෙරමිරකන් දාන යන ඉලියා.
2: මම ඉරගමු. කොරෙන් ඉන්නේ පොරෙන් ඉන්නේ
3: මම ගොඩින්න.
2: එන යා?
3: එනනේ.
2: ඉලියා යන්න වන්දේ යා මූණු ඉදරන් මූණු නාලු පොදි போட்டுருக்க ஆதிகாம 25ல 2ல போட்டுருக்குது. எண்ணாகம 25 15ல நியாயாதிபதி 7/24/25 யாத்ராமம் 15ஆம் அதிகாரம் 14 போட்டீங்கன்னா அந்த அந்த வசவங்கட காரியங்கள் தெரியும். அவங்களோட வம்ச இதழ பட்டு போட்டிருக்க ஐயா அதுல வந்து அதுல அந்த பாக்கோ நீங்க அதுல வந்து
3: ஆற்றை அனுப்பி மீதியானருக்கு விரோதமா இறங்கி மீதியானர் யாருன்னு அந்த கேள்வி
2: ஐயா மீதியான் என்று சந்ததி இருக்குதான் ஐயா மீதியான் வந்த ஐயா பழைய ஏற்பாடுல வருது ஐயா மீதியான் பொறுமார் மீதியான் வந்து மீதியானுடைய சந்ததி என்று பாக்கல அதுல வந்து சில சில காரியங்கள் போட மாட்டாங்க மீதியான் யாரு சொல்ற நாம வந்து
3: பார்க்கறேன்
2: தேசத்து ஆசாரியர் மீதியான் பொறுங்குவார்
1: மீதியான் வந்து ஆபிராமின் இரண்டாவது மனைவியாகிய கோத்ராளுக்கு பிறந்த மீதியான் என்பவரின் சந்ததியினர்
2: யா மீதியா வந்து மீதியான் வந்து அவங்க வந்து ஆபிரகாம் ஒன்று நாளாக ஒன்று பாருங்க ஆபிரகாம் மறுமனையாட்டியாகிய கேத்தூரால் பெற்ற குமாரன் சிம்ரான் யக்ஷன் மேதான் மீதியா சரியா ஐயா மகேந்திரவையா நீங்கள் ஒன்று நாளாகவும் 1:32 பாருங்க அதுல போட்டிருக்க அந்த ஆபிரகாமோட மறுமனவாட்டின் இதுல வந்து அவங்களோட வம்சம் வருது ஐயா இதுக்குள்ள எல்லாம் அடங்குது ஐயா அதுக்குள்ள பாருங்க ஐயா இஸ்பாக் சூவா என்பவர்களும் யக்ஷான் குமாரர் சேபாக் கேதான் என்பவர்களும் என்று சொல்லி நான் சொல்லப்படுறேன் அந்த நினைக்கிறேன் அந்த 32-33 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதா விளங்கும் கூடாரங்கள் வருத்தத்தின் ஆகப்பட்டிருக்க மீதியான தேசம் திரைக்கு நடுங்கினு சொல்லி மூன்று வருதானே அந்த வசனம் தான் அந்த வசனம் மீதியானுடைய காரியங்கள் அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கு மற்றது வந்து அப்போ சிலர் 7:21 சொல்லப்படுது இந்த வார்த்தையை கேட்டு மோசை ஓடி போய் மீதியான தேசம் சந்தித்துக் கொண்டான் அங்கே இருக்கும் போது அவனுக்கு 2 குமார்கள் பிறந்தார் என்று சொல்லி சொல்லப்படுது ஐயா
3: அதுதான்
2: வேதம் சொல்லுதையா பாருங்க நகோமியர் ஆண் பிறந்த ஆண் பிள்ளை பிறந்த என்று சொல்லி வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டாள் அவள் யாருன்னு சொன்னான் அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயினுடைய தகப்பன் ஐயா ஓபேத் நாளாகமும் ராஜாக்கள் போட்டிருந்தாலும் வேற இடத்துல கொண்டே அந்த காரியங்கள் வச்சு பாருங்க நீங்க சொல்றது 2 சாமுவேல் சொன்னதானே 2 சாமுவேல் 6:11 கர்த்தருடைய பட்டி கித்தியானாய ஓபேத்தின் வீட்டிலே 3 மாதங்கள் இருக்கையிலே கர்த்தர் ஓபேத்தையும் அவன் வீட்டாரையும் அனைவரையும் ஆசீர்வதித்து அப்ப எங்க போய் சேருதுன்னு சொல்லி சொன்னால் தாவீது வந்து ஆண்டவரால் அழைக்கப்பட்டதானே ஐயா
3: தாவீது வம்சத்துக்குள்ள போகுது.
2: அப்ப அதால வந்து அதான் தாவீதன் இருதயத்துக்கு வந்தவன் சொல்ல, அதனாலதான் தாவீதின் அந்த அந்த அதுக்குள்ள போய் தோழியோ வேறு இடத்த விலகையில வேறு இடத்துக்கு போகாதபடி அப்படியே ஆண்டு காக்குறாரு. வந்து பாருங்கள், ஓபேத்தும் ஓபேத்தின் வீட்டையும் ஆசீர்வதித்தார். ஓதே ஏபோத் ஏதோமின் வீட்டிலே இருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடன் கொண்டு வந்தான். அப்ப திரும்ப அங்க கொண்டு வர தாவீதின் இதுக்குள்ள பரிமாறுது அது வந்து. சரியா ஐயா? இப்ப ஓபேத் வந்து யார பெற்றான்னு சொல்லி சொன்னா நீங்க பாப்பீங்கன்னா ஒன்று ரெண்டு பாத்துல சொல்லப்படுது. ஓபேத் ஈசாவை ஈசாயை பெற்றான் சொல்லப்படுது. ஓபேத் வந்து ஏகுவை பெற்றான். அவன் வந்து ஏகூத் அசரியாவை பெற்றான். இப்படி அவங்க அந்த வம்ச வரலாறு அப்படியே போய்கொண்டிருக்கிறது.
3: நன்றி பாச, நன்றி
2: நன்றி ஐயா. ஜனட்
1: அதுக்கெல்லாம்
3: கூட ஒரு பயம் கொண்டு வந்துட்டு. இந்த கேள்வி, எபிரேய தேசத்திலிருந்து கலவாய் கொண்டு வரப்பட்டவன் யார்? எபிரேயருடைய தேசத்திலிருந்து கலவாய் கொண்டு வரப்பட்டவன் யார்?
2: எபிரேயருடைய தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இவன் தான். யோசேப் பேச முடியுங்கள்.
3: இந்த கேள்வி யார் தான் கேட்கிறோம்?
2: யோசேப் ஐயா. புரியா? சரியா?
3: யோசேப்பு சரியானவங்க, சரியானவங்க.
2: ஆமே. கத்ராசிவைபர் நெக்ஸ்ட் ப்ளீஸ். அடுத்த வாங்க.
3: மனைவியை கண்டவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம்
2: என்ன?
1: மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைவான்.
3: இந்த கேள்வி, மனைவியை கண்டடைகிறவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம்
2: என்ன?
3: ஆசீர்வாதம்
2: இப்ப ஆசீர்வாதம் அடிதான். இப்ப அடி உதயம் தான்.
3: அது எப்போ தோங்கிட்டு ஐயா?
2: எப்போ தோங்கிட்டு? புதிய ஏற்பாடு காலத்துல
1: திருந்தாண்டுக்கு அடிதானே வேணும்.
2: கிடைக்கும்
3: ஆசீர்வாதம்
2: என்ன?
3: தெரியாதா? மனைவியை கண்டறவனுக்கு மனைவியை கண்டறவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம்
2: என்ன?
3: மறுமொழி என்ன?
1: இது டெக்னிக் கொண்டு இருக்குது. அதுக்குள்ள அந்த டெக்னிக்
2: கண்டுபிடிக்கும். புருங்க வாரம், நீங்கள் எங்க போறீங்களா ஐயா? வாரம் புருங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க.
3: மனைவியை கண்டடைகிறவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம்.
2: மனைவியை கண்டடைகிறவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் கொடுமைதான். மனைவியை கண்டடைவதற்கு நன்மையானதை கண்டடைகிறான் ஐயா. கத்தரால தயவையும் பெற்றுக் கொள்றான். சரியா?
0: நீதிமொழிகள் 18:22.
2: மனைவியை கண்டடைகிறான், நன்மையானவைகளை கண்டடைகிறான், கத்தரால் தயவையும் பெற்றுக் கொள்ளுகிறான். ரெண்டு ஆசீர்வாதம் இருக்கு அதுல.
3: ரெண்டு ஆசீர்வாதம் படிவா தமிழ்ல சொல்லணும். நன்மை கத்தரால் தயை
2: வசனத்துல வந்து மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவன் சொல்லப்படுது ஐயா. அவன் அவன் கூட்டிக் கொண்டு வர்றான் தானே கர்த்தர் அருளும் ஈவ ஐயா. மனைவியோ கத்தர் அருளும் ஈவன் சொல்லப்படுது ஐயா, புத்தியுள்ள மனைவியோ சொல்லப்படுது. ஆனா இங்க வந்து இதுல என்ன காரியம் இன்னைக்கு பாக்குறவங்க கத்தர் அருள ஈவா தெரியல இல்லையா, அவனவன் தான் விரும்பினதை பிடிச்சோண்டு போறான் இல்ல.
0: சரிதானே ஐயா, என்ன சொல்லுங்க
3: இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வனாந்திர பிரயாணத்தில் பாலியம் முறைகின இடங்கள் எத்தனை?
1: மூன்று.
3: கேள்வியோடையா கேளுங்கோ, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வனாந்திர பிரயாணத்தில் பாலியம் முறைகின இடங்கள் எத்தனை? இதான் கேள்வி.
0: ஓ, பாலியம் முறைகின
3: எத்தனை இடங்கள்ல பாளையம் இறங்கினார்
2: இஸ்ரவேல் புத்திரர்?
3: இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வனாந்திர பிரயாணத்தில் பாளையம் இறங்கின இடங்கள் எத்தனை? எத்தனை? ஹவ் மெனி?
0: நாலு.
3: தவறானது.
0: மூண்டல்ல நாலு.
3: நாலுன்றீங்க கூட.
0: முந்தி இந்த கேள்வி ஜெனட் கேட்டு அவ சொன்னவா மரமளி சிஸ்டர் ஜெனட் நிக்கிறீங்களா? நீங்க முந்தி
1: கேட்டீங்க
3: இல்லை, தவறான விடை.
1: ராமசோஸ், சுக்கோத்து, ஈதாம், பிசுரோத்,
3: தங்கள் வனாந்திர பிரயாணத்து பாலைவன இடங்கள் எத்தனை? இடங்களை கேட்க இல்லையே, எத்தனை எத்தனை இடத்துல இறங்க? அதுதான் கேள்வி.
0: எட்டு சொன்னவா இல்லையா?
3: எத்தனை? விட
2: குத்துமதியில் ரெண்ட கழிச்சு போட்டு ஆறு போட்டு விடுங்க.
3: இல்லையா? இல்லையா?
1: முதலாவது ராமசோசில முதலாவது தொடங்கினவ, கடைசியில மோவாவின் சமபூமியில முடிச்சவ.
3: 41.
2: எந்தெந்த இடங்கள்ல வருது?
3: 33, 5-42.
1: இல்ல, 42 அண்ணா. 42 எண்ணாவகமம் 33 புத்தகத்தின்படி 42.
3: 41 இடங்களை பாளையம் இறங்கினார்
1: இல்லையா? அண்ணா 33 இருக்குது. 42
3: சாட்சி வந்துட்டு அவ்வளவுதான். அடுத்து என்ன நினைக்கலாமா? தன் மனைவியோடு விளையாடி கொண்டிருந்த புருஷன் யார்?
2: சரியான கண்ட அதுல அதுலாம இருக்குயா.
1: அப்படி
2: செய்தவர் அப்படி செய்த தன்னை கொண்டு போடாங்கன்னு சொல்லி சாராளை குறிச்சு தானே விளையாடி கொண்டிருந்தாரு ஈசாக்கும் அவரும் விளையாடி கொண்டிருந்த
3: என்ன விளையாட்டு விளையாடு கேட்டுறாங்க. சரி, கடலில் விளையாடி கொண்டிருக்கும் பிராணியின் பெயர் என்ன?
2: கடல்
3: விளையாடு
2: வாங்க.
3: ஒரு பெரிய கடலை எல்லாத்தில் உருட்டி கொண்டு பாருங்கள் என்றது யார்? ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் உருட்டி கொண்டு வாருங்கள் என்றது யார்? ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் உருட்டி கொண்டு வாருங்கள் என்றது யார்?
2: ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் உருட்டி கொண்டு வாருங்கள்.
3: அதான் கேள்வி.
2: பெரிய கல்லை என்னிடத்திலே உருட்டி கொண்டு வாருங்கள்.
3: ஒரு பெரிய கல்லை எல்லாத்தையும் உருட்டி கொண்டு வாருங்கள். இந்த பெரிய கடை உருட்டி கொண்டா வேற வரணும். அதான் பெரிய கடை உருட்டி கொண்டு வாங்க கேட்டறியா?
2: அதான் பாக்குறேன் ஐயா.
3: கல்ல பாக்குறீங்களா என்ன பாக்குறீங்க பாருங்க.
2: கல்ல பாக்குறேன் ஐயா.
3: ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் உருட்டி கொண்டு வாருங்கள். புல்டோசர் ஒண்ணும் இல்லையா அந்த காலத்துல? சரியோ? பெரிய மிஷினரி இல்ல எடுத்து கொண்டு வரது.
0: ஒன்று சாமுவேல் 14:33
3: வாசிங்க.
0: இப்போதே ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் ஒட்டி கொண்டு வாருங்கள்.
3: தெரியும். அடுத்த மிகப்பெரிய கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்திருந்தது யார்?
2: அது
0: தேவதூதன்.
2: தேவதூதன்
3: ஒரு பெரிய மிகப்பெரிய கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்திருந்தது யார்?
2: கர்த்தருடைய
1: தூதன்.
0: மத்தேயு 27:6
2: மகேந்திர மையா பைபிள் இருக்கு போல.
0: கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான்.
3: கர்த்தருடைய தூதன்,
0: ஆமா.
3: அடுத்தது சிறைச்சாலையில் பாட்டு பாடுறவர்கள் யார்? பவுலும் சீலாவும் சொல்லக்கூடாது. சிறைச்சாலையில் பாட்டு பாடினவர்கள் யார்?
0: சேவகர்கள். சிறைச்சாலை சேவகர்கள்
3: இல்ல, சிறைச்சாலையில் பாட்டு பாடினவர்கள் யார்?
1: நீங்க சொல்லாட்டில நாங்க சொல்லணும் தானே? பவுலும் சீலா.
3: சரியான விட பாடும் சீலா. நான் சொன்ன கேட்கக்கூடாது, நீ சொன்னா புடையன்னு சொல்லுவோம். சிறைச்சாலையில் தூங்கி கொண்டிருந்த வஞ்சர் தவறான விட
2: போர்ச்சோவர் ஐயா.
3: தவறான விட
2: என்னையா? காவல் ஜேவன் போர்ச்சோவன்.
3: சிறைச்சாலையில்
2: தூங்கிக்
3: கொண்டிருந்தது முந்தியும் கேட்டான். மோசையோடு எதிர்த்து இதுவரை யார் யார்?
2: ஜம்பினேயர்.
3: மோசையோடு
2: எதிர்த்து நின்றவர் ரெண்டு பேர் வந்து நான் சொல்றேன் ஐயா. அதான் ஜன்னேயும் ஜம்பினேயும் ஐயா.
3: ஓகே, அந்த
2: இருவர்
3: விட சொன்ன சரி, அந்த இருவர் யார்?
2: அதனையா மோசோடு எத்தனை மந்திரவாதிகள் ஐயா?
3: மந்திரவாதிகள் தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறவள்
2: புத்தியுள்ள இப்ப இருக்கிறாங்களா? கிரீடம் இருக்கிறாங்களா? இருக்கு கிரீடத்தை புடுங்குறாங்களா? இருக்கிறாங்க.
3: புருஷனுக்கு கிரீடம் ஆயிருக்கோம் யார்? என்ன விட சொல்ல மாட்டீங்க.
2: சொன்னாங்க ஐயா, சொன்னாங்க ஐயா.
3: என்ன கல்வி
2: கேளுங்க, சொல்லுவாங்க.
1: புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறோம் ஐயா.
2: மனைவிதான் கிரீடமா இருக்கிறான்.
3: முதியோருக்கு கிரீடமா இருக்கிறவர் யார்? முதியோருக்கு
1: பிள்ளைகள்
0: தலைமயிர் ஐயா. நிறமயிர்
3: அவருடைய
2: முதியோருக்கு என்ன ஐயா?
3: முதியோருக்கு கிரீடமா இருக்கிறவர் யார்?
2: நான்
3: அனுதினமும் சாகுறேன் என வாசிப்பது எங்கு?
2: அனுதினமும்
3: சாகுறேன்.
2: இது பவுலடிகள் பவுலே சொன்ன வசனம் போல இருக்கு.
3: நான் அனுதினமும் சாகுறேன். ஏன்னா வாசிப்பது எங்கு?
2: வேதத்துல,
3: வேதத்துல வாசிப்பு. அந்த அதிகாரம் எத்திரியாம் அதிகாரம் எத்திரியாம் வசனம்.
2: சரி பாத்துருவோம் ஐயா,
3: கண்டுபிடிக்க மாட்டீங்க.
0: அனுதினமும்
3: சாகுறேன் என வாசிப்பதெங்கு? புதிய ஏற்பாட்டில்
0: லூக்கா 9:23
3: இல்ல வாசிப்பதெங்கு? நான் அனுதினமும் சாகுறேன் என்ன வாசிப்பது அங்கு?
2: பாப்பையா வாரம் பொருங்க ஐயா, அனுதினமும் சாகுறேன்டா. நான் சாகுறேன் ஒன்று குறைஞ்சர் 15:32 ஐயா.
3: சரியான விடை கத்திரங்க.
2: ஆமே நன்றி ஐயா. அடுத்த வழி வாங்க.
3: உன்னை காணும் போது அவன் இருதயம் மகளும். எந்த சந்தர்ப்பம்
2: இது? வந்து ஜோவான் எலிசபெத்தும் மரியாளும் சந்திக்கிற
3: வழி.
2: இந்த புள்ள துள்ளுது அந்த இடத்துல ரெண்டு பேரும் சந்திக்கல. ஜோவான்
3: இருதயம் ஐயா,
2: இருதயம்
3: ஐயா வழியா கேளுங்க. உன்னை காணும் போது அவன் இருதயம் மகளும். எந்த சந்தர்ப்பத்துல
2: இருதயம் மகளும்? நன்றாய் பேசுகிறவன் அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருவான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகளும். சரியா ஐயா? அதாவது மோசையும் ஆரோனும் சந்திக்கிறவள்.
1: தனக்கு தயக்கம் இருப்பதாக கூறின போது நன்றாக பேசக்கூடிய உனது சகோதரன் ஆரோன் உன்னை சந்திக்க வருவதாகவும் அவனை காணும் போது அவன் உள்ள மகளும் என்றும் தேவன் கூறுகிறார்.
3: நீங்க விடிய வந்து சரியா அலம்பி கொண்டு போறீங்க.
2: சரியான
3: சந்தித்த கவிதை வாய்ச்சி கொண்டு
2: போறான்.
3: நீ சாகவே சாக வேண்டும் என்று எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது? நீ
2: யாருக்கு? யாருக்கு
3: நீ சாகவே சாக வேண்டும் என்று எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது?
2: அதான் நீங்க யாருக்குன்னு சொன்னீங்கன்னா
1: நாங்க சந்தர்ப்பத்தை சொல்லலாம் ஐயா. தோட்டத்தில ஆதாம் வீட்டில
3: இல்ல என்ன நீ பழைய அங்க போயிட்டீங்க. நீ சாகவே சாக வேண்டும் என்று எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது? எந்த சந்தர்ப்பம்? சாகவே அது அது சாகவே சாவாங்க அது அங்க ஏதன் தோட்டம் இல்லை. இது அது இல்லை. நீ சாகவே சாக வேண்டும் என்று எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது? நீ சொல்ல மாட்டீங்க.
2: சாகவே சாக வேண்டும்டா பொருங்க யவார். நீங்க சாகவே சாக வேண்டும்டா.
3: நீ சாகவே சாக வேண்டும் என்று எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது?
2: இது வந்து ஐயா ஆதியாகமம் 47:15 வருது. கானான் தேசத்தில் உள்ள பணம் எல்லாம் சொல்லுவது எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பு இடத்திலே வந்து எங்களுக்கு ஆகாரம் தாரும் என்று பணம் இல்லை என்று அதற்கு ஆனாலும் நாங்களும் சமூகத்திலே சாகவே சாக வேண்டும் என்றார்கள். அந்த யோசே அதாவது யோசேப்பே அவங்களோட சகோதரங்கள் சந்திக்கிற வழி இல்லையா சரியா
3: இல்லை நீ சாகவே சாக வேண்டும்
2: நீ சாகவே சாக வேண்டுமா
3: கவனிச்சுமா கூகுள பார்த்தது கத்துறது
2: இல்ல இல்ல இல்ல இல்ல
3: நீ சாகவே சாக வேண்டும் என்று எந்த சர்பத்தில் சொல்லப்பட்டது
2: எடுத்துட்டு வாங்க ஐயா இருக்கு நீ சாகவே சாவா என்றா சாக வேண்டும் சொல்லப்படுது ஐயா
3: சாகவே சாக வேண்டும்
2: ஆனால் சாகவே சாவா என்று சொல்லி சொன்னால்
3: அது சாக வேண்டும்
2: சாக வேண்டும் அவன் சாக வேண்டும் என்றுதான் அமலேக்கையும் அவன் தகப்பன் வீட்டார் ஒன்று ரெண்டு சாமி ஒன்று சாமி 22:16 வருது ஐயா
3: இல்ல சரியான விட எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன போது எரேமியா 26:8 எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன போது நடந்தது
0: சகல ஜனங்களுக்கும் சொல்ல கர்த்தர் தனக்கு கற்பித்தவைகள் எல்லாம் எரேமியா சொல்லி முடித்த போது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவனை பிடித்து நீ சாகவே சாக வேண்டும் சாகவே சாக வேண்டும்
3: இவ்வளவு இருக்கல்லோ
0: ஆமா
2: நன்றி
3: அடுத்த கேள்வி நீர் என் தெய்வம் என்று எந்த எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது
2: நீர் என் தெய்வமா
3: நீர் என் தெய்வம் நீ என் தெய்வம் வந்து இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது
2: நீர் என் தெய்வம் அப்படியே சொல்றீங்க நீர் என் தெய்வம் சொல்றீங்க
3: நீ என் தெய்வம்
2: நீ என் தெய்வமா
3: நீ என் மூன்று சொல்லு நீ என் தெய்வம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது
2: அது ஏசாயா 44:17 வருதுயா அவன் மீதியான துண்டை
3: என்ன சொல்றேன்
2: அவன் மீதியான துண்டை தனக்கு விக்கிரமாக செய்து அதற்கு முன்பாக விழுந்து அதை வணங்கி நீ என் தெய்வம் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடினான் சரியா ஐயா
3: பிள்ளையா ஆமா
2: ஓகே அதெல்லாம் நீ என் தெய்வம் என்று வருது ஐயா
3: கண்டிக்கும் போது
2: சரி சரி ஏசாயா 44:14 நன்றி
3: விக்கிர ஆராதனை கண்டிக்கும் போது
2: ஆமே நன்றி
3: சந்தர்ப்பம் கண்டிக்கும் போது
2: கண்டிக்கும் போது ஆமே ஆமே
3: சத்தியா சொல்லுவோம்
2: நன்றி ஐயா மன்னிச்சு கொள்ளுங்க
3: கேள்வி இஸ்ரேல் புத்தருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்த பட்டணம் எதுவோ சொல்லக்கூடாது உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதே எங்கள் என்றவர் யார்
2: நீதிமொழியில வருது ஐயா
1: அது
2: மத்தையில வருது சொல்ற ஊமையா சொல்ற ஐயா
3: முத்துக்களை பண்டுகள் முன் போடாதீங்கள்
1: என்ற
3: பதிவான விட சொல்லுவார் மகனுக்கு உங்கள் முத்துக்களை பண்டுகள் முன் போடாதீங்கள் என்றவர் யார்
2: இயேசு கிறிஸ்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
3: தவறான விடை
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
3: தவறான விடை சரியான விடை இயேசு
2: இயேசு கிறிஸ்து விட்டுருவோம் நாங்கள் என்ன
0: அங்க இயேசு என்று போடலையா
3: நான் சொல்றது முதல்ல கேட்கணும்.
2: அவற்ற பைபிள்ல இருக்கு ஐயா, லேசி ஐயா, அவற்ற பைபிள்ல இருக்கு, அப்படிதான் போட்டிருக்கு, விட்டுருங்க.
0: பரிசுத்தமானவர்களை நாய்க்க கூடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிமுன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பூரி போடும். அந்த இயேசு என்னங்க ஒரு வார்த்தையும் வரையில.
2: ஐயா மகேந்திரம் ஐயா, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். உங்களுக்கு ரெண்டு கிலோ தவணதாரம், நீங்க அந்த ரெண்டு கிலோ அந்த மரம் எடுத்துட்டு வரீங்களா?
3: சொல்லுங்க.
2: சாலமோன்ற அதாவது மர்மண மாட்டி பொம்பளை எல்லாற்ற பேரே நீங்க எழுதி கொண்டு வாங்க. ஆயிரம் பேர்ட்ட பேர் எழுதி கொண்டு வாங்க. உங்களுக்கு மூன்று கிலோ சரி, நாலு கிலோ தவணதாரம்.
3: எங்க மனைவிட்ட பேரே மறந்து போறேன். இது அப்படி பேரு எழுதல.
2: ஒவ்வொரு மனை மாற்ற உயரம் எத்தனை
0: அடி?
2: எடுக்க முடியாது.
3: நீங்க இஸ்ரேல் புறப்பட்ட இஸ்ரேல் எல்லாம் எத்தனை பேர்னு சொல்ல முடியுமா? அப்படித்தானே.
2: அதே அதே ஐயா, ஒரு இதைத்தானே சொன்னவங்க, அது வந்து இந்த குறிப்பா உலகம்னு சொல்லி ஒரு குத்து மதிப்பின் காலாக்கள் உலகம் தானே கணக்கு போட்டவங்க. சரியான ஒரு
3: இதான் புளியானபடியா
2: என்னையா
3: குத்து மதிப்புன்னு சொல்றீங்களே, சொல்லக்கூடாது.
0: ஒரு சனக்கூட்டம் நிக்குது, நீங்கள் கேப்பியல் குத்து மதிப்பா இவ்வளவு நிக்கண்டு, அப்படித்தானே கேப்பியல்?
2: அதான் சொல்றேன்,
0: முதல் புரை பண்ணி
3: முடியும்
0: வானர் ஐயா, அதுக்கு பிறகு துவங்குவார்.
1: அல்லேலூயா. ஆவியானவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்திருப்பா. எங்களை ஒன்று கூட்டி நீ கர்த்தாவே, இன்னும் ஆண்டவரே, அநேகரை ஆண்டவரே ஒன்று கூட்டி கர்த்தாவே, உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஊதரும் விருப்பத்தோடு தாகத்தோடு இந்த இடத்துக்கு வரக்கூடியதாய் கர்த்தாவே, ஒரு பெரிய கிருபையை கொடும் ராஜா, இரக்கத்தை கொடும் ராஜா, தயவை கொடும் ராஜா. அப்பா ஆண்டவரே, மைந்திரமனாவை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதி கத்தாவே ஆண்டவரே, நீ கூட இருந்து கத்தாவே, இன்னும் ஆண்டவரே பல்கை பெருக கத்தாவே, உடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வளர்ச்சியிலும் பெருக்கத்திலும் உயர்த்தி நிற்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வானரனா குடும்பத்தை ஆசீர்வதியும் கத்தாவே, உங்களுடைய ஊழிய கரங்கள் ஆண்டவரே கூட இருந்து கத்தாவே, பிள்ளைய நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த கோவிட்டாரை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், அப்படியா இல்லேசியனா குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே, எங்க ஊழியன் செய்ய போகிறோம் எல்லா பிள்ளைகளோடும் கூட இருந்து உம்முடைய கரண் நடத்தும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்,
3: ஆமென், ஆமென், ஆமென்,
0: ஆமீன், ஆமீன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் நாங்கள் கேள்விகள் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். கடந்த ஒன்றரை மணி காலங்களாக கேள்விகளை சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், சகோதரன் மகிந்தன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்தும், ஊழியர் சுசேஷரை பின்வானவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் எடுத்து வந்தார்கள். கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கேள்விகளை எடுத்து கொண்டு வந்து அவற்றை அவற்றுக்கான மறுமொழியை பெற்றுக்கொண்டு உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் வழி நடத்திய ஊழியர்கள் அவருடைய நேரத்தை கொடுத்து வழி நடத்தியிருக்கிறார்கள். நீங்களும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கத்திரதாமே, வேதாகமத்திலிருந்து படிப்பட்ட கேள்விகளை எடுத்து வரத்தக்கதாக கொடுத்த ஞானத்துக்காக ஊழியர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில அடுத்த வாரத்தில் இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தடை கரத்தில் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சுசேசரைப்பின் வானரையோரை அழைக்க இருக்கிறோம். அவர் வேத பாடத்தோடு வழி நடத்துவார். கத்தடை கரத்திலே ஒப்புவிப்போமா? ஆமேன், ஆமேன்.
4: Recording stopped.
0: நாங்கள் இணைந்திருப்பது
4: Recording in progress.
0: மதிய நேர ஒளிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 11:59. தேவ ஊழியர் சுசேசர் எட்வின் வானர் அவர்களை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் ஐயா.
2: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
0: ஆமென், ஆமென். நாங்கள் இன்றைய நாளிலே சகோதரி செல்வி ராமச்சந்திரன் வந்து பதில் வரவில்லை. அதனால நீங்கள் 1 மணி வரை, அதாவது உங்களுடைய 7 மணி வரை தொடருங்கள். கத்திரதாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கேட்கின்ற ஒருவரும் அருமையானவர்களே, எங்களுடன் தேவ ஊழியர் சுசேசர் எட்வின் வானரர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார் வேத பாடத்தோடு. இந்த வேளையில் நாங்கள் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் வேத பாடத்தோடு வழி நடத்துவார். நேற்றைய நாளிலே என்ன செய்து கொடுத்தீர்கள் ஐயா?
2: அந்நிய பாஷை காரியத்தை குறித்தான் ஐயா பேசினேன். பார்ட் 1 இன்றைக்கு 2வது பகுதியை பேசும்படியாக வாங்கிக்கின்றேன். அந்த நாட்கள் அந்நிய பாஷை எப்படியாக அந்த அந்நிய பாஷையில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, என்னென்ன அதற்குரிய செயல்பாடுகள் இருக்கு, எப்படியாக பேச வேண்டும் என்பதை குறித்தான் பேசினேன். அதை குறித்து மீண்டும் அதனுடைய பகுதி 2 பேசும்படியாக வாங்கிக்கின்றேன் ஐயா.
0: ஆமீன், ஆமீன். அந்நிய பாஷை நான் எப்படி போட்டிருக்கிறேன், அந்நிய பாஷையின் குளறுபடிகள். என்னென்று தெரியாதவர்களே அந்நிய பாஷை பேசுகிறார்கள். வாயில வந்ததெல்லாம் அந்நிய பாஷை என்று வழிநடத்துகிறார்கள். அதுதான் உள்ள மன வருத்தம். அதுக்குள்ளே
2: நேற்றைக்கு நான் சில காரியங்களை சொல்லி இருந்தேன். அவங்க இந்த பேசலையா எந்த இடத்துல பேச வேணும் என்பதான் பார்க்க வேணும். வந்து ஒரு பங்கன்ல கொண்டு விட்டா கண்ட பாட்டு பேசினா இருக்கிறோம் கொண்டு முடியாது.
0: அந்நிய பாஷை என்றுட்டையா ஒரு 5 வசனத்தை பாடமாக்கி வச்சுட்டு அதை அடிக்கடி சொல்லி கொண்டுடா அதை கேட்கிறவர்களுக்கு போக லவணம் உண்டு. இப்போ நீங்கள் அந்நிய பாஷை நீங்கள் தமிழில், சிங்களத்தில், ஸ்பானிஷில், ஜெர்மனில், ஹிந்தியில் எந்த பாஷையிலும் பேசிக்க அங்கே ஒருவர் கேட்டுக்கொண்டு இருந்தால் அவருக்கு விளங்கும். இது நீங்கள் பேச பாஷை உங்களுக்கு என்னென்னு தெரியாது, கேட்குறவருக்கும் என்னென்னு தெரியாது. அந்த சனக்கூட்டத்தில் அவையும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. அதால் எந்த ஒரு பிரியோசனமும் இல்லை.
2: நன்றி. ஜீவம் போட்டோம் விலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே கத்தாவே, உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக நீங்க ஆண்டவரை கொடுத்த நேரங்களுக்காக உங்களுக்கு நன்றியப்பா. இந்த நாள் மடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவுள்ள நல்ல பிதாவே, ஆமே. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, நேற்றைய நாட்களிலும் நாங்கள் இந்த அந்நிய பாஷை பேசுகிற என்ற தலைப்பிலே இந்த நாட்களே சில காரியங்கள் இந்த நாட்களே பார்த்தோம். அப்போ சில நடவடிக்கை 2:4 சொல்லப்படுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரன வரத்தின்படியே ஒவ்வொரு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனால் அந்த காரியத்தை குறித்து நேற்றைய நாட்களிலே பார்த்த வேளையிலே அதை எப்படியாக பேச வேண்டும், எந்த இடத்திலே பேச வேண்டும், ஆனா அந்நிய பாஷையில கூட இந்த நாட்களில் அநேக வித்தியாசமான காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கும். அபிஷேகம் வேற, அந்நிய பாஷை வேறு. அபிஷேகத்தினால் நிறைந்து இந்த நாட்களில் பேசுகிற சில காரியங்கள் அது வேறையாக இந்த நாட்களில் இருக்கும். ஆனால் அந்நிய பாஷை என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையில கூட அங்கே வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு சில பாஷைகள் வந்து தேவனோடு நாங்கள் பிரதியுத்திரமாக பேசுகிறோம். நாங்கள் நம்முடைய தனிப்பட்ட ஜபத்திலே இந்த நாட்களிலே ஆவியில நிறைந்த அந்த அபிஷேகத்தினால் பேசுகிற வார்த்தை இந்த நாட்களிலே அது ஒரு வகையான அந்நிய வெளிப்பட்டு இந்த காரியம் நமக்கு சரியா வருமா, அல்லது இந்த காரியம் நடக்குமா என்று சொல்லி, அல்லது இந்த காரியத்தில் எப்படியாக நான் காரியத்தை இதன்னு விட்டேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற காரியமாக அந்த நாட்கள் இருக்கிறது என்பதைத்தான் நேற்றைய நாட்களில் நான் சொல்லியிருந்தேன். இன்றைய நாட்களிலே பார்ப்போம், அந்நிய பாஷை பேசுதல் ஒரு வரம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அருமையான கத்தோலிக்க பகுதி 2 அந்நிய பாசை பேசுகிற விசுவாசிகள் எப்படி சொல்லிச்சனால் வேதம் சொல்லுகிறது, அங்கே விசுவாசிக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் ஒரு கிருபை வரம் என்று விளங்குகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அது எப்படி என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஒன்று கொந்தர் 12 அதிகாரத்திலே 4 வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா, இருந்த 4-10 வரைக்கும், வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலே வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளே எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், ரொம்ப கவனமாக கேளுங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கு சொல்லப்படுகிறது அறிவை உணர்த்தும் வசனமும் இந்த நாட்களே வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரமும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும் வர தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவியின் அங்கே பகுத்தறிந்து வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுகிற வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது சொல்லி நாட்கள் சொல்லப்படுது. பாருங்கள் இந்த 4-10 வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே தெளிவாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அந்நிய பாசையுடைய தன்மைகள் எப்படியாக ஆண்டவருடைய வழிநடத்தல் ஆண்டவருடைய காரியங்கள் எப்படியாக இருக்கிறது என்பதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த 11 வசனம் சொல்வது, இவைகள் எல்லாவற்றையும் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறான் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் தான் ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை இவனுக்கு என்ன காரியம் இருக்கிறது சொல்லி இந்த நாட்களை அறிந்து அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்து கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எல்லாரும் தீர்க்க தரிசிகள் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், ஏனென்று சொல்லி சொன்னால் அங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறது எல்லாரும் போதகர்கள் அல்ல. ஆனா இன்றைக்கு பார்க்கிற காலகட்டத்திலே பாருங்கள், இன்றைக்கு ஒரு காரியத்தை பிடித்துக் கொண்டார்கள் என்ன ஒன்று சொல்லி சொன்னால், தீர்க்க தரிசி என்ற பெயர்ல இந்த நாட்களை வெளிக்கிட்டு வருவார்கள். வெளிக்கிட்டு வந்து நாட்களை சொல்வார்கள், அங்கே பேர்ல போட்டிருப்பார்கள் ப்ராஃபிட் என்று தன்னுடைய பெயரை போட்டு இந்த நாட்களை காரியத்தை செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனத்திலே எந்த தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்கள் நிறைவேறியிருக்கின்றதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப உதாரணமாக பாருங்க, கடந்த முறை ஒரு யூடியூப் ஒன்றிலே பார்த்து கொண்டிருந்தேன், அவர் சொல்லுகிறார் அந்த நாட்களை நான் கிட்டத்தட்ட இவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னேன் அந்த காரியம் நடந்திருக்குன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அவர் அந்த நேரத்துல சொன்னாரோ சொன்னவில்லையோ தெரியாது, ஆனால் ஒரு பகிரங்கமான இடத்துல இந்த நாட்களை அப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அந்த தீர்க்க தரிசனங்கள் என்றாலும் காலத்துக்கு ஏற்ற விதமாகத்தான் அந்த தீர்க்க தரிசனம் இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. இப்ப ஏசாய தீர்க்க தரிசியை எடுத்து பாருங்கள், அதே வேளையிலே பாருங்கள் இந்த நாட்கள் மீகா தீர்க்க தரிசி, இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய புறப்பை குறித்து இந்த நாட்கள் சொல்லப்பட்டும் அதற்கு பின்பாக 400 பின்பாகத்தான் அந்த ஆண்டவருடைய புறப்பு இந்த நாட்களை வருகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் அவர்கள் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்துடைய விதங்கள் தீர்க்க தரிசனத்துடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களே வித்தியாசமாக இருந்தது. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே ஜனங்கள் இந்த நாட்களில் சில சில காரியங்களை அறிந்து கொள்ள முடியாதபடி இந்த நாட்களை இருந்தாலும் சொல்லி பார்க்கிறோம். ஆனா அந்த நாட்களிலே இருந்த ஒரு சில ஞானிகள் அங்கே நட்சத்திரங்களை வைத்து இந்த நாட்களிலே திசைகளை அறிந்து கொள்ளுகிறதும் காலங்களை அறிந்து கொள்ளுகிறதும் இப்படியான சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை வந்திருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இந்த நாட்களை இருந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், ஏதாவது ஒரு காரியத்தை இந்த நாட்களை பெற்று வந்து தான் தீர்க்கதரிசி என்று சொல்லி இந்த நாட்களை வந்து தன்னுடைய நாமத்தையே மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியா இருக்கலாம், ஏசாய தீர்க்கதரிசியா இருக்கலாம், சாமுவேல் தீர்க்கதரிசியா இருக்கலாம், நீங்க பாருங்கள் இந்த பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் ஒரு நாளும் தங்களை குறித்து இந்த நாட்களை பெருமை பாராட்டின கிடையாது. இன்னைக்கு இந்த எலியா தீர்க்கதரிசி எடுத்து பாருங்க, மழை வராதபடி இந்த நாட்களை நிறுத்தினர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அது மட்டுமல்ல பாருங்கள், இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், அநேக ஆண்டுடைய நாமத்திலே அநேக அற்புதங்களை பாகாலுக்கு முன்னால் இப்படி அன்று காரியங்களை செய்தார். ஆனால் எந்த இடத்திலும் அவர் சொல்லவில்லை நான் தான் இதை செய்தேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லவில்லை. ஆனா இன்றைக்கு

அங்கே போய் அதாவது செயல்பட்ட ஆவியினுடைய காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய ஒரு சில பிள்ளைகளுக்குள்ளே போய் இந்த நாட்களில் செயல்படுகிற வழியிலே அவர்கள் பொய்யான தவறான காரியங்களை இந்த நாட்களில் சொல்லி மக்களை என்ன செய்கிறார் என்ற தங்களோட வசம் எடுக்கிறார். ஒரு முறை கடந்த வருஷத்தில் ஒரு காரியத்தை பார்த்தார். ஒரு ஊழியர் இந்த நாட்களை சொல்லுகிறார், இந்த நாட்கள் இத்தனாம் தேதி ஆண்டோட வருகை வருவார்னு சொல்லி. அதற்கு அநேகர் இந்த நாட்களே எகைன்ஸ்டா சில காரியங்களை எடுத்திருந்தார். அவர்கள் அவரிடத்திலே போய் நேரே பேட்டிகளை காண்கிறார்கள். காணிகளை பார்க்கிற வேளையிலே எப்படி பாஸ்வையா சொல்லுவீங்க சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் தனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லுகிறார். கத்துடைய பிள்ளைகளை பாருங்களா, அந்த இடத்துல சொல்லுகிற வேளையிலே அப்படி என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது பிதாவை தவிர ஆண்டோட வரியை குறித்து ஒருவருக்கும் தெரியாது சொல்லி பாருங்கள். அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு டிஸ்கஸ் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக அவர் சொன்னார், உங்களுக்கு ஏதாவது தெரிந்தால் நீங்களே சொல்லுங்கள்னு சொல்லி அந்த யூடியூப்ல அந்த இடத்துல பேசுகிறதை பார்க்கிற மாதிரி எனக்கு கத்துடைப்பே. அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்கள் அவர் எதற்காக சொன்னார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அவர் இந்த வயசு போனது நிமித்தம் ஏதாவது ஒரு காரியத்திலே உணர்னாரோ என்ன காரியத்தை சொன்னாரோ நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு போனேன் பாருங்க. இன்றைக்கு அதற்கு பின்பாக அவருடைய காரியங்களோ அவருடைய செயல்பாடுகளோ ஒன்றுமே இந்த நாட்களை காணவில்லை. எல்லாம் இந்த நாட்களை முடக்கப்பட்டு போயிருக்கிறதே இங்கே காணக்கூடிய கருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஏனென்றால் ஆண்டவுடைய ஊழியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற பிள்ளையிலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கத்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்வோமா இருந்தால் ஒரு முள்ளின் மேலே நடக்கிறவர்களா இந்த நாட்கள் இருக்க வேண்டும். வருமான கத்துடைய பிள்ளைகளை ஒரு சொட்டு சறுக்குமா இருந்தால் முள்ளு எப்படி பாதத்துல குத்துமோ அதே விதமாக ஆண்டோடைய வார்த்தைகளை நாங்கள் தவறாக இந்த நாட்களை பிரயோஜனம் படுத்தணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் விழுகிறதற்கும் நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய அதாவது அந்த இடத்திலே இல்லாமல் போகிறதற்கும் அநேக வாய்ப்புகள் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே தேவனுடைய ஆவியினாலே பேசப்பட்டு நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் கர்த்தர் அந்த வார்த்தைகளை கன்ஃபர்மேஷன் பண்ண வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் நம்மை கொண்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமா இருந்தால் அங்கே தேவன் அந்த வார்த்தையை நமக்குள்ளே ஒரு உறுதிப்படுத்தி இந்த நாட்கள் இந்த காரியத்தை செய்ய முடியுமான்னு சொல்லி இந்த நாட்களை அங்கே பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருமுறை பாருங்க, இந்த நாட்களே கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த நாட்கள் சில காரியங்களை சொல்லியிருந்தார். ஆனால் அந்த இடத்துல போய் பேசுவதற்கு எனக்கு பயமாக இருந்தது. அந்த இடத்துல பாருங்கள், உவாச கூட்டத்திலே அந்த இடத்துல. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களே ஆண்டவரே என்னாலே ஆண்டவரை தெரியாத ஆண்டவர் ஏனென்னு சொல்லி சொன்னால் அந்த நாட்கள்ல பாருங்கள் பயந்து கர்த்தருடைய காரியத்தை செய்கிற காலங்களாக இருந்தது. ஏனென்னு சொன்னால் எந்த காரியத்தையும் தவறாக பேசக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களே எந்த வார்த்தையை எந்த காரியத்தை இந்த நாட்களே நான் நினைத்தேனோ அங்கே காரியம் என்ன நடக்கணும் சொல்லி சொன்னால் அந்த இடத்திலே பாருங்கள் அந்த சபையில இருந்த அந்த சகோதரி அதே வார்த்தையை அதே காரியத்தை சொல்லி இந்த நாட்களை ஜோம் பண்ணுகிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது ஒரு உறுதிப்படுத்துகிற காரியம். அப்ப ஆவியானவர் அந்த வழியிலே என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறதை காணக்கூடியதா இருக்கு. அருமையான கர்த்தருடைய, அதனாலே நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்களே. பாருங்கள் என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால் தேவன் சில வார்த்தைகளை இன்னும் மூலமா இந்த நாட்களிலே உறுதிப்படுத்துகிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் தன்னுடைய தீர்க்க தரிசிகளோடு தன்னுடைய பிள்ளைகளோடு தரிசனத்திலே பேசுவார் என்று. அது உண்மையான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தரிசனத்தின் மூலமா இந்த நாட்களை பாருங்கள் ஆண்டவர் பேசின தீர்க்க தரிசிகள் அநேகர் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே இந்த அந்நிய பாஷையுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள் 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 12 அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே 11 வசனம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றையும் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் இந்த அந்நிய பாஷையுடைய காரியத்தை குறித்து அங்கே என்ன சொல்லப்படுகிறோம் சொல்லி சொன்னால் அங்கே கொரிந்து சபைக்கு எழுதுகிற வழியிலே பவுலடிகள் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே ஆவியானவருடைய காரியத்தின் மூலமாய் ஒவ்வொருவனுக்கும் ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார். ஒளிய ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்து நாங்கள் நீ வச்சு அனுபவி என்று சொல்லி சொல்லவில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்க, அதான் முக்கியமான காரியம். ரொம்ப கவனமா இருக்கும். சிலர்ந்த நாட்களிலே கத்தருடைய அந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறதே அந்த வார்த்தையின் மூலமாய் அநேகர் தொடப்படுகிறதையும் அவருடைய காயங்கள் ஆறுகிறதையும் அங்கே காணக்கூடியதா இருக்கு. சில பேர் அங்கே பாருங்க ஆராதிக்கிற வேளையில அந்த அபிஷேகம் இறங்கி அங்கே நடக்கணும் சொல்லி சொன்னால் அவருடைய கட்டுக்கள் நுகங்கள் உடைக்கப்படுகிறதையும் அவர்களுக்குள்ள ஒரு விடுதலை வருகிறதையும் இந்த நாட்களை காண பாருங்கள். வேதம் சொல்லுகிறது வார்த்தையினால் விடுதலை, அபிஷேகத்தினால் நுகங்கள் உடைக்கப்படும். மறுமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் வித்தியாசம் வித்தியாசமான காரியத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. இப்ப என்ன ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால் தேவ ஆவியானவர் ஒரே ஆவியானவரும் அந்த காரியத்தை நடப்பிக்கிறார் தன்னுடைய சித்தத்தின்படி. அதனாலே பாருங்கள் இங்கே 12 வசனம் சொல்லுகிறது, எப்படி எனில் சரீரம் ஒன்று ஆனால் அதற்கு அவயவங்கள் அநேகம். அதாவது ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரம் கிறிஸ்துவும் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கையினுடைய காரியத்தை கைதான் செய்ய வேண்டும், காலினுடைய காரியத்தை கால் தான் செய்ய வேண்டும். இப்ப பாருங்க
இப்போ வந்து பாருங்க தலையினுடைய காரியம்

0: தலைதான் செய்ய வேண்டும் வருமான கத்திர. அப்ப பாருங்கள் இந்த நாட்கள்ல வந்து இப்ப தலை இருக்கிற இடத்துல கால் இருக்குமா இருந்தால், கால் இருக்கிற இடத்துல தலை இருக்குமா இருந்தால் நிலைமை எப்படியாக அந்த நாட்களை இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்பாருங்க இதைத்தான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், என்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவுடைய காரியத்திலே நாங்கள் தெளிவாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். அப்ப இந்த வசனத்து இந்த வாரத்துக்குள் பாருங்கள் ரெண்டு முக்கியமான காரியங்களை இந்த நாட்கள் நோக்கி பார்க்கக்கூடியதா இருக்கு. முதலாவது கிறிஸ்தவர்களின் ஆலய ஆராதனைகளிலே ஒருவர் இந்த நாட்களே பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, ஒருவர் அந்நிய பாசையிலே பேசவும் ஒருவர் இந்த நாட்களே அதற்கு பொருள் சொல்லவும் அதன் மூலமா இந்த நாட்களே பேசப்படும் செய்தி சபையாருக்கு இந்த நாட்களே அறிவிக்கப்படும் இவ்வாறு பரிசுத்த ஆவியின் வழி நடத்தப்படும் ஒரு ஆராதனை இந்த நாட்களே அனைவருக்கும் இந்த நாட்களே கிடைக்கிறது சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்களேப்பா, அனைவருக்கும் அந்த காரியம் கிடைக்கிற வழியிலே அவர்கள் கூறுவது கர்த்தர் அது ஆண்டவருக்கு அங்கே ஆண்டவருக்கு துதியாகவும் அல்லது சபையிலே யாரும் இந்த நாட்களை தீர்க்க தரிசனமாகவும் இந்த நாட்களிலே இருக்கலாம் என்பதைத்தான் அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒன்று கொரிந்தியன் புஸ்தகத்திலே 14 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள், 14 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன், 5 வசனத்தை வாசிக்கின்றேன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாசை பேசும்படி விரும்புகிறேன். பாருங்கள் யார் சொல்லுகிற, பவுலடியார். எப்படி என்று சொல்லி சொன்னால் அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள் அங்கே, ஆகிலும் அந்நிய பாசைகள் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி, அதாவது அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்திலே வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக அறிவுண்டாவதற்காகவும் தீர்க்க தரிசனத்தை அறிவிப்பதற்காகவும் போதகத்தை போதிக்கிறதுக்காகவும் ஏதுவானதை இந்த நாட்களே சொல்லாமல் அந்நிய பாசைகளிலே பேசினால் என்னாலே உங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுகிறார், என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்னன்னு சொல்லி இந்த நாட்கள் கேள்வி எழுப்புகிறதை பார்க்கும். உண்மையிலே சரியான காரியம்தான். ஏனென்றால் இடத்திலே போய் ஒரு புதிய ஜனங்கள் இருக்கிற இடத்துல போய் நாங்கள் அந்த இடத்துல போய் அந்நிய பாசையை பேசி காரியங்களை செய்கிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் அவர்களுக்கு அங்கே ஒன்றுமே இந்த நாட்களே விளங்காத அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப அதைத்தான் குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது 13 வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே, அந்தபடியே அந்நிய பாசையிலே பேசுகிறவன் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவான். அப்ப பாருங்கள், அந்நிய பாசையை பேச வேண்டும் என்று சொல்லி சபையில விரும்பினால் அதனுடைய அர்த்தத்தை இந்த நாட்களே நாங்கள் சொல்ல வேண்டும். என்ன அர்த்தம் அந்த அந்நிய பாசையுடைய கருத்து காரியம் என்ன என்று சொல்லி, ஏனவெனில் நான் அந்நிய பாசையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாக இந்த நாட்களே இருக்கு. இப்ப ஆவியினாலே தான் இந்த நாட்களை என்ன செய்கிறோம், நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே அந்நிய பாசையிலே பேசி இந்த நாட்களிலே விண்ணப்பம் பண்ணுகிறோம். அதைத்தான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், நாங்கள் நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்ட சில வழிகளிலே சிலருடைய வார்த்தைகளினாலே சில காரியங்களினாலே இந்த நாட்களில் நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டிருந்தால் நாங்கள் என்ன செய்வோம் சொல்லி சொன்னால் அந்த வேளையிலே போய் இந்த நாட்கள் நம்முடைய அறைக்குள்ள போயிருந்து நாங்கள் ஜோம் பண்ண வழிக்கிட்டால் உடனே நம்ம கண்ணீர்ல என்ன நடக்கும், கண்ணிலே கண்ணீர் வரும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஒரு இருதயத்துக்குள்ளே ஒரு அசை ஒன்றே ஏற்படும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆவியானவருடைய அந்த காரியம் என்னவென்று சொல்லி சொன்னா, ஆவியானவர் அந்த இடத்திலே வந்து நம்முடைய காயங்களை ஆற்றுகிறார். அதாவது இருதயத்தின் உள்ள காயங்களை இந்த நாட்களை ஆற்றுகிறார். தந்தையோட பாடல்கள் பாடியிருக்கிறார், காயங்களை ஆற்றும் என்று சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளை. அதே விதமாக அந்த காயங்கள் ஆற்றப்படுகிற வேளையிலே உள்ளான மனுஷனுக்குள்ளே இருந்த ஒரு குமுறலோடு இந்த நாட்களை என்ன பெறும்னு சொல்லி சொன்னால் அங்கே விண்ணப்பம் வரும். ஆனால் அந்த வேளையிலே பாருங்கள், எதையும் பேச முடியாது, அந்நிய பாசையில தான் பேசுவோம். ஆனால் இந்த நாட்களை நம்முடைய அடிவயிற்றிலே இருந்த நாட்களை என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் அங்கே ஒரு அதிர்வு வந்து இந்த நாட்களை என்ன செய்யும் சொல்லி சொன்னால் அந்த இடத்துல அந்த ஆவியானவர் நம்முடைய உள்ளான மனுஷன் தேவனுடைய ஆவியானவர்களோடு இணைந்து இந்த நாட்களை விண்ணப்பம் செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இதைத்தான் இங்கே பவுலடிகள் இந்த நாட்களை குறுந்து சபை கழுதுகிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால் அங்கே என்னத்தினால் எனில், நான் அந்நிய பாசையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி அங்கே விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து எப்படியாக இருக்குமாம், பயனற்றதாக இந்த நாட்களை இருக்குமாம் சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்னவென்றால், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும் போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான், நீ பேசுகிறது இன்னதென்று இந்த நாட்களே அவன் அறியான் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனால் நீ நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டான் என்பதை அங்கே இந்த இடத்துல சொல்லப்படுவதை பார்க்கும். அப்ப அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்நிய பாசை நாங்கள் பேசுகிறதற்கு ஒரு இடம் பொருள் திராக்களை இருக்க வேண்டும். அப்ப எந்த இடத்திலேயும் எந்த சூழ்நிலையும் நாங்கள் பேச வேண்டும் என்பதை முதலாவதாக அறிந்திருக்கணும். ஏனென்னு சொல்ல கர்த்தருடைய ஆவியானவர் அங்க என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், எந்த இடத்திலையும் வந்து கண்டபாடு ஏன்னு சொல்லி அவர் ஜென்டில்மேன், பரிசுத்த ஆவியானவர், அவர் இந்த நாட்களை கட்டுப்படுகிற வரைமையான கத்திரப்படி. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்கள் சில வேளை ஒரு பெரிய ஒரு பகிரங்கமான மேடையில நின்று ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம், ஒரு சுயசேவை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிற வேளையிலே அந்நிய பாசை பேசுறோம்னு சொன்னால் அதிலே புதுசாய் வாரவனுக்கு ஒன்றுமே இந்த நாட்களே தெரியாது. சில இடத்துல போயிட்டு பாருங்க, மைக்கா கொடுத்து ஜெபியான்னு சொல்லி விட்டா ஜெபிக்க மாட்டாங்க, அந்நிய பாசெல்லாம் பேசிக்கொண்டே இருப்பாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அதைத்தான் குறித்து நான் சொல்லுகிறேன் இந்த நாட்களே. அந்த காரியத்தை நாங்கள் கொஞ்சம் சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்நிய பாசை பேசுகிறது பிள்ளையோ அல்லது இந்த நாட்களே அப்படின்னு நான் சொல்லவில்லை, பேச வேண்டும். ஆனால் என்னோட வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பேச வேண்டும். ஆனால் எந்த இடத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படியாக பேச வேண்டும் என்பதை முதலாவதாக நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த குருந்தியர் 14 அதிகாரத்திலே சொல்லப்படுகிற காரியம் அங்கே 13-17 வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படின்னு சொன்னால், அதாவது நான் 16 வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடும் ஸ்தோத்திரம் பண்ணும் போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியான். நீ நன்றாக சோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டான். ஏனென்றால் உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமான பாசைகளை பேசுகிறேன், இதற்காகவே என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பவுலடிகள் இந்த நாட்களை சொல்ற. அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாசையிலே 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை இந்த நாட்களே உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பம் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இங்க சொல்லு பாருங்கள், சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேர்ந்தவர்களுமாய் இந்த நாட்களே இருங்கள். ஏனென்றால் மறு பாசைக்காரர்களாலும் மறு உதடுகளினாலும் இந்த ஜனத்தோடு நான் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்திலே இந்த நாட்களே எழுதியிருக்கிறதே. அப்படி இருக்க அந்நிய பாசைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லப்படும். ஏகமாய் கூடி வந்து எல்லோரும் அந்நிய பாசையிலே பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவ்விசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா என்று சொல்லி நாக்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள் இப்ப இதைத்தான் சொல்லப்படுகிற பாருங்கள், அந்நிய பாசை பேசுகிறது எப்படியாக பேச வேண்டும், எந்த சூழ்நிலையிலே பேச வேண்டும் என்பதை குறித்து பவுலடிகள் இந்த நாட்களை இந்த இடத்திலே சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப ஒரு விசுவாசி தேவனுடன் தனித்து இந்த நாட்களிலே பேசுவது அந்நிய பாசை இந்த நாட்களை பயன்படுத்தலாம். இப்படி இந்த நாட்களை பேசுவதன் மூலமாய் அவன் தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த நாட்களை என்ன செய்கிறானாம், கட்டி எழுப்புகிறானாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப ஒரு விசுவாசி அங்கே பாருங்கள் அந்நிய பாசை பேசுகிற வழியிலே அவன் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த நாட்களிலே கட்டி எழுப்புகிறான் சொல்லி அங்கே பார்க்கிறோம். 1 Corinthians 14 அதிகாரத்திலே நாங்கள் வாசித்த பகுதியில் சொல்லப்படுகிற பாருங்கள், அந்நிய பாசை பேசுகிறவன் தனக்கு 4 வசனம் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்ப இதுல 2 காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்நிய பாசை பேசுகிற வேளையிலே எப்படியாக பேசுகிறோம், எந்த ரீதியிலே பேசுகிறோம் என்பதை இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்கள் இந்த வேத அடிப்படையில இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அதாவது பாருங்கள் இங்க வேதம் சொல்லுகிறது, ஆவியின் நிலையில் இருக்கும் போது இந்த நாட்களை பாருங்கள் இங்க வேதம் சொல்லுகிறது, ஜெபிக்க அதாவது ஜெபிப்பதற்காக பேசுவது அங்கே வேதத்தில் 14:2 வசனத்திலேயும் அங்கே 15:28 வாசிக்கிற வழியில் அந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், 15:28 வசனத்தை நாங்கள் வாசிப்போம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அர்த்தம் சொல்லுகிறவனா இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கு தேவனுக்கும் தெரிய பேச கடவான் சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப அந்நிய பாசை பேசுகிறவன் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், அங்கே இந்த நாட்களே அர்த்தம் சொல்ல முடியும். யாராவது அந்நிய பாசையில பேசுவது உண்டானால் அது 2 மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 மட்டிலே அங்கே அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் இந்த நாட்களே பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். இன்றைய பாருங்க சபைக்கு நடக்கிற முக்கியமான காரியம் என்ன உண்டா, ஒரு ஆள் அந்நிய பேச பாச பேச துவங்கினா எல்லாம் தோங்குது. இப்ப சாதாரண பாருங்கள், ஒரு ஒரு ஒரு பாஸ்டிங் பிரேயர்ல பேசுகிறது வேற காரியம், அதனுடைய அந்த காரியங்கள் வேற யாரும் எனக்கு கத்துடுப்பிள்ளே. இப்ப ஞாயிறு ஆராதனையில அப்படி பேசுகிற வேளையிலே விளங்காது, ஏன்டா புதிய ஆத்துமாக்கள் வருவார்கள் அவர் விளங்காது என்பதை குறித்தான் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இங்கே பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், இப்ப ஒரு ஆள் பேச வலிக்கணும்னு சொல்லி சொன்னால் மற்ற ஆள் என்ன செய்வார், மற்றாலும் விட மாட்டார். அப்ப மற்றாலும் தொடர்ந்து இந்த நாட்களை இவரும் கதைக்கிறார் நானும் கதைப்போம்னு சொல்லிட்டு கதைக்கிற வேளையிலே அங்கே சபைக்குள்ள ஒரு குழப்பம் தான் உருவாகும் ஒழிய யாருக்கும் இந்த காரியம் விளங்காது. அதைத்தான் இங்கே சொல்லப்படுவது பாருங்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால், இங்கே வேதம் சொல்வது பாருங்கள், யாராவது அந்நிய பாசையிலே பேசினது உண்டானால் அது ரெண்டு பேர் மட்டிலே அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டிலே அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும் பாருங்கள். அப்ப மூன்று பேர் என்ற இடத்திலே பேசுகிற வேளையிலே ஒருவர் பேசுகிற வேளையிலே ஒருவர் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப அதை விட்டுட்டு இந்த மூன்று பேரும் அந்நிய பாசையில பேசிக் கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து நிக்கிறவங்களுக்கு ஒன்றுமே விளங்காது. இவர்கள் ஏதோ பக்தி விருதுக்கான பேசிட்டு இந்த நாட்களை போயிடுவாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் வந்தவர்களுக்கு அந்த அர்த்தமே தெரியாதபடி இந்த நாட்களை இருப்பார்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பாருங்கள், அர்த்தம் சொல்லுகிறவனாய் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவான் அப்படி நினைச்சுன்னா அங்கு பெரிய சத்தம் இடாதபடி உள்ளுக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் பேசும்படியாக இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அர்த்தம் சொல்ல தெரியாவிட்டா ரொம்ப கவனமா இருக்கும். இன்றைக்கு வந்து எல்லாரும் வந்து இந்த நாட்களை இந்த காரியத்தை செய்கிறார்கள், அந்நிய பாசை பேசுகிறேன் ஆண்டவுடைய பாசைன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் எதை பேசுகிறோம் சொல்லி இந்த நாட்களில் அர்த்தம் தெரியாத அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஒருமுறை நான் எங்கேயும் ஒரு இடத்திலே கேள்விப்பட்டேன், அந்த ஒரு சகோதரரோ ஒரு சகோதரியோ இந்த நாட்களில் இப்படியாக அந்நிய பாசை பேசிக் கொண்டிருந்த இடத்திலே அந்த இடத்திலே பாருங்கள் அவர் வேறொரு மொழியில இந்த நாட்களை பேசிக் கொண்டிருந்தார். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள் அந்த அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தையை பேசுகிற அந்த ஜனத்திலே ஒருவர் வந்து அந்த இடத்திலே சொன்னார், கூட்டி கொண்டு போய் அவர் பேசுகிற வார்த்தை இந்த நாட்களில் ஒரு தவறான வார்த்தைன்னு சொல்லி சொன்னார்கள் அருமையான கத்தோடர்களே. ஆனால் இவர்களுக்கு தெரியாது, யாரு இந்த அந்நிய பாசம் பேசுறவர்களுக்கு தெரியாது. அப்ப இந்த சம்பவத்தை பாருங்கள் இந்த நாட்களே, அப்ப அந்த இடத்துல இந்த சம்பந்தப்பட்ட அந்த பாசை பேசுகிற மனுஷன் இருந்தபடினால் அவன் கூட்டிக் கொண்டே இந்த காரியத்தை தெளிவாக இந்த நாட்களே சொன்னான் அருமையான கத்திருப்பர்களே. ஆனால் இந்த சகோதரியோ இந்த சகோதரனோ அவனுடைய தேசத்துக்கு இந்த நாட்களே போய் அப்படியான காரியத்தை பேசியிருந்தா இந்த நாட்களே நடந்திருக்கும் என்பதை நீங்க சற்று பாருங்க. ரொம்ப கவனமாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்ப அந்த இடத்திலே பாருங்கள் 120 பேர் இருந்த இடத்திலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது அங்கே ஆண்டவர் ஆவியானவளான் ரப்பின போலே பரிசுத்த ஆவியானவர் அக்னிமாமா நாவோலை போல அவர்கள் மேல் வந்திறங்கின போலே அங்கே என்ன நடக்கணும்னு சொன்னால் அவர்கள் அங்கே பேசின வார்த்தைகள் அந்த இடத்திலே இருந்த ஜனங்களுடைய வார்த்தைகளா இருக்கிறபடினால் அவர்கள் கேட்டார்கள், இவர்கள் கலிலேயராயிருக்கிற மனுஷர்கள், இவர்கள் எப்படி நம்முடைய பாசைகளை பேசிக் கொள்வார்கள் என்று அவர்களுக்கு ஒரு குழப்பம் உண்டானதை பார்க்கிறோம். கத்திடவர்கள் நம்முடைய பாசை இவர்களுக்கு விளங்காது, அப்படி இருந்து இவர்கள் எப்படியாக அந்த வார்த்தையை பேசுறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அவர்களுக்கு ஒரு கலக்கம் இந்த நாட்களே அந்த இடத்திலே வருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் அப்ப அந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறது, அவர்களுடைய பாசையிலே ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே அந்த ஜனங்களுக்குள்ளே பேச வைத்து அவர்களை தேவனுடைய சமூகத்திலே அங்கே சேர்க்கும்படியாக ஆவியானவர் அந்த இடத்திலே செயல்பட்டார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள் அப்ப அந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம் என்று சொன்னால் 120 பேர் கூடியிருந்தார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோ அல்ல இந்த நாட்களில் பெரிய ஒரு ஹோல்ல ஒரு பெரிய மீட்டிங்கோ அப்படியான காலநிலைப்பாடோ அந்த இடத்துல இல்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அந்த இடத்திலே பாருங்கள் ஒரு கூடுதல் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அந்த கூடுதல் என்று சொல்லப்படுகிற காரியம் எப்படி என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் வீட்டு கூட்டம் என்று சொல்லி இந்த நாட்களில் கூடி வருகிறோமே, அந்த வீட்டு கூட்டங்கள் கூடி வருகிற வேளையிலே நாங்கள் தாராளமாக இந்த நாட்களில் அந்த காரியத்தை செய்து கொள்ளலாமே என்று சொல்லி சொன்னால் அது நாங்கள் ஒன்று சேர்ந்து சபை அதாவது விசுவாசிகளோடு சேர்ந்தால் அந்த இடத்துல காரியத்தை செய்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனாலும் அந்த இடத்திலே ஒரு புறஜாதி அதாவது யாராவது அந்த காரியத்தை பார்க்கும்படி வந்தால் இந்த நாட்களே ரொம்ப கவனமாக இந்த நாட்களே இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த நாட்களே நாங்கள் காணக்கூடியதா இருக்கு. ஏன்னு சொன்னால் அவர்கள் இடறி போகாதபடி இந்த நாட்களே பார்த்துக் கொள்ள வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகள். இன்னைக்கு வாயில வந்தபடி பேசுகிறது அந்நிய பாசை அல்ல, ஆவியானுடைய அபிஷேகத்தினால் நிறைந்த நாட்களிலே உள்ளான மனுஷன் அதாவது உள்ள அடி வயிற்றிலே இருந்த நாட்களிலே புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தை அதாவது தேவனுடைய காரிய அபிஷேகம் தான் அங்கே அந்த இடத்திலே வார்த்தைகளை இந்த நாட்களிலே நம்முடைய உதடுகளிலே இந்த நாட்களை போடும். இறைமையா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்னுடைய உதடுகளிலே அந்த வார்த்தை ஆண்டவரை போட்டிரையாது அக்னியாய் புறப்பட்டதுன்னு சொல்லி. அதே விதமாக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை அக்னியாய் புறப்பட்டு அவர்களுடைய குறைவுகளை எல்லாவற்றையும் அந்த நாட்கள் என்ன செய்யுமாம் நிறைவாக்குவோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆவியின் நிலையிலேயே இருந்த பேசுவது, வேதம் சொல்லுகிறது ஜபிப்பதற்காக பேசுவது, அதாவது நன்றி கூறுவது, அல்லது இந்த நாட்களில் பாடுவது, இப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே விசுவாசிகள் இந்த நாட்களில் ஆவிக்குரிய வரங்கள் இந்த நாட்களில் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மறுமையான கத்துடைய பிள்ளைகள், இரண்டாவதாக இந்த நாட்களில் ஒரு சில காரியங்களை பார்த்து நான் முடிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது பொய்யா பொய்யாக அந்நிய பாசை பேசுதல். அப்ப அந்நிய பாசை பேசுதலோ இந்த நாட்களே, அல்லது வேற எந்த அசாதாரணமான நிகழ்ச்சிகளில் இந்த நாட்களை சந்தேகப்பட இந்த நாட்களை முடியாத ஆவியின் கிரியைகளை இந்த நாட்களே அங்கே, அல்லது இந்த நாட்களே மனுஷனுடைய முயற்சியினாலே இந்த நாட்களே போலியாக அந்நிய பாசை பேசலாம், அல்லது அசுத்தாவியின் கிரியைகளினாலே அப்படியும் பேசலாம். எல்லா ஆவிகளையும் அங்கே நம்பாதேயுங்கள் என்று வேதம் நாட்களே நம்மை எச்சரிக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் அங்கே உண்மையிலேயே ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதா என்று சோதித்து பார்க்கும்படியாக வேதம் நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே ஒரு வார்த்தையை இந்த நாட்களை வாசிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதத்திலே பாருங்கள், ஒன்று யோவானின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்புகிற வேளையிலே வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன், ஒன்று யோவான் புஸ்தகம் 4 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதத்தோடு, பிரியமானவர்களே உலகத்திலே அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனாலே உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனாலே உண்டாயிருக்கிறேன் சொல்லப்படுகிறார். இப்ப பாருங்கள், முதலாவதாக நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் இந்த நாட்களே பரிசுத்தாவியுடைய வல்லமையினால் நிறைந்திருந்தால் அந்த இடத்திலே வந்து ஒருவன் இந்த நாட்களை பாருங்கள், அதாவது பொய்யான காரியத்தை பொய்யான அந்நிய பாசை இந்த நாட்களை பேசுவாரா இருந்தால் இந்த நாட்களே அந்த இடத்திலே நாங்கள் அவரை அறிந்து இனங்கண்டுகொள்ளக்கூடியதாக இந்த நாட்களே இருக்கும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த அந்நிய பாசை என்பது சொல்லப்படுகிறது முதலாவதாக வரம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நாட்களே அதை எப்படியாக பேச வேண்டும், எந்த இடத்திலே பேச வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக பொய்யான அந்நிய பாசை பேசுகிற கூட்டம் இந்த நாட்களை இருக்கிறபடினால் நாங்கள் ஜாக்கிரதையா இருந்து இந்த நாட்களில் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோகம் பண்ணுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்களை அருமைப்பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே இந்த பகுதி 2 இந்த நாட்களை வாசிக்கும்படியாக நீங்கள் இருந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதனம் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து வருகிற நிகழ்ச்சிகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் 3வது பகுதியை இந்த நாட்களே நாங்கள் அடுத்த முறை எடுத்து வருவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.
1: உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. அருமையான வானரவர்கள் வேத பாடத்து கூட வழி நடத்தினார். இன்றைய நாட்களிலே தொடர்ச்சியான செய்தியாக அந்நிய பாசை என்ற தலைப்பின்களே எடுத்து வருகிறார் கர்த்தர் தாமே. அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக ஒருவருடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you. Amen. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். அவருடைய வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தர் தந்த வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நிலையத்தில் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்தை வழி நடத்துவாராக. உங்களுடைய கருத்திலே ஒப்புவிக்கிறோம். வழி நடத்துங்க. God bless you. Amen.
2: Amen. சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கு கர்த்தர் தருகின்ற தருணங்களுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற தங்கமம் வானொலியையும் இதை நடத்துகிற சகோதரர் அவர்களையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையினால் வருஷத்தின் நடுவிலே நாம் வந்திருக்கிறோம். 6வது மாதம் கிட்டத்தட்ட 12 தேதிகள் ஆகிறது. வருஷத்திலே பாதியை கடந்து விட்டோம். கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தரை மட்டும் நம்மை வழி நடத்தின கிருபைகளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய வசனத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த நாளிலும் நான் உடன்படிக்கையின் தேவன் என்ற அந்த தலைப்பின் கீழே ஒரு சிறிய தியானத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். உடன்படிக்கையின் தேவன், ஆமேன். காண்கின்ற தேவன் என்று கடந்த வாரத்திலே நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த வாரத்திலும் தொடர்ச்சியாக கர்த்தர் உடன்படிக்கை என்றால் என்ன என்று நாம் பார்ப்போமானால், ஒருவரோடு ஒருவர் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளாக வருவது. பாருங்கள், திருமணத்திலே கணவன் மனைவி கர்த்தருடைய சமூகத்திலே அநேக கட்டளைகளை சொல்ல வேண்டும். பாஸ்டர் சொல்லுவதை அப்படியே ரிப்பீட் செய்வார்கள், மனைவியும் அப்படியே செய்வார்கள். அப்புறம் பிறகு மறந்து போய் அவர்கள் அந்த உடன்படிக்கையை மறந்து வாழ்கிற தம்பதிகளுக்கு அநேக பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் உடன்படிக்கையை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு பிரச்சனைகள் இன்றி அவர்கள் அந்த உடன்படிக்கையை மீறாதபடி தேவன் அவர்களை காத்து கொள்கிறார். உடன்படிக்கை என்பது அக்ரிமெண்ட். ரெண்டு ஒரு ஒரு இடத்தை நாம் வாங்கும் பொழுது கூட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வாங்குவோம். ஒரு ஊர்ல சொல்லுவார்கள், அதை வாடகைக்கு வீடை எடுக்கும் பொழுது, வாடகைக்கு நிலங்களை கொடுக்கும் பொழுது கூட அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த மாதம் வருஷத்திற்கு ஏதோ கொடுக்க வேண்டும் என்று ஒரு அக்ரிமெண்ட்டை போடுவார்கள். இப்படியாக உடன்படிக்கை என்பது இருவர் நடுவே ஏற்படுவதுதான் உடன்படிக்கை. ஒருவராக செய்ய முடியாது. நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். அநேக வசனங்கள் இந்த உடன்படிக்கை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக உடன்படிக்கைகளும் ஆண்டவர் செய்திருக்கிறார். அதிலே முதலாவது ஏதேன் தோட்டத்திலே இந்த ஆதாம் ஏவோலோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். ஆனால் அவர்கள் அந்த உடன்படிக்கையை மீறிவிட்டார்கள். உடன்படிக்கை என்ற அந்த வார்த்தையின் பொருள், ஒரு உண்மையான அர்த்தம் என்னவென்று பார்ப்போமானால் உயில். உயில், உயில் என்றால் ஒரு மனிதன் மரித்தவுடன் அவர்கள் அந்த மனிதனுடைய சொத்து முழுவதும் யாருக்கு சொந்தம், பிள்ளைகளுக்கா வேறு ஏதாவது காரியங்களுக்கா என்று அனைத்தையும் எழுதி வைக்கிறார்கள். அதுதான் உயில். அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் தான் இந்த உடன்படிக்கையின் என்ற வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் என்று சொல்கிறார்கள். அது எபிரேய மொழியிலே பேரித் என்ற வார்த்தையின் வார்த்தையாய் காணப்படுகிறது. பேரித், பேரித் என்றால் உடன்படிக்கை. உடன்படிக்கை செய்கிற நம்முடைய தேவன் எப்படியாய் அந்த உயில் என்ற அந்த காரியத்தை நம்மோடு எப்படி அவர் பங்கு வைத்திருக்கிறார், நமக்கு அவரிலே என்ன பங்கு, அவர் நமக்கு என்ன காரியத்தை செய்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளாய் அவர் வந்திருக்கிறார் என்று நாம் பார்ப்போமானால், வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலும் அநேக உடன்படிக்கையில் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே அவர் கர்த்தருடைய அந்த ராப்போஜனத்திலே ஒரு புது உடன்படிக்கையின் இரத்தம் என்றுதான் அந்த ராப்போஜன இரத்தத்தையும் அப்பத்தையும் நாம் அனுசரிக்கிறோம். அது புதிய உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டிலே அநேக முறைகளிலே கர்த்தர் உடன்படிக்கையை செய்கிறார். முதலாவது கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே ஒரு உடன்படிக்கை உறவு, இந்த உறவுகள் சரியாக இருக்க வேண்டும். பாருங்கள், கணவன் மனைவி உறவு எப்படி சரியாக இருக்கும், அதை சரிவர நடத்துவது எப்படி என்று பார்ப்போமானால், ஒவ்வொருவரும் தனித்தனியாய் அவர்கள் அந்த உடன்படிக்கையை காத்து கொள்ள வேண்டும். கட்டளைகளை மீறாதபடி, எல்லைகளை மீறாதபடி, சொன்ன வார்த்தையின்படி சொல் தவறாமல் நடக்கும் பொழுது அந்த உடன்படிக்கைகள், திருமணங்கள் அப்படியே அது காலகாலமாக சரியாக நிற்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இந்த உடன்படிக்கை என்ற வார்த்தை 300 முறை வருகிறதாம். புதிய ஏற்பாட்டிலே 50 முறை வருகிறது இந்த வார்த்தை என்று பார்க்கிறோம். நான் அநேக வருஷங்களுக்கு முன்பதாக இதை நான் ஆராய்ந்து எழுதின ஒரு கட்டுரை போல நான் எழுதி வைத்திருந்தேன். 300 முறை பாருங்கள், கிட்டத்தட்ட பயப்படாதே என்ற வார்த்தை பவேதாகமத்திலே 365 முறை வருகிறது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நாளுக்கும் தினமும் தேவன் நம்மை பயப்பட வேண்டாம் என்று சொல்லுவதற்காக அவ்வளவு முறை கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்வார்கள். உடன்படிக்கையும் கிட்டத்தட்ட 350 முறைகள் வருகிறது. எனவே இருவருக்கும் ஒரு உறவை நிலைநிறுத்துகிற ஒரு காரியமாய் உடன்படிக்கை காணப்படுகிறது. இன்று தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே தேவன் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆம், உறவுகள் சரியான முறையிலே இருக்க வேண்டும். பாருங்கள், நாம் ஜெபிக்கிறதற்கும் சரி, ஒரு கர்த்தரோடு செய்த உடன்படிக்கைகள், கர்த்தரோடு செய்த பொருத்தனைகளிலும் சரி, கர்த்தரோடு செலவிடும் நேரங்களிலும் சரி, சரியான முறையிலே நாம் செய்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். செய்யவில்லை என்றால் நம்முடைய மனசாட்சியே நமக்கு ஒரு குற்ற உணர்வை உணர்த்தும். அந்த உறவிலே சரியில்லாத பொழுது பாருங்கள், காயின் ஆபேலிடையே என்ன காரியம் வந்தது? பொறாமை, எரிச்சல். தன்னுடைய காணிக்கையை அங்கீகரிக்கப்படவில்லையே என்று காயினுக்கு கோபம். அந்த உறவுகளிலே உண்மையா இருக்கிறவர்களுக்கு அன்பு பாசமும் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த உறவிலே அவர்கள் தவறும் பொழுது கோபமும் எரிச்சலும் தான் அந்த இடத்துல. அதனால் தான் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை வருகிறது. அந்த உறவுகளிலே எல்லை மீறும் பொழுது, அந்த கர்த்தர் நிர்ணயித்த காரியங்களை காட்டிலும் அதிகமாய் போகும் பொழுது, அதே போல தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு சரியா இருக்கிறதா என்று நாம் அடிக்கடி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த உடன்படிக்கையால் உருவாக்கப்பட்ட உறவுதான் கர்த்தர் நம்மோடு செய்த உறவாய் காணப்படுகிறது. உடன்படிக்கைக்கு பங்காளிகள் அந்த உரிமையை உருவாக்குகிறது. பாருங்கள், இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டோமானால் அந்த அக்ரிமெண்டின் படி ஒரு பிசினஸை ஆரம்பித்தால் கூட 50% உங்களுக்கு அந்த லாபத்திலே என்று அக்ரிமெண்ட் போட்டால் அதை கொடுக்கத்தான் செய்ய வேண்டும். 50% மற்றவர்களுக்கு என்று அதை பங்கு வைத்துக் கொள்வார்கள். அப்படியாய் தேவன் நமக்கு அநேக காரியங்களை பங்காய் அவர் கொடுத்திருக்கிறார். பங்காளி, அதாவது பங்காளி என்றால் ஊர்ல சொல்வார்கள், என்னுடைய கிராமத்திலே நான் அந்த வார்த்தை அடிக்கடி கேட்பேன். அந்த ஊர்ல உள்ளவர்கள் பங்காளி பங்காளி என்றுதான் பேச்சு வழக்கிலேயே அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதாவது உரிமைக்கு, அந்த சொத்துக்கு அவர்கள் உரிமையானவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவன் நமக்கு பங்களிக்கிறவராய் காணப்படுகிறார். ஏனென்றால் அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையின் தேவன் அவர். யாத்திராகமம் 19:5 வாசிக்கிறேன். யாத்திராகமம் 19:5 இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. அல்லேலூயா. இந்த பூமியில இப்ப நிலவிக்கிற விலைக்கு எங்கேயோ வேல்யூ எல்லாம் போய் எகிரி நிக்கிறது என்று இந்தியாவில் பார்க்கிறேன். அவ்வளவுக்கு இடங்களுடைய மதிப்பு அதிகரித்து இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது கர்த்தருடையது, இந்த பூமி எல்லாம் கர்த்தருடையதா, என்னுடையது, நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து. சம்பத்து என்றால் சம்பாத்தியம், நம் சம்பாதித்த சொத்து அனைத்தும். யார் நாம், யாருக்குரிய சொத்து? தேவனுடைய சொத்து. நீங்கள் எனக்கே சொந்த சம்பத்தா இருக்கிறீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. கர்த்தருடைய வாசனத்தின்படி நாம் வாழும் பொழுது, அவருக்கு உண்மையும் உத்தமமாய் நடக்கும் பொழுது, உடன்படிக்கையை நாம் கை கொள்ளும் பொழுது, சும்மா இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் சம்பத்து என்று சொல்லவில்லை, உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்கள், ஆனால் மற்ற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம், நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. உடன்படிக்கை இந்த தேவன் அவர் உயிருள்ள தேவனாயிருக்கிறார். பாருங்கள், ரெண்டு நாள் ஒன்று நாளாகமம் பதினாறாம் அதிகாரம் 15 முதல் 18 வசனங்களை வாசிக்கிறேன். ஒன்று நாளாகமம் 16:15-18. ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும், அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். உடன்படிக்கையின் தேவன் திரும்பவும் பேசும் பொழுது என்ன சொல்லுற, சொந்த சம்பத்து என்று யாத்திராகமத்திலே வாசித்தோம். யாத்திராகமம் 14:19-5 வசனம். இது ஒன்று நாள் ஆகமம் 16 ஆயிரம் தலைமுறைக்கென்று, ஒரு தலைமுறை ரெண்டு. இப்போ ரீசண்டா நான் இந்தியாவில நடந்த எலெக்ஷன் நியூஸ்ல பார்த்த பொழுது, அந்த ஏற்கனவே இருந்த அரசாங்கம் எத்தனையோ கோடிக்கணக்கான பணங்களைக்கு கணக்கு இல்லாதபடி அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று. அப்பொழுது அதை ஒருவர் சொல்லுகிறார், 300 தலைமுறைக்கு போதுமான சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதாக. அது அதை நம்மளால் கணக்கிட முடியாது. ஆனால் இந்த வசனத்திலே ஆயிரம் தலைமுறைக்கு, ஒரு மனிதனுடைய ஒரு தீர்மானம் எண்ணங்கள் ஒரு 300 அவ்வளவுதான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், ஆயிரம் தலைமுறைக்கு அவர் கட்டளையிட்ட வாக்கையும், அவர் நம்மோடு பண்ணின அந்த உடன்படிக்கையையும், இசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்து இருங்கள். ஏனென்றால் நம் ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமின் தேவன் நம் தேவன். அப்பொழுது அவர்களோடு அவர் உடன்படிக்கை பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை நமக்கும் அவர் தருகிறார். அதை நீங்கள் நினைத்து இருங்கள். யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நமக்கு நித்திய உடன்படிக்கையாய் அவர் இருக்கிறார். நமக்கு அனைத்து சுதந்திரங்களையும், அந்த கானான் தேசத்து ஆசீர்வாதத்தையும் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியாய். நமக்கு மாத்திரமல்ல, நாம் அவருடைய கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது ஆயிரம் தலைமுறைக்கு அவர் ஆசீர்வாதங்களை அவர் தர உண்மையுடைய நீதியுடைய தெய்வமாய் அவர் இருக்கிறார். உயிருள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். உடன்படிக்கையை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, யூதா அவர் தாம் செய்த உடன்படிக்கையை மறக்காதவர். அதாவது இப்ப அக்ரிமெண்ட்ல யாராவது ஒருத்தர் அந்த அக்ரிமெண்ட்டை மீறி நடந்தாலும் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிரயோஜனம் இல்லாம போய்விடும். கர்த்தரும் அதே மாதிரி அவர் தாம் செய்த உடன்படிக்கையை மீறவே மாட்டார். யூதா 2:1 வசனத்துல அது இருக்கு. அடுத்ததாக, உடன்படிக்கையை அவர் மறக்காதவர். பாருங்க, ஆயிரம் தலைமுறைக்கு, ஒரு தலைமுறை, ரெண்டு தலைமுறை, மூன்று தலைமுறைன்னு போக போக கர்த்தர் மறந்து போகிற தெய்வன் அல்ல, அவர் மறக்காத தெய்வம். அதனால்தான் எத்தனையோ தலைமுறைகள் போனாலும் நம்மை இன்று கர்த்தர் ஆபிரகாமுக்குள் அவர் ஆசீர்வதிக்கிற உண்மையுடைய தெய்வமாயிருக்கிறார். ஒரு நாளும் அவர் உடன்படிக்கையை முறித்து போடுவதில்லை. நியாயாதிபதிகள் பார்க்கிறோம், நியாயாதிபதிகள் 2:1 வசனத்திலே அவர் ஒரு நாள் உடன்படிக்கையை முறித்து போடுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், முறித்து போடாதவர். முறித்து போடுவது என்றால் அதை அலட்சியமாய் தூரை போடுவது அல்லது கிழித்தெறிவது, அப்படி எத்தனையோ காரியங்களை செய்வார்கள் மனிதர்கள். அதை மீறுவதற்கு வேறு விதமான காரியங்களை முயற்சி எடுப்பார்கள். ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டால் கூட அந்த அக்ரிமெண்ட்டை கிழித்தெறிந்து விட்டு இதுல இனிமேல் இல்லை என்று சொல்லுகிற மனிதர்கள் உண்டு. ஆனால் தேவன் உடன்படிக்கையை மீறாதவர், மறக்காதவர், அவர் முறித்து போடாதவர். எரேமியா 33:19-21 அவர் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பண்ணின உடன்படிக்கையை அவமாக்கினால் நான் உடன்படிக்கையை, என்னுடைய உடன்படிக்கையையும் அவமாகும் என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு உடன்படிக்கை என்பது என்ன என்றால் கீழ்ப்படிதல். ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிற வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பது. அதற்கு எதிர்ப்பதம் கீழ்ப்படியாமை. இந்த கீழ்ப்படியாமல் நடக்கிறவர்களுக்கு சாபங்கள் வருகிறது. பாருங்கள், கீழ்ப்படியாத ஜனங்கள் சாபங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். சாபங்களை தேவன் கர்த்தருடைய சிலுவையிலே நாம் அவர் நமக்கு சாபங்களை அவர் முறித்து அவர் வெற்றி சிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய அந்த உடன்படி கட்டளைகளுக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படியை கீழ்ப்படியாக ஆயிரம் தலைமுறைக்கு அவர் நன்மை செய்கிறது மாத்திரமல்ல, அவருடைய இரக்கம் அந்த நமக்கு நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை நமக்கு சகாயம் கிடைக்கும்படியாய் செய்கிறது. பாருங்கள், யாக்கோபு 2:13 இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் செய்யாதவனுக்கு எப்படிப்பட்ட நியாயம் தீர்ப்பு கிடைக்குமா? இரக்கம் இல்லாத ஒரு நியாய தீர்ப்பு கிடைக்கும். ஆனால் நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப மேன்மை பாராட்டுகிறது எது? இரக்கம். நமக்கு இரக்கம் கிடைக்கணும். ஆயிரம் தலைமுறைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகள் சந்ததிகளுக்கும் கர்த்தர் இரக்கம் கிடைக்க வேண்டுமானால் நாம் கட்டளைகளை மீறாதபடி தேவனுக்கென்று நாம் ஜீவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நெகேமியா 1:5 பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே என்று போடப்பட்டிருக்கு. பாருங்கள், தேவன் எதை காத்து கொள்கிறார்? இரக்கத்தை மாத்திரமல்ல, உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவன். ஹல்லேலூயா! நம்முடைய தேவன் பயங்கரமான தேவன், அவர் மகத்துவமான தேவன், அவர் உடன்படிக்கையின் தேவன், அவர் கிருபையை அனுதினமும் பொழிந்தருளுகிற ஒரு தேவன். கர்த்தர் சும்மா தேவ பக்தியாய் நடக்கிற நமக்கு கர்த்தர் அப்படியே நம்மை விட்டுவிட போவதில்லை. அவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று அவர் வைராக்கியம் பாராட்டி ஆயிரம் தலைமுறைக்கு அவர் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற ஒரு தெய்வமாய் காணப்படுகிறார். சங்கீத 40:6 பலியையும் காணிக்கையும் நீர் விரும்புகிறதில்லை என்று நாம் பார்க்கிறோம். பலியை அல்ல, பலியை பார்க்கிலும் இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறார். நம்முடைய தேவன் நாம் எவ்வளவுக்கு கட்டளைகளை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் நாம் கட்டளைகளை கை கொள்ள முடியும். கட்டளைகளை சரியானபடி கை கொள்ளுவதுதான் இந்த உடன்படிக்கையின் தேவனோடு நாம் செய்திருக்கிற அந்த அக்ரிமெண்ட் உறுதியாய் காணப்படும். ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது கூட அநேக கேள்விகளை பாஸ்டர் கேட்பார். ஒரு 3 கேள்வியா அது கேட்டு ஆமென் சொன்ன பிறகுதான் ஞான ஸ்நானத்தை கொடுப்பார்கள். அப்படியாக அந்த அந்த காரியங்கள் கேட்கும் பொழுது நாம் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை நாம் சொல்லும் பொழுது ஆம் அது சரி என்று நாம் அக்ரி பண்ணுகிறோம். அந்த அப்படியாய் நாம் செய்கிறதை தேவன் அங்கீகரிக்கிறார். அதனால்தான் போ ரோமர்ல கூட நாம் பார்க்கிற வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். அந்த வாய் அறிக்கை செய்வது ஒரு சாட்சியாய் அது காணப்படுகிறது. பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவு, தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவு இருந்தாதான் ஒரு மனிதன் கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறாதபடி அது அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்வார். நம்முடைய வாழ்வுல எந்த பக்கமும் ஒரு தீர்மானங்கள் சரியான ஒழுக்கமான காரியங்கள் இல்லாதபடி ஒரு மனிதன் சீராய் வாழ முடியாது. பாருங்கள், எத்தனையோ ஒரு ஒழுங்குகள் நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. கல்வி ஸ்தாபனம், ஒரு ஆலயம், நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட காலை முதல் இரவு வரை நமக்கு ஒரு ஒழுக்கமான நேரங்களை எப்படி கையாள்வது? அநேக காரியங்களிலே நமக்கு ஒழுக்கங்கள் தேவைப்படுகிறது. இப்படி நாம் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்வது நாம் கர்த்தருக்கு பயந்து அவரை அறிகிற அறிவிலே வளரும் பொழுதுதான் இப்படியான அந்த ஒழுங்குகள் கீழ்ப்படிதல் நமக்குள் உருவாகிறது. இல்லையென்றால் தேவனோடு நமக்கு இருக்கிற அந்த உறவிலே மீறுதல் வந்து அங்கு கீழ்ப்படியாமை வந்து விடுகிறது. இந்த கீழ்ப்படியாமை எதை கொண்டு வரும்? எரேமியாவில ஒரு வசனம் இருக்கு, எரேமியா 11:17 கீழ்ப்படியாமை சாபங்களை கொண்டு வரும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் கீழ்ப்படுகிற நமக்கோ 1000 தலைமுறைக்கு அவர் உடன்படிக்கை காக்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். எத்தனையோ ஏதேன் உடன்படிக்கை, ஆபிரகாம் உடன்படிக்கை, நோவாவோடு ஒரு உடன்படிக்கை, இப்படி தேவன் அநேக உடன்படிக்கைகளை இந்த வேதாகமத்திலே அவர் எழுதியிருக்கிறார். மனைவியோடு எப்படியாக உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று கூட வசனங்கள் ஒசியா 2:19 நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். பாருங்கள், நியமித்துக் கொள்வது, அதாவது யார் யாருக்கென்று நியமித்துக் கொள்ளுகிற ஒரு காரியம், அதிலேவும் உண்மையும் உத்தமுமாய் ஒரு மனிதன் ஜீவிக்க வேண்டும். திருமணத்தை எல்லைகள் மீறி எத்தனை குழப்பங்கள் குடும்பங்களிலே, அதனால் எத்தனை கொலைகள், எத்தனை மீறுதல்கள், எத்தனை பாவங்கள் இந்த நாளிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு மணவாணலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மணவாட்டியை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நித்திய விவாகம், அது இந்த டெம்பரரியா இந்த பூமியில இருக்கிற போன்ற விவாகம் அல்ல, நித்திய விவாகத்துக்கென்று என்னை அவருக்கு நியமித்துக் கொள்ளுவாராம். கொண்டு நீதியும் நியாயமும் கிருபையும் இரக்கமும் நமக்கு அவர் செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவன்தான் நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. அவர்தான் உடன்படிக்கையின் தேவனாய் காணப்படுகிறார். சங்கீதம் 25:12-14 வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையினால் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அல்லேலூயா. எதை தெரியப்படுத்துகிறாரா? தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார். தேவன் அநேக வசனங்கள் இருக்கிறது. ஒரு ஒசியாவில் நான் நினைக்கிறேன், கர்த்தர் சொல்லாத தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் வேற எதையும் செய்வதில்லை என்று கூட. அவர் அவ்வளவு உண்மையுடைய தெய்வம். இந்த இடத்துல பாருங்கள், அவர் ரகசியம், கர்த்தருடைய ரகசியம் யாரிடத்துல இருக்குதா? கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்திலே அவருடைய ரகசியம் இருக்கிறது. அவர் தம்முடைய உடன்படிக்கையை அங்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய ஆத்துமாவை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். நம்முடைய வழி இதுவே என்று போதித்து அவர் சொல்லுகிறார். போதித்து என்றால் போதனை என்பது ஒரு பெரிய காரியம், ஒரு சற்று விரிவாய் நமக்கு வழிகளை சொல்லி கொடுக்கிற ஒரு ஆசிரியராய், ஒரு தகப்பனாய், நம்மை சுமக்கிற ஒரு தெய்வமாய் அவர் காணப்படுகிறார். உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையின் தேவன் தெய்வம் நம்முடைய உயிரோடு கலந்து இருக்கிறார். இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொரு மனிதர்கள் எழுதுகிற அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா, அந்த அக்ரிமெண்ட் எழுதும் பொழுது அந்த பத்திரத்தினுடைய விலை ஒரு அளவு ஒரு விலையை குறிப்பிடுவார்கள். அதாவது அந்த பத்திரத்தினுடைய விலைக்கு ஏற்ப நம்முடைய அந்த உடன்படிக்கையின் மதிப்பும் காணப்படும். நிலத்திற்கு கூட அப்படித்தான் ஒரு அளவு நிர்ணயித்து பத்திரங்களை வாங்குவார்கள். எனக்கு முழு விவரம் தெரியாது, ஆனாலும் ஒரு அளவு தெரியும், அதை பத்தி சொல்கிறேன். ஆனால் தேவனுடைய இந்த உடன்படிக்கை, மனிதனோடு அவர் செய்த உடன்படிக்கை, 1000 தலைமுறைக்கு அவர் செய்த உடன்படிக்கை, ஒரு பரிசுத்த அவருடைய இரத்தத்தினால் ஆன உடன்படிக்கையாய் காணப்படுகிறது. ஆமேன். நம் திருமண உடன்படிக்கையிலே நாம் எத்தனை மீறி நடந்து விடுகிறோம். நண்பர்களிடையே எத்தனையோ காரியங்களை பேசுவார்கள் நண்பர்கள், திடீரென்று எல்லா உடன்படிக்கைகளும் மாறிவிடும். ஆனால் தேவன் நம்மோடு அன்பாயிருக்கிறது மாத்திரமல்ல, அவர் 1000 தலைமுறைக்கென்று அவர் உடன்படிக்கைகளை உருவாக்குகிறவராய் அவர் காணப்படுகிறார். நித்திய உடன்படிக்கையை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 9:14 வசனத்திலே, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியையர் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறார். ஆமென். பாருங்கள், ஆண்டவருடைய கிருபை அவருடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்கு எப்படி செய்தாராம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாய் அவர் நமக்காக அவர் மரித்து அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஆகையால் இந்த முதலாம் உடன்படிக்கை காலத்திலே நமக்கு நம்மை பாவத்திலிருந்து நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் நமக்கு நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக அவர் நமக்காக அந்த கல்வாரியிலே தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியையர சுத்திகரிப்பதற்கு. எனவே முதலாம் உடன்படிக்கை காலத்திலே அக்கிரமங்களை நிவர்த்தி செய்து அவர் நமக்கு மரணம் அடைந்தார் என்று பார்க்கிறோம். இது புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த வேளைக்கு நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உடன்படிக்கையின் தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உயிரோடு கலந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த உலகிலே வாழ எங்களுக்காக உம்முடைய பரிசுத்த இரத்தத்தையும் அப்பா அந்த தண்ணீரையும் சிந்தி எங்களை வழி நடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. தொடர்ந்தும் அப்பா இந்த வானொலியை கேட்கிறவர்களோடு உம்முடைய கிருபை காணப்படட்டும், என்னோடு உம்முடைய கிருபை காணப்படட்டும் அப்பா. எங்கள் குறை குற்றங்களையும் மன்னித்து என் தேவன் தாமே எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். 1000 தலைமுறைக்கு நீர் ஆசீர்வாதங்களை தருகிறேன் என்று சொன்னவர் இதோ இந்த பிள்ளைகள் அப்பா பிரதர் லெஸ்லி நடத்துகிற அப்பா இந்த வானொலியிலே ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் தகப்பனே நீர் 1000 மடங்கு ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் அடிமையின் தாழ்த்திப்பு கொடுத்து எங்களுக்காக மறித்து வைத்து சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன். ஆமேன். ஆமேன். ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். அதே உடன்படிக்கை எங்களுக்காகவும் தந்திருக்கிறார். எங்களை உடன்படிக்கையின் பிள்ளைகளாக அவர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பை அடுத்த வாரத்தை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ.
2: ஆமேன்.
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேஷை செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் UKலிருந்து இணைந்து பெண்களுக்கான வாலிபர்களுக்கான நிகழ்ச்சி நேரத்தில் உடன்படிக்கையின் தேவன் கர்த்தர் அவருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் சார்பிலும், அதே வேளையிலே மறுவலை கேட்கப் போகின்ற ஒவ்வொருவர் சார்பிலும் கர்த்தர் தாமே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சிறிடமாக ஜோயிலையும் அவருடைய கணவனாரையும் நாங்கள் இந்த வேளையிலே ஒப்புவிக்கிறோம். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிதான காரியங்களை அவர்கள் குடும்பத்திலும் ஊழியங்களிலும் செய்து வழி நடப்பார். சிறிடமாக பாதுகாப்பின் கரந்தானே அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. வாழ்த்தி கொண்டு இந்த வேளையில் முடைபெறுவோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். அருமையான வார்த்தைகளை கூட வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளோடு உங்களோடு பேசுவாராக. மறுவலைப்பிலே செல்லுகின்ற பொழுதும், யூடியூப் கூட, பேஸ்புக் ட்விட்டர் கூட செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you. Amen.
3: Recording stopped.
1: Amen. Amen. அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேரம் மாலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 1:02. இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் நின்றிருக்கிறார். சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா மிசாக்கா கனடாவிலிருந்து நின்றிருக்கிற ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். ப்ரைஸ் தி லார்ட் அம்மா. வாழ்த்தி வரவேற்கிறோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட 92 ரேடியோக்களே இந்த வானொலி ஒலிபரப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த வேளையிலும் எல்லோருக்குமாக ஜெபங்களை எடுத்து வாருங்களம்மா. உங்களிடம் ஒப்பிக்கிறோம். காட் பிளஸ் யூ அம்மா.
3: ஆமென். சோத்திரம் ஐயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். இந்த மாலை வேலைக்கா, ஜெப வேலைக்கா, இந்த நாளுக்கா நன்றி சொல்றோம். எல்லாம் கிருபை ஐயா, கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லையா. தாங்குற கிருபை, நடத்துகிற கிருபை அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. ஒரு மனமாய் வெப்பாத பலி உங்களை துதிக்கிறோம். காணக்கூடாது அவங்களை சேரக்கூடாது. நீதியின் தேவன், சிந்தாசனத்தின் தேவன் அப்பா. அவங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். 1000 கோடி நாவுகள் போதாதப்பா, போதாதப்பா. எங்களை தரை மட்டும் தாத்துறோம் சுவாமி. உங்களிடமாய் மன்னிப்புகளும் இரக்கங்களும் உண்டு என்று சொல்லி ஆண்டவரே எங்களோட பாதவழியில் வந்திருக்கிறோம். ஒரு மனமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜெபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்ல அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலங்களுக்காக, சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு வந்திருக்கிறோம் அப்பா. அந்த கொடிய காலங்களில் நடக்கிற காரியங்களும் வந்து நீங்க காண்கிற தேவை கிடையாது. அந்தாலும் உங்களுக்கு எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஒரு சாணம் கட்டு போதும் கூட சுத்தமெல்லாம் வந்து சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. இவருடைய ஆத்மாக்களுக்காக வேண்டிக் கொள்றோம். கொண்டு போகிற ஆத்மாக்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. மனம் திரும்பட்டும் ஐயா, மனம் திரும்ப. கடைசி நாட்களில் உங்களை வரையும் காலத்தில் மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும். சிறப்புனே இறக்கம் செய்யுங்கப்பா. நீங்க இறங்காவிட்டால் யாரும் இறங்க முடியாது சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். கிருபை கிருபை கிருபை அப்பா. உங்களுக்கு கிருபை தானப்பா, இம்மட்டமாய் தாங்கினது நடத்தினது அப்பா கிருபை. இந்த கிருபையின் காலத்தில் அவன் தானுக்கு காலத்திலாவது நாங்கள் மனம் திரும்பட்டும் சுவாமி. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. யுத்தங்கள் அப்பா, யுத்தத்தில் எல்லாம் பலருகே நாங்கள் வந்தவரே. கண்ணீரப்பா, கண்ணீரப்பா. இவ்வளவு துன்பங்கள் அப்பா, இவ்வளவு வேதனைகள் அப்பா. அலைகிற மக்கள் அப்பா, தவிக்கிற மக்கள் அப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. மனம் திரும்பட்டும் சுவாமி. உங்களிடத்தில் கிருபையும் இறக்கம் உண்டு என்று சொல்லி கூடமாய் சேரட்டும் சுவாமி. சத்தியத்தை கேட்கிறவளாய், கேள்விப்படுகிறவளாய், கை கொள்கிறவளாய் மாண்டவரே. இந்த ஜனங்கள் வாழ வேணும் அடைஞ்சு வைக்கிறோம் சுவாமி. யுத்தத்தில் இங்கே எல்லாம் தவிக்கிறார்களோ சுவாமி, கண்ணீரோடு இருக்கிறார்களோ சுவாமி. தகப்பனே இறக்கம் செய்யுங்க, இறக்கம் செய்யுங்க அப்பா. நன்றி ஆறுதலை கொடுங்க சுவாமி. சமாதானத்தை கற்றுவிடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. எல்லா இறக்கங்களும் உங்களிடத்திலிருந்து சுவாமி வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. இந்த விலையிலும் சுவாமி அப்பா, தேசங்களில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கு அவங்கள சமத்தில் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி அப்பா. பஞ்சங்கள் அப்பா, வேலையிலே அப்பா, வறட்சியில் அப்பா, அந்தவரே போராட்டங்கள் அப்பா, கூக்குறில் அப்பா, ஜனங்களுடைய சொத்தங்கள் அப்பா, அந்தவரே இவர்களுடைய வழிகளை எந்த நீங்கள் இடைபெட வேண்டும் என்று வைக்கிறோம். அவர்கள் தங்களுடைய வழிகளை எல்லாம் மாற்றி, தங்களுடைய பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு ஆண்டவரே எங்களை முகத்தை தேடி ஆண்டவர் சிரமத்தை பெறுவார்கள் அன்றைக்கு வைக்கிறோம் சுவாமி. ஏறங்களுடைய கூக்குரல் உங்களை நோக்கி கூப்பிடுற கூக்குரலா இருக்கட்டும். மனுஷியம் வேணாம் சுவாமி, சுயம் வேணாம் தகப்பனே. எல்லாம் தேவனாலே ஆகும் என்று சொல்லி ஆண்டவரே தேவனே எங்களை நோக்கி கூப்பிடட்டும் சுவாமி. இவர்களுக்கு வேண்டிய வாழ்வாதாரங்களும் கொடுத்தது உண்டு சுவாமி. சளிப்புகளும் கொடுத்தது தான் உண்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும். தேசங்கள் எல்லாம் வறட்சியெல்லாம் நீங்கட்டும் சுவாமி. எல்லாம் கூட கிருபையப்பா, உங்களை கிருபை நாத்தானப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பனே ஜனங்களுக்கு அவந்திக்கு ஒரு நேரணும் இல்லாம தவிக்கிற மக்கள் அப்பா. இத்தனை கோடி மக்கள் ஆண்டவர் ஒரு நேர உணவு இல்லாமலும் ஆண்டவர் வாழ்கிற ஜனங்களாயிருக்க பசியும் கொடுமை ஆண்டவரே இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. பசி நாக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணீரையும் காங்கிறவரையும் இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. உங்களை நோக்கி கூப்பிடுறவளாய் மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். இதன் அளவுக்கு எல்லாரும் ஆதாரம் கொடுக்கிற தேவன் நீங்க இருக்கிறீங்க சுவாமி, இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே உங்களமாய் திரும்பி தங்களுடைய வறுமையை நீக்கி கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. படுக்கையில் இருந்த பாதுகாவே எங்களுக்கு சொன்னாங்க என்று கேட்கிற ஒரு

குணமாக்குன தேவன் சுவாமி, ஒரு பிரதான வருமையா இப்ப கூட அதே தேவன் என்று மாறாதவராக இருக்கிறீங்க சுவாமி. எங்களுக்கு வேண்டிய சோத்தை கொடுங்க சுவாமி, தடுங்க சுவாமி. கூப்பிடுவர் யாவருக்கும் சோத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுங்க சுவாமி. உதவியற்று இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்திரம் தாங்குற உதவி கரங்களை நிறுத்தும்படியாய் வந்து கொள்கிறோம் சுவாமி. அப்பா மரண தருவாய் இருப்பார்கள், ஆனாலும் ஆண்டவரே தங்களுடைய ஆத்மாவை சாத்தி ஆண்டவரையும் கூட மாற்ற கொடுத்து உங்களிடமாய் அவர்கள் சேரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கழுவப்படியாத ஒவ்வொரு வியாதியஸ்திரையும் காண்கிற தேவனே, யாரெல்லாம் வியாதி படுக்கையில் அப்பாவிதாவே நீங்கள் பெரியாரிய கத்திரந்து சொல்லி யாரெல்லாம் வளமடுகிறார்களோ அவர்களோட சத்தியத்தை கேளுங்க சுவாமி. கேட்கிறவர் நீங்க ஆண்டவர். அவர்களுக்காக வேண்டி கொள்ளணும் வேண்டி கொள்ளணும் சாப்பிட முதியோர்கள் ஆண்டவரே, அநாதரம் வற்றாய் ஆண்டவரை வைத்தியசாலையில் கிடைக்கிறார்கள் சுவாமி, வீடுகளில் கிடைக்கிறார்கள் சுவாமி. இவர்களை தாங்குங்கப்பா, அவர்களை தாங்குற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா. இவர்கள் கண்ணீருக்கு கண்டவரே அப்பா அவரை ஆறுதல் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் சுவாமி. கடைசி நேரத்திலாவது தங்களுடைய அத்தமாவை தாழ்த்தி எங்களுடைய மாப்பி கொடுத்து ஐயா மரண தருவாயிலும் ஆண்டவரே அப்படி ஆத்துவாங்குளத்தில் வந்து சேர வேணும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கல்லூரம் வேண்டி கல்லூரம் வேண்டி கல்லூரம் வேண்டி கல்லூரம் கிருபையப்பா ஐயா இல்லாங்க கிருபையப்பா அப்பா என்ன நாட்களில் நிற்கிற ஊழியக்காரர்களுக்காக வேண்டி கல்லூரம் சுவாமி. தகப்பனே ஊழியங்கள் எல்லாம் உங்களுடைய மாத்துவத்தை சொல்லுகிற ஊழியங்களா இருக்கட்டும். ஒவ்வொரு ஊழியக்காரனும் கத்தாரே இந்த நாட்களில் ஆண்டவரே தங்களை தாழ்த்தி வெறப்படுத்தி ஆசீர்வதிக்க நீங்க என்று சொல்லி ஆண்டவரை ஊழியத்தை செய்யக்கூடியவளா நிக்கத்தக்கதாயவர்களுக்கு உதவி செய்யப்பா. அப்பனே இந்த ஊழியக்காரர்கள் இந்த நிலைமையில் இருந்தாலும் விழுந்து விடாதபடி சுவாமி, ஊழியத்தை ஆண்டவரை உண்மையான ஸ்தானாதிபதிகளாக உங்களுடைய ஊழியத்தை செய்கிறவளாய் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை உணர்வுள்ளவர்களாய் நின்று சுவாமி ஊழியத்தை நடத்தி கேட்டும் சுவாமி. தகத்தோடு நடப்பி கட்டும் தேவைகள் சந்திக்கப்படும் சுவாமி. இவர்கள் குடும்பங்களுடைய காரியங்களை ஒன்றையும் பார்த்துக் கொள்ளும் சுவாமி. இவர்களுக்காக ஊழியக்காரங்கள்லாம் நிற்கிறார்கள், கடைசி நாட்கள் நிற்கிற ஊழியரான வெற்றிப்பான அபிஷேகமேனு சுவாமி. போராட்டங்கள் உண்டு சுவாமி, வஞ்சனையான உபதேசங்களில் ஆண்டவரே இருக்கிற காலம் ஆண்டவரே, எல்லா போராட்டங்களிலிருந்தும் ஆண்டவரே இவரை காத்துக் கொள்ளுங்க சுவாமி. தகப்பனி இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி, நூலிக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. கிருபை செய்யுங்கப்பா, தேசத்தை ஆண்டு ஒன்று தலைவர்களுக்காக வேண்டிக்கெல்லாம் தலைவர்கள் தேசத்தை ஆண்டு ஒன்றுக்காகவும் அவர்களுக்கு நீதி நியாயம் தேவ பயமும் உண்டாகட்டும் சுவாமி. நீங்க கொடுத்த ஆண்டவரே இந்த ஆளுகை அவர் பயத்தோடும் நறுக்கத்தோடும் மக்களை ஆளுகிறவனாகி அவரு தலைவர்களையும் நடத்துகிற இந்த காலத்தில் ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய ஆளுகையை செய்தவளாயிருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேசத்திலே அப்பா நீதியினாலும் நீதி கட்டப்பட்ட நிலையில் மங்களாக்கிற மக்கள் சதைக்கிற மக்கள் உண்டு சுவாமி. உண்டு சுவாமி தகப்பனி, இவர்களுக்கெல்லாம் நீதி செய்யக்கூடிய தலைவர்களாக இவர்களை நடத்துங்க சுவாமி. நடத்து நன்மைக்கு எதுவாகவே நீங்க அதிகாரங்களை தான் கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும், நன்மைக்கு எதுவாகவே இந்த தங்களை ஆளுகிற ஆளுகைகள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம் தகப்பனே. இந்தவரையிலும் ஆண்டவரே ஐயா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இறந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற ஊழியர்கள் நடந்து கொண்டு போயிருக்கிற விசுவாசத்தை விட்டு போயிருக்கிற விசுவாசியம் ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்றப்பா. பெற்றுட்டு பெற்ற ரட்சிப்பை ஆசீனப்படுத்தாதவின் ரட்சிப்பின் மகிமையை அறிந்தவர்களாய் ஐயா காத்துக்கொள்ளவர்களாய் மாற்றுங்கள் சுவாமி. தாவே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மனந்திரும்பட்டுமாப்பா, இவர்கள் இருந்த நிலைமை இருந்திருந்தட்டும் சுவாமி, திரும்பமாய் கட்டப்படட்டும் சுவாமி. சகப்பனே இவர்களுக்காக வேண்டி ஊழியர்களையும் அழைப்புங்க சுவாமி. எங்கெல்லாம் ஆண்டவரே மறுதளித்து போய் நிற்கிறார்கள்.

அந்த இடங்களை சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்றோம். இந்த நிலைமை இருந்தால் தேவனே எடுத்து நிறுத்தி அவருடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் படியாக எல்லாவற்றையும் மன்னித்து சுவாமி திரும்பமா எங்களுக்கு அதபடி சேர்த்துக் கொள்ளும்படியாக வேண்டிக்கிறவர்களுக்கு மன்னிப்போல இறக்கங்களும் கொடுத்து உண்டு சுவாமி. இவர்கள் தங்களை தாழ்த்தட்ட பிள்ளைகள் குடும்பங்களுக்கெல்லாம் வேண்டிக்க சத்துருவான் அவனுடைய எல்லா சரி மோசங்களும் அதை காத்துக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தாப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம் தாப்பனே, சபைகளுக்காக வேண்டிக் கொள்ள சபைகளில் ஆயத்தப்பட்டு சுவாமி சபைகளில் ஆண்டவரை அன்பும் மருமணமும் ஆவி உண்மை உள்ளவர்களாய் தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஒருவரை நேசிக்கிறவர்களை சபையை கட்டுறவளை குடும்பம் குடும்பமாய் அன்றவரே சபைகளை கட்டு சுவாமி. சபைகளெல்லாம் மனவாட்டி சபையாக பரிசுத்தமுள்ள சபையாக இந்த நாட்களில் பரிசுத்தப்பட்டு சுவாமியோட வருகையில் ஆண்டவரை எடுத்துக் கொள்ளுகிற சபையாக ஆயத்தப்படவும் ஆயத்தமுள்ளவர்களாக மாறவும் இவர்களை நடத்துங்க சுவாமி. வேண்டிய வளத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க சுவாமி. சபைகள் எல்லாம் காண்கிறாந்தரங்களில் இருக்கிறவங்க ரத்தத்தின் கொல்லப்பட்ட சபைகள் ஆண்டவர் ஒவ்வொரு சபைகளையும் ஆண்டவர் இங்க காண்கிற தேவன் ஆண்டவரே சபைக்கு தலைவராக நீங்க இருக்கிறீங்க சபையிலே ஆண்டவரே. என்ற நாட்களை போராடுகிற சத்துருவின் கீழ் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சபையை ஆண்டவரே நீங்க காத்துக்கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அவர்களுக்கா சபைகளுக்கா வேண்டிக் கொள்ளுறோம். சபை நினைக்கிற போது அவர்கள் உதவி ஊழியர்கள் ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. உண்மையோடும் ஆவியோடும் நடத்துகிறவர்களாய் சபையை மேற்கத்திற்கு நல்ல ஞானம் உள்ளவர்களாய் நல்ல மேய்ப்பர்களாய் அவர்களை நடத்தி அவர்களுடைய வாழ்க்கையில சாட்சியுள்ள நீங்க உண்டாகட்டும் சுவாமி. ஜனங்களை பார்த்து ஆண்டவரை தேவனை மகிமைப்படுத்துவர்களாக இருக்கட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்காக அனுமதிப்பவர்களுக்காக ஆண்டவரே உதவி ஊழியர்களுக்காக ஒருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. நடத்துங்கப்பா சபைக்கு வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு நீங்க கொடுங்க, வார்த்தைகளை கொடுங்க, மன்னாவை கொடுங்க. ஜனங்கள் விடப்படட்டும், போதர்மாரும் ஊழியக்காரர்களும் விடப்பட்டு அவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் அந்த நாட்களில் ஆண்டவரே சாட்சியுள்ளவர்கள ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மக்களுக்கு மின்மாதிரியோட நடத்துங்க சுவாமி. இவர்களை காண்கிற தேவன் ஆண்டவர் உங்களை காணும்படியா செய்யுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஐயா நன்றி ஆண்டவரே. ராஜ்யத்தின் சிசேஷம் சில ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அப்பொழுது முடிவு வரும் மனுஷனதானே. உங்களோட சுவிசேஷத்தை அறிவிக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே எவ்வளவு பாரு காரியங்களை ஐயா நீங்க தந்திருக்கிறீங்க. எவ்வளவு வேகமா செல்ல வேண்டுமோ அவ்வளவு வேகமா சென்று கொண்டிருக்கா நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி. எல்லாம் அவங்க கிருபைதானப்பா, அவங்களோட கிருபைதானப்பா. உங்களோட அருகையில எல்லாரும் உங்களை அறிந்தவர்களா இருக்க வேணும் என்று சொல்லி தாப்பனே இவ்வளவு கிருபையோட செய்திருக்கிறீங்க சுவாமி. ஐயா நடத்துகிற பிள்ளைகள் உண்மையும் ஆண்டவரே, நேர்மையாக ஆண்டவரே சாட்சியுள்ளவளா எங்கெல்லாம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளும் என்னமாய் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட போட்ட நம்ப கிராமங்களில் நினைக்கிற ஊழியர்கள் ஆண்டவரே தாங்குங்க, வெலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அவ்வளவு சின்னங்களோடு பன்னீரோடு இருக்கிறவர்கள் சுவாமி அவர்களையும் நடத்துங்க சுவாமி. தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, தாங்குங்க என்னமா ஆண்டவரே. ஜனங்களை ஆண்டவரே இந்த இடங்களுக்கு போக்க மக்களை ஊழியக்காரர்களை மிஷனர்கள் எழுப்பி கொடுங்கப்பா ஆண்டவரே. கடைசி நாட்களில் நடக்கிற காரியங்கள் ஒன்றிலும் எந்த அப்பனே எங்களோட ஊழியம் வாய்மைப்படுவதா எல்லா மக்களும் உங்களை அறிந்தவர்களாய் உங்களோட வருகிறதோ அங்கும் ஆண்டவரே ஊழியங்கள் மகிமைப்படுவதாக மகிமைப்படாது உள்ள மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களுடைய பிள்ளைகளும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்
சொல்லுறோம், சகப்பனே நன்றி சொல்லுறோம். நல்லதப்பா இந்த நாட்கள் வாழ்றையான இந்த கடைசி நாட்கள் அன்பு துணைந்து போன காலமாயிருக்கிறது சுவாமி. அன்று இல்லாம நான் ஆண்டுகளே ஜனங்களுடைய பாவங்கள் கொடுமைகள் அக்கிரமங்கள் அநியமங்கள் தகப்பனே எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே எங்களோட அன்பு நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உங்களோட அன்பினால் தானப்பா அவர்களை விடுதலையாக முடியும் சுவாமி. அன்பில்லாத வந்தவனை அறியானன்ற பிரகாரம் ஆண்டவரே இவர்கள் அன்புள்ளவர்களாய் முதவனுக்கு பிறந்தவர்களாய் நீதி உள்ளவர்களாய் மாற்றுங்க சுவாமி. இந்த கடைசி நாட்கள் ஒரு விஷயம் ஆண்டவரை இறக்கம் செய்யுங்கப்பா, வாண்டிங்கப்பா. ஜனங்களுக்குரிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்ட தேவனே நீங்க செய்யுங்கப்பா. நீங்க தானப்பா தேவன், நீங்க தானப்பா தேவர்களை வழி நடத்துங்கப்பா. அன்பினால் நிரப்புங்க கிழிந்த குடும்பங்களான கிழிந்த உறவுகள் ஆண்டவரே வாழ்க பிள்ளைகள். அந்தந்த காலங்களில் ஆண்டவரே பார்க்க முடியாத துன்பங்கள் அப்பா கொண்டு சாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் வந்தோம் சொல்லி ஆண்டவரே எத்தனையோ விதமான வழிகளில் இவர்களை வலித்துக் கொண்டு போகிறான் சுவாமி. இந்த பிசாசின் வஞ்சனையில் இருந்து ஆண்டவரே எங்களை அன்புதானப்பா காக்க முடியும், காக்க முடியும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்க அன்பினால் நிரப்புங்க. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் வந்து சேரட்டும், பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமும் சமாதானமாய் தாய் தகப்பனோடு சேர்ந்து வாழட்டும், இவ்வளவுகள் எல்லாம் சேரட்டும். கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. நிரப்புங்கப்பா, நிரப்பு. அம்பினாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, ஒரு விஷயாண்டவரே இந்த கடைசி நாட்களில் பின்பாரியாக ஆண்டவரே ஜனங்களை உச்சம்படியாய் வேண்டிக்கொள்வோம். சூற்றும் உங்களுடைய ரக்கம் ஏன சுவாமி வேண்டிக் கொள்ளுறோம். உங்களை பின்மாரிக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. நன்றி சொல்லுறோம் தகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்றோம். இந்த வாலிப வயதில் இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க சும்மா. உங்களோட ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, உங்களோட ஊழியத்தை செய்யற பிள்ளைகளாக கத்தாவை இந்த பிள்ளைகளை எல்லாம் மீட்டுக் கொள்ளுற தேவன் நீங்க ஒருவர் அப்பா. பலவாங்கனின் கையில் இருந்து பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க அப்பா. சின்ன வயதிலே பிள்ளையோட வாழ்க்கை ஆண்டவரை சீர்கட்டு போய் சேரி போய் வாழுகிற வாழ்க்கையா இருக்கிற சுவாமி ஆண்டவரே. அவர்களுடைய கரங்களில் இருக்கிற போங்கள் ஆண்டவர்களில் இருக்கிற டெலிவிஷன் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே அப்பா நன்மையானதை கண்டு தகப்பனுடைய வாரிகள் வயதில் சிருஷ்டி காத்திர நிலை என்ற பிரகாரம் உங்களுடைய வசனத்தை காத்துக் கொள்வர்களாக மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறது வாலிய பிள்ளைகளை மறைச்சு கொள்ளுங்கப்பா. நீங்க மீட்க விட்டால் யாரும் மீட்க முடியாது சுவாமி. ஆண்டவரே மீட்க வல்ல தேவன் நீங்க, நங்களை மீட்கத்தான் அப்பா நீங்க. உலவாட்டாடு பட்டீங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபை எல்லாம் கிருபை தானப்பா. நாங்க தகுதியற்றவர்கள் இருக்கிற மக்கள் சௌதியர் யாரும் ஆண்டவரை சௌதியானவர்கள் அல்ல சுவாமி. உங்களுடைய கிருபை ஆண்டவரே சதியற்றவர்களுக்கு உங்களுடைய கிருபையை நான் தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம் சுவாமி. வேண்டிக் கொள்வர்களுக்கா வேண்டிக் கொள்வோம். மாற்றிக் கொள்ளுங்க அப்பா, மாற்றிக் கொள்ளுங்க அப்பா. கனடா தேசத்துக்கா வேண்டிக் கொள்வோம் அப்பா. அந்த தேசத்தின் நன்மைக்கு அவங்களுக்கு வேண்டிக் கொள்வோம். அந்த தேசம் மறுபடியும் ஆண்டவரே எங்களுடைய வார்த்தையினால் ஆண்டவரே எங்களுடைய ஊழியர்களால் தேசம் மறுபடியும் கட்டப்பட வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. தேசம் உங்களுடைய சுவாமி. தேசம் ஒரு கிறிஸ்தவ நாளாக இருந்த நாடு ஆண்டவரே. இன்றைய நிலையில் ஆண்டவரே இருக்கிற எல்லா பல்லாங்கான காரியங்கள் ஆண்டவரே, இருக்கிற ஆராதனைகள், விபச்சாரங்கள், போதைகள் ஆண்டவரே, இன்னமா எத்தனையோ விதமான காரியங்கள் தேசத்தில் ஆண்டவரே அழித்துக் கொண்டிருக்கிற சுவாமி. இந்த தேசத்துக்கு ஒரு நன்மையை நீங்க தானப்பா தர முடியும். ஆண்டவர தேசத்தின் குற்றங்குறைகளை மன்னிக்க உங்களால் தானப்பா முடியும். மன்னிங்கப்பா, மன்னிங்க. எங்களுடைய ஜனங்களுக்காக இறங்குறோம், இறங்க முடியாது வேண்டிக்கிறோம். எங்களுடைய உறவுகள் மீட்கப்பட வேணும், எங்களுடைய உறவுகள் ரட்சிக்கப்பட வேணும் தகப்பனே. எங்களுடைய உறவுகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நன்மையை பெற்றவர்கள் ஆண்டவர் தேசத்துல வந்து அழைக்கலாம் வந்து அப்பா அவங்களோட ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்கள் திரும்பமாய் ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்குள்ள வர உதவி செய்யுங்க சுவாமி, உதவி செய்யுங்க சுவாமி, உதவி சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பனே. எத்தனையோ நாட்டு மக்கள் தேசத்துல இருக்கிறார், எல்லா மக்களையும் ஆசீர்வதி, அவர்களுடைய குடும்பங்கள், அவருடைய ஊழியங்கள், போதார்மார்கள், சபைகளில் ஆசீர்வதிக்கப்பட்டதாக சபையில ஆசீர்வதிங்கிறப்பனே. கனடா தேசத்தை ஆசீர்வதிங்கிறப்பனே அப்பா நன்றி சொல்கிறோம்.
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். தேசத்தை ஆண்டவர்கள் தலைவர்களுக்காகவே, தலைவர்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே, தேவனுடைய வார்த்தையின்படி ஆண்டவர தேசத்தை ஆளுதலாய் மாறட்டும் ஆண்டவரே. அவருடைய கரங்களில் வேதம் ஆண்டவரே இருக்கட்டும் சுவாமி. அதன்படி தேசத்தை ஆளுகிறவர்களாய், சத்தங்களை கொண்டு வருகிறவர்களாய், தேவபயணம் நிறைந்தவர்களாய் அப்பாவர்கள் நடத்துங்க சுவாமி, நடத்துங்க. அவர்களை எங்களுடைய கருத்துக்குள் தருகிறோம். இந்த காலங்களை அறிந்தவர்களாய், உணர்வுள்ளவர்களாய் அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. தகப்பனி அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக்கொள்ளும் கிருபை அப்பா, கிருபை அப்பா. அவங்களுடைய இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கிறவங்களை தேசம் ஆண்டவரே, மனம் திரும்பவேணும் சுவாமி. அங்குள்ள எல்லா விதங்களை போதாதவர்களில் வந்த சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் அந்த தேசத்தை விட்டு நீங்க தேசம் வாழ்வடைய வேணும் சுவாமி. உங்களுடைய நாமத்தினால தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாமி. நீங்க தானே இப்ப ஆசீர்வாத கத்தர், நீங்க தானே இப்ப அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறவர் என்று அந்தவரே ஜனங்கள் காணும்படி, ஜனங்கள் உங்களை காண வேணும்படி இருக்கிறோம் சுவாமி. உங்களுக்கு பலிகளில் மாற வேணும்படி இருக்கிறவர்கள் உண்டு சுவாமி. எல்லாரும் மனந்திரும்பட்ட மனந்திரும்பட தேசத்துக்கு நன்மைத்தாங்க சுவாமி. அப்பா நன்மை நீங்க தான் அப்பா. தேசங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஜனாதிபதிக்காகவும் ஆண்டவரே, அவர்களுடைய நான்கு சபையில் ஒருவரையும் காத்துக்கொள்ளுங்க அப்பா. காத்து எங்களுக்கு தேசம் ஆசீர்வதிக்கப்படும். எங்களுக்கு பெற்றோர்களும் முதலாளர்களும் கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டு நீதி நியாயம் அந்த தேசத்து உண்டாக வேண்டும் விற்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக இப்படியாக தேசங்களுக்காக வேண்டிக்கிறோம். கோடி மக்கள் வேறு இந்திய தேசத்துக்காக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய மக்களும் தேசத்தில் அவருடைய குருட்டாட்டங்கள் நீங்க வேணும் சுவாமி. ஆண்டவரே கோடி மக்கள் 43 கோடி மக்கள் வாழ்ற தேசம் ஆண்டவரே, இருளுக்குள் இல்லாதபடி ஆண்டவரே வெளிச்சத்துக்குள் வரவேணும் சுவாமி. அந்த தேசம் திரும்ப வேணும் சுவாமி. மூட கொள்கைகள் எல்லாம் மாறி விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் நீங்க பிசாசம் கிரியர்கள் எல்லாம் அந்த தேசத்தை விட்டு நீங்கி தேசத்தை ஆண்டவரே நீங்க நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளவும். அங்குள்ள ஊழியர்களை தாங்கும்படியாக அவர்களுடைய ஜபங்களை எல்லாம் கேட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்ளணும் சுவாமி. எப்படியா இரண்ட தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி. தேசங்களுக்கெல்லாம் வெளிச்சம் நீங்க அந்த இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் என்று சொன்னவர் வாரம். கடைசி நாட்களில் ஆண்டவரே அந்த காலங்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. தகப்பனே கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவர் நீங்க அதை செய்ய போறபடி நான் நன்றி. எல்லாம் ஆதீனத்தில் இருக்கிறது அது காலத்தில் நேர்த்தியா நீங்க செய்யறபடி நான் நன்றி சுவாமி. ஐயா அவங்களோட வார்த்தைகள் மாறுவதில்லை சுவாமி. நீங்க செய்ய நினைக்கிற காரியங்கள் தடைப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி. அந்தந்த காலங்களில் நடக்கிறபடி நான் நன்றி. எப்படியா இரண்ட தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வட்டும், ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும், சமாதானம் பெறட்டும். இருடைய நாதிக்கெல்லாம் நீங்க ஜனங்கள் உங்களுடைய சமூகத்துல வந்து நிக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. நிற்கிற ஜனங்கள், ரட்சிக்கப்படாது இருக்கிற ஜனங்கள் இந்த நாட்கள் சபைகளில் எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம். எப்படியாக ஒவ்வொரு காரியங்களுக்காக, தேசங்களுக்காக, ஒவ்வொரு மக்களுக்காக, அரசியல்வாதிகளுக்காக, எல்லா மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஐயா. உங்களோட சமூகத்தில இருந்து வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. நடத்துற தேவன் நீங்க, ஆளுகை செய்யற தேவன் நீங்க, அந்த சராசரங்களையும் ஆளுகை செய்யற தேவன் நீங்க சுவாமி. ஆளுகை செய்யறவரே எல்லாவற்றையும் நீங்க தானே காத்து நடத்துறபடி நான் நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுவோம் ஐயா. நேரமான சங்கம் ரேடியோ நடத்துறவர்களுக்காக எனக்கு சுவத்தை கொடுங்க, வெள்ளத்தை கொடுங்க, தேவைகளை சந்திங்க, என்னென்ன வழி நடத்த முடியுமோ தகப்பனே உங்களை ஞானத்தை கொடுத்து நடத்துங்க சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் நடத்துங்க சுவாமி, ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த பொருளாதார காலத்தில் அவர்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களை காத்துக்கொள்ளுங்க சுவாமி, அதுக்குரிய வேளாண்மை பெறுவார்களா வருவன். எனக்கு ஊழியம் செய்தால் நான் அன்னை கனப்படுத்துவேன் சொன்ன தேவன் நீங்க அவர்களை கனப்படுத்தும்படியா என்னை கொள்ளுறோம் சுவாமி. என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டி எமட்டுமாய் கருத்து கத்தரே நன்றி சொல்லுவோம். இனிமேலும் காக்க போடுறோம் நீங்க தான் அப்போ உங்களை உறுதியாக பெற்றுக் கொள்ளுங்க. பூர்ண சமாதத்தோடு காத்து கொள்வேன் சொன்னவரே, உங்களுடைய சமாதானத்தினால் நாங்கள் நிரம்பி இருக்கிறபடினா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர்.
ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். எல்லா கணவன் துதியும் மகிமையும் நீங்க தானப்பா. இயேசு நாமத்தை வேண்டிக் கொள்வது நல்லபடியாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.

0: சொல்லுங்கம்மா. வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமோ அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. கோட் பிளஸ் யூ.
1: ஆமேன். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்.
0: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் கனடாவிலிருந்து இணைந்து இவங்கள் கூட வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அவருடைய குடும்பத்தை, சுற்றார், உறவினர், நண்பர்கள் அதே வழியிலே சந்ததியாக ஆசீர்வத்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துக்கொண்டு இந்த வழியில் அவருடன் விடைபெற்றுக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். எங்களுடன் ஊழியர் சகோதரி கலைஞரம் அவர்கள் மீதியான ஜீவங்கள் கூட வழிநடத்துவார். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன். இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர விடுதலை நிகழ்ச்சி நேரம். இந்த ஊழியர் சௌரி குலேந்திரன் அவர்கள் இணைகிறார்கள். ஜெபங்களுக்கு வழிநடத்த கத்திரிப்போம். கத்திர தாமே அவருடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். அருமையானவர்களே, எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி குலேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து ஜெபங்களுக்கு வழிநடத்த கத்திர உதவி செய்வாராக. கத்திரிய கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
2: அன்பும் கிருபையும் இறக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நான் சொல்கிறோம் ஐயா. இந்த நாளை நாங்க காணத்தக்கதாக, விளம்பி காலூண்டு நிக்கத்தக்கதாக எங்களுக்கு தந்த இந்த மட்டத்தை கிருபைக்காக, இந்த வழிநடத்தலுக்காக, இந்த ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் நிற்பதே உங்களோட சுத்த கிருபை ஐயா. உங்களோட கிருபைதான் எங்களை தாங்குறது. உங்களோட கிருபைதான் எங்களை வழிநடத்துறது. உங்களோட கிருபையின் கரந்தான் எங்களை காத்து கொள்கிறது. அதுக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். யார் மறந்தாலும் நான் இன்னும் மறவேன் என்று உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை நீங்கள் மறக்காமல் உள்ளங்கையில் விரைந்து வைத்திருக்கிறதுக்காக, வெள்ள பக்கம் நல்லா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இதாவே நீங்கள் எல்லாரையும் உங்களை சாயலாக படுத்ததுக்காக நன்றி. ஒரு மிச்சம் இல்லாத தேவனையா, நீங்கள் எல்லார் மேலும் பொல்லார் மேலும் பழைய பெய்ய பண்ற தேவனையா, அப்படிப்பட்ட தேவனே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. உங்களோட குமாரனை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு உங்களோட பிள்ளைகளோட உரிமையை கொடுத்ததுக்காக நன்றி. உங்களோட குமாரனை இந்த உலகத்துக்கு நீங்கள் அனுப்பி எங்களோட பாவங்களுக்காக அவரை ஜீவ பலியாக ஒப்படைத்து எங்களை ராஜாவுக்காக நன்றி. உயிரோடு எழுந்து எல்லாரும் காணத்தக்கதாக உயிரோடு எழுந்து, உயிரோடு எழுந்து என்றும் உயிரோடு இருந்து தன்னுடைய வலது பாரத்தில் பரந்தி கொண்டு பரந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசுவே உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தனித்தவர்களாகும் திக்கெட்டவர்களாகும் விடாதபடி எங்களுக்குள்ளும் எங்களோடும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளோடும் கூட இருக்கிற பரிசுத்தாவியானவருக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரன் பரிசுத்தாவியான தெரிய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த சங்கம மொழிகளில் இணைந்த பிள்ளைகள், இணைய போற பிள்ளைகள், நடத்தும் பிள்ளைகள், ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை செய்க பேச்சோகன்றையும் பரிசுத்த ஆவியானவரே நீங்க இடகட்டி வழிநடத்தி கொண்டு வரதுக்காக, பரிசுத்த பாதையில் உணர்த்தி உணர்த்தி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராய்ந்து பாருங்க ராஜா, ஆராய்ந்து பாருங்கோ. உலகத்தில் இருக்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிறோம் ராஜா, மாம்சத்தில் இருக்கிறோம் அப்பனே. உங்களுக்கு பிரியமில்லாத வேதனை தரக்கூடிய காரியங்கள் எங்களை சிந்தனை செய்ய பேச்சில் இருந்த அத்தாயவாக உணர்த்தி எங்களை பரிசுத்த பாதையில் வழிநடத்த வேண்டும் என்றும், பரிசுத்த பாதையில் வழிநடத்த வல்ல பரிசுத்த ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இல்லாத உலகத்தில் ஐயா, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் மாறுதலையும் வல்லமையை நீங்க தான் ஐயா எங்களுக்கு தந்து வழிநடத்துறீங்க. இது கூட நன்றி உள்ளவர்களாக உங்களுக்கு சாட்சியாக நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபையை ஊற்றி நாங்க வெள்ள பக்கமோ உள்ள பக்கமோ சாய்ந்து உங்களுக்கு பிரியம் இல்லாத விதத்தில் எதையும் செய்யாதபடி பேசாதபடி சிந்தியாதபடி கூடி பரிசுத்தாவியானவரே, உங்களால் தான் எங்களை இடகட்டி வழி நடத்த முடியும். நீங்களை ஜீவ பலிகளாக ஒப்படைக்கிறோம் ஐயா. நீங்க பலிய விரும்புறவன் ரக்கத்தை விரும்புற தேவன் அப்பா என்றாலும் எங்களை ஜீவ பலிகளாக ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை வெனந்து வெனந்து வெனந்து உகந்த பாத்திரங்களாக்கி உங்களோட அன்பை ஊட்டி உங்களோட அன்பை நிறைத்து ராஜா எங்களை வழிநடத்த வழிநடத்தி கொண்டு வாரவரே, வழிநடத்தி வாக்கணும், வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம். இந்த அன்பு தான் ஐயா எதையும் தாங்கும், எதையும் சகிக்கும். இந்த அன்புக்கு பாத்திராக உங்களை உலகில் ஒவ்வொருவரையும் ஒரு ஊழியத்தை செய்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒப்பதரையும் அப்பா வேலை பக்கமோ இடை பக்கமோ சாய்ந்து போகாதபடி என்ன நோக்கத்துக்காக அந்த சிலுவையை சுமந்தீங்கள் என்று அதை உணர்ந்து நடக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களால் இடகட்டி வழிநடத்த முடியும், இடகட்டி வழிநடத்த முடியும் ஐயா. ஒளியாயிருங்கள் பாயிருங்கள் என்று வாக்கு தந்ததுவனே, இந்த உலகத்தில் இருந்த உலகத்தில் உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரரையும் அபிஷேகத்தை போட்டடித்து விடாதபடி உங்களுடைய அன்பை ஆண்டு அன்புக்கு பாத்திராக இருக்கத்தக்கதாக சாட்சியாக இருக்கத்தக்கதாக உங்கள் ஒருவரத்தானையே உணர்த்தி உணர்த்தி வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கும் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது இயேசுவே, நீங்கள் எப்படி சீஷர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினீங்களோ என்னென்னத்தை சொல்லி அனுப்பினீங்களோ அந்த வார்த்தையின் படி ராஜா ஆண்டவர் உங்களோட பிள்ளைகள் நாங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நடக்கத்தக்கதாக உலாச பாசம் பொருள் பொன் வெள்ளிக்கு இடம் கொடுத்து நடக்கிறவர்களாயிருக்க காத்துக்கொள்ளுங்க ராஜா. நாங்கள் ஒன்றும் கொண்டந்ததும் இல்லை, ஒன்று போக போகிற கொண்டு போக முடியாது ஐயா. எப்படி வருங்கையோடு வந்தோமோ அது வருங்கையோடு தான் ஐயா உங்களுக்கு வரப்போறோம். ஆண்டு வரே, இந்த அப்படிப்பட்ட உணர்ந்து உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நடக்கத்தக்கதாக ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது உங்களை எங்கள் ஒவ்வொருவரிலும் இந்த பொல்லாத வழியில் போகும் மக்கள் கண்டு மனம் திரும்பி உங்களத்தில் வேலை நடக்கத்தக்கதாக அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் இடகட்டி வழிநடத்தி வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்ல பரிசுத்தாவியானவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா சோதரிக்கிறோம். இந்த சங்கம மொழியிலேயே இன்றைய நாளில் இதுவரையும் நீங்கள் தர தாமதமின்றி அதுவரை நேரம் நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. நீங்க தொடக்கின ஊழியத்தை நீங்க நடத்தி கொண்டு வாரீங்களும் கூட நாம மாமப்படுத்தக்கதாக அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்னத்துக்காக சங்கமம் என்ற பேரை நீங்க கொடுத்தீங்களோ வெளிப்படுத்தினீங்களோ அது கூடாக இந்த சங்கமம் ஒளியலியை ஆசீர்வத்து கொண்டு வர கிருபைக்காக எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாக எத்தனையோ பிள்ளைகள் உங்களோட அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் வரங்கள் சனிகளை அனுபவிக்கிற பிள்ளைகள் வரங்கள் சனிகளால் முடிசூட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இதில் இழந்து மூலம் அமப்படுத்த கிடைத்து நன்றி உள்ளவர்களாயிருந்து இந்த நச்சையை மற்றவர்களுக்கும் பெறப்பட்டிருக்கிறதாக நீங்கள் செய்து கொண்டு வர கிருபைக்காக இந்த எல்லைகளை பெரிதாக்கி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, விசேஷமாக கால தொடங்கி இதுவரை இறைவன் தடதாவது நின்று நடத்தின தேவனே, இது முடியும் மட்டும் ஒரு தடையும் இல்லாதபடி தடையும் அணுகாதபடி நீங்க நடத்தி முடிப்பீங்கள். நீங்க தொடங்கின ஊழியத்தை நீங்க நடத்தி முடிப்பீங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். தொடக்கத்தில் ஆசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்ற மனப்பாரத்தை கொடுத்து அனுதினமும் ஆண்டவரே இந்த வார்த்தையை பங்கட்டு பங்கட்டு வாசிக்கத்தக்கதாக வார்த்தையாக இயேசுவே நீங்கள் உதவி செய்த கிருபைக்காக நன்றி. எத்தனையோ பேருக்கு ஐயா இந்த வார்த்தைகளை வார்த்தைகள் கையில் இல்லை வார்த்தைக்க வாசிக்க முடியாத பலவீனமாக இருப்போருக்கு நேரம் இல்லாமல் இருப்போருக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக இந்த சங்கம மொழிகளில் இணைந்திருந்து இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக அப்பா நீங்க வழிநடத்தி கொண்டு அடக்கிடுவைக்காக மாஸ்தியாக இருந்ததுவனே, உங்களால் இதை நான் கேட்ட பிள்ளைகளுடைய மனதில் பதித்த இந்தவர்கள் உங்களுக்குள் நெருங்கி வாழத்தக்கதாக சாட்சியா இருக்கத்தக்கதாக என்னென்ன விதத்தில் கீழ்படிய உண்மை கீழ்படியத்தக்கதாக நீங்க உணர்த்தி உணர்த்தி மனம் திரும்பத்தக்கதாக செய்து கொண்டு வர பெரிய அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் ஒரு நாளும் வீணாக போகாது ஐயா. அந்த வார்த்தைகள் செய்ய வேண்டிய வேலையை செய்தே ஆகும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம். விசேஷமாக இதை கேட்ட பிள்ளைகள் கேட்ட வண்ணம் இருந்து விடாதபடி விளிம்பி வெற்றி நட போட்டு உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாக நீங்கள் ஆக்கி கொண்டு வர கிருபைக்காகவும் எல்லாவற்றுக்கு மேலாக எத்தனையோ மனதினோடு இருப்பதற்கு மருந்தாக ஆற்றுதாக இந்த வார்த்தைகள் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா, சொல்லிக்கிறோம். பொறுப்படைந்த ராஜா வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்து இந்த நச்சரிய மற்றவர்களுக்கு பெறப்புறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆசீர்வதித்துக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் ஆண்டவரே உங்களுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து உங்களை நீங்க தொட்டு குணமாக்கின பிள்ளைகள் உங்களை அவப்படுத்தணும், உங்களை அன்பை மற்றவர்கள் அறியணும், அறியாத மக்கள் இன்னசன மக்கள் அறிய வேணும் என்று வாஞ்சே நீங்க சாதாரண மேலதில போட்டு அந்த வாஞ்சி அந்த சங்கம் மூலைகளால் நீங்க நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காகும் இதைவால் நடத்தத்தக்க நல்ல ஞானம் அறிவு நேரம் சோபல தைரியம் ஒவ்வொன்றையும் நீங்க கொடுத்து கொண்டு வர கிருபைக்காகும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சாதனை ஆசீர்வதிங்கு சாதனை ஆசீர்வதிங்க ராஜா, அவர்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக அளவிடக்கூடாத ஆலம் அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல இந்த சங்கம மூலையிலே இணைபூர்வையும் அன்போடு வரவேற்று வாழ்த்தி அவர்களை சந்தோஷத்தோடு ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாக அவர்களையும் ஆசீர்வதிக்கத்தக்க ஞானத்தை கொடுத்து வாழ் நடத்துற கிருபைக்காக நன்றி. ஞானக்கண்மலியே ஞானக்கண்மலியே சந்தோஷ முன்னலியே சாந்த சுருவியே நீங்க தான் ஐயா சாதரண மனைவியையும் ஆசீர்வதித்து என்னும் அவர்களுக்கு நல்ல சோபல சைரியத்தை கொடுத்து என்னென்ன விதத்தில் என்னும் தெல்லைகளை பெரிதாக்க வேணும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதையும் சேர்த்தக்க வல்லமை ஞானம் அறிவு எல்லா தாழ்மை உண்மையை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்த வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டு விரைவர்கள் இந்த சங்கம மொழிகளில் இணையும் ஆத்மாக்களோடு அன்பாக இந்த அன்பாக ஆண்டுகளை கதைக்கத்தக்கதாக புஞ்சிரிப்போடு கதைக்கத்தக்கதாக நீங்கள் பெருசுத்தாவிதானவரே அவர்களை பகட்டி பண்ணப்பட்ட கிருபைக்காகும் இந்த அன்பை அவர்களை உங்களுடைய அன்பை உணர்வோர் கண்டு இன்னும் அவர்களும் மனம் மாறத்தக்கதாக அவர்களை வல்லடுத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துளிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா என்ன புறப்படுங்க சதையை புறப்படுங்க ஆசீர்வதிகளாக ஆசீர்வதிகள் வாழ்களை நிறைவேற்றிய இன்னும் இதை வெற்றியோடு நடத்தத்தக்க ஞான மரபு கொடுத்து ஆசீர்வதிக்கும் சந்ததி சந்ததி ஆசீர்வதிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கொடுத்த மகளுக்காக நன்றி ராஜா, அவ உங்கள் மேகத்திற்கு அன்பு விசுவாசத்துக்காக ஆண்டவர் நன்றி. அவ உங்களோட ராஜ்யம் பலர்களுக்கு செய்யும் ஒத்தாசை கொடுக்கும் ஒவ்வொரு ஒத்தாசை நீங்கள் ஆண்டவரே அவரை நீங்க தான் தொட்டு உங்களை கண்டு பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை குடிக்கிறோம் ஐயா, ஒத்துழைக்கிறோம். என்ன என்ன உங்களுக்கு என்னென்ன செய்ய வேணும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதுக்கு வேண்டிய வழியை நீங்க தொடர்ந்து கொடுத்து அவரை மகளை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்களோ. என்னை கொடுத்த மகனுக்காக மருமனுக்காக பேரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். நாங்கள் நினைக்கும் பொழுது இந்த சங்கம மகளில் இணைந்து போதும் அவர்களுக்காக வருவது உங்களுக்கு தெரியும். நாங்கள் பேர்கள் சொல்லாவிட்டாலும் நீங்கள் அந்த பேர்கள் எல்லாம் ஆண்டவரே பிறகு வெளியில் வைத்து வைத்திருக்கிறவரே மனிதர்களை நெருங்கி வாழத்தக்கதாக வாழ்நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. உங்களை பிள்ளைகளை உரிமையோடு இந்த உலகத்தில் சாட்சியாக வேல இடத்திலும் வைக்கப்படும் ஆண்டவரே, சபையிலும் இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையிலும் ஆண்டவரே நீங்கள் அவர்களை ஒளியாக வைத்து வாழ்நடத்தக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வருங்கால சந்ததி பிள்ளை பேர பிள்ளைகளை பொறுப்படுங்க ராஜா. நீங்கள் கொடுத்த பேர பிள்ளைகளுக்காக நன்றி நன்றி. அவர்களை பொறுப்படுத்து ஆண்டவரே இந்த உலகத்தில் இத்தனை விதமான ஆண்டவரே அடிமை அவர்களும் காணவில்லை என்று பாவத்துக்கு பாவத்தை செய்வதற்கு இடம் இருக்க வையா என்றாலும் உங்களோட பிள்ளைகள் உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு போய்விடாதபடி நீங்கள் அவர்களை கடிவாளம் போட்டு வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா நன்றி. என்னும் இவர்களுக்கு நல்ல பரலோக ஞானத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து ஆண்டவரே என்னும் உங்களுக்குள் காலோந்து நன்றி. கல்வாரியாகிய உங்களை மாமப்படுத்தத்தக்கது உங்களோட ராஜ்யத்துக்கு அவயவங்களாக அவர்களை பாவிக்க உங்களால் முடியும், பலர்களுக்கு பாவிக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பொல்லாத காலத்தில் ஐயா எந்த பொல்லாங்கும் வந்தவர்களான காலப்படி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் ஒன்றேன் இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை ஆண்டு வேலை செய்யும் வேலை ஸ்தலம் ஒவ்வொன்றையும் காத்து கொள்ளுங்க. அதே போல் சோதரன் சௌதரியும் வாசம் பண்ணும் கூடாரம் இந்த சங்கம மொழியலையும் நடத்தும் ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் ஒரு ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்க ராஜா. அந்த ரத்தத்தில் இருக்கிற பரிசுத்த ரத்தத்தில் இருக்கிற பாதுகாப்பு வேறு ஒன்றுமிலே இல்லையா. இந்த ரத்தத்தால் மூடி காத்து கொள்றீங்க காக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன அன்பின் தேவனே, ஆண்டவரே வாஞ்சைகளை நிறைவேற்ற தேவன் நீங்கள் ஐயா. சோதரன் சோதரன் எனது என்னும் இந்த சங்கமம் மொழியலி என்ன விதமாக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சியை போடுறீங்களோ அந்த வாஞ்சியை நீங்கள் இந்த நேரத்தில் நிறைவேற்றி என்னென்ற உலகத்தில் ஆண்டையர் மூலம் முதற்கெல்லாம் இணைந்திருந்து கேட்கத்தக்கதாக நீங்கள் வழிகளை திறந்து ஆசீர்வதித்து இல்லைகளை பெரிதாக்கி வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வார கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. உங்களோட பரலோக ஆசீர்வாதம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அத்தனை அவளுக்குரியது. அந்த ஆசீர்வாதத்தை ஊட்ட வல்ல ஆபிரகாமின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இசாக்கின் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த நேரத்தில் தொடர்ந்து இந்த சங்கம மொழியலையில் இணைந்திருந்து உங்களோட அன்பை வெளிப்படுத்த போற பிள்ளைகள் ஆத்மா ஒவ்வொன்றுக்காக நாங்கள் சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். உங்களோட செய்தியை கொடுக்க போற தாசனுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அவர்களுக்கு அவருக்கு நீங்க கொடுத்த அபிஷேகத்துக்காக நன்றி. அவரை அவருடைய குடும்பம் அவருடைய சபையை ஆசீர்வதிங்க ராஜா. அந்த அபிஷேகத்தை அவர் போட்டெடுத்து விடாத ஒரு சாட்சியா இருக்கத்தக்கதாக இந்த சங்கம மொழியலில் இணைந்திருந்து உங்களை மகிமைப்படுத்த கிடைத்ததே என்று அவர் நன்றியுள்ளத்தோடும் துதி ஸ்தோத்திரத்தோடும் உங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களால் பேச போறதுக்காக அவங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டுகள் கூட ஆக உச்சரிக்கப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டு நல்ல நிலத்தை ஆண்டுகளுக்கு இருக்கும் பிள்ளைகளுடைய மனதில் பதிந்து அதுக்கு கீழ்ப்படுந்து அந்த வார்த்தைக்கு பிரியம் உள்ளவர்களாக நடக்கத்தக்கதாக நீங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தை ஒவ்வொன்றை நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக விதைக்க உங்களாக முடியும். விதத்துக் கொண்டு வாரத்துருவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லார் மேலும் பிள்ளார் மேலும் ஆண்டவரே அவனால் மழையை பெய்யப்பன்ற உறவச்சம் இல்லாத தேவனே இதில் நின்றிருந்து கேட்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இத இந்த வார்த்தை அவர்களுக்கு ஆறுதலாக அபிஷேகமாக இருக்கத்தக்கதாக உணர்த்தி அவர்களை நல்ல வழியில் பொல்லாத வழியிலிருந்து விலக்கி இந்த வார்த்தைகள் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். வார்த்தைகள் கொடுக்கும் தாசனை ஆசீர்வதிங்கோ, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கோ, அவருடைய சபையை ஆசீர்வதிங்கோ ராஜா. ஆண்டு என்ன உங்களை பரலோக ஞானத்தை கொடுத்து உங்களோட பிள்ளைகளை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் நடத்தத்தக்க நல்ல மேப்பராயிருந்து நடத்தத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி ஆண்டுகளை அவர்களை வழி நடத்த முடியும். வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கு வழி நடத்தி கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நந்தின்றவனே தொடர்ந்தும் பாடலுக்கூடாகவோ செய்தி கூடாகவோ சாட்சி கூடாக எந்தெந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இதில் இணைந்திருந்த இன்றைய நாள் சந்தர்ப்பத்தை கொடுக்குறீங்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. அவர்கள் உங்கள் சுயத்தில் எதையும் பேசிவிடாதபடி பரிசுத்தாவியானவரே நீங்கள் இடகட்டி உங்களை மகப்படுத்த வேணும் என்று அந்த ஒற்றி எண்ணத்தோடு ஆண்டு விரிதுக்குள்ளால் ஆத்மாக்கள் உங்களோட அன்பை என்ன ருசிக்க வேணும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் சாட்சி பகரத்தக்கதாக துதிர்த்தோத்தத்தை செய்யத்தக்கதாக பாடல்களை பாடத்தக்கதாக நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக பாவிக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். நீங்க பேர் பேராக அறிவிங்க, ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்கோ. அன்பந்தேவனே இந்த நேரத்தில் இவர்கள் எந்தெந்த தேசத்தில் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அந்த தேசத்தில் அவர்கள் சாட்சியா இருக்கத்தக்கதாக பொல்லாங்கன் கண்ணு பொல்லாங்கன் கண்ணுக்கு அடிமையாய் போய்விடாதபடி ரத்தத்தால மூடி அவர்களை காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. அன்பந்தேவனே இந்த நேரத்தில் விசேஷமாக உங்களோட பிள்ளைகளுக்கு உலகத்தில் உங்களை நேசிக்க பிள்ளைகளுக்கு உங்களோட அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு நெருக்கத்தையும் அடுக்கத்தையும் கேள்விப்படும் பொழுது நான் உங்களுக்கு வேதனைப்படுகிறோம் ராஜா. எங்களால் ஒன்று செய்ய முடியாதவர்களுக்கு வேண்டிய உங்களோட வார்த்தையை சொல்ல வேணும் என்று அஞ்சோடு ராஜா உங்களோட வார்த்தை உங்களோட அழைப்புக்கு கீழ்ப்படைந்து உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்களோட அவர்களோடு கூடி சேரும் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்கிறாயா. எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் அவர்களை நீங்க வேண்டிய பாதுகாப்ப கொடுத்து என்ன தொடர்ந்து உங்களோட அன்பை அவர்கள் எங்கு எங்கெல்லாம் அன்பில்லாமல் தவிக்கும் மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு போக்குவரத்து வசதி ஒவ்வொன்றையும் செய்து உங்களால் வழிநடத்த முடியும். ஆண்டு விரை வழிநடத்தி கொண்டு வார தேவனே உங்களுக்கு சித்தம் இல்லாமல் ஒன்றையும் அவர்கள் செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளும் வாரத்திருப்பே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே உலகத்தில் இந்த உங்களுடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் இருந்து உங்களுடைய அன்பை அவர்கள் வெளிப்படுத்த வேணும் என்று நீங்கள் அவர்களை ஆண்டு விரையை அழைத்து வைத்திருக்கிறீங்களோ நியமித்து வைத்திருக்கிறோம். அந்த இடங்களில் அவர்கள் சாட்சியா இருக்கத்தக்கதாக துலாச பாசங்கள் பாவங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி இச்சப்படாதபடி ஆண்டு விரை காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ, காத்துக்கொள்ளுங்க. அவர்களை காண்போர் உங்களை காணத்தக்கதாக இயேசுவையும் கூட அன்பையும் தாழ்மையும் உண்மையும் அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக அவர்களை உங்களால் ஆண்டவரே அவர்களை புதுப்பித்து புதுப்பித்து பாவிக்க முடியும். பாவித்துக் கொண்டு வாதவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீங்க சொன்னால் ஆகும் கட்டல் விட்டால் நட்டக்கன் ராஜா, அப்படிப்பட்டது நீங்க ராஜா ஆதி ராஜன், உங்களால் எல்லாம் முடியும். அதுக்காக உங்களும் இந்த பாலிவ சந்ததிக்காக உங்களும் வருங்கால சந்ததி ஐயா, இந்த வருங்கால சந்ததி படித்து பட்டம் பெற்று இந்த நாட்களில் இந்த கனடா தேசத்தில் ஆண்டு வரை பட்டம் பெற்று கிரஜர் பண்ணும் பாலிவ சந்ததி உத்தரவருக்காக உங்களண்டில் வருவோம். உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்த ஞானம் அறிவுகளால் படித்து பட்டம் பெறத்தக்கதாக நீங்க செய்த கிருபைக்காக நன்றி. நன்றி தொடர்ந்து படிக்க வேணுமென்றாலும் அவர்களுக்கு படிக்கத்தக்க வாய்ப்பை வழி வசதிகளை எல்லாவற்றையும் நீங்க தொடர்ந்து கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் ராஜா. என்ன படித்து பட்டம் பெற்று வேலைக்காக அவளோடு வேலைக்காக ஆண்டு தேடிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு ஆண்டு உங்களை பிள்ளைகளுக்கு என்ன நல்லது என்று தெரியும். அந்த நல்லதை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்கூடாதா, எந்த விதத்திலும் சோர்வடைந்து போய்விடாதபடி உங்களை நம்பின பிள்ளைகள் உங்களை எங்களுக்கு வாழும் வழியை ஆண்டவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் விசுவாசத்தோடும் உறுதியோடும் வழி தப்பி போய்விடாதபடி ஆண்டு உங்களையே நிலைத்திருக்கத்தக்கதா அவர்களுக்காக அந்த பிள்ளைகளை ஆசீர்வத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ, காத்துக்கொள்ள வல்லவரே எங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக படித்து பட்டம் பெற்று வாழ்க்கை துணை வந்த பிள்ளைகள், வாழ்க்கை துணைக்காக ஆண்டவரே காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்ற வாழ்க்கை துணையை ஆண்டவர் பரலோகத்தில் நீங்கள் நிச்சயத்திருக்கிறதை அவர்களுக்கு பரலோகத்தில் வெளிப்படுத்தி அதற்கு அவர்கள் படிந்து அந்த ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாக ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு அந்த துணைகளை கொடுத்து இணைத்து உங்களோட சன்னிதானத்தில் இணைத்து அவர்களோட வாழ்க்கையில் நீங்க மகப்படுத்தக்கதாக அவர்கள் தங்களோட வாழ்க்கையை உங்களில் கட்டிய இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி வழிநடத்துங்க ராஜா. இந்த வாழ்க்கை துணைக்காக காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை நீங்கள் காத்து வழிநடத்துறீங்கள். ஆசீர்வதிக்க வல்லவர், ஆசீர்வதிக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் பாடசாலையில் படிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக பெறுகிறோம் ஆண்டவர். இந்த பிள்ளைகளை உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் சாட்சியாக இருந்து பாடசாலையில் உங்களுக்கு பிரியமில்லாத இதையும் செய்து விடாதபடி உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில் அதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கும் அதிபருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க உணர்த்தி இந்த பாடசாலைக்கு போகும் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும், சின்ன பிள்ளைகளோ பெரிய பிள்ளைகளோ வாலிப பிள்ளைகளோ ஒவ்வொருவரையும் நீங்க தான் ஐயா அவள் நடத்த முடியும். அவள் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எது பாவம் எது பாவம் இல்லை என்று உணர்ந்து நடக்கத்தக்கதாக விசேஷமாக அவர்களை அவள் நடத்தும் பாட்டு மேர் நடத்தத்தக்கதாக அதிகாரி நடத்தத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக பெற்றார் அவர்களை அவள் நடத்தத்தக்கதாக கிருபை செய்யும் ராஜா. கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் விசேஷமாக ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக பாவங்கள் செய்து விடாதபடி வழி நடத்துங்கோ ராஜா, வழி நடத்துங்கோ. இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படும் செய்திகளை கேட்கும் பொழுது விசுவாசமானவர் எவ்வளவு தந்திரமாக அப்பா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் குலைத்து கொண்டு வாரானது உங்களுக்கு எங்களுக்கு உணர்த்துறது. இந்த சந்தோஷம் சமாதானத்தை இந்த பிசாசானவன் குழப்பதற்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகளோ அதிகாரிகளோ ஒற்றுவரும் இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே உணர்த்தி வழி நடத்த உங்களால் முடியும் ஐயா, உணர்த்தி வழி நடத்த முடியும். வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். போக்குவரத்து வசதிகளை உண்டு பண்ணது உங்களுக்கு நன்றி. எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ, கடமைக்கு பாடசாலைக்கு போகும் பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போகும் பிள்ளைகள், கடமைகளை செய்ய போகும் பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை உங்களோட வார்த்தையை உங்களோட அன்பை எதிர்த்து பெற மாறத்தக்கதாக பிரயாணம் பண்ணும் ஆத்மாக்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க ராஜா. பிரியான வசதிகளை உண்டு பண்ணது நீங்கள். அவர்களும் ஐயா கீழ்ப்படிவோடு உங்களோட பிள்ளைகள் பிரயாணத்தை மேற்கொண்டு செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய திரும்பவும் அவர்களை நீங்க வேண்டிய பாதுகாப்போடும் சுகத்தோடும் அவர்களோட வீடுகளுக்கு இருப்பிடங்களுக்கு உங்களால் கொண்டு வந்து சேர்க்க முடியும். சேர்க்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆண்டவரே உறங்காமல் தூங்காமல் முழித்த வண்ணம் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறது உடனே உங்கள் ஒருவரால் தான் ஐயா நீதியை நிலை நாட்ட முடியும். நீதியின் சூரியன் நீங்கள் ஐயா, அந்த நீதியை நிலை நாட்ட உங்கள் ஒருவரால் முடியும். நீதியின் வெற்றி கொடிய ஒரு தேசங்களிலும் பறக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா முடியும். தேசமலும் இணைக்கும் பொருளாத சுத்துராதியானவே நசுக்க காலுக்கு கீழ் போட்ட நசுக்க உங்கள் ஒருவரால் தான் ஐயா முடியும். நீங்க பிறந்தது வந்த தேசம் ஆகிய தேசத்துக்கு எதிராக ஐயப்படும் அம்போ ஒன்றையும் அந்த அதை தாக்காதபடி அந்த தேசத்தை நீங்க பாதுகாத்து அந்த அதிகாரியும் பாதுகாத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வருதுவனே கடைசி மட்டும் வழிநடத்துவீர்கள். ராஜராஜனாக வந்திறங்க போற அந்த தேசத்தை என்னும் பரிசுத்தமாக ஆளத்தக்கதாக ஆண்டவரே என்னும் உங்களை மக்கள், உங்களை நேசிக்கும் மக்கள் உங்களோட வருகையை ஆண்டவரே எதிர்பார்த்த வண்ணம் உங்களை நேசித்து வலப்பக்கமோ உடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி நடக்கத்தக்கதாக அப்பா உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என்னும் அந்த தேசத்து மக்கள், யூத மக்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆண்டவரே கருவாலம் போட்டு கட்டிவள் நடத்தி கொண்டு வர முடியும் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தேசத்து தலைவர்களையும் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம். எனும் உங்களை நேசிக்கும் தேசத்து தலைவர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பரலோக ஞானத்தை கொடுத்து ராஜா அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் இலாக உங்களை ஆராயத்துக்கு நல்ல சுதந்திரத்தை கொடுத்து அந்த தேசத்தை ஆள்றவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு அதிகாரியும் ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே இடகட்டி வாழ் நடத்துங்க ராஜா. இடகட்டி வாழ் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். பலாத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல பரிசுத்தாவியானவரே உங்களால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்னமென்பின் தேவனே இந்த நேரத்தில் ஐயா இந்த மீதியான சங்கம மொழியிலேயே உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளில் வந்து உங்களுடைய ஆத்மா எந்தெந்த ஆத்மாவுக்கு நீங்கள் அழைப்பை கொடுத்தீங்களோ இதில் பங்கு பற்றி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் கொடுத்தீங்களோ அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த தாளந்துகள் ஞானம் அறிவு விரங்கள் கனிகளுக்காக நன்றி உள்ளத்தோடு உங்களை நாமத்தை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக சுயத்தில் எதையும் அவர்கள் ஒரு சொல்லுத்தனம் பேசிவிடாதபடி பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழி நடத்துங்கோ ராஜா வழி நடத்துங்கோ. ஆண்டவரே நீங்கள் இப்படிப்பட்ட நேரத்தை கொடுத்தீங்களே எங்களுக்கு உங்களை மாமப்படுத்த சந்தர்ப்பம் கொடுத்தீங்களே என்று நன்றி உள்ளவர்களாக இருந்து அவர்கள் வாழ்க்கையில் நீங்க பெருக வேணும் ராஜா. அவர்கள் சுருகத்தக்கதாக எங்கெங்கு ஐக்கியப்பட்டாலும் இந்த சபையில் ஆண்டவரே ஐக்கியப்பட்டாலும் சாட்சியாயிருக்கத்தக்கதாக ஆண்டவரே அவருடைய குடும்பத்தை அவருடைய சபையை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். அவர்களுக்குள்ளால் நீங்க பேசி ஐயா நீங்க பேசி அவர்களுக்குள்ளால் நீங்க வெளிப்படுறதுக்காக அவர்களுக்கு கொடுத்த வரங்களுக்குள்ளால் நீங்க வெளிப்பட்டு சிறப்பாக நடத்தத்தக்கதாக நீங்கள் கொடுக்கிற இந்த வழிக்காக ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா வெட்டியோடு தடதானது இந்த சங்கம மொழியிலே முடிவறி அந்த முடிவு மட்டுக்கும் நீங்க வழிநடத்தி முடிப்பீங்க. வழிநடத்த வல்லவரே உங்களுக்கு ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதிகனமாய் செலுத்தி எங்களுக்காக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக தேவனுடைய பலசுவாசத்திலிருந்து பருந்தி பேசிக் கொண்டிருக்கிற தேவனே திரும்பவும் ராஜாதிராஜனாக வர இருக்கிறவரே உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதிகனமாய் செலுத்தி இவனுள்ள உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்
0: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்து உங்களை கத்திரதாமே காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார் கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமா? அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்தோஷ சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தனிமையின் பாதையில் செல்லுகின்ற பொழுதும் கத்திரதாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். காட் பிளஸ் அம்மா. ஆமீன். வழிநடத்தினார் நாங்கள் இந்த வேளையிலும் அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். இந்த வேளையில் நாங்கள் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லை இப்ரஹாம் அவர்களை அழைக்க இருக்கிறோம்.
3: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
0: குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம் வானொலியின் சார்பிலும் என் சார்பிலும் ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிற பாஸ்டர் ஆண்டனி இப்ரஹாம் அவர்கள் தேவசெய்தி எடுத்து வருகிறார். வார்த்தைகளை கேட்போம். பரிசுத்தாவியானவர் எங்களுக்காக உங்களுக்காக எடுத்து வருகிற தேவசெய்திக்காக நன்றி செலுத்திக் கொண்டு அவரை வரவேற்றுக் கொண்டு அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் வாழ்த்துவோம் ஆசீர்வதிப்போம். கத்தரை கரத்திலே போய்வோம். திரும்பமாக திங்கட்கிழமை அவருடன் இணைய இருக்கிறோம். அந்த வகையில் கத்தர் வழி நடத்துவாராக. பிரைஸ் லோ பாஸ்டர்.
4: பிரைஸ் லோட்.
0: ஆமென். இந்த கிரமங்களோட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். ஆமென். காட் பிளஸ் யூ.
4: ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு நமக்கு அருமையான மேன்மையான புதிதான அவரோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை விட ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. ஆமென். கிறிஸ்து இயேசு நம்மோடும் நாம் அவரோடும் இருக்கிற வாழ்க்கை மேன்மையான மகிமையான வாழ்க்கையை நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வாழ்க்கைக்காக, இந்த புதிய வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை புதிதாக்கி புதிய மனுஷர்களாக்கி உம்மோடு கூட நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாய் செயல்படும்படிக்கு எங்களோடு இணைந்திருக்கிறவராய் ஜீவன் உள்ள நாளெல்லாம் பூமியின் கடைசி பரியந்தம் எங்களை கைவிடாமல் எங்களோடு கூட இருக்கிற தேவனாய், எங்கள் மூலமாய் கிரிகை நடப்பிக்கிற தேவனாய், உண்மை எங்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர்களாக நன்றி செலுத்துகிறோம். உண்மை அறிகிற அறிவிலே இன்னும் அதிகமாய் பெருக எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, எடுப்போம் அநேக வேளைகளிலே, அல்லது நாங்கள் சொல்லலாம் எல்லாவற்றிலுமே, அல்லது அதிக காரியங்களிலே நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் நடக்காமல் மாமிசத்துக்குரியவர்களாய் நடக்கிறபடியால் நாங்கள் தேவன் நமக்கு பெற்றுக் கொடுத்த வெற்றியை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோம். மாமிச மனிதன், ஆவிக்குரிய மனிதன். ஆனால் நாங்கள் மாமிச மனுஷர்களாக செயல்படாமல், இந்த பூமிக்குரிய மனுஷர்களை போல செயல்படாமல், தேவனுடைய பிள்ளைகளாய் ஆவிக்குரியவர்களாய், ஆமென், எல்லா மாமிச கிரியைகளையும் ஜெயிக்கிறவர்களாய், பிசாசின் கிரியைகளை ஜெயிக்கிறவர்களாய், தேவனோடு இணைக்கப்பட்ட ஜாதியாய் ஜனமாய் நாங்கள் ஜீவிக்கும்படிக்கே தேவன் எங்களை தெரிந்து கொண்டார், எங்களை மீட்டு கொண்டார். அவரோடு கூட நாங்கள் மரித்தோம், அவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, அப்படியே அவர் விடவில்லை, இப்பொழுது அவரோடு கூட பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்தும் இருக்கிறோம். அப்ப ஆவிக்குரிய மனிதன் இப்போ எங்கே இருக்கிறான்? தேவனோடு கூட இருக்கிறான், இயேசுவோடு கூட இருக்கிறான். ஆமென். அப்ப அந்த ஆவிக்குரிய மனிதனோடு நான் இணைப்பை ஏற்படுத்தி கொள்வேனானால் இந்த பூமியிலே இருக்கிற எந்த காரியமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. வியாதியா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், என்ன எல்லாவற்றையும் இந்த உலகம் கொண்டு வருகிறதோ அவைகளை நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் இருப்போம். யோவான் 16 அதிகாரம் கடைசி வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு இந்த உலகம் தர இருக்கிறது என்ன? ட்ரிபிலேஷன், உபத்திரவம். ஆனால் இயேசுவோ நமக்கு என்ன தந்திருக்கிறார்? இந்த உலகத்தை ஜெயித்து அந்த ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப ஜெயம் ஏற்கனவே ஆவிக்குரிய ரீதியாய் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. இயேசுவே ஜெயத்தை பெற்று நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் ஜெய கிறிஸ்தவர்களாய் வாழாமல் பிரச்சனை, வேதனை, துன்பங்களினால் ஜெயிக்கப்பட்டவர்களாய், அல்லது தோத்து போனவர்களாய் அநேக வேளைகளிலே நாங்கள் காணப்படுவதற்கு காரணம், ஜெயத்தை பெற்றுக் கொடுத்த கிறிஸ்துவோடும் உயிர்ப்பிக்கப்பட்ட புதிய மனுஷரோடும் நாங்கள் எந்த ஒரு இணைப்பும் இல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால். வாசிக்கிறேன், கவனிங்கள். ஜோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அப்ப உலகத்திலே உபத்திரவம் உண்டு, அது ஆருக்கு? நமக்கு அல்ல. இது மிகவும் முக்கியமான காரியம். இந்த உலகம் தர இருப்பது, உலகத்தவர்களுக்கு கொடுக்க இருப்பது, பிசாசு ஆளுகை செய்து கொண்டு இருப்பது அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அல்ல, உபத்திரவங்களை கொடுக்கும்படி. நீங்கள் எந்த பெரிய மில்லியனர், ட்ரில்லியனர், இவையில் எல்லாரை குறித்து நீங்கள் என்ன செய்யலாம்? படிக்கலாம். அப்பிள் உருவாக்கினவரை குறித்து, அப்பிள் கம்பெனியை உருவாக்கினவரை குறித்தெல்லாம் நீங்கள் படிக்கலாம். ஆனால் ஸ்டீவ் வந்து எப்படி செத்து போனார் என்றால், கேன்சர் வியாதியினால் செத்து போனார். அவரால் ஒரு கேன்சர் வியாதியை கூட, இவ்வளவு பெரிய டெக்னாலஜியை கொண்டு வந்த அவரால் ஒரு கேன்சர் வியாதியை ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் போய் ஜெபித்தால், ஆண்டவருக்கு மகிமைக்கு சொல்லுகிறேன், எத்தனையோ கேன்சர் வியாதியில் இருந்தவர்கள் தேவன் என் மூலமா என்னை பயன்படுத்தி என்ன செய்திருக்கிறார்? அந்த கேன்சர் வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். உலகத்திலே கேன்சருக்கு எந்த மருந்தும் கிடையாது, ஆனால் தேவனிடத்திலே எல்லாம் இருக்கிறது. ஆமென். ஆகவே தேவனை நம்புவோமானால், தேவன் சொல்லுகிற வார்த்தையோடு இணைக்கப்படுவோமானால், நிச்சயமாய் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். அவருடைய வார்த்தையோடு நாங்கள் இணைக்கப்படாமல் நாங்கள் உலக வார்த்தைகளோடு இணைக்கப்படுகிறோம். அதுதான் மாமிச கிரியை. மாமிச கிரியை நமக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. மாமிச கிரியை மரணத்தை கொண்டு வரும். டாக்டர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் நாங்கள் செயல்படுகிறோமே அல்லாமல், தேவ வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் சரி.

நாங்கள் அறிந்து விசுவாசிப்போமானால் அதன்படியே சொன்னவர் உண்மை உள்ளவர். ஆகவே செய்து முடிக்கப்பட்டாயிற்று, நான் ஜெயம் கொள்ளுகிறவன் என்று நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தால் நிச்சயமாய் தேவனுடைய வெற்றியை காண்போம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள். ஆங்கிலத்திலே மிகவும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பி ஆஃப் குட் சியர். சோ மிகவும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமேன். அப்ப இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் பிசாசை ஜெயிக்கிறவர்களாய், சுவையினங்களை ஜெயிக்கிறவர்களாய், பிசாசு கொண்டு வருகிற எல்லா தந்திரங்கள், எல்லா விதமான அடிமைத்தனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் செயல்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் பிசாசுவின் கிரிகைகள் எல்லாவற்றிலும் இருந்து, உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஆமென். இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிசாசின் கிரிகைகள் எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. லூக்கா 10:19 நாங்கள் வாசிக்கிறோம், பிசாசு உங்களை தொட முடியாது, பிசாசின் கிரிகைகள் உங்களுக்கு கிட்ட வரவே முடியாது. ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், மாமிசத்திலே செயல்படுகிறபடினா எங்களுடைய மாமிச மனுஷன் செத்து போனான், ஆகவே நாங்கள் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஆனால் அநேக வேளைகளிலே மரித்த மாமிச மனுஷனோடு இணைக்கப்பட்டு தான் செயல்படுகிறோம். இன்னொரு விதத்திலே சொன்னால் உலகத்தோடு இணைக்கப்பட்டு செயல்படுகிறோம். ஆனால் நாங்கள் யாரோடு இணைக்கப்பட்டு செயல்பட வேண்டும், கிறிஸ்துவோடு, பரலோகத்தோடு, தேவ ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டு செயல்பட வேண்டும். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இன்னொரு வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொன்னால் இந்த உலக ராஜ்யத்தையும் இந்த உலக ராஜ்யம் கொண்டு வருகிற யாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதாய், மேற்கொள்ளத்தக்கதாய் இன்னொரு மேன்மையான மகிமையான ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. ஆமென். ஆகவே உலக ராஜ்யம் நம்மை ஜெயிக்க முடியாது, உலகத்தினால் வருகிற காரியங்கள் நம்மை ஜெயிக்க முடியாது, உலகத்தில் இருந்து வருகிற வைரஸுகள், உலகத்தில் இருந்து வருகிற தடைகள், தாமதங்கள், இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கிறோம் சத்தியத்தை அறிவிக்க முடியாதபடிக்கு எந்த விதத்தில் எல்லாம் தடைகளும் தாமதங்களையும் போட முடியுமோ அவ்வளவுக்கு அவர்கள் போடுகிறார்கள். ஆனால் உங்களுடைய கரத்திலே, நம்முடைய கரத்திலே தான் எல்லா வல்லமையும் இருக்கிறது. இவர்கள் கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் தாமதங்களையும் நிர்மூலமாக்குகிற வல்லமை நம்முடைய இருதயத்திலும் வாயிலும் இருக்கிறது. இதயத்திலே விசுவாசித்து நாவிலே அறிக்கை பண்ணினால் அது அப்படியாக நடக்கும். செஞ்சோரியன் சொல்லுகிறான், நான் தலைவனாயிருந்தும் ஒருவனை பார்த்து போ என்றால் போகிறான், இன்னொருவனை பார்த்து வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனே இதை செய் என்றால் அவன் செய்கிறான், அவன் செய்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு நான் அதிகாரியாயிருக்கிறேன். உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய காரியம், நீங்கள் இந்த உலகத்துக்கு அதிகாரிகளாய் இருக்கிறீர்கள், உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்றுதான் தேவன் சொன்னான். ஆகவே உலகத்தை ஆளுகிறவர்களாய் நாங்கள் பேச வேண்டுமே அல்லாமல் உலகத்தினால் ஜெயிக்கப்பட்டவர்களாய் பேசக்கூடாது. ஐயோ எனக்கு வேதனை, ஐயோ எனக்கு துன்பம், ஐயோ எனக்கு வியாதி, ஐயோ, இது வந்து உலகத்தினால் ஜெயிக்கப்பட்டவர்கள், பிசாசினால் ஜெயிக்கப்பட்டவர்கள் பேசுகிற காரியம். பிசாசை ஜெயிக்கிறவர்கள் அப்படி பேச மாட்டார்கள். அநேக வேளைகளிலே கவனியுங்கள், நாங்கள் ஜெபத்துக்கு போகிறோம், ஆனால் நாங்கள் ஜெபத்துக்கு போகும் பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தோமோ, சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், என்ன ஒரு விடுதலை இல்லாமல், பயத்தோடும் கவலையோடும் ஜெபத்துக்குள்ளே போகிறோம். போயிட்டு ஜெபம் முடிந்து நாங்கள் வரும் பொழுது அதே மாதிரி தான் மறுபடியும் வருது, எந்த மாற்றமும் இல்லை.
அப்ப சம்

வேற சம்திங் ராங். ஏனென்று சொன்னா, இப்ப பாருங்க, என்னுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியினிடத்தில் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவரை நான் பார்க்க போகிறேன். அவரை நான் பார்க்கிற வரைக்கும் தான் பிரச்சனை என்னோடு கூட இருக்கும். நான் அவரை பார்த்து விட்ட பிறகு நான் திரும்பி வரும்பொழுது என்ன செய்ய மாட்டேன், அதே பிரச்சனையை காவி கொண்டு வர மாட்டேன். அப்படி காவி கொண்டு வருவேனான், தூக்கி சுமந்து கொண்டு வருவேனானால் அவர் என்னுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு இல்லை என்றுதான் அர்த்தம். ஆனால் ஒரு ஜனாதிபதி, ஒரு ராஜா என்ன சொல்லுகிறார், உன்னுடைய பிரச்சனை என்ன சொல்லு என்று கேட்கும் பொழுது, அவரிடத்திலே நான் என்ன செய்கிறேன், என்னுடைய பிரச்சனைகளை, இப்படியான பிரச்சனைகள், இதற்கு நீர் தீர்வு செய்யும் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுவார், என்னால் முடியாது என்று சொல்வார். ஆனால் அவர் ராஜாவா இருக்க தகுதியற்றவர். ஆனால் அப்படியா, அதை இப்பொழுதே தீர்த்து வைக்கிறேன், உன்னுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை, இன்று முதல் அது உன்னுடைய பிரச்சனை அல்ல, தீர்க்கப்பட்டாயிற்று என்று நினைத்துக்கொள், எவ்ரிதிங் ஹாஸ் பின் டன் என்று அவர் சொல்லுவாரானால், நீங்கள் போகும் பொழுது இருக்கிற வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர் ஓடு மறுபடியும் அங்கிருந்து வெளியே வர மாட்டீர்கள். வெளியே வரும் பொழுது மிகவும் சந்தோஷத்தோடு, குதூகலத்தோடு, மிகவும் கொண்டாட்டத்தோடு நீங்கள் திரும்பி வருவீர்கள். ஏனென்றால் நீங்கள் என்னத்தை சுமந்து கொண்டு போனீர்களோ இனி நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது ராஜா சுமக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளை அவர் தன்னுடைய பிரச்சனைகளாய் ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கான தீர்வை அவர் செய்து முடிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு, அவர் சொன்ன வார்த்தையை நம்பி நீங்கள் மிகவும் சந்தோஷமாய் புறப்பட்டு வருவீர்கள். ஆனால் அப்படியாகவா இன்றைக்கு எங்களுடைய ஜபங்கள் இருக்கிறது? ஜபத்துக்கு போகும் பொழுது எப்படி இருந்தோம், அப்படியேதான் ஜபத்தை முடித்து விட்டு வரும் பொழுதும் இருக்கும். ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, பயம் நீங்கி போகவில்லை, வேதனை நீங்கி போகவில்லை, அவற்றோடுதான் நாங்கள் காவி கொண்டும் இருக்கிறோம். அப்ப இன்னொரு காரியம், அப்ப நாங்கள் அவரிடத்திலே கொடுக்கவில்லை. எந்த பிரச்சனையே, இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு ஐயா, ஆனா நான் ஏதாவது போய் செய்வேன் ஐயா, நீர் ஒன்றும் செய்ய தேவையில்லை ஐயா, நானே பார்த்துக் கொள்றேன் ஐயா என்றது போலதான் இன்றைக்கு நம்முடைய ஜபங்களும் செயல்பாடுகளும் இருக்கிறது. ஜபத்திலே நிச்சயம் இல்லை. நான் வாய துறந்து பேசினால் சுகம் உண்டா இருப்பதாக என்று நான் பேசினால், பிசாசே இந்த சகோதரனை விட்டு வெளியேற என்று நான் பேசினால், அது அப்படியே நடக்கும் என்ற விசுவாசம். கடந்த வாரத்திலே ஒரு மூன்று வாரம் இருக்கும், ஒரு சகோதரி விடுதலைக்காக வீட்டுக்கு வந்திருந்தார். விடுதலைக்காக என்று சொல்ல முடியாது, பைபிள் ஸ்டடிக்காக வீட்டுக்கு வந்திருந்தார். பைபிள் ஸ்டடி முடித்த பிறகு எல்லாருக்கும் நான் ஜபிக்கும் பொழுது அந்த சகோதரி மேனிஃபெஸ்ட் பண்ண, அதாவது பிசாசு வெளிப்பட ஆரம்பித்தது. இத்தனை வருடங்களாக சபைக்கு போகிறார்கள், ஆனால் எந்த விடுதலையும் இல்லை. அந்த சகோதரிக்குள்ளே பிசாசு இருக்கு, சகோதரிக்கும் தெரியாது, கல்யாணம் முடித்த கணவனுக்கும் தெரியாது, போகிற சபைக்கும் தெரியாது. ஆனால் வந்த இடத்திலே கைகளை வைக்கும் பொழுது பிசாசு வெளிப்பட்டது. அப்பொழுது நான் கட்டளை கொடுத்தேன், இயேசுவின் நாமத்தினால் உனக்கு கட்டளை இடுகிறேன், இந்த சகோதரியை விட்டு ஓடிப்போ என்று சொல்லி கட்டளை கொடுத்து விட்டு மற்றவர்களுக்காக நான் ஜெபித்தேன். அப்பொழுது ஒரு சகோதரர், அதுல இருந்த இன்னொரு சகோதரர் என்னிடத்திலே வந்து, பாஸ்டர் நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் அதிகமா ஜபித்து இந்த பிசாசை துரத்தி இருக்கலாமே என்று சொல்லி என்னிடத்திலே சொன்னார். நான் சொன்னேன், பிரதர், ஏற்கனவே நான் கட்டளை கொடுத்து விட்டேன், பிசாசு இனி அங்கே இருக்க முடியாது, கிரியை செய்ய முடியாது, போயே ஆக வேண்டும் என்று சொன்னேன். அவர் விசுவாசித்தாரோ இல்லையோ எனக்கு தெரியாது,
அடுத்தடுத்த வாரங்களிலும் அவர்கள் வந்தார்கள். நான் கரங்களை வைக்கும் பொழுது அருமையாக தேவனுடைய ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டு நிற்க முடியாமல் தரையிலே விழுந்து தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டார். கட்டளை இடப்பட்ட பொழுதோ ஆவி அவர்களை விட்டு ஊட்டி போனது. அப்ப நாங்கள் பேசிட்டு நாங்கள் ஒரு என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபித்தது நடந்தாயிற்று, இப்பொழுதே அது மேற்கொண்டு விட்டது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோமா என்பதுதான் முக்கியம். ஜெபத்திலே குறைவில்லை, ஆனால் விசுவாசத்திலே தான் குறைவு இருக்கிறது. நன்றாக ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபிக்கிறதை நாங்களே மதிக்கிறோமா, ஜெபிக்கிறதை நாங்கள் நம்புகிறோமா? நாங்கள் விசுவாசித்தால், மாத்தாளே நீ விசுவாசித்தால், அப்ப வார்த்தைகளை பேசுகிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை பேசின வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் சமாதானம் எங்களுக்குள்ளே இருக்கும், சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருக்கும், நான் சொன்னதுதான் நடக்கும் என்று நீங்கள் விசுவாசித்தால். மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி நான் சொன்னதுதான் நடக்கும் என்று நீ சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். அல்லேலூயா. ஆனால் அப்படி செயல்படுகிறோம். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5:14-17 நாங்கள் வாசிப்போம். தேவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லோருக்காகவும் அவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தவர்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆமென். கவனிங்கள், இது மிகவும் முக்கியம். எல்லோரும் எல்லாருக்காகவும் அவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும். அப்ப கவனிங்கள், நாங்கள் மாமிச சிந்தைக்கு மாமிச செயல்பாட்டுக்கு மரித்து விட்டோம். ஆதாம் மாமிச கிரியை செய்ய போனபடினால் பாவம் செய்தான். ஏன் மாமிச கிரியை செய்தான்? இந்த பழத்தை சாப்பிட்டால் தான் நான் தேவனாக முடியும் என்று சொல்லி அவன் மாமிசத்திலே கிரிய நடப்பித்தான். தேவனை விசுவாசிக்காமல் என்னை உருவாக்கினவர் சாதாரணமாய் அல்ல, மகிமையாய் மேன்மையாய் என்னை அவரை போலவே அவருடைய சாயலாய் அவருடைய ரூபமாய் என்னை உருவாக்கி இருக்கிறார். இதை விட பெரிய பதவி இந்த உலகத்திலேயே கிடையாது. அப்படிப்பட்ட பதவியை அப்படிப்பட்ட உயர்வை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளை என்று சொல்வதை பார்க்கிலும் இந்த உலகத்திலே மேன்மையான மகிமையான பொசிஷனே இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு பொசிஷன் எனக்கு கொடுக்கப்பட்டாயிட்டு என்று விசுவாசிக்காமல் நான் இதை சாப்பிட்டால் நான் இன்னொரு தேவனாய் வர முடியும் என்று கிரிகை செய்ய போனபடினா, மகனாக கிரிகை செய்யாமல் ஆவிக்குரியவனாய் கிரிகை செய்யாமல் மாமிச கிரியை செய்ய போனபடினால் எல்லாவற்றையும் இழந்து போனவனாய் காணப்படும். சூப்பர் நேச்சுரல் பவர், சூப்பர் நேச்சுரல் பீயிங் எல்லாவற்றையும் இழந்து போன மாமிசமாய் மாறினான். என்றைக்கு அவன் மாமிசமாய் மாறினானோ அவன் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவனாய், மரணத்துக்கு மரணம் அவனை ஆளுகை செய்கிறதாய் மாற்றப்பட்டான். இப்பொழுதும் நாங்கள் அப்படியாகத்தான் செயல்படுகிறோம். நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆனால் மாமிசத்துக்கு கொண்டு போய் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். மாமிசம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ, எங்களுடைய சிந்தை என்ன சொல்லுகிறதோ, எங்களுடைய உணர்வுகள் என்ன சொல்லுகிறதோ, எங்களுடைய ஸ்டடீஸ் என்ன சொல்லுகிறதோ, எங்களுடைய வாலெட் எங்களுடைய பர்ஸ்
இவைகள் எல்லாம் என்ன சொல்லுகிறது, என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் என்ன சொல்லுகிறது, என்னுடைய டாக்டர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் நான் செயல்படுகிறேன் என்றால், மறுபடியும் ஆதாமை போல் நான் மாமிசத்துக்குரியவனாய் செயல்படுகிறபடியினால் ஈஸியாக என்னுடைய வாழ்க்கையிலே மரணம் மேற்கொள்ளுகிறது. வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர் இவைகள் எல்லாம் ஈஸியாக என்னை மேற்கொள்ளுகிறது. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைத்திராமல் என்று சொன்னால், பிழைத்திருக்கிறவர்கள் அதாவது கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மரித்து போனீர்கள், என்னத்துக்கு உங்களுடைய மாமிச கிரியைகளுக்கு மரித்து போனீர்கள். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று சொன்னால் மாமிசத்தின்படி பிழைத்திராமல், மாமிச சிந்தை, மாமிச செயல்கள், மாமிச திட்டங்கள் இவைகளின்படி செயல்படாமல். அப்ப ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆனா மாமிசத்திலே செயல்படும் மாமிசத்திலோடுதான் என்ன செய்கிறோம், அப்பொழுது நம்மை கொண்டே இணைக்கிறோம். அதனால்தான் நம்மிடத்திலே அதிகாரம், ஒரு காரியத்தை குறித்து அதிகாரமாய் கட்டளையிடாமல் அழுது குளறி கண்ணீர் வடிக்கிறோம். ஏனென்றால் மாமிசத்திலே எங்களை கொண்டே இணைத்துக் கொள்ளுகிறோம். எவ்வளவுக்கு நாங்கள் மாமிசத்திலே இணைக்கிறோமோ அவ்வளவுக்கு நாங்கள் அழுக்கு, நாங்கள் குப்பை, நாங்கள் ஒன்றுமில்லை என்று நம்மை குறித்து மாமிசம் சாட்சி கொடுக்கிறது. தங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்தவர் கண்டு பிழைத்திருக்கும்படி என்றால் அர்த்தம் என்ன, அவரோடு இணைக்கப்பட்டிருங்கள். நீங்கள் ஆவிக்குரியவர்கள், தேவனோடு, தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையினால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாமிசத்தின்படி அறியோம். அப்ப மாமிசத்தின்படி நான் எதையும் இனிமேல் பார்க்க மாட்டேன், செயல்பட மாட்டேன், திங்க் பண்ண மாட்டேன். ஆனால் அநேகர், நாங்கள் அநேகர் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லியும் மாமிசத்திலேதான் நாங்கள் என்ன செய்கிறோம், ஈவன் ஜபங்கள் கூட பண்ணி கொண்டிருக்கிறோம், ஊழியங்கள் கூட அநேக ஊழிகளிலே மாமிசத்திலே பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனோ அதை விட மேன்மையான மகிமையான இடத்திலே நம்மை உட்கார பண்ணி இருக்கிறோம். உட்கார பண்ணி இருக்கிறார் என்றால் அர்த்தம் அவரோடு கூட உட்கார்ந்திருந்து ஆளுகை செய்யும்படிக்கு, கட்டளையிடும்படிக்கு. ஆமென். அப்படியான ஒரு பதவியில் அவரோடு கூட உட்கார்ந்தும் இருக்கிறோம் பிதாவின் வலது பாரசத்திலே. நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒரு பொழுதும் அவரை மாமிசத்தின்படி அறியோம். அப்ப கிறிஸ்து வந்தார், எங்கள் மத்தியில இருந்தார் என்பது மாமிச அறிவு. ஆனால் அப்படி அறிய மாட்டோம், அவர் அதை விட மேன்மையானவர், அதை விட மகிமையான, அதை விட வல்லமை சிறந்தவர் என்று அவர் அவரை குறித்து சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் அறிகிறவர்களாய் இருக்க வேண்டுமே அல்லாமல், அவர் சரீர பிரகாரமாய் எப்படி இருந்தார், பசியா இருந்தார், தூக்கம் இல்லாமல் இருந்தார், படகிலே தூங்கி போனார், இப்படியாக நாங்கள் மாமிசத்திலே நாங்கள் இணைக்க மாட்டோம். அப்படி இணைப்போமானால் நாங்களும் நல்லாக தூங்கி கொண்டிருப்போம், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், புறப்பட்டு போய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய மாட்டோம். மாமிசத்திலே நாங்கள் இணைக்கப்படக்கூடாது. மாமிச கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வழிபட்டார். ஆமென். இப்படி இருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கவனியுங்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று ஒருவன் அறிக்கை பண்ணினால் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணுமே அல்லாமல் மாமிசத்தோடு, இந்த உலகத்தோடு நம்மை இணைப்பித்து, இந்த உலக அறிவோடு, இந்த உலக ரிப்போர்ட்டோடு இணைத்து பேசக்கூடாது. ஒரு சகோதரியை சந்தித்தேன், அவர்கள் பல வருடங்களுக்கு முன்னர் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய அறவாசிவும் கற்பப்பையை எடுத்து விட்டார்கள், இனி எனக்கு பிள்ளை பிறக்காது என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே எனக்கு இன்னொரு பிள்ளை வேண்டும், ஆனால் எனக்கு கிடைக்காதே, இப்படி நடந்து போயிட்டுதே என்று சொல்லி அழுதார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் அந்த இடத்திலே நான் சொன்னேன், யார் சொன்னார், அது டாக்டருடைய ஸ்டேட்மெண்ட். ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவராக, இருக்கிறவைகளாக அழைத்து
கிறதவன் நம்மத்தில இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிச்சயமாய் நீங்கள் இன்னொரு பிள்ளை

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

சாமுவேலின் முதலாம் புத்தகம் முதலாம் அதிகாரம். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயீம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயீமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடமும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனான ஏலியின் இரண்டு குமாரராகிய ஓப்னியும் பினேஹாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனின்னாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைந்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணு மட்டும் அதற்கு முலை கொடுத்தாள்.
அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு மூன்று காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக்கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே ஏசாயா 46 பேல் பணியும் நேபோ புனியும் அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இழைத்து போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும். சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது. அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்தி தட்டானுடனே கூலி பொருத்திக் கொள்ளுகிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான். அதை வணங்கி பணிந்து கொள்ளுகிறார்கள். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை. அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. இதை நினைத்து புருஷராயிருங்கள். பாதகரே, இதை மனதில் வையுங்கள். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்த திசையில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். அது தூரமாயிருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சியோனில் ரட்சிப்பையும். ஏசாயா 47 பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு. கல்தேயரின் குமாரத்தியே, தரையிலே உட்காரு. உனக்கு சிங்காசனம் இல்லை. நீ செருக்குக்காரியும் சுக செல்வியும் என்று இனி அழைக்கப்படுவதில்லை. இயந்திரத்தை எடுத்து மாவரை, உன் முக்காட்டை நீக்கிவிடு. வெறுங்காலும் அம்மன தொடையுமாய் ஆறுகளை கடந்து போ. உன் நிர்வாணம் வெளிப்படும், உன் இலைச்சை காணப்படும். நான் ஒருவனையும் பாராமல் நீதியை சரி கட்டுவேன். எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது. கல்தேயரின் குமாரத்தியே, நீ அந்தகாரத்துக்குள் பிரவேசித்து மௌனமாய் உட்காரு. இனி நீ ராஜ்யங்களின் நாயகி என்று அழைக்கப்படுவதில்லை. நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபம் அடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். நீ அவர்கள் மேல் இரக்கம் வையாமல் முதிர் வயது உள்ளவர்கள் மேல் உன் முகத்தை மகாபாரமாக்கி என்றென்றைக்கும் நாயகியாயிருப்பேன் என்று சொல்லி இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமலும் அதன் முடிவை நினையாமலும் போனாய். இப்பொழுதும் சுக செல்வியே, விசாரமில்லாமல் வாழ்கிறவளே, நான் தான். என்னை தவிர ஒருவரும் இல்லை. நான் விதவையாவதில்லை. நான் சந்தான சேதத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவளே, நான் சொல்லுகிறதை கேள். சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடுதியாக ஒரே நாளில் வரும். உன் திரளான சூனியங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன் மேல் வரும். உன் துர்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாயிருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது.
நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். ஆகையால் தீங்கு உன்மேல் வரும், அது எங்கே இருந்து உதித்ததென்று நீ அறியாய். விக்கினம் உன்மேல் வரும், நீ அதை நிவர்த்தியாக்க மாட்டாய். நீ அறியாதபடிக்கு சடுதியாய் உண்டாகும் பால் கடிப்பு உன்மேல் வரும். நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில். அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ பலன் உண்டோ பார்ப்போம். உன் திரளான யோசனைகளினால் நீ இழைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். இதோ அவர்கள் தாளடியைப் போல இருப்பார்கள், நெருப்பு அவர்களை சுட்டரிக்கும். அவர்கள் தங்கள் பிராணனை அக்கினி ஜுவாலையின் என்று விடுவிப்பதில்லை. அது குளிர்காயத்தக்க தழலும் அல்ல, எதிரே உட்காரத்தக்க அடுப்பும் அல்ல. உன் சிறு வயது முதல் நீ பிரயாசப்பட்டு எவர்களுடன் வியாபாரம் பண்ணினாயோ அவர்களும் அப்படியே இருப்பார்கள். அவரவர் தங்கள் போக்கிலே போய் வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு எதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தற்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான். இதோ யூதரல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு
நெருப்பிலே புடம்பிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காள சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளைக்கொப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4 ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறைகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும்

0: Recording stopped. Recording in progress.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 16 சங்கீதம் 6 வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற நேர்த்தியானவைகளையும் சிறப்பானவைகளையும் பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை ஒழுங்கு செய்து அதற்காய் திட்டம் பண்ணி நல்ல பதிலுக்காய் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நேர்த்தியான இடங்களில் சிறப்பான பங்கை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று. நீங்கள் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து அவைகளை உங்களுக்கு பெற்றுத்தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42 அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே யோசேப்பை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பு எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தான். 7 பெரிய பஞ்சம் வரும் என்று முன்கூட்டியே அறிந்திருந்தமையினால் தானியத்தை சேர்த்து வைத்திருந்தான். தேசங்கள் அனைத்திலும் உள்ள மக்கள் எகிப்திலே தானியம் விற்கப்படுகிறது என்று கேள்விப்பட்டு தானியம் பெறுவதற்கு வந்தார்கள். அவர்களில் கானான் தேசத்திலிருந்து தன் சகோதரர்களும் வந்தனர். அவர்களுக்கு தானியத்தை கொடுத்து அனுப்பியதோடு திருப்தியாய் ராஜ மரியாதைகளுடன் அவர்களை அவர்களின் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் என்று நாம் வாசித்து அறிகின்றோம். இங்கு யோசேப்பின் சகோதரர்கள் நினைத்து சென்ற காரியமோ பஞ்சத்திற்கு தானியங்களை பெறுவதற்கு. ஆனால் அங்கு அவர்களுக்கு காத்திருந்த பெரிய ஆச்சரியம், அவர்களின் சாக்குகளில் கர்த்தர் பணத்தை புதையலாக கட்டளையிட்டார் என்பதை. இன்றைக்கும் நீங்களும் கூட எதிர்பார்த்து செல்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அதில் கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் செய்தும் ஒளிப்பிடங்களில் உள்ள புதையல்களை, மறைத்து வைக்கப்பட்ட உங்களின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இன்றைக்கு கர்த்தர் உங்களின் கைகளில் அவைகளை புதையலாக கிடைக்கும்படி பெற்று தருகின்றார். நீங்கள் எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் எவற்றுக்காக காத்திருக்கிறீர்களோ, அது ஒருவேளை சரீர சுகமாக, நல்ல பதிலை எதிர்பார்த்து இருக்கின்ற வேலைக்காக, விசா காரியங்கள், குடும்ப சமாதானம், பணக்காரியங்கள், அதிகாரிகளின் ஒப்புதல்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அவற்றில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நல்ல பதிலை காணும்படி கேட்கும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறைத்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 21 ஜூன் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை ததிகாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை நாக்களிலே நமக்கு இப்படியாக வருகிறது. பிலிப்பியரின் புஸ்தகம் 4:19 வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினால் நிறைவாக்குவார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறது பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் முதலாவதாக நம்முடைய தேவன் செய்கிற காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அங்கே நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இந்த நாட்களே அங்கே எப்படியாக வருகிறதா, மகிமையிலே நிறைவாக்குறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சாதாரண நிறைவாக்குதல் அந்த இடத்திலே இல்லை. தேவனுடைய மகிமையின் மூலமாகத்தான் குறைவுகள் எல்லாம் கர்த்தருக்கு இங்கே நமக்கு நிறைவாக கிடைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அவர் ஆண்டவரை குறித்து மகிமையின் ராஜா என்று சொல்லி சங்கீத புஸ்தகம் 24 சொல்லப்படுகிறது. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அப்படியாக மகிமை பொருந்தின அந்த ராஜா இந்த நாட்களிலே நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நான் உன்னை என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உன்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நான் கிறிஸ்துவுக்குள் அங்கே மகிமையிலானே நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கணும். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தன்னுடைய மகிமையினால் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவாரா இருந்தால், அதை விட வேறு என்ன காரியம் நமக்கு இந்த நாட்களில் தேவையாக இருக்கிறது? அரும பிள்ளைகளே, இந்த நாட்களில் அவருடைய மகிமை இந்த நாட்களிலே நம்மை நிரப்புமா இருந்தால் அங்கே நாங்கள் எதையும் அவரிடத்திலே இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அந்த மகிமையின் பிரசன்னம் நம்மை நடத்துகிறதாக இருக்கிறதை பார்க்கிறோம். அன்று யாத்ரா புஸ்தகத்திலே சீனாய் மலையிலே தேவனுடைய மகிமை இந்த நாட்களிலே இறங்கின வேளையிலே மோசேனுடைய முகம் இந்த நாட்களில் என்ன செய்தது? பிரகாசித்ததாம் என்று வேதம் சொல்லுகிறது. சாதாரண மனுஷனாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மோசே மத்தியிலே பாருங்கள், அந்த இடத்திலே தேவன் அந்த இடத்திலே அழைக்கிறார். மோசையுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிற வேளையிலே மூன்று பகுதிகளாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அரண்மனை வாழ்க்கை, அங்கே ஆடுகளை மேய்க்கிற வாழ்க்கை, மூன்றாவதாக தேவனுடைய அழைப்பினுடைய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பாக இருக்கிறதாம்? ஒரு மகிமையின் அழைப்பாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் மோசே அழைத்த வேளையிலே பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஒரு மகத்துவமான ஒரு அழைப்பை இந்த நாட்களில் மோசே கொடுத்திருந்தார். அந்த அழைப்பின்படி இந்த நாட்களில் மோசே அந்த ஜனங்களை இந்த நாட்களில் அங்கே வனாந்திரத்திலே நடத்தி சென்றார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். மர்ம பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் இன்றைக்கு நம்மை கூட இப்படியாக அழைத்து தன்னுடைய ஜனங்களை இந்த நாட்களில் நடத்தும்படியாக கூப்பிடுகிற அழைக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினால் நிறைவாக்குவார். நம்முடைய குறைவுகள் என்ன குறைவுகளாக இருக்கிறதோ எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையினால் நாட்களில் நிறைவேறும். ஆண்டவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அந்த மகிமை நம்மை காக்கிறது மட்டுமல்ல, அந்த மகிமையினுடைய பிரகாசம் இந்த நாட்களிலே நம்மை நடத்துகிறதாக இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.
0: Recording stopped.

0: Recording in progress.
1: கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாளில் சபை கூடியவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். அவர் நம்ம செபங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறார். நம் செபங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே நம்ம ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே முடிவு கொண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐஸ்வர்யத்தின் தேவன். கடந்த வாரத்தில் என்ன பார்த்தோம்? சமாதானம் என்று சொன்னால் இயேசு, இயேசு சொன்ன பணம். இயேசு இருந்தா, இயேசு இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும், சமாதானம் இருக்கிற இடத்துல பணம் இருக்கும், பணம் இருக்கிற இடத்துல இயேசு இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ சமாதானம் இல்லை அப்படின்னா இயேசு இல்லைன்னு அர்த்தம். இயேசு இல்லாத இடத்துல பணம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, ஐஸ்வர்யம் இருக்காது, செழிப்பு இருக்காது, உயர்வு இருக்காது. இயேசு இல்லாத இடத்துல என்ன இருக்கும் சொன்னா, கடன், வறுமை, தரித்திரம், கோபம், எரிச்சல், சந்தேகம், பிடிவாதம், கீழ்ப்படியாமை, செபமின்மை, துதி இருக்காது, ஆராதனை இருக்காது, தோத்திரம் இருக்காது. எங்க? இயேசு இல்லாத இடத்துல. இயேசு இருக்கிற வீட்டில் என்ன இருக்கும் சொன்னா, சமாதானம் இருக்கும், பிறவுல பணம் இருக்கும், நகை இருக்கும், கிச்சன்ல அரிசி குறையாம இருக்கும், எண்ணெய் மாவும் குறையாம இருக்கும், காய்கறிகள் குறையாம இருக்கும், அரிசி பருப்பு தானிய வகைகள் குறையாம இருக்கும், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். வேற என்ன சொல்லுகிறது? தாவீது என்ன சொல்ற? கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழியும். கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், என் கிச்சன் நிரம்பி வழியும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழியும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், என் டூ வீலர் வாகனத்துல பெட்ரோல் டாங்கில் என்ன நிரம்பி வழியும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், என் பாக்கெட்ல பணம் நிரம்பி வழியும். ஏசி இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும், சமாதானம் இருக்கிற இடத்துல ஐஸ்வர்யம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கிற இடத்துல பணம் இருக்கும், பணம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கும், விடுதலை இருக்கும், மகிமை இருக்கும், உயர்வு இருக்கும், தோத்திரம் இருக்கும், துதி இருக்கும், ஆராதனை இருக்கும், பாட்டு இருக்கும். கரங்களை கட்டி கத்திரமே ஹல்லேலூயா. இத நம்ம தான் இதை உண்டாக்கணும், இதை நம்ம தான் உண்டாக்கணும். இயேசுவை விசுவாசித்து ஜபம் பண்ணி சம்பந்தம் இல்லாம ஜபம் பண்றது. உன் வாய விரிவாய் திற, அதை நன்மையினால் நிரப்புவேன்றார். வாய விரிவாய் திற, நன்மையினால் நிரப்பணும். இப்ப வாய திறந்தாலே ஏதாவது வெறும் குறையா பேசுறது, குற்றமா பேசுறது, அது இல்லைன்றது, இது இல்லைன்றது. இன்னைக்கு சில ஊழியக்காரங்களை பாருங்கவே, கிறிஸ்தவ ஊழியக்காரன், கிறிஸ்தவ விசுவாசிகளை ஒரு சபையில போய் பாருங்க, ஒரு ஊழியக்காரன் கூட்டத்துல போயிங்க, ஒரு ஊழியர் சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிறவர்கள் வந்து நீங்க என் சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கன்னு சொன்னா, அறிவிப்பு கொடுக்கறத என்ன கொடுக்கிறாரு ஊழியக்காரன் கூட்டத்துல? நீங்க சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய சாட்சிகள் இருக்குமானால் அவைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த அறிவிப்பு கொடுக்கிறாரு. இப்போ ஒரு ஆள் எந்திரிச்சு வர்றாரு, என்ன சொல்றாருன்னா, வர்றது யாரு? சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். வந்து என்ன சொல்ற? வாயில வர்றது பூராமே நெகட்டிவா தான் இருக்கும். ஒரே வலி, ஒரே வேதனை, வண்டி ஓட்ட முடியல, ஊழியத்துக்கு போக முடியல, வண்டி பழைய வண்டி, அடிக்கடி ரிப்பேர் ஆகி போகுது, பெட்ரோல் போட முடியல, காசு கிடைக்கல, திடீர்னு வைத்த வலி, ஆஸ்பத்திரி போன பைபாஸ் ஆப்ரேஷன், என் மனைவிக்கு முடியல, என் மனைவி நடக்க முடியல, என் பிள்ளைக்கு பீசு கட்ட முடியல, ஆனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். இது சாட்சியா? கர்த்தர் அவர் என்னைக்கு கூட தான் இருக்காரு. வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறாரு. மாற வேண்டியது யாரு? நீதான் மாறணும். சாட்சி சொல்லுண்டா இத்தனை குப்பைகளை குப்பை தொட்டியில கொட்டணும் மாதிரி கொட்டிட்டு கிடைக்கல, இத்தனை காரியங்களிலும் நடுவிலும் இயேசு என் கூடவே இருந்தார்ன்றியா. இது மகிமையா? இது எல்லாமே சிலுவையில முடிஞ்சுப்பா. வலிகள் சிலுவையில முடிஞ்சு, வேதனை சிலுவையில முடிஞ்சு, தரித்திர சிலுவையில முடிஞ்சு, எல்லா நோய்களும் சிலுவையில முடிஞ்சு, எல்லா பாவ சாபங்கள் சிலுவையில முடிஞ்சு. கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எனக்கு வலி வர்றது மாதிரி இருந்துச்சு, ஆஸ்பத்திரிக்கு போனேன், டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், டாக்டர் ஆச்சரியப்பட்டாரு. ஜெபம் பண்ணிட்டு போனேன், ஒண்ணுமே இல்லைன்ட்டாரு. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கும் மகிமையா, பைபாஸ் அறுவை சிகிச்சை மகிமையா. அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி உன் வாயை விரிவாய் திறந்து இயேசு நல்லவர்னு சொல்லணும், இயேசுவை புகழணும், இயேசுவை உயர்த்தணும். எனக்காக அடிக்கப்பட்டீர், எனக்காய் ஒடுக்கப்பட்டீர், எனக்காய் நெருக்கப்பட்டீர், எனக்காய் தரித்திரமானீர், என் சாபத்தை சிலுவையில் சுமந்தீர், என் நோய்களை சிலுவையில் சுமந்தீர், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான்

என் தேவன் பெருக்கத்தின் தேவன், என் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், என் தேவனை உயர்த்துகிற தேவன் சொல்லி பேசுங்க. தேவனை பத்தி பேசுங்க, பிசாச பத்தி பேசாதீங்க. அல்லேலூயா. அப்ப கடந்த வாரத்துல பணம் என்ற இதை பார்த்தோம், இந்த வாரத்துல ஐஸ்வர்யத்தை பக்கம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யத்தின் தேவன். ரோமர் 10:12 என்ன சொல்லுகிறது? ரோமர் 10:12 வசனம் என்ன சொல்லுகிறது? 12வது வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பரணரா இருக்கிறார். அல்லேலூயா. ஐஸ்வர்ய சம்பரணரா இருக்கிறார். ஐஸ்வர்யம் என்றால் என்ன? ஐஸ்வர்யம் என்றால் பணம். சொல்லுங்க, ஐஸ்வர்யம் என்றால் பணம். ஒரு ஐஸ்வர்யம் வீட்டுல தங்கணும். தேவனுடைய ஐஸ்வர்யம், உலக ஐஸ்வர்யம் இல்ல. முதல்ல தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம், செபம் என்ற ஐஸ்வர்யம், ஆராதனை என்ற ஐஸ்வர்யம் நிரம்பி இருக்கும் போது உலக ஐஸ்வர்யத்தை குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவார். தாராளத்தின் தேவன், ஏராளத்தின் தேவன், பெருக்கத்தின். அதற்காக நேரம் செலவிடணும். சும்மா எங்க பார்த்தாலும் கண்ணு குத்து, காது குத்து, கண்ணு குத்து, அங்க போறேன், இங்க போறேன், சொந்தக்காரனை பார்க்க போறேன், ஒரு உப்பு கல் கூட ஆகாது. கடைசியில வந்து தெருவில் தான் நிக்க வேண்டியது வரும். அல்லேலூயா. வெறுமையாத்தான் நிக்க வேண்டியது வரும். மனுஷனை பிரியப்படுத்தினா, எதற்காக தேவன் அழைத்தார், எதற்காக தேவன் தெரிந்து கொண்டார், எதற்காக தேவன் ரத்தம் சிந்தினார், ரத்தத்தின் கிரயத்துல கொல்லப்பட்டவர்கள். இன்றைக்கு நம்ம மனிதர்களை பிரியப்படுத்தி மனிதர்களை தேடி உடாடி ஓடி குப்பைகளை தேடி ஓடணும் சொன்னா கடைசியில நம்ம வெறுமையாத்தான் இருக்க முடியும். அல்லேலூயா. பெருமையா நின்றுட்டு அந்த ஊழியக்காரன் இப்படி இருக்கிறான், இந்த ஊழியக்காரன் இருக்கிறான், அவெல்லாம் டேரக்டா வந்தா நல்லா இருக்கிறான்னு பேசிட்டு இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. நம்ம எதற்காக பிடிக்கப்பட்டோம்? பவுல் சொல்றார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதற்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். அல்லேலூயா. நம்மளை விட்டு பிரிஞ்சு போறவன் போகட்டும், நம்மள்கிட்ட வராதவன் வராம இருக்கட்டும், நம்மளை கைவிடாதவன் கைவிடாம இருக்கட்டும். அல்லேலூயா. நேற்று என் தங்கச்சி மக போன் பண்ண, முதலாவது போன் பண்ண, என் தங்கச்சி மக மக வந்து வயசுக்கு வந்துருச்சு. சனிக்கிழமை சாயந்தரம் மீட்டிங் வச்சிருக்கோம், கட்டாயமா வந்துருங்கன்னு சொன்னா கட்டாயமா வரமாட்டோம். அல்லேலூயா. கட்டாயமா வரமாட்டேன், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஊழியம் இருக்கு, சனிக்கிழமையெல்லாம் நான் செவம் பண்ணணும், ஆண்டவருடைய வார்த்தை ஆயத்தப்படுத்தணும், காலையில ஆராதனை நடத்தணும், ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செய்யணும். நான் சனிக்கிழமை வந்து உனக்கு 80 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அங்க வந்து நீ போடுற அந்த சிக்கன் கறியும் கோழிக்கறியும் தின்றுட்டு நைட்ல தூக்கம் கட்டு டிராவல் பண்ணி வந்து நான் படுத்து உறங்கி காலையில தேவனை மறுதளிக்காம பிசாச மகிமைப்படுத்த என்னால முடியாது. நான் வரமாட்டேன், காது குத்துக்கு வரமாட்டேன், கண்ணு குத்துக்கு வரமாட்டேன், கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன், டைம் இருந்தா வருவேன். அல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்பு, இப்படித்தான் வாழணும். ஏன்னா மனிதர்களை பிரியப்படுத்தி பிள்ளைகளை பிரியப்படுத்தி வாழ்ந்தா தேவனுடைய அழைப்பு போயிடும். அல்லேலூயா. தேவனுடைய அழைப்புல நிலைத்து நின்றால் பிள்ளைகள் எவ்வளவு ஆசீர்வாதமா இருப்பாங்க, சந்ததிக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருப்பாங்க. தேவனுடைய அழைப்பை விட்டுட்டு, தேவனை மறுதளித்து, தேவனுடைய ரட்சிப்பை விட்டு மனிதர்களை பிரியப்படுத்தினால் கடைசியில வெறுமைதான் மிஞ்சும். அல்லேலூயா. அப்ப ஐஸ்வர்யம் என்று சொன்னால், ஐஸ்வர்யம் என்று சொன்னால் பணம். நான் சொல்றேன், மரணம், வீட்டுக்குள்ள மரணம் நடந்து கூட உணர்வடையலன்னு சொன்னா கர்த்தர் எப்படி மன்னிப்பாரு? மரணமே நடந்து போச்சு, இன்னும் உணர்வடையலன்னு சொன்னா, இன்னும் தெளிவடையலன்னு சொன்னா, இன்னும் நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலன்னு சொன்னா, ஆண்டவரை தேடலன்னு சொன்னா, இன்னும் என்ன நடக்கும்? மரணமே நடந்துருச்சு. எதுக்கு? உணர்வடையணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உணர்வடையுங்கள். தேவனை தேடுவதற்கு உணர்வடையுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு உணர்வடையுங்கள். தேவனை தேடுவதற்கு உணர்வடையுங்கள். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு உணர்வடையுங்கள். எவன் ரத்தம் சிந்தான்? ஆத்தா ரத்தம் சிந்தினாரா? அப்ப ரத்தம் சிந்தினாரா? அண்ணன் தம்பி ரத்தம் சிந்தினானா? சொந்தக்காரைய ரத்தம் சிந்தினானா? இயேசுதான் ரத்தம் சிந்தினார். குப்பையில கடந்த எண்ணெய், குப்பையில கடந்த எண்ணெய், புழுகியில கடந்த எண்ணெய், தெருவில கடந்த எண்ணெய், பசியா கடந்த எண்ணெய், இன்னைக்கு தூக்கி நல்ல அழகு பார்த்து ட்ரெஸ் பண்ணி ஆராதனை புல்பிட்ல நிறுத்தியிருக்கான்னு சொன்னா அது இயேசுவின் ரத்தம், இயேசுவின் மரணம். இயேசுவின் ரத்தத்துக்குத்தான் என்னுடைய மதிப்பு, இயேசுவின் மரணத்துக்குத்தான் மதிப்பு, மத்த எவனுக்கு மதிப்பு கிடையாது. கரங்களை தெரிய கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவதாக ஆராதிக்கும் போது ஐஸ்வர்யத்தை திறந்தவன். ரோமர் 10:12, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனா இருக்கிறார். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆராதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும்,
ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துருக்கணும். வந்து ஆலயத்தில் வந்து முதலாளாக உட்காந்து

0: பத்து மணிக்கு ஆறாது, பத்து மணிக்கு ஆறாதுன்னா ஒன்பதரைக்கெல்லாம் வந்து உட்காரணும் அல்ல இல்லையா? ஆறாதனைக்கு எப்படி வரணும் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை புலி மாதிரி வரணும். புலி என்ன வேகத்தில் வரும்? புலி மாதிரி ஆராதனைக்கு வரணும். ஆராதனை முடிஞ்ச பிறகு ஆம மாதிரி வீட்டுக்கு போகணும். ஆனா இப்ப இருக்க கிறிஸ்தவ ஊழியக்காரன் கிறிஸ்தவ எப்படி இருக்கான்? ஆம மாதிரி ஆராதனைக்கு வர்றான். பாட்டு தானே நடக்கட்டும், செவன் தானே நடக்கட்டும், செய்தி தானே நடக்கட்டும். நமக்கு தான் பைபிள் படிக்கிறமே, நமக்கு தெரியாத வசனமா? காணிக்க போடையில போனா போதும், முடிவுச்சேவம் பண்ணையில வர்ற வேலை இருக்கேன் ஆராதனைக்கு பாக்குறத நான் சொல்றேன் அல்ல இல்லையா? அப்ப ஆராதனைக்கு வர்றது புலி மாதிரி வரணும். ஐயோ அந்த பாடல் போயிருமே, ஒரு பாடல்ல உங்களுக்கு வசனம் கிடைக்குங்க. ஆராதனையில பாடுற பாட்டுல உங்களுக்கு விடுதலை உண்டாகும். உங்க தேவைக்கு ஒரு பதில் பதில் அந்த பாட்டுல இருக்கும். ஆராதனையில ஒரு வார்த்தை வரும், ஜெபத்துல ஒரு வார்த்தை வரும் அல்ல இல்லையா? ஆராதனை தான் மகிமை. ஆராதனையில விடுதலை உண்டாகும், ஆராதனையில கட்டுகள் உடையும். தானியல சொன்ன, ராஜா நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பி வைக்க வளமா இருந்தார். புலி மாறி வந்து ஆளுக்கு முதல்ல உட்கார்ந்து ஆராதனை, ஆராதனை முடிஞ்ச பிறகு நாலு பேர்கிட்ட பேசி, அக்கா எப்படி இருக்கிறீங்க, அண்ணன் எப்படி இருக்கிறீங்க, உங்க பிள்ளை எப்படி இருக்கு, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், கவலைப்படாதீங்க, நம்ம ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம், ஆண்டவர் நாலு பேர்கிட்ட பேசி நம்ம ஷேர் பண்ணி பகிர்ந்து கொண்டு பழகி முகவரிகளை பகிர்ந்து வீட்டுக்கு ஆம மாறி போகணும் அல்ல இல்லையா? அப்படியாப்பட்டவங்களைத்தான் கர்த்தர் சாட்சியா நிறுத்துவார், அப்படியாப்பட்டவங்களைத்தான் கர்த்தர் உயர்த்துவார் அல்ல இல்லையா? சும்மா ஏனோ தானண்டு வர்றது, ஏனோ தானண்டு போடுறது அப்படி இருக்கக்கூடாது. அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எதுக்கு வர்றது? ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்காகத்தான் வர்றோம். கற்றுக்கொண்டு அப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதிச்சாச்சு, அப்ப வாரம் முழுவதும் இஷ்டம் போல வளரலாமா? கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு திங்கக்கிழமை காலையில நீங்க உங்க வீட்டுல ஆராதிக்கணும், குடும்ப சபத்துல நீங்க ஆராதிக்கணும், தினந்தோறும் உங்க வீட்டுல தேவனை ஆராதிக்கணும், குடும்ப சபம் நடக்கணும், குடும்பத்துல ஆராதிக்கணும். அப்படி செய்யும் போதுதான் ஆராதனை மகிமை விடுதலை உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம் ஆராதிச்சுட்டு ஏதோ பத்து ரூபாய் காணிக்க போட்டு போறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்பதை திட்டமாய் சொல்வேன், புரிந்து கொள்ளுங்கள் அல்ல இல்லையா? நீ என்னை கோவித்தால் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, அதான் உண்மை. ரெண்டாவது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிற தேவன். உபாமம் 28, உபாமம் 8 அதிகாரத்தை திருப்புவோம். உபாமம் 8 சீக்கிரம் எடுப்போம். உபாமம் 8:17-18 வசனங்கள். உபாமம் 8:17-18, என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் உனக்கு கொடுக்கிறவர் அல்லேலூயா. நீங்க சம்பாதிச்ச பணத்தை குறித்தோ, நீங்க கட்டின வீட்டை குறித்தோ, நீங்க செஞ்ச காரியங்களை குறித்தோ பெருமைப்படுகிறவுடன், இது என்னாலதான் நடந்தது, இதை நான் தான் செஞ்சேன், இது நான் இல்லாட்டி இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு பெருமை பேசுனா அங்க கிருபையை பிடுங்கிடுவார், ஆசீர்வாதத்தை பிடுங்கிடுவார், பலனை பிடுங்கிடுவார் அல்ல இல்லையா? என்ன சொல்லணும், ஒரு காரியம் செஞ்சா பிலிப்பியர் 4:13, ஒரு காரியம் உங்க மூலமா நடந்தா இது நான் செஞ்சதுன்னு சொல்லக்கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறித்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் யார் மூலமா வருது? இயேசுவின் மூலமா வருது, கல்வாரி சிலுவையின் மூலமா வருது, கல்வாரியில சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தின் மூலமா வருது. என்ன சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறித்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறித்துவனாலே இந்த ஊழியத்தை செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறித்துவனாலே இந்த கடன்களை அழைக்கி அடைக்க எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறித்துவனாலே இந்த தான தர்மங்களை செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறித்துவனாலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய எனக்கு பலன் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தரை கொடுத்துங்க. நீங்க செய்யலங்க, உங்களுக்கு கொடுக்கிற இயேசு செய்யறார் அல்ல இல்லையா? இயேசுவை மகிமைப்படுத்தணும், உங்களை மகிமைப்படுத்த கூடாது. அப்போ பணம் இல்லாததுக்கு காரணம் என்ன? விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் பணம் இல்லைன்னு சொல்லி தடுமாடுறாங்க, பணம் இல்லை ஆசீர்வாதம் என்ன காரணம் அப்படிங்கறத நான் சொல்றேன். உபாமம் 8:16-19 உபாமம் 8:16-19 16 வசனம். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவிதால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய கர்த்தரை நீ மறவாமலும். வனாந்தரத்துல சாப்பாடு விட்டல, வனாந்தரத்துல அக்னி ஸ்தம்பனை கொடுத்தேன், வனாந்தரத்துல மேகஸ்தம்பத்தை கொடுத்தேன், வனாந்தரத்துல தண்ணி கொடுத்தேன், வனாந்தரத்துல அப்பம் கொடுத்தேன், வனாந்தரத்துல காடை கொடுத்தல, அப்படியாப்பட்ட தேவனை நீ மறக்க கூடாது. தேவனை மறந்ததுனாலதான் கடன், வறுமை, தரித்திரம் சொல்றாரு, உன் தேவனை மறவாமல் அப்படிங்கிறார். 16 19வது வசனம், 20வது வசனம், 19 20, உன் தேவனாய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த சாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். மரணம், அழிவீர்கள். வேற தேவர்களை சேவிக்கிறது சும்மா இஷ்டப்படி, காது குத்து, கண்ணு குத்து, அந்த சடங்காச்சாரம், இந்த சடங்காச்சாரம், போகாட்டி சொந்தக்காரன் பதச்சிருவான், நீ விழுந்து கிடந்தா சொந்தக்காரன் வருவானா உன்னை தூக்க, உன்னை காப்பாத்த சொந்தக்காரன் வருவானா, 1 லட்ச ரூபாய் இலவசமா உனக்கு சொந்தக்காரன் தருவானா, உனக்கு 1 லட்சம் இல்ல 1 கோடி ரூபாய் ஏசு உனக்கு இலவசமா தருவார், 10 பைசா உன் சொந்தக்காரன் உனக்கு இலவசமா தருவானா, கடனா தருவானா, நீ படுத்து கிடந்தா உன்னை வந்து பாப்பானா, உன்னை கூப்பிட்டு போவானா, நினைச்சு பார்க்கணும். உன்னை கூப்பிட்டு போறது யாரு? இயேசு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது உன் கண்ணை வைத்து என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்றாரு. தேவ தூதர்களை அனுப்பி உன்னை பாதுகாக்கிற தேவன், பணிபடை ஆவிகளை அனுப்பி உனக்கு பணிபடை செய்கிற தேவன், இயேசுவே இறங்கி வந்து உன் பக்கத்துல இருந்து உனக்கு வேலை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஊழியம் கொள்ளும்படி வராமல் நான் ஊழியம் செய்யவே வந்தேன்னு சொல்லி அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்மையின் ரூபம் எடுத்து இயேசு வந்து உனக்கு உதவி செய்கிறாரே, அப்ப வேற தேவர்களை சேவிக்கிறவனோடு உனக்கு என்ன அந்நிய நுகத்துல உனக்கு என்ன பிணைப்பு, அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளோடு உனக்கு என்ன பிணைப்பு, நீ என்னையோடு நான் உன் தேவனா இருப்பேன் சொல்றாரு. அல்லேலூயா. சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன், தோத்து போனதுனால பேசிட்டு இருக்கிறேன், இழந்து போனதுனால பேசிட்டு இருக்கிறேன், கஷ்டப்பட்டதுனால பேசிட்டு இருக்கிறேன், நானும் ஊழியக்காரன வந்த பிறகு பல முறை தற்கொலைக்கு நேராக போனதுனால பேசிட்டு இருக்கேன். கர்த்தர் சொன்னார் நான் இருக்கிறேன், அப்ப நான் என்ன செய்யணும்? என் வசனத்தின்படி வாழு. அல்லேலூயா. வசனத்தின்படி வாழு. நான் உன்னை உயர்த்துவேன், உன் சத்துருக்களுக்கு நேரிடுவதை உன் கண்கள் காணும்படி செய்வேன் சொல்லி இயேசு சொன்னதுனால இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. ஏன் வறுமை? அப்ப ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய அறிவை கொடுக்கிறார். பொருளாதாரம் யாரு? இயேசு. பணம் யாரு? இயேசு. ஐஸ்வர்யம் இயேசு. இயேசுவை தேடுங்கள், பிழைப்பீர்கள். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் இப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். பணம் உங்களுக்கு கொடுக்கப்படும், வீடு வாசல் உங்களுக்கு கொடுக்கப்படும், பொருட்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். மனிதர்களை தேடாதீங்க தயவு செய்து. அல்லேலூயா. தேடாதீங்க தயவு செய்து. மனிதர்களோடு சாவகாசம் வைக்காதீங்க. சொந்தக்காரனா இருக்கட்டும், பந்தக்காரனா இருக்கட்டும், பழையவங்க பேசிக்கங்க. சந்தல் அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, முடிஞ்ச அவனுக்காக உதவி செய்யுங்க. பிணைப்பு, பிணைப்பு இருக்கக்கூடாது. பிணைப்பு தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அந்நிய நுகத்துக்கும் பிணைப்பு இருக்கக்கூடாது. தேவன் சொல்லுகிறார், இனி உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் அந்நியன் புசிக்காதிருப்பானாக. கர்த்தர் கொடுக்கிற பணத்தை ஒரு பைசாவை கூட நீ அந்நியனுக்கு கொடுக்க கூடாது. சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, பந்தக்காரனா இருந்தாலும் சரி, கொடுத்தா பணத்தை தரமாட்டார். பணம் என்ற ஆசீர்வாதம் வராது, வரவே வராது. அதை எப்படி செலவு பண்ணணும், எங்க கொடுக்கணும், எங்க வைக்கணும் அப்படிங்கிற கர்த்தர் கத்து கொடுப்பார். ஞானத்தை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறார். பிலிப்பியர் 4:19 சொல்கிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. தசமவாகம் கொடுக்கறது கூட ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணி எங்க கொடுக்கணும், ஏன் சபா, ஏன் ஊழியக்காரன், ஊழியக்காரன் உன் பாஸ்டர் திருடனா இருந்தா அவனுக்கு தசமாவத்தை கொடுக்க கூடாது சபையில. நல்லா கவனிச்சுங்க, உன் சபை ஊழியக்காரன், உன் சபை பாஸ்டரு திருடனா இருந்தா, பொய்யனா இருந்தா, சுயநலவாதியா இருந்தா, ஆடம்பரம்னா, அவன் மட்டும் நல்லா இருந்துட்டு விசுவாசிகளை பூரா ஏழையா வச்சிருந்தா அந்த ஊழியக்காரனுக்கு நீ தசமாவத்தை கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஏழைகளுக்கு கொடு, தரித்திரனுக்கு கொடு, உண்மையா இருக்கிறவனுக்கு கொடு, உண்மையான ஊழியங்களை பார்த்து கொடு, விசாரித்து கொடு, ஜெபம் பண்ணி கொடு. ஆண்டவர் எங்க வழி நடத்துறாரோ அங்க உன் தசமாவத்தை கொடு, உன் காணிக்கையை கொடு. நான் கொடுத்துட்டேன் ஐயா, அது கர்த்தர் பார்த்துக்குவார். உன்னையத்தான் பார்ப்பார் கர்த்தர், அவனை பார்க்க மாட்டார், திருடனை பார்க்கவே மாட்டார். உன் கையில நான் பணத்தை கொடுக்கறேன், உனக்கு ஞானத்தை கொடுக்கறேன், அறிவை கொடுக்கறேன், புத்திய கொடுக்கறேன், செதிக்கக்கூடிய கிருபை. நீ ஜெபம் பண்ணி நீ தான் டிசைன் பண்ணணும், நீ தான் தீர்மானம் எடுக்கணும். உன் காணிக்கையை உன் தசமாவகத்தை எப்படி செலவழிக்கணும், எங்க கொடுக்கணும், எங்க ஊழியம் செய்யணும் சொல்லி அதுக்கான ஞானத்தை அறிவை கொடுக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை தான் ஐஸ்வர்யத்தை தரும். தேவனை மகிமைப்படுத்தும் போது ஐஸ்வர்யம் தரும். ரெண்டாவது சரியா, ரெண்டாவது சம்பாதிக்க பலன் தருகிறவர். சரிங்களா. அப்போ தேவனுடைய மூன்றாவது, இயேசுவின் தரித்திரத்தினால ஐஸ்வர்யம் வரும். நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால, இந்த அவர் டீ கடையில் இருக்கிறாரு, ஒரு பொழுது நின்று டீ அடிக்கிறதுனால ஐஸ்வர்யம் கிடையாது. உலகத்தான் தான் வேலை செய்யறான், உலகத்தான் தான் வேலை செய்யறான், ரெண்ட் செல்றான், ரெண்ட்ஸ் கழுவுறான், டாய்லெட் கழுவுறான், வீட்டு வேலை செய்யறான், விவசாய வேலை செய்யறான், கூலி வேலை செய்யறான், கட்டட வேலை செய்யறான், எலக்ட்ரிக் வேலை செய்யறான். அப்ப எல்லாரும் அதெல்லாம் வேலை செய்யலையா? நீங்க மட்டும் வேலை செய்யறீங்களா? வேலை செய்யறதுனால ஆசீர்வாதம் இல்ல, கையிட்டு செய்யற வேலைய தேவன் ஆசீர்வதிக்கும் போதுதான் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. நீ கையிட்டு செய்ய வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பேன்றாரு. தேவனுடைய தேவன் ஆசீர்வதிக்கணும், நீ என்ன வேலை செஞ்சாலும் ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் எப்படி வருது? ரெண்டு குழந்தையர் 8:9, இயேசுவின் தரித்திரமே நம்மை ஐஸ்வர்யர்களாக்குறது. எடுத்துக்கொள்வோம் ரெண்டு கொரிந்தியர் அருமையான வசனம். ரெண்டு கொரிந்தியர் 8:9, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யனாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். அல்லேலூயா. உங்கள் நிமித்தம் தரித்திரனார். இதை நீங்க விசுவாசிக்கணும், இதை நீங்க பேசணும். இயேசுவின் சொல்லுங்க, இயேசுவின் தரித்திரத்தினால் நான் ஐஸ்வர்யமா இருக்கிறேன், இயேசுவின் தரித்திரத்தினால் நான் பணக்காரனா இருக்கிறேன், இயேசுவின் தரித்திரத்தினால் நான் ரட்சாதிபதியா இருக்கிறேன், இயேசுவின் தரித்திரத்தினால் நான் கோடீஸ்வரனா இருக்கிறேன். ஏராளமான பணம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, ஏராளமான பணம் ஏற்கனவே என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, ஏராளமான பணம் ஏற்கனவே வங்கி கணக்கில் பெருகியிருக்கிறது. வங்கி கணக்கில் ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்குது, ஆனா உங்க வாயை விரிவாக தருது. இந்த மாதிரி பேசணும். இல்ல இல்ல, தொல்லை கஷ்டம் வரல, கஷ்டப்படுறேன், கஷ்டப்பட்டு சாந்தடி கஷ்டப்பட்டுட்டே இரு. ஆண்டவர் ஒரு பைசா கூட தரமாட்டார். ஒன்னு இல்லாதவைகளை இருக்கிற போர் தருகிற தேவன். ஏராளமான பணம் தேவனுடைய கிருபையினால் என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. பேசு, கர்த்தர துதி. ஆண்டவர் உடைய கிருபையினால் என்னை ஆசீர்வதிக்கிறீர், துதி. உடைய கிருபையினால் என் தேவைகளை சந்திக்கிறீர், துதி. உடைய கிருபையினால் பணத்தை கொடுக்கிற, துதி. உடைய கிருபையினால் என் வேலையை ஆசீர்வதி, துதி. உடைய கிருபையினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர், உடைய கிருபையினால் வங்கி கணக்கை ஆசீர்வதிக்கிறீர். இதை விட்டுட்டு வாயை திறந்து விரிவா திறந்து தேவனை புகழ்றதை விட்டு குப்பை தொட்டியில குப்பை போடுறது மாதிரி பைப்பா சாப்பிட்ற அந்த வலி இந்த வலி, கடன் வாங்குறேன், கடன் வாங்காட்டி என்னால சமாளிக்க முடியாது. புண்ணியவாளே நல்ல மகராச கேட்ட உடனே கொடுத்துட்டாரு. இந்த வார்த்தை இயேசுக்கு சொல்லி பாருங்க. கடை வட்டிக்கு கடை கொடுத்துருக்கான், ரன் வட்டிக்கு கொடுக்கறான், தவணை வட்டிக்கு கொடுக்கறான். என்ன சொல்றது? அவனை புகழ்றது மகராசே. அந்த ஐயா கட்ட உடனே கொடுத்தாரு. அவனுக்கு வருமானம் இருக்கு, கொடுக்குறியா? 10,000 ரூபாய் வாங்கினா முதல்ல 3,000 ரூபாய் எடுத்துக்கிறியா? இல்ல தவணை வட்டிக்கு வாங்குறீங்க, 10,000 ரூபாய் வாங்குறீங்க, 3,000 ரூபாய் எடுத்துக்கிறியா? யாருக்கு லாபம்? வாங்கினவனுக்கு லாபமா, கொடுக்கறவனுக்கு லாபமா? தினந்தோறும் 100 நாளைக்கு 100 ரூபாய் கட்டணும், 13,000 ரூபாய் கட்டணும். 10,000 ரூபாய் கடனுக்கு நீ 13,000 ரூபாய் கட்டுற. இதுக்கு மகராசன் கேட்ட உடனே கொடுத்துட்டாரு. புத்தி வேணா? புத்தி குப்பையாவா இருக்கு? இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் நிரம்பப்பட்டு கடன்ல சிக்கலாமா? சேகரன் நீங்களாம் கடை வாங்காதீங்க, கடை வாங்க மாட்டேன்னு தீர்மானம் எடுக்காதீங்க. அங்க இருக்கிற அட்டைகள்லாம் தவண அட்டையெல்லாம் தூக்கி போட்டா, அந்த நாங்கெல்லாம் ஒரு நேரத்துல தவண அட்டையை தூக்கி போட்டு நாங்க வீட்டுக்குள்ள காலில் போட்டு மிதிச்சேன். சாபம் என் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அல்ல இல்லையா. நீ தவணை கடையில், நீ தவணைக்காரன் போற எங்களை மூஞ்சியை பாக்குறேன், என்னென்ன நல்லா இருக்கீங்களா அக்கா, நல்லா இருக்காங்களா, என்னென்ன வாங்கவே மாட்டோம்ன்றீங்க, இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்ட்டு. அல்ல இல்லையா. என்னைக்கு நீங்க பிசாசை எதிர்க்கிறீங்களோ அன்னைக்கு தான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க இன்னைக்கு போய் உங்க தவணட்டையில எடுத்து அவன் காலில் போட்டு மிதிங்க. ஆமா, உங்களோட பணம் இல்லாதனாலே பணம் வாங்குறீங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருந்தா நீங்க தவணை வாங்குவீங்களா? உங்களுக்கு மீத மிஞ்சி பணம் இருந்தா நீங்க கடை வாங்குவீங்களா? அப்ப நீங்க பண எதுங்க, கடனை எதிர்த்து நெல்லுங்க, போராட்டத்தை எதிர்த்து நெல்லுங்க, பிசாசை எதிர்த்து நெல்லுங்க, நீங்க இயேசுவின் பிள்ளையா இருந்தா எதிர்த்து நெல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்க, அப்பனா ஓடி போவான் வசனம் சொல்லுதுல, வசனத்துக்கு கீழ்படிங்க. கடன் வாங்குற இனிமேல் நான் கடனே வாங்க மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க. இப்படித்தான் வாழ்வேன் தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்க வங்கி கணக்கை பெருக பண்ணுவார். கடன்களை பற்றி கர்த்தரை பொறுத்துங்க. அல்லேலூயா. தீர்மானம் எடுக்கிறது வரைக்கும் பிசாசு உங்களை விட மாட்டான். நீங்க தீர்மானம் எடுக்கிறது வரைக்கும் பிசாசு உங்களை விட்டு போக மாட்டான். அல்லேலூயா. எத்தனை இரவுகள் கண்ணீர் வடித்திருக்கேன்னு தெரியுமா? எத்தனை இரவு கண்ணீர் வடித்திருக்கிறேன். இன்னைக்கு நான் கண்ணீர் வடித்து, கடன் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, ஒரு செழிப்பான வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. எதற்காக அழைத்தீர், எதற்காக தெரிந்து கொண்டு தேவனோடு பேசிக்கிட்டே இருங்க, தேவனோடு உறவு அழைத்தே இருங்க, தேவனோடு பழகிட்டே இருங்க. எவன் டைம் எந்த ஊழியக்காரன்ட்டோ உங்க பிரச்சனையை சொல்லி ஜெபிக்காதீங்க, எந்த ஊழியக்காரன் போய் தலையிட்டாதீங்க. கேவலம் கேவலமா இருக்கு. வர்ற ஒரு ஊழியக்காரனை பார்த்தா, ஒரு ஊழியக்காரன் வந்தா போதும், அவனை பார்த்தா போதும், ஒரு கூட்டத்துல போய் அவன்கிட்ட போய் பைபாச பத்தி தான் பேசுறது. வேதனையா இருக்கு, அந்த வேதனையா இருக்குன்னு பிள்ளை சொன்ன முடியும், ஆக்க மாட்டான்றான், என் பிள்ளை படிக்க மாட்டான், கீழ்படிய மாட்டான்றான். தேவனை துதிக்கிறதுக்கு பதிலாக, அல்லேலூயா, நான் மதுரைக்குல நடக்கிறது அங்க பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அதனாலதான் நான் எந்த கூட்டத்துக்கும் போறதில்ல, எந்த எவன் கூட்டத்துக்கும் போறதில்ல. கிறிஸ்தவ கூட்டத்துக்கே நான் போறது கிடையாது. மூணு நாலு வருஷம் ஆச்சு, எந்த ஊழியக்காரன்ட்டு நான் போறது கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா என் ஊழியக்காரன் அப்படித்தான் பேசுறான், விசுவாசிகள் அப்படி நெகட்டிவ் பைபாச பத்தி தான் பேசுறான், பைபாஸ் அறுவை சிகிச்சை பத்தி தான் பேசுறான். அல்ல, சிலுவை பத்தி பேசுறது இல்ல, சிலுவை ரத்தத்தை பத்தி பேசுறது இல்ல, சிலுவை மரணத்தை பத்தி எவனுமே பேசுறது இல்ல. வருஷத்துல 40 நாள் லெந்து காலம்னு ஒன்னு பேர் வச்சிருக்கான். இது எதை வச்சதுன்னு தெரியல. அந்த 40 நாள் மட்டும் பேசுறான், மத்த 320 நாள் நெகட்டிவா தான் பேசுறான். அவனோட சேர்ந்தா நம்மள எப்படி இருப்போம்? ஓட்டாண்டியா தான் இருப்போம், தோல்வியா தான் இருப்போம், ஏமாணத்தரும். நல்ல நண்பர்களுக்கும் நல்ல துதிக்கிற செபிக்கிறவங்களோடு சேருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இயேசுவன் தரிக்கிறோம் ஐஸ்வர்யத்தை தரும், அதை விசுவாசிங்க. இன்னைக்கு ஒரு வேலை இல்லாம இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், கடன் இருக்கலாம். எங்களுக்கும் கடன் இருந்துச்சு, தவன் அட்டை ஒரு அடுக்கி வச்சு நம்ம சும்மா இல்லை. இன்னைக்கு ஒரு இது கிடையாது. சில வருஷங்களா எங்களுக்கு தவன் அட்டை கிடையாது, வட்டி கடன் கிடையாது, தவணை கிடையாது. ஏதாவது கஷ்டம்னா ஒரு நகை அடவு வச்சு இது பண்ணிக்கிறோம், காசு கிட்ட திருப்பிக்கிடுவாங்க. இப்ப அதையும் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நகை அடவு வச்சால வெட்டி தானே, அந்த சாபத்தை சபிக்கிறேன். நகைக்கடனை உண்ணுபடுகிற சாத்தானே, உன்னை இயேசுவ நாமத்துல சபிக்கிறேன்னு சொல்லி சபிக்கிறேன். எல்லாம் நிர்மலமாகிட்டு இருக்கு, எல்லாம் விடுதலை ஆகிட்டு இருக்கு. அல்லேலூயா. இதை உங்களுக்கு சொல்லித்தாரு, நீங்கள் அதை மாதிரி பின்பற்றுங்க. அல்லேலூயா. நீங்க எதிர்த்து நிற்காத வரைக்கும், தீர்மானம் எடுக்கிறது வரைக்கும் பிசாசு உங்களை விட மாட்டான். கண்ணிய வச்சு போட்டு எழுத்துக்கிட்டு தான் இருப்பான். அல்ல இல்லையா. மூணு, தேவனுடைய தரித்திரம் ஐஸ்வர்யாக்குறது. நாலு, கடைசியாக தேவன் ஐஸ்வர்யம். தேவனே ஐஸ்வர்யமா இருக்கிறார், தேவனே மகிமையா இருக்கிறார். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையில, மறுமையில் அல்ல, மறுமையில் அல்ல, மகிமையில் அல்ல, இம்மையில் அண்டா இன்னைக்கே நிறைவாக்குவார். கரங்களை கட்டி கட்டணம் கொடுத்துங்க. நீங்க சொல்ல ஆரம்பிங்க, நீங்க பேச ஆரம்பிங்க, இன்னைக்கே உங்க வட்டி கடன் இல்லாம போகும், நகை கடன் இல்லாம போகும், தவணை கடன் இல்லாம போகும். இன்னைக்கே தேவன் உங்களுக்கு கதவை திறப்பார், வானத்தை திறப்பார். நீங்க சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார்னு நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் வானத்தை உங்களுக்காக திறப்பார், இடங்கொள்ளாமல் போக மட்டும் நிரம்பி வழியை செய்வார். இது சத்தியம், சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இது உண்மை. இது எவன் பேசின பிரசங்கத்தையே கட்டணம் பேசிட்டு இருக்கல. நான் வாசித்து, நான் கீழ்ப்படிந்து, நான் கண்ணீரோடு ஜெபித்து, நான் பெற்றுக் கொண்டிருக்கிற அனுபவங்களைத்தான் இன்றைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எவன் கொடுத்த பிரசங்கத்தையோ நான் குறிப்பெடுத்துட்டு வந்து உங்களோட பேசிட்டு இருக்கல. அல்லேலூயா. நைட்டு சனிக்கிழமை படுக்கும் போது கருத்த மணி 2, மறுபடியும் 4 எந்திரிச்சிட்டேன். அல்லேலூயா. படிக்கிறேன், சேவம் பண்றேன், பேசுறேன், துதிக்கிறேன். கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அவர் உயிர் உள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் வந்து செத்து போன தேவன் இல்ல, உயிர் உள்ள தேவன். அவர் பேர் ஏச்சு கரங்களை தட்டி கர்த்தரமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இயேசு வந்து ஒரு ஐஸ்வர்யத்தின் தேவன். ஆனா எல்லா கிறிஸ்தவ ஊழியக்காரனும், எல்லா கிறிஸ்தவ விசுவாசிகளும் இயேசுவை ஒரு ஏழையா வச்சிருக்காங்க, ஏழையா வச்சிருக்கிறாங்க. ஆனா அவர் என் நிமித்தமாக ஏழையானது உண்மை, என் நிமித்தமாக பாவமாக்கப்பட்டது உண்மை, என் நிமித்தமாக தரித்திரமாக்கப்பட்டது உண்மை, என் நிமித்தமாக மரித்தது உண்மை.
1: ஆனால் அவர் நிசத்துல அவர் ஏழை கிடையாது. இந்த உலகமே அவருக்கு சொந்தம். கரங்களை கட்டி கட்ட உலகத்திலேயே மிகச்சிறந்த பணக்காரன் அவன் பேர் ஏச்சு. உலகத்திலே மிகச்சிறந்த பணக்காரன் அவன் பேர் ஏச்சு. அல்லேலூயா. உலகத்திலே மிகச்சிறந்த ஐஸ்வர்யவன் அவன் பேர் ஏசு. அல்லேலூயா. உலகத்திலே மிகச்சிறந்த செல்வ செழிப்பான ஒரு கடவுள் அவன் பேர் ஏசு. அல்லேலூயா. திருப்பதி உண்டியல்ல உண்டியல திறந்தா தான் பணம் கொட்டும். சபரிமலை கோயில்ல உண்டியல திறந்தா தான் பணம் கொட்டும். பழனி கோயில்ல உண்டியல திறந்தா தான் பணம் கொட்டும். ஆனா உலகம் முழுவதும் வானத்தை திறந்தால் உலகம் முழுவதும் பணம் கொட்டும். அல்லேலூயா. பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது. வானம் என கூறியது பூமியையோ மனு உத்தரவுக்கு கொடுத்த இந்த அறிவு நமக்கு வரணும். இந்த உலகம் என் தேவனுக்கு சொந்தம். இந்த பணம் எல்லாம் என் தேவனுக்குரியது. இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் என் தேவனுக்குரியது. என் தேவனுடைய பிள்ளையா இருக்கிற எனக்கு இவைகள் எல்லாம் சொந்தம் என்று நீங்கள் உரிமை பாராட்டி தேவனை புகழ்ந்து தேவனை துதித்து தேவனை ஆராதித்து தேவனை தோத்திரம் பண்ணும்போது ஐஸ்வர்யமும் கனமும் புகழும் மகிமையும் உங்கள் இல்லத்துக்குள்ள வந்து நிரம்பும். அல்லேலூயா. இயேசு ஏழை கிடையாதுங்க. இயேசு கோழை இல்ல. அறிவில்லாத ஊழியக்காரன் சொல்றான். சத்தியத்தை அறியாத ஊழியக்காரன் சொல்றான். சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலை இருந்து சத்தியத்தை அறியாத ஊழியக்காரன், சத்தியத்தை அறியாத கிறிஸ்தவர்கள், இயேசுவை அறியாத ஊழியக்காரன், இயேசுவை அறியாத விசுவாசிகள் ஏழையா இருக்கிறாங்க, கடல்ல இருக்காங்க. சரியா? இயேசு ஏழை கிடையாது. நான் ஏன் ஊழியக்காரன் கூட்டத்துக்கு போறதில்ல? இப்படி நெகட்டிவான பிரசங்கமா கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு நானும் ஏழையா போய் நானும் கடன்ல சிக்கி ஊழியக்காரன் ஆன பிறகு நான் தற்கொலைக்கு நேராக போன பாரு, எவ்வளவு பெரிய கவலம். அப்பத்தான் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். அப்பத்தான் இயேசு என் இருதயத்தை திறக்க ஆரம்பிச்சார். அப்பத்தான் இயேசு என் கண்களை திறக்க ஆரம்பித்தார். மனுஷனை நம்பாத, மனுஷனை நம்பாத, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பட்டவெப்ப நலம். பிறப்புகளை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பட்ட நலம். பணக்காரனா இருக்கிற ஊழியக்காரன் நம்பாத, உன்னை இரவும் போல வேலை வாங்கிடுவான் சோறு போட்டு நியாயம் மாறி. ஊழியக்காரன் நம்பி போகாத உன ஏமாத்திடுவான் சொல்லி கர்த்தர் படிச்சு கொடுத்தார். சத்தியத்திலிருந்து படிச்சு கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு ஒரு செல்வந்தம் உள்ளவர். இயேசுவின் பிள்ளையா இருக்கிற நான், இயேசுவுக்கு ஊழியக்காரனா இருக்கிற நானும் ஒரு பணக்காரன், நானும் ஒரு ஐஸ்வர்யன். எனக்கு கீழ இருக்கிற விசுவாசிகளாகிய நீங்களும் செல்வ செழிப்புடையவர்கள். அல்லேலூயா. செழிப்புக்கு சொந்தக்காரர்கள், ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள், பணத்துக்கு சொந்தக்காரர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள். அல்லேலூயா. இயேசு ஏழை கிடையாது. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இயேசுவுக்கு முதலாவது 12 சீடர்கள் இருந்தாங்க. சொன்னாரு, என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்க மாற்றுவேன் சொன்னாரு. 12 சீடர்கள் இருந்தாங்க, சரிங்களா? அடுத்து லூக்கா 10:1 பார்த்தோம்னா, பிறகு ஒரு 70 சீடர்களை ஏற்படுத்தினார். இயேசு உயிரோடு இருந்த காலத்துல, இயேசு 3 ஊழியம் செஞ்ச காலத்துல, இயேசுவுக்கு கீழே இருந்த சீடர்கள் மொத்தத்துல 12 + 70 மொத்தம் எவ்வளவு? 82 ஊழியக்காரர்கள். கவனிக்கிறீங்களா? 82 ஊழியக்காரனுக்கு காலையில தலையில எண்ணெய் வைக்கிறதுக்கு லிட்டர் கணக்கில் தேங்காய் எண்ணெய் வேணும். குளிக்கிறதுக்கு சோப்பு வேணும். காலையில டிப்பன் வேணும். காலையில டீ வேணும். 82 டீ வேணும். 82 டிப்பன் வேணும். 9 மணிக்கு 82 பேருக்கு சாப்பாடு வேணும். 11 மணிக்கு 82 வடை வேணும். 82 டீ வேணும். 1 மணிக்கு 82 சாப்பாடு வேணும். நான்வெஜ் சாப்பாடு வேணும். சாயந்தரம் 4 மணிக்கு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போறாங்க, மலையில போய் ஜெபம் பண்ண போறாங்க. 82 டீ வேணும். 82 வடை வேணும். 28 மணிக்கு 82 பேருக்கும் எத்தனை வேணும்? 164 சப்பாத்தி வேணும். எத்தனை சப்பாத்தி வேணும்? 164 சப்பாத்தி வேணும். டீ வேணும். இரவெல்லாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவாங்க. டீ வேணும். ஒரு நாளைக்கு இத்தனை செலவழிச்சது யாரு? இயேசு. 82 ஊழியக்காரன். ஒருவேளை குடும்பத்துகளுக்கு சிலவர் வெளியில வெளியூர்ல இருந்து ஊழியத்துக்கு வந்திருக்கவன், ஊழியத்துக்கு தலைமை பாஸ்டர் சொல்லுவோம், பாஸ்டர் மனைவி பிள்ளைய விட்டு வந்திருக்கிறேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மனைவிக்கு வீட்டு வாடகை கட்டணும், கொஞ்சம் பணம் அனுப்பணும்னு சொல்லி பணம் வாங்கி மணி ஆர்டர்லாம் பண்ணுவான். அப்ப அந்த மாதிரி ஊழியக்காரர்கள் இருந்திருக்கலாம் அந்த காலத்துல. அப்ப குடும்பங்கள், 82 குடும்பங்களுக்கு அனுதினமும் ஒரு குறைவு இல்லாமல் போஷித்த இயேசு ஏழையா? யோசித்து பாருங்க. ஏழையா? இன்னைக்கு ரெண்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு செருப்பு வாங்க முடியல, ஸ்கேல் வாங்க முடியல, பென்சில் வாங்க முடியல, பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்க. இதெல்லாம் வெக்கம் இல்லாம கிறிஸ்தவனா? வெக்கமில்லாத கிறிஸ்தவ ஊழியக்காரன் நான் கேட்கிறேன். வெக்கமில்லாத கிறிஸ்தவ ஊழியக்காரனா? வெக்கமில்லாத கிறிஸ்தவளா? நீ இயேசுவ காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கிற, இயேசுவின் ரத்தத்தை காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்க கேவலமல்ல விசுவாசிகள். கேவலம் சாப்பாட்டுக்காக, பேண்ட்டுக்காக, சட்டைக்காக இன்னைக்கு போய் வரிசையில் நின்றுட்டு இருக்கா மதுரையில். நான் போறதில்லை. உன் உன் பேண்ட்டு வேணாம், உன் சட்டை வேணாம். அல்ல இல்லையா? ஆமா. உணர்வடையுங்கள். 82 ஊழியக்காரனுக்கு சோறு போட்டார். ஒரு இடத்துல கேட்கிறாரு, எப்ப 4 அப்பங்களையும் 7 மீன்களை எத்தனை பேர் கொடுத்தீங்க? 7000 பேர் கொடுத்தோம்யா. மீதி இருந்துச்சா? மீதி தாராளமா இருந்துச்சு. 5 அப்பத்தையும் 2 மீனை எத்தனை பேர் கொடுத்தீங்க? 1000கணக்கான பேர் திருப்தியா சாப்பிட்டாங்க. மீதம் 12 கூட இருந்துச்சு. மீதம் எடுக்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி உணர்வடையுங்கள். ஞானம் உள்ளவர்களா மாறுங்க. தயவு செய்து நீங்க ஜெபத்தை மாத்துங்க. என் பிள்ளைய ஆசீர்வதிங்க, என் வீட்டை ஆசீர்வதிங்க, என் கடன் அடைஞ்சு ஜெபம் பண்ணா ஒரு நாள் நடக்காது, நடக்கவே நடக்காது. எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, உம்மை நெருங்கி வாழ எனக்கு உதவி செய்யுங்க. இரவும் பகல வேதத்தை வாசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. வேதத்திற்கிற அதிசயங்களை பார்க்க முடிய என் கண்களை திறந்து விடுங்க. உங்களுடைய அதிசயங்களை பார்க்க முடிய எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுங்க. எனக்கு ஞானத்தை கொடுங்க. ஆண்டவர் உமக்கு சாட்சியாய் வாழும்படி என்னை கிருபையை கொடுங்க. உடைய கிருபையினால் நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பு. இப்படி ஜெபம் பண்ணுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. பணம் உங்களுக்கு வரும், ஐஸ்வர்யம் உங்களுக்கு வரும், கிருபை வரும். உலக பொருளுக்காக ஜெபம் பண்ணாதீங்க, வீட்டுக்காக ஜெபம் பண்ணாதீங்க, இடத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அது குப்பைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, அது கிடக்குங்க. பக்கத்திலேயே உங்களுக்கு இடம் இருக்கு, பக்கத்திலேயே வீடு இருக்கு, பக்கத்திலேயே லேண்ட் இருக்கு. நீங்க எதுக்கு போய் அதுக்கு போய் ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரை தேடுனா பணத்தை கொடுப்பாரு. பக்கத்துல இருக்க லேண்ட ஒரு 10 செண்டை வாங்கி நீச்சல் குளத்தோட வீட்டை கட்டி. ஆச்சரி, கிராமத்துல போய் நீச்சல் குளத்தோட வீடு கட்டியிருக்கான், அவன் கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் மகிமை, அதுதான் உயர்வு. சும்மா ஆண்டவர் எனக்கு ஒரு 2 செண்டை கொடுக்கும், எனக்கு ஒரு 1 செண்டை கொடுக்கும். நீங்க ஆண்டவரே, நீர் என்னை விட்டு போகாமல் அதை ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, 24 மணி நேரமும் நீ என் கூடவே இருக்கணும், என் கூடவே இருங்க. அப்படி ஜெபம் பண்ணுங்கவே, கோடிக்கணக்கான பணத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க அடைஞ்சா விடுஞ்சா எழுந்தா உங்க வாயை விரிவா திறந்து இயேசுவே நமக்கு தோத்துறோம், இந்த பாடுகளுக்காக தோத்துறோம், இந்த பிரச்சனைகளுக்காய் தோத்துறோம், இந்த தோல்விகளுக்காய் தோத்துறோம், சுன்னம்பிக்காக்காத என் பிள்ளைகளுக்காய் தோத்துறோம், கீழ்ப்படியாத என் பிள்ளைகளுக்காய் தோத்துறோம், என் உறவுகளுக்காய் தோத்துறோம், சொந்தக்காரங்களுக்காக தோத்துறோம். என் சொந்தக்காரங்களுக்காக ரசிக்கப்படுறேன், அவன் என்னை ஏமாத்திரியான், ரசிக்கப்பட மாட்டேன்றான், அதுக்காக உமக்கு தோத்துறோம். என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள்ல என்னை கேவலமா பேச தோத்துறோம், தோத்துறோம், தோத்துறோம், தோத்திரம் செலுத்திட்டு தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது அவர் உங்களை மகிமைப்படுத்தாமல் விடுவாரா? அல்லேலூயா. சத்தியத்தின் ரகசியம். அல்லேலூயா. இதான் பொருளாதாரத்தின் ரகசியம். தினமும் 82 குடும்பங்களை போஷித்தார். சரிங்களா? முடிவுரையாக, உன் தேவைகள் சந்திக்கப்படுமா? கண்ட பிரசங்கத்தை கேட்கதை நிறுத்துங்க. கண்ட கூட்டத்துக்கு போகாத, கண்ட ஊழியக்காரனோட சாவகாசம் வைக்காத, கண்ட ஊழியக்காரன் கண்ட விசுவாசியோட போன் நம்பர் வாட்ஸ்அப்ப உன்ட வைக்காத, கெடுத்து போடுவான். உன்னை தூங்க, உன்னை செபிக்க விடாம போன் போட்டே கெடுத்து போடுவான். உன்னை துதிக்க விடாம போன் போட்டே கெடுத்து போடுவான். உன்னை கண்ட விசுவாசிகள் கண்ட ஊழியக்காரோட போன் நம்பர் உன் வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? பிரசங்கத்தை கேட்காத, இரவும் பகலும் உன் கையில் இருக்கிற வேத புத்தகத்தை திறந்து வச்சு வாசி. ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்து விடும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நீ வேதத்தை பிரித்து படிக்கும் போது உன் பிரச்சனைக்கு பதில் வரும், உன் கடனுக்கு பதில் வரும், உன் தரித்திரத்துக்கு பதில் வரும், உன் பலவீனத்துக்கு பதில் வரும், உன் வியாதிக்கு பதில் வரும், உன் பிள்ளைகளுக்குரிய பதில் வரும், உன் குடும்பத்துக்குரிய பதில் வரும், உன் எதிர்காலத்துக்குரிய பதில் வரும். வார்த்தையிலே மகிமை புதைந்து கிடக்கிறது. அந்த வார்த்தையை கர்த்தருடைய வேதத்தில் பிரியமார்ந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலங்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனிதந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும். எழுந்து ரெண்டு ஜெபிப்போம். இதான் சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்க. இயேசுவை மகிமைப்படுத்துங்க, இயேசுவை தேடுங்க. ஆமா. ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை சபை கூடிவர்களை செய்தே நன்றி. வாய சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள் குடும்பத்துக்காக நன்றி.
2: சிறு மந்தையை பயப்படாது சொன்னீர். எங்கள் மந்தை நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடைகிறது. இது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து விரிவடைய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தத்துக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஐஸ்வர்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தான கிருபையை கொடுக்கிறீர், ஞானத்தை கொடுக்கிறீர், வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்ததற்காக நன்றி. கர்த்தாவின் சிறுபிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். சபை மக்களை ஆசீர்வதிக்கிறோம். கடன் இல்லாத வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்கிறீர். இப்ப ஏற்கனவே இந்த விசுவாச மக்கள் மேல இருக்கிற எல்லா நகைக்கடனை இயேசுப நாமத்துல சபித்து நிர்மலமாக்குறேன். வட்டி கடன், தவண கடன்களை இயேசுப நாமத்துல சபித்து நிர்மலமாக்குறோம். கர்த்தாவே, இவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும், வானம் திறக்கப்படட்டும், இடங்கொள்ளாமல் போக மட்டும், ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிற தேவன் ஆண்டவனுடைய ரத்தத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தாவுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்படி சத்தியத்தை நடத்துங்க, இப்படி அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஆடியோ வாயிலாக செய்தியை கேட்கிற மக்கள் உணர்வடையட்டும், பலனடையட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும், சத்தியத்துல நிலைநிற்கட்டும். கர்த்தாவே, நீர் அப்படி செய்கிறபடியால் மக்கள் நன்றி. எங்களை தாழ்த்துகிற வறுமையாக்குறோம். இன்னும் சத்தியத்தை நேரங்களை போதிக்கிறீர், மக்கள் நன்றி. நீரே எங்கள் போதகரா இருக்கிறீர், நீரே எங்கள் மீட்பரா இருக்கிறீர், நீரே எங்கள் தலைவரா இருக்கிறீர், நீரே எங்கள் ஆண்டவர் கர்த்தாவே ராஜாவாக இருக்கிறீர். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சொத்தெல்லாம் எங்களுக்கு உரியது, உடைய ஆசீர்வாதம் எல்லாம் எங்களுக்கு உரியது. கர்த்தாவே, இந்த மாதத்தை ஆறாவது மாதம் முழுவதும் உடைய அபிஷேகத்துல நிரப்பி நடத்துகிறீர். உமக்கு நன்றி. கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக நன்றி. எல்லாவற்றிலும் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துறோம். எங்கள் மேல் நேர் அன்பா இருக்கிறீர், எங்கள் மேல் நேர் பிரியமா இருக்கிறீர், எங்களை விரும்புகிறீர், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துறோம். உமக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம், உடைய ஆலோசனை கீழ்ப்படுகிறோம், உடைய அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறோம். நாங்கள் சாட்சியாவால் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தங்களை மூடி நடத்தட்டும். கர்த்தாவை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு எங்களை வெளிச்சமாக உப்பாக வைக்கிறோம். உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கு செலுத்துறோம். எங்கள் மீட்புற சேரமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமெல்லாம் நல்லப்பதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை தோத்ரி, என் முழுவலமோட பரிசுத்தத்தை தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் யேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும்

என்றென்றும் மாறாதது, என்றென்றும் மாறாதது, என்றென்றும் மாறாதது, என்றென்றும்.

0: ப்ரோக்ராம் எடுத்து சிஸ்டர் எடுக்கட்டா?
1: Recording stopped. Recording in progress.

இன்று நீ சொன்ன கூட வாழ்வாள்

என் மாணவே, என் மாணவே.

0: ஆமீன், ஆமீன், ஆமீன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேலையில இந்த புனிதமான நாளே சுவாமி, இந்த சங்கம வானொலி நடத்துகின்ற துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை நீர் என்று ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செய்திருக்கு. இந்த நிகழ்ச்சி 97 ரேடியோக்கள் தொடர்பு கொள்ளும் போதும் அநேக தேசங்களே அநேக நாடுகளே இந்த நிகழ்ச்சியின் துணி கேட்க நீ கிருபை செய்து கொண்டிருக்கு. அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகள் வராதபடி உமது ஆணி பாந்த கரத்தால் நீர் ஆசீர்வதித்து இன்று எங்களுக்கு தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இதிலே கலந்து கொண்ட பிள்ளைகள், தந்தை கொடுக்கிற பிள்ளைகள், வார்த்தை கொடுக்கிற தாசர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், அது மட்டுமல்ல மறு உழைப்பை கேட்கிற பிள்ளைகளே, நீர் ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிற சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி. இந்த உலகமங்கின் துணிக்க செய்தி சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி. வாக்கு தத்தம் தந்த தேவனே, வாக்கு மாறாத தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவமே, சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பே சொன்ன தேவனே, நீர் எங்களோடு கூட இருக்கிற சுவாமி. இந்த நிகழ்ச்சியை நீர் நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவர் இந்த நிகழ்ச்சியை நீர் நடத்தும், நீர் நடத்தும் ஆண்டவர். நீர் வந்தால் பெரிய மகிழ்ச்சி ஆண்டவர், எழுப்புதலை கொண்டு வர இந்த நிகழ்ச்சி ஆண்டவரே, பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வர, மக்களிடையே ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆவியானவரே, இந்த நேரத்திலே ஒரு பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஒரு அக்னி அபிஷேகம், ஒரு அக்னி வல்லமையில கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது ஒரு அக்னி அபிஷேகம் இறங்க வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. உமாலே முடியாத காரியம் ஒன்று ராஜா, முடியாத காரியம் ஒன்று. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்துடணுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாம் தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமே.
1: அதிகாலை வேளையிலே

பாவம் என்னில் சூழ்ந்திடும் வேலையிலே, இவ்வுலக பாவம் என்னில் சூழ்ந்திடும் வேலையிலே, தீபமாக என்னில் வந்து பாதுகாப்பவரே, தீபமாக என்னில் வந்து பாதுகாப்பவரே, உமக்கே நன்றி ஐயா. உமக்கு

காத்தவரை தினமும் துதித்திடுவோம். அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயா. இருள் இருந்த என்னை வெளிச்சத்தின் பாதையை காட்டி வழி நடத்துபவரே. இருள் இருந்த என்னை வெளிச்சத்தின் பாதையை காட்டி வழி நடத்துபவரே. உமக்கே சோஸ்திர பலிகளை செலுத்துகிறேன் தேவா. அதிகாலை வேளையிலே தேவனையே துதித்திடுவோம். காலமெல்லாம் காத்தவரை தினமும் துதித்திடுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, சங்கமா வானொலி துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஏற்படுத்திய நோக்கத்தை திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள். துதியும் சோஸ்திரமும் கனமும் மாய்மையும் அவர் ஒருவருக்குத்தான். அன்றைக்கு இயேசுவை சிறு பிள்ளைகளும் பாடல்களும் துதித்த போது பரிசேயர் சதுசேயர்கள் கோபம் வந்தது. இயேசு சொன்னது என்ன? இவர்கள் பேசாமல் இருந்தால் இந்த கற்களே கூப்பிடும் என்றார். நாம் துதித்து ஆராதிக்காவிட்டால் உயிரற்ற கற்கள் கூட கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து விடும். உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களும் கர்த்தரை துதிக்கின்றன. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அவரை துதிக்கின்றன. பறவைகள் கூட அவரை பாடி துதிக்கின்றன. கர்த்தர் நம்மை சிருஷ்டித்ததற்கு ஒரு திட்டமும் தெளிவா நோக்கம் உண்டு. ஆம், தேவன் துதிக்கப்படும் என்பதே அது இப்படிதான் நோக்கமாகும். நம் கர்த்தரை துதித்து ஆராதிக்காமல் இருப்போமானால் அவர் சிருஷ்டி நோக்கத்தை நான் நிறைவேற்றவில்லை, அவருடைய சித்தத்தை நான் மறையவில்லை. துதி துதி துதி துதி துதி

0: செய்பவர் ஓடோடி வந்திடுவார், உன்னிடத்தில் ஓடோடி வந்திடுவார். செங்கடல் பிளந்ததும் துதியிலே, எரிகோ விழுந்ததும் துதியிலே, செங்கடல் பிளந்ததும் துதியிலே, எரிகோ விழுந்ததும் துதியிலே. இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சி ஆவியானவரே நீரே வழிநடத்து. தொடர்ந்து வரும் ஒவ்வொரு தேவப்பிள்ளைகள் துதித்து ஆராதித்து மகிழும் போது அந்த சுகந்த வாசனை அந்த பரலோகத்தை செட்டவும் நீர் பரலோகத்தில் மகிழவும் எங்களை மகிழ பண்ணவும் கேட்கிற பிள்ளைகளை மகிழ பண்ணவும் நீ கிருபை செய்ய வேண்டுமாக சேர்க்கிறார் ஐயா. அந்த சங்கம வானொலியின் சித்தத்தை நீ நின்று நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற சுவாமி அந்த கிருபைக்க தொடர்ந்து வருகிற பிள்ளைகளை ஆசீர்வாதத்தில் வழிநடத்த வேண்டும். எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரங்கள் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அதே நேரம் தொடர்ந்து இன்றைய நாளே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியில் தொடர்ந்து துதி ஆராதனை பாடலை எடுத்து ஸ்ரீசேர் வானர் ஜெர்மனி பிரஸ் லோர்ட் ஸ்ரீசேர் வானர் ஐயா
1: கேக்குதா?
0: இன்றைய நாளிலே

0: சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே வந்திருக்கிறீர்கள். துதித்து ஆராதித்து பாடலை பாடி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன்.
1: ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமும் கிருபையும் உள்ள அருமையான பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தேவரீர் தாமே இந்த நாளிலும் இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும்படியாக இந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவரீர், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை என்னை விட்டு விலகாது என்று சொல்லி அழைத்த தேவர், நடத்தி வார கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. கொம்பும் விரிகுளமும் உள்ள காலையிறதை பார்க்கலும் துதியே உமக்கு பிரியம் என்று சொன்ன தேவரீர், இந்த நாளிலும் உம்முடைய துதியை என்னுடைய உதடுகளிலே போட்டு நீர் இந்த நாட்களை மகிமைப்படும்படியாக உடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. என்னோடு கூட வாருங்கள், ஆண்டவருடைய நாமத்தை இந்த நாட்களை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக வேதம் சொல்லுகிறது. என்னை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவரீர், இந்த நாளிலும் அந்த வார்த்தையிலே உண்மை உள்ள தேவனும் வார்த்தை மாறாத தேவனுமா இந்த நாட்களில் எங்கள் மத்தியில் இருக்கிற தேவனை நாங்கள் உயர்த்துவோம். ஹல்லேலூயா.

எந்தன் தாகமெல்லாம் நீரே, எந்தன் மதுரமே என் இயேசுவே, உம்பின் மார்பினில் நான் சாய்ந்திடுவேன். எந்தன் மதுரமே எந்தன் இயேசுவே, உந்தன் மார்பினிலே நான் சாய்ந்திடுவேன்.

தலை சாக்க இடமில்லை என்றீரையா தருகிறேனின் இதயத்தையே தலை சாய்க்க இடமில்லை என்றீரேயா தருகிறேன் நான் என் இதயத்தையே தலை சாய்த்திடும் இளைப்பாரிடும் என் அன்பே என் அன்பே எந்தன் வாஞ்ச

0: உமக்கு நன்றே நன்றே, உமக்கு நன்றே. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வேளையிலும் உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே கடந்த நாட்களிலே கண்ணின் மணி போல் பாதுகாத்து புதிய நாட்களை காண செய்த உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே இந்த இடத்திலே தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் செய்திகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே ஆண்டவரே ஆராதனைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீ வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய கரத்துக்களே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையிலும் சார் மகேந்திரம் ஐயாவை கொடுக்க உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. ஆண்டவரே இந்த காரியத்தை நடத்துகிற வேளையிலே உம்முடைய தேவ ஞானத்தினாலும் தேவ கிருபையினால் நிரப்பி நீர் வழிநடத்தி கொள்ளும் முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இந்த இணைப்புகளை இணைத்து இந்த நாட்கள் நடத்துகிற லெசியாவுக்காக ஜெபிக்கிறவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தேவைகளை சந்தியும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஐயா. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போவாதபடி ஆண்டவருடைய அபிஷேகத்தோடு உம்முடைய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே உம்முடைய கிருபையோடு திரும்பி செல்ல என்ற கிருபையை கொடுக்கும்படியாக ரட்சகரம் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.
1: ஆமேன். ஆமேன். ஹேப்பி ஃபாதர்ஸ் டே. இதுவரை நேரம் சங்கமா வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தவர் சுவிசேஷவானர். தொடர்ந்து நாங்கள் சுவிசேஷ அரிய ராஜா அழைக்க போறோம். ஒரு அறிவித்தல் ஒன்று, உங்களுடைய மைக்ரோஃபோனை கவனிச்சுக் கொள்ளுங்கள், ஓஃப் பண்ணி வையுங்கள். தயவு செய்து கவனமாக கவனிச்சுக் கொள்ளுங்கள், இந்த மைக்ரோஃபோனை ஓஃப் பண்ண வச்சுக்கொள்ளுங்க. சிஸ்டர் ரஜினி அலங்காரம் மணி, ப்ளீஸ் டேர்ன் ஆஃப் யுவர் மைக். இப்போ சிஸ்டர் அரியராஜா அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அரியராஜா.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் இன்றைய நாளிலே டொரண்டோமா நகரிலிருந்து சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்ந்து பாடலை பாட வந்திருக்கேன். இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்க. ஆமே.
2: பிரைஸ் தி லார்ட். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரான கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம், போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். பாதார விந்தம் வீழ்ந்து உம்மை வாழ்த்தி வணங்குறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரமான கர்த்தர் இயேசு சுவாமி. ஆகவே இந்த துதியை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுறேன் ஆண்டவரே.

ஓ, இயேசுதான் துதிக்கு பாத்திரான கர்த்தர். அவரை நாங்கள் துதித்து கொண்டே இருக்கோம். அவர் துதியில் பிரியப்படுகிறது அவன். ஆகவே

அதிசயங்களையும் செய்பவரே, உம்மை நோக்கி பார்த்து பிரகாசித்தேன், என்னை வெட்க

இயேசுவே, ஆம் இயேசுவே, உம்மை துதித்துக் கொண்டே நாங்கள் இருக்க வேணும். நீ செய்த நன்மைகள் ஏராளம், அதிசயங்களை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்லி அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு சோத்திரம். நீர் ஆலோசனை கத்த, நித்திய பிதா, சமாதான பிரபு, இன்னும் நாங்கள் துதித்துக் கொண்டே இருப்போம். அங்கே ஒரு பக்தன் பாடுகிறார்,

ஆமென். பாவங்கள் எத்தனையோ நாம் செய்தேன், ஆனால் அவை எல்லாவற்றையும் எங்களுக்கு இவ்வளவாக மன்னித்து நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டினவர், எங்கள் நோய்களிலே இருந்து வியாதியில் இருந்து எங்களை தப்பு விட்டவர்.

ஆமென், ஆயிரம்னாவிருந்தாலும் உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை வாழ்த்த எங்களுக்கு நாவு போதாதாண்டவரே. ஆகவே நான் இன்னும் ஒரு பாடலை உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நான் பாட வருகிறேன்.

0: இயேசுவே, மாராதனி தீயரே. ஆமே. நம்முடைய அன்புக்கா சோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களாம் பொருட்படுத்து நடத்தி உட நாமம் ஒன்றே மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராது பாடினவர் சிஸ்டர் அரியா ராஜா, ஒன்டாரியோ, கனடா. நாங்கள் தொடர்ந்து பாஸ் அண்டன் ராசனா அழைக்க போறோம். அவர் வாட்ஸ்அப்ல இருக்கிறார். அதனை தொடர்ந்து கலாசீலன் அழைக்க போறோம். இப்பொழுது நாங்கள் பாஸ் அண்டன் ராசனா அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் நேயர்களே.
1: பாஸ் அண்டன் ராசன்.
2: எஸ், பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா.
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கலாசீலன்.
3: பிரைஸ் லார்ட்.
1: அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க பாட பாட வந்திருக்கிறீர்கள். நாமத்தை மகிமைப்படுத்த ஊடோடி வந்திருக்கிறீர்கள். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன். வழி நடத்துங்கள். ஆமே.
3: ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேவனே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். எங்கள் இயேசப்பாவை அப்பா தகப்பனே, நீர் பெரியவராக இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். தேவனே, நீர் ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் ஆண்டவரே கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, நீர் பெரியவரப்பா, நாங்கள் பிள்ளைகள் அப்பா. நீர் ராஜாதி ராஜாவாக ஆண்டவரே அப்பா சிங்காசனத்திலே ராஜா கர்த்தாவே பரலோகத்திலே இருந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவாதி தேவனுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் தகப்பனே, எங்கள் தேவனே, எங்களோடு கூட உலாவுகிற உறவாடுகிற தகப்பன் நீர் ஒருவரே அப்பா. உம்முடைய நாமம் மேலான நாமமா இருக்கிறபடியினால், எல்லா நாமத்திலும் விட மேலான நாமமா இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. துதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே. சோத்திரத்தோடு கூடிய ஜபங்களை ஏறெடுக்கிறோம் இயேசுவே. எங்களை ஆண்டவரே அப்பா இதற்கென்றே நீங்கள் ஏற்படுத்தின தெய்வம் அப்பா. எங்களிலே ஒன்றும் இல்லை அப்பா. ஒரு விஷயங்களை தாழ்த்தி உம்முடைய நாம மைமைப்பட அப்பா உம்முடைய செட்டையின் மறைவிலே செத்தாவே சிலுவையின் நிழலிலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் அந்தவரே இந்த இடங்களிலே இந்த இடத்திலே ஊழியம் செய்கிற பிள்ளைகளையும் என் தேவாதி தேவனிடத்திலே ஒப்புவித்து ராஜா அன்றைய ஓய்வு நாள் அப்பா, இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே உம்மிலே களி கூறவும் நீரங்களிலே மகிழ்ந்து உறவாடவும் தகப்பனே கர்த்தாவே உமக்கு ஜீவ ஆராதனையும் ஜீவ துதியும் புதிய ஆண்டவரே அப்பா அப்பா காரியங்களை செய்ய போற தகப்பனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். தேவனே உமக்கு

0: எங்களை தாழ்த்தி மட்டுமாய் நடத்தி வருகிற தேவாதி தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஒரு விசை எங்களை மங்களுடைய விண்ணப்பங்களை துதிகளை முயறெடுத்து ஆண்டவரே நீர் அதிலே வாசம் பண்ணி நீர் அதிலே ஆண்டவரே சுகந்த வாசனையாக முகர்ந்து கொள்ள ஆண்டவரே எங்களுடைய பாத்திரங்களை கழுவி சுத்திகரிக்கிற தேவனே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் உமக்கு முன்பாக. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி அப்பா. தகப்பனே உம்முடைய பாதத்திலே எங்களையும் இந்த ஆராதனைகளையும் ஆண்டவரே இதிலே ஆண்டவரே செய்கிறதான சகல துதி விண்ணப்பம் ஆண்டவரே வார்த்தைகள் யாவையும் ஒப்பு கொடுத்து ராஜா உமக்கு முன்பாக எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே எங்கள் இயேசப்பாவுக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம். கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கிறோம். ராஜாதி ராஜாவாகிய தேவாதி தேவனாகிய கர்த்தாதி கர்த்தராகிய தேவாதி தேவனுக்கு நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே எங்களை ஒரு விசை தாழ்த்தி சோஸ்தரித்து ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த நாட்களிலே ஆண்டவரே ஓய்வு நாள் ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது ராஜா, நடந்து முடிந்தன, நடக்க போகிறன ஆண்டவரே. எல்லா ஆராதனைகளிலும் தேவனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீங்கள் வந்திறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மேகஸ்தம்பமாய் ஆண்டவரே நிற்க கூடாதபடி உம்முடைய மகிமையினால் நிரப்புகிற தேவனே, அதற்கேற்ற பாத்திரங்களாக துதிகளை ஏறெடுக்க விண்ணப்பங்களை ஏறெடுக்க வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் ஆண்டவரே உதவி செய்யும்படியா ஜபிக்கிறோம் சபைகளிலே. ஆண்டவரே எல்லாவற்றிலும் மேலாக உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தின தெய்வம் ஆண்டவரே. வார்த்தையினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தெய்வம், உம்முடைய வார்த்தையினாலே அற்புதங்களை அடையாளங்களை ஆண்டவரே செய்த தெய்வம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினாலே பிசாசை அதிகாரத்தோடு ஆண்டவரே அழித்த தெய்வம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்த அற்புதமான வார்த்தைகள், அதிகாரமுள்ள வார்த்தைகள், அன்புள்ள வார்த்தைகள், சத்தியம் என்னும் வேதமுள்ள ஆண்டவரே அன்பு நிறைந்த விடுதலை கொடுக்கிற வார்த்தையே ஆண்டவரே சபைகளிலே ஆண்டவரே அப்பா பிரதிபலிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மேலும், ஒவ்வொரு மோசேக்கள் மேலும் ஆண்டவரே, ஒவ்வொரு பவுல் மேலும் ஆண்டவரே நீர் அசைவாடி வார்த்தையினாலே துதியினாலே ஜபத் ாலே காணிக்கைகளினாலே ஆண்டவரே அப்பா ஆராதனைகள் கர்த்தாவே நிரப்பப்பட பரிசுத்தப்பட ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே விடுதலை அடைய ஒவ்வொரு சபைகளையும் ஐந்து கண்டங்களிலே இருக்கிறதான ஒவ்வொரு சபைகளையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே. சபைகளுக்கு ஊடாக கிராமங்கள், பட்டணங்கள் ஆண்டவரே அப்பா, நாடுகள் கிரு கர்த்தாவே, ஜனங்கள், குடும்பங்கள் ஆண்டவரே விடுதலை அடைய ரட்சிப்படைய ஆண்டவரே சுகத்தை காண ஆண்டவரே அப்பா கட்டுகள் உடைய தேவாதி தேவன் கர்த்தாவே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சபை குடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லுகிறபடி இன்றைய ஓய்வு நாளிலே சபைகள் ஒவ்வொருவரும் ஆலயங்களுக்கு சென்று உமை மகிமைப்படுத்தி நன்றி சொல்ல ஆண்டவரே பாதைகளை திறக்கும்படியாக ஜபிக்கிறோம் அப்பா. ஏனோ தானோ என்றல்ல ஆண்டவரே, அசட்டையாக விடாத வண்ணம் ஆண்டவரே எல்லோரும் ஜாக்கிரதையாக இந்த நாட்களிலே ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டு சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்து ஓங்க உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே நீர் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே, நிரப்புகிற தேவனாயிருக்கிறீர், விடுதலையாக்குகிற தேவாதி தேவனாக இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த கடைசி நாட்களிலே, இந்த யுத்தம் நிறைந்த நாட்களிலே, கொள்ள நோய்கள் நிறைந்த நாட்களிலே உம்முடைய பரிசுத்த இரத்தமும் உம்முடைய அன்பும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஊற்றப்பட வேண்டுமாக ஜபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. கர்த்தாவே சபைகளிலே ஊழியக்காரர்களை நிரப்புங்கப்பா ஆண்டவரே. மூப்பர்கள், வாலிப பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே வளர்ச்சி அடைய ஆண்டவரே, ரட்சிப்பு அடைய ஆண்டவரே, ஆத்தும ரட்சிப்பு, சுவிசேஷ ரட்சிப்பு ஆண்டவரே கர்த்தாவே பாதைகள் திறக்கப்பட என் தேவாதி தேவன் ஒருவர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அப்பா, நீர் உதவி செய்கிறவராகவும் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவராகவும் ஆண்டவரே கலிலேயா சமாரியா முழுவதும் சுற்றி திரிந்து ஆண்டவரே, கானா ஊரிலே அற்புதம் செய்த தெய்வம். இன்றைக்கும் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்களிலே ஆண்டவரே அந்த அற்புதங்கள் தேவையாக இருக்கிறாச்சா, அடையாளங்கள் காணப்பட வேண்டியதாக இருக்கப்பா. தகப்பனே, நீர் ஒவ்வொரு குடும்பங்களிலும், கிராமங்களிலும், பட்டணங்களிலும், நாடுகளிலும் ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உலாவ வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகளிலே கத்தாவே உம்முடைய மகிமை நிரம்பி வழிய உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே அப்பா, நீர் செய்து முடிக்க வல்லவர் என்று நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, நீர் முற்று முழுவதுமாய் பொறுப்படுங்கப்பா. இந்த ஆராதனைகளிலே வாசம் பண்ணுகிற தெய்வமாயிருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ரெண்டு பேரோ மூன்று பேரோ உம்முடைய நாமத்தினாலே எங்கே கூடுகிறோமோ அங்கே வாசம் பண்ணி ஆண்டவரே நீர் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. என் தெய்வம் இயேசு கிறிஸ்து, நசரேனாகிய இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரனாக வந்தவரே உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நாங்களும் ஆண்டவரே புற ஜாதியாராக இருந்த எங்களை ரட்சித்து உம்முடைய நாமத்தை கூப்பிடவும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே என்று அழைக்கவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கத்திற்காக நன்றி கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே அதை நாங்கள் ஆண்டவரே புறக்கணிக்காதபடி முடிவு பரியந்தம் நிலை நின்று இரட்சிப்பை கண்டடையத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் கத்தாவே ஆண்டவரே கடந்த காலங்களிலே நடந்த எல்லா ஆராதனைகளையும், வரப்போகிற பிள்ளைகளையும் ஆராதனைகளையும் செய்திகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே பலிகை பெருக உதவி செய்யும்படியாக நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடல் பாடியவர் சிஸ்டர் கலைமகள் சீலன், நோர்வே. மகளிர் தேவன் ஆசிரியப்பாளர் தொடர்ந்து நாங்கள் பாசன் அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் ஜோலி அழைக்க போறோம். சில சமயங்களிலே இந்த நிகழ்ச்சியிலே இடிமுழக்க சத்தம் வருகின்றது, அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் அண்டன் ராசன் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அண்டன் ராசன் அவர்களே. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். இன்று தேவனை நோக்கி துதித்து ஆராதித்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை நீர் வெளியில கொண்டு வந்து ஆராதனை செய்வதற்காக அவர்களை அழைத்து சென்று ஆண்டவரே, இந்த தமிழ் மக்களும் இன்றைக்கு பாவம் என்ற அடிமைத்தனத்தில, சாபம் என்ற அடிமைத்தனத்தில, மதங்கள் என்ற அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த ஆராதனை கூடாக நீர் விடுதலை கொடுப்பீராக. துதிகன மகிமை ஒன்றான மேய்த்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.

காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழி காட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே.

உண்மையோடும் ஆவியோடும் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். உம்முடைய துதியை நாடையை நாங்கள் உடுத்தி உமக்கு துதி துயரங்கள் எல்லாம் மறந்து உம்மை துதிக்கிறோம். துதியின் நாடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போ. துதியின் நாடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போ. இந்த நாள் கத்த தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கத்த தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல என்று புசித்து குடித்து கொன்றாடுவோம். துதித்து மகிழ்ந்திருப்போம். புலம்பதில்ல, இனி அழுகையில் என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு துதிக்கிறோம். அன்றைக்கு யோசுவா துதித்த பொழுது அந்த எரிகோ கோட்டையை தகர்த்தீரே, அதே போல தமிழ் மக்களுடைய தடைகளை ஒவ்வொரு துதியர் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு தடை ஆயிருக்கிற ஒவ்வொரு எரிகோ கோட்டைகளையும், துக்கம் என்ற எரிகோ கோட்டை, கவலை என்ற எரிகோ கோட்டை, பணம் இல்லாத தன்மை என்ற எரிகோக்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விழுந்து போவதாக. எங்களோடு இருக்கிற தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேனே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேனே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி

0: முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேனேறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேனே. ஆமாண்டவரே, இரண்டுகளுடைய தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு சேர நன்மைகளுக்காக நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான பலன்களையும் தருவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். தமிழ் மக்களை நீர் நேசிக்கிற தேவன், இந்த மக்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி இந்த கொஞ்ச காலம் வாழுகிற வாழ்வில நீர் பலன் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போலே உங்கள் பொன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போலே உந்தன் முன்னே உருகி போகும். உம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். ஆமாண்டவரே, இந்த தமிழ் மக்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படியாக உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும், புது நன்மைகள் உன்னை சேரும். இயேசு சீர்படுத்துவா சிறப்படுத்துவார் பெறப்படுத்தி நிலை நிறுத்துவார் உன்னை சீர்படுத்துவார் பெறப்படுத்தி நிலை நிறுத்துவார் உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் உன் கூட என்று வணங்கினோம். ஆண்டவரே, நீர் தமிழ் மக்களை நேசிக்கிற தேவன். இந்த கட்டங்களில வாழ்கிற சூழத்திலிருந்துக்கும் சமீபத்திற்கும் நம்முடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்வில ஒரு மேன்மையை கொடுக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். சிறப்படுத்துவா வெல்லப்படுத்தி நிலை நிறுத்துவார் உன்னை பெலப்படுத்தி நிலை நிறுத்துவார் உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்மேன்மை உன் கையில் சேரும், உன்மேன்மை உன் கையில் சேரும். சீர்படுத்துவாய் பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் இயேசு பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஆமாண்டவரே, தமிழ் மக்களை நீ பலப்படுத்தி இயேசுதான் ஒரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை இந்த ஐந்து கண்ட தமிழ் மக்களும் ஆண்டவரே யூத ஜனங்கள் இன்றைக்கு உலகத்தில பரம்பி இருப்பது போல இந்த தமிழ் மக்கள் எல்லா நாடுகளிலேயும் பரம்பி இருக்கிறார்கள். அவர்களோடு இயேசுதான் ஒரே வழி, பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று அந்த வழியில ஒவ்வொரு தமிழ் மக்களும் இயேசுவை அறிந்து இந்த தேமதுர தமிழோசை இயேசு மூலமாக ஐந்து கண்டங்களுக்கும் பரம்பி மக்கள் தமிழை தமிழ் மூலமாக பரம்ப இயேசுதான் வழி என்பதன் மூலமாக அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றானமை தேவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் நெற்றிகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவசிரி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்த பாஸ்டர் அஞ்சன் தாஸ் நாம் ஸ்காப்ரோ என்றாரியோ இவர் நித்திய வெளிச்சத்திலே தினமும் வார்த்தையை கொடுக்கிற ஊழியக்காரன். ஆமீன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொடி அழைக்க போகிறோம். டொடிக்கு பின் தேவசதியை கடந்து செல்ல போகிறோம். இன்றைய நாளே தேவசதியை கொண்டு வருகிறார் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பேட்டிகுலர் ஸ்ரீலங்கா. இப்பொழுது நாங்கள் டொலி அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி.
2: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட் கல்கரி. இன்றைய நாளே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதிக்க வந்திருக்கீர்கள். உங்களை ஒப்பு கொடுக்க நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த இன்று காலை இந்த நேரம் ஆண்டவரே புதிதான அபிஷேகத்தினால யாவரையும் நிரப்பி உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்துகிற கிருபேலுக்கு முதலாவது நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஆபிரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் நீர் ஐயா, யாக்கோப்பின் தேவனும் நீங்கள் ஐயா, அப்பா எங்களுடைய தேவனும் நீங்கள் ஐயா அப்பா. உங்களை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு இந்த காலை நீங்கள் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவரே, இப்போ இன்று மட்டும் காத்தவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. தாய் போல தேற்றி, தந்தை போல அப்பா தேற்றி, அப்பா தோளின் மேல் சுமந்து வந்த கத்தரே, உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை யாவருக்கும் கொடுத்து எங்களை உங்களுக்குரியவர்களாக மாற்றி உங்களோட சித்தத்தை செய்ய தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த காலை நேரம் அப்பா உங்களே நாங்கள் அப்பா ஆவியோட உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு நீங்க உண்மையுள்ள தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு அறிந்து அறியாமல் இருக்கிற மக்கள் மேல உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உண்மை போல புரிந்து கொள்ள இந்த உலகத்தில் யாரும் இல்லையா அப்பா. உங்களுடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு அப்பா இவர்கள் இந்த மக்கள் மேல் ஒரு புதிதான அபிஷேகத்தையும் அன்பையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க உண்மையில தகப்பன் என்று அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொருடைய கண்களையும் அவர்களுடைய செவிகளையும் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. இஸ்ரேலின் ராஜாவே, எங்கள் தேவனே, இன்றும் எங்கள் மத்தியில் உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி ஆண்டவரே புதிதான வல்லமை மூலமாக எங்களை வழிநடத்துகிற கண்மலையான தேவனே எமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. திருக்கரத்தை நீட்டி ஆண்டவே எங்களின் வழிநடத்துகிற தேவனே எமக்கு நன்றி. இப்பொழுதும் கண்மலையாக நின்று எங்கள் தேவையலையும் எங்களை அபிஷேகத்தை இந்த அபிஷேகமாக நாளை எங்களுக்கு புதிதாக திறந்து கொடுத்த உங்களோட வல்லமை நிறைந்த கரங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி மூப்பர்கள் வாலிபர்கள் யாவரும் தீக்கத்தை சொல்லத்தக்கதாக ஆண்டவரே புதிதான வல்லமை நிறைந்த அப்பா புதிதான வெளிப்படுத்தலை இந்த நேரம் எங்களுக்குள்ள கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். நீங்க கண்மெளியாக எங்கள் மத்தியில் இருந்து வழிநடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்தியப்பா. யாவரும் எங்களுடைய கருத்தில் கொடுத்து ஜபிக்கிற இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமே கண்

ஆமேனப்பா, ஆவியோட உண்மையோடும் உங்களை மட்டுமே ஆராதிப்பதற்கு உங்களோட தரிசனத்தை உங்களோட அன்பை கொடுத்து வழி நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் மறுபடி உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படியே செய்வது உங்களோட விருப்பமா இருக்கிறபடியா நாங்கள் உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்கு எங்களை அழைத்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்தேன் அப்பா. பஞ்ச காலத்தில் பலன் கொடுக்கிற தேவன் எம் தேவன் அப்பா. நீங்க பஞ்ச காலத்தில் ஆண்டவரே அப்பா ஒன்றுமே இல்லை, சிங்கக்குட்டிகள் பட்சியாக கிடைக்கும் பொழுது ஆண்டவரே குறைகளை நிறைவாக்குற தேவனே நன்றி நன்றி நன்றி. இங்க உலகம் அங்கும் இருக்கும் மக்களுக்கு ஆராதனை செய்வதற்கு உங்களை துதிப்பாடலை ஏற்றி உங்களை மட்டுமே துதிப்பதற்கு யாவருக்கும் ஒரு பரிசுத்தமான அன்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே நல்லவரும் போதுமானவரும் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி அப்பா.

பட்டினி கிடைக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே குறையில்லை.

0: மனுஷரை நம்புவதிலும் உங்கள் மேல் பற்றுதலாயிருக்கிறது நலமென்று கூறியபடி ஆண்டவரே, யாவரும் உங்கள் மேல் பற்றுதலாயிருப்பதற்கு யாவர் மேலும் ஒரு புதிதான அபிஷேகத்தை ஊற்றி உங்களை உங்களுடைய எண்ணெயின் தைலத்தை ஊற்றி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரைக்கும் யாவரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தின் மாலும் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதனை பாடல் சிஸ்டர் டோலி கல்கரி, இந்த சகோதரி நித்திய வெளிச்சத்தை நடத்துகிற சகோதரி என்பதை அறிய தருகிறேன். ஆமேன். இதுவரை நேரமும் நாங்கள் துதித்தோம், ஆராதித்தோம், பாடலை பாடுறோம், தேவ செய்தியை கடந்து செல்ல போறோம். எமது மண்ணிலே மண்ணிலே பட்டிக்கலோ என்ற இடத்திலே ஒரு அழகிய நகரம் பார்க்க அழகா இருக்கும். அந்த நகரத்தில இருந்து தேவ செய்தியை கொடுக்க வருகிற பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவர்கள், அவர்களை சங்கம வானொலி சார்பாக, நித்திய வெளிச்சத்தின் சார்பாக, வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பாக அவரை வருக வருக என்று வரப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சாமுவேல் ராஜ், மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க பாஸ்டர். இன்றைய நாளே கனடா தேசத்திலே ஹாப்பி ஃபாதர்ஸ் டே கொண்டாடுகிறார்கள். அந்த ஹாப்பி ஃபாதர்ஸ் டே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளே அழகிய முகத்தோடு சிரித்த முகத்தோடு தேவசிதை கொடுக்க வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்க்கவே அழகாக தெரிகின்றது. எனவே அழகான செய்தி கொடுப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்க.
2: சங்கமம் வானொலி நிகழ்ச்சி ஊடாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாய் இந்த நிகழ்வுகளே பங்கெடுக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் இந்த நாள் வாழ்த்துக்களை செலுத்துகிறோம். ஆண்டவர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். மிக வேகமாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:14 இருந்து நாம் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 3:14 இருந்து லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளுக்கு ஆண்டவர் 7 வகையான செய்திகளை சொல்லி வருகிறார். அந்தந்த காலத்துல அந்தந்த வாழ்ந்த ஜனங்களுக்கு அவர்கள் வாழ்ந்த காலத்துல அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவான அநேக செய்திகளை அவர் சொல்லி வருகிறது நீங்க பார்க்கலாம். அவர்களுடைய நன்மைகளையும் சொல்லி இருக்கிறார், அதே நேரத்துல அவருடைய குறைவுகளையும் சொல்லி கொண்டு வருகிறதை நாம் இந்த 7 திருச்சபையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய சத்தியமாகும். இவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த உதாரணத்துவமாய் எழுதப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நம்மை சரி செய்து கொள்ள, நம்மை சீர்படுத்திக் கொள்ள, நாம் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியங்களை கற்றுக்கொள்ள இந்த வார்த்தைகள் நமக்கென்றே எழுதப்பட்டிருக்கிறது. நான் இந்த இடத்துல ஒரு காரியத்தை குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், லவோதிக்கியா சபையின் நிலைமை ஆண்டவர் சொல்கிறார். லவோதிக்கியா சபையானது குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிற ஒரு பரிதாபமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை ஆண்டவர் கவனிக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, சபை

0: பெரிய பெரிய பாவங்கள் செய்ததாக ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் சபை இப்போ வெதுவெதுப்பான நிலையில ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்த விதமான உற்சாகமும் இல்ல, உற்சாகமும் இல்ல, எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாம ஒரு மந்த கதியில சபை ஓடிக்கொண்டிருக்கிறது. பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலத்துல சபையானது, சபையானதுடைய நிலைமையை நாம கவனித்து பார்ப்போம் என்றால் என்றும் இல்லாத அளவு ஒரு பின்தங்கிய நிலைமையில, அல்லது என்றும் இல்லாத அளவு திருச்சபையானது ஒரு மந்த நிலையில போய்கொண்டிருக்கிறதை இந்த காலத்துல வாழ்கிற சபையினரும் சரி, அந்த காலத்துல வாழ்ந்த சபையினரும் சரி, ஒரு வெதுவெதுப்பான ஒரு நிலைமையிலே ஓடிக்கொண்டிருக்கிறதை ஆண்டவர் காண்கிற தேவனாயிருக்கிறார். நான் இதுல இருந்து என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், பாவம் எவ்வளவு பயங்கரமானதோ, பாரதூரமான தாக்கத்தை கொண்டு வரக்கூடியதோ, அதை விட மோசமான ஒன்றுதான் வெதுவெதுப்பான நிலையில இருக்கிறது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான நிலையில இருக்கிறது பாவத்தை விட கொடிய ஒரு காரியம். அது நம்மை ஏமாத்தி விடக்கூடியது, நம்மை வஞ்சித்து விடக்கூடியது, நம்மை இருண்ட பாதாளத்துக்கு இழுத்து செல்லக்கூடியது. ஆகவே இந்த நாளிலே நாம் விழிப்பாயிருப்பது, அல்லது நாம் இதிலிருந்து தேவன் நமக்கு சொல்லித் தருகிற சத்தியத்தை அறிந்து மனம் திரும்புவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. அந்த அந்த நாட்கள்ல வாழ்ந்தவங்க என்ன நினைத்தாங்க, கீழ் வசனங்களை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு சகலமும் நிறைவாய் இருந்தது, ஒரு குறைவும் இல்லை. ஆகவே அவர்களுக்கு எந்த விதமான தேவையும் ஆண்டவரிடத்துல போய் கேட்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கவில்லை. எல்லாம் நிறைவாய் இருந்தது. சகலமும், பொதுவாக சகலமும் கைகூடி வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜீவியம். உலகத்தினுடைய போக்குல ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், உலகத்தின் சிற்றுமங்கள்ல மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். தேவனை தேட வேண்டும் என்கிற ஆர்வம் இல்லை, தேவனுடைய சமூகத்துல போய் அமர வேண்டும் என்கிற விருப்பம் இல்லை, வேதம் வாசிக்கணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடணுங்கிற எந்த விதமான விருப்பமும் மற்ற நிலையில, ஏதோ கடமைக்காக ஆண்டவரை தேடிக்கொண்டு வருகிற ஒரு வெதுவெதுப்பான ஒரு நிலையை தான் லவோதிக்கேயா சபையானது அங்கு அனுபவித்துக் கொண்டிருந்தது. ஆண்டவர் அந்த சபையை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு கஷ்டமான ஒரு வார்த்தையாக அது இருந்தது. என்னவென்றால் ஆண்டவர் சொன்னார், என் வாய் நின்று நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, தேவன் நம்மை வாந்தி பண்ணி போடுகிறது அவ்வளவு ஒரு நல்ல காரியம் அல்ல. அது மிகவும் மோசமான ஒரு துக்கத்தை அனுபவிக்கிற ஒரு காலமாக, காரியமாக அது இருக்கும். தேவன் உங்களையும் என்னையும் வாந்தி பண்ணி போட்ட கூடாது. என்னதான் சூழ்நிலைகள் இருந்தாலும், என்னதான் பாவங்களிலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அந்த பாவங்களிலிருந்து தேவன் அவர்களுக்கு வெளியே வருவதற்கான ஆலோசனை, மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கொடுத்து கொண்டே வருகிறார். ஆனால் அவருடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுகிறது என்று மிக பயங்கரமான ஒரு காரியம். ஆகவே இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், நாம் இந்த வசனங்களிலிருந்து நாம் தியானிக்க போகிற காரியங்கள் என்னவென்றால், தேவன் தன்னுடைய வாயில் நின்று வாந்தி பண்ணி போடாமல் இருக்க வேண்டிய நான்கு காரியங்கள். அதை கவனிங்க, தேவன் உங்களையும் சரி, என்னையும் சரி, என் திருச்சபையும் சரி, என் தேசத்தையும் சரி, வாந்தி பண்ணி போடாமல் இருக்க வேண்டுமானால் இந்த நான்கு காரியங்களை நாம் கட்டாயம் செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம். என்ன அந்த நான்கு காரியம்? மிக வேகமா நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். முதலாவது பாருங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் சங்கீதம் 39வது அதிகாரம். சங்கீதம் 39வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், சங்கீதம் 39:3, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன். அதாக நீங்க, தேவன் உங்களையும் என்னையும் வாந்தி பண்ணி போடாமல் இருக்க வேண்டுமானால் முறையான வேத தியானம் நமக்கு இருக்க வேண்டும், முறையான ஜெப ஜீவியம் நமக்கு இருக்க வேண்டும். வேதன் சொல்லுகிறது, இந்த சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறான் பாருங்க, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. என் இருதயம் அனல் கொள்ள ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் ஏனோ தானோ தேவைக்கு அந்தந்த நேரத்துல வார்த்தைகளை எடுத்து வாசிக்கிறதை விட்டு விட்டு முறையாக எனக்கு இது கட்டாயம், அவசியம், கட்டாயம் தேவை, எனக்கென்று ஒரு வேத தியானம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத புத்தகத்தை திறந்து முறையாக நான் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாசித்ததோடு நின்று விடாதபடி நாம் அந்த வாசித்த பகுதிகளை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணித்தியாலும் அதை அசை போட்டு தியானித்துக் கொண்டே இருந்தால் உங்களுக்குள் ஒரு அக்கினி மூல ஆரம்பிக்கும், உங்களுக்குள் ஒரு அனல் பற்றி எரிய ஆரம்பிக்கும். வேதம் சொல்லுகிறது, நாம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால்தான் தேவன் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறார். ஆனா நீங்க அனலாய் இருந்தால் தேவனோடு நீங்க தக்க வைத்துக் கொள்ள முடியும், தேவனோடு கூட பயணிக்க முடியும், தேவனோடு நீங்க கரம் கோர்த்து அவரோடு சஞ்சரிக்க முடியும். உங்களோட ஆவியிலே நீங்க அனலாய் இருந்தால் எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, இப்போ அந்த ஆவியில் அனல் உண்டாகிறது. நீங்க முறையான வேத தியானம் இருக்குமானால், முறையான வேத வாசிப்பு இருக்குமானால், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணித்தியாலும் அந்த வார்த்தைகளையே அசை போட்டு கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வேலைகள் செய்கிறவர்களா இருக்கலாம், பயணிக்கிறவர்களா இருக்கலாம், ஆனா நீங்க தியானித்துக் கொண்டே இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியும், தியானித்துக் கொண்டே வேலைகளை செய்ய முடியும், தியானித்துக் கொண்டே காரியங்களை ஈடுபட முடியும். எந்த நேரமும் நீங்க தியானித்து ஆண்டவருடைய வார்த்தையை ஆழமாய் யோசித்து தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குள் ஒரு சம்பவம் நடக்கும். என்ன நடக்கும்? உங்களோட ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் நீங்க மாறிவிடுவீங்க. இரண்டாவது பாருங்க, அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அல்லது நீங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்லது ஒரு மனிதனுடைய அவனுடைய ஆவியில ஒரு அனல் இருக்குமானால் அவனால ஜெபிக்க முடியும், எவ்வளவு நேரமானாலும் அவனால ஜெபிக்க முடியும். இன்னைக்கு நிறைய நேரங்கள் அநேக ஜனங்கள் ஜெபத்துக்கு உற்சாகம் இல்லை. ஏன் தெரியுமா? ஆவியில அனல் இல்லை. ஜெபத்துக்கு சாட்டுப்போக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன? அந்த ஆவியில ஒரு அனல் இல்லை. ஜெபத்தை ஏனோ தானென்று எடுத்துக்கொள்றதுக்கு காரணம் என்ன? அவர்களுடைய ஆவியில அனல் இல்லை. ஆனா ஆவியில நீங்க அனலா இருந்தால் எந்த நேரம் நீங்க ஜெபிக்க வாஞ்சையா இருப்பீங்க. எந்த ராத்திரியிலும் சரி, பகலிலும் சரி, நடு ஜாமத்திலும் சரி, ஆண்டவர் சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களா, விருப்பத்தோடு ஓடி வந்து ஜெபிக்கிறவர்களா நீங்க காணப்படுவீங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய ஆவியில ஒரு அனல் இருக்கிறபடியினால, உள்ளான மனுஷங்கள ஒரு அனல் இருக்கிறபடியினால ஜெபிக்கிற தாகம், ஜெபிக்கிற வாஞ்சை, ஜெபிக்கிற விருப்பம் உங்களுக்குள்ள உண்டாயிக்கொண்டே இருக்கும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, முறையான வேத வாசிக்கும் தியானமும் முறையான ஜெபமும் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் செய்வோமானால் நம்முடைய ஆவியிலே நாம் அனலுள்ளவர்களாய் இருப்போம். நீங்க ஆவியிலே அனலாய் இருந்தால் தேவன் உங்களை வாந்தி பண்ண போட மாட்டார். தேவனுடைய சமூகத்துல நீங்க தொடர்ந்தும் அவர்களோடு பயணிக்க முடியும், தொடர்ந்தும் அவர்களோடு சஞ்சரிக்க முடியும். தேவன் உங்களை கொண்டு தேசத்துல பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். ஜெபிக்கிற மனுஷனை கொண்டு தேவன் தேசத்துல பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு பிரியமான தேவ ஜனம், இரண்டாவதாக நாம கவனிப்போம் பாருங்க, நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய வாயிலிருந்து நாம் வாந்தி பண்ணி போடாமல் இருக்க செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன? ரோமருக்கு நிருபம் பாருங்க, 12வது அதிகாரம், ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம், வேதம் சொல்லுகிறது 11வது வசனம், 12:11, வேதம் சொல்ல, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது நீங்க ஊழியம் செய்வதனால் ஆவியிலே அனலாயிருப்பீங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாசரை போல, ஒரு தேவ மனுஷனை போல ஆண்டவருக்கென்று எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவருக்கு பின்னால பயணிக்கிற அந்த காரியத்தை நான் சொல்லல. நீங்க வேலை செய்து கொண்டிருந்தாலும் கடவுளுக்கு ஒரு ஊழியம் செய்ய முடியும். நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு ஊழியம் செய்ய முடியும். நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், நாம் எல்லாவற்றுக்கும் நேரம் செலவழிக்கிறோம், எல்லா வேலைகளை சரியாக நேர்த்தியாக அழகாக செய்து கொண்டு போகிறோம், இந்த வேலை பழுக்களுக்கு மத்தியில நாம சோர்ந்து போகிறோம், அதை தள்ளப்படுகிறோம், ஏதோ ஒரு ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுகிறோம். ஆனால் அந்த வேலை பழுக்களுக்கு மத்தியிலும் கத்தருக்கு ஒரு சின்ன ஊழிய செய்து பாருங்க, கத்தருக்கு ஒரு சின்ன காரியத்துல ஈடுபட்டு பாருங்க, உங்களோட ஆவியில நீங்க அனலா இருப்பீங்க. கத்தருக்கு ஊழிய செய்து பாருங்க, உங்களுடைய ஆவியில நீங்க அனலா இருப்பீங்க. நான் வேதத்துல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். வேதாகமத்துல பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகள், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 18வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது, 18வது அதிகாரத்துல இப்படி நாம வாசிக்கிறோம். முதலாவது வசனம், 18வது அதிகாரம் முதலாவது வசனம் பாருங்க, முதல் 2 வசனங்க. அதன் பின்பு பவுல் அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதரெல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி திவுழு ராஜனால் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தனாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கிலாவையும் அங்கே கண்டு அவரிடத்துக்கு போனான். வசனம் பாருங்க, இந்த இந்த அதிகாரத்துல 25வது வசனத்துக்கு நீங்க வரும் பொழுது, அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஞானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் இருந்து கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதிக்கும் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அதாவது நீங்க அப்பல்லோ என்கிற மனுஷனை குறித்து நாம் இங்க வாசிக்கிறோம். அந்த அந்த 18வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க, அங்க ஒரு அரசனால் ஒரு கட்டளை பிறக்கப்படுகிறது, எல்லாரும் ரோமாபுரியை விட்டு வெளியேறி போக வேண்டும் என்று சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு தேசத்தை விட்டு அல்லது ஒரு பட்டணத்தை விட்டு எல்லாரும் வெளியேறி போன்னு சொன்ன உடனே எல்லாரும் அவர் அவர்களுடைய சாமான எடுத்துக்கொண்டு அவர் அவருடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர் அவர்களுக்கு சொந்தமானதெல்லாம் எடுத்துக்கொண்டு மூட மூடையாய் கட்டிக்கொண்டு தங்களுடைய கழுதுகளில் ஏற்றிக்கொண்டு ஒவ்வொரு தேசமாய் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அப்படி போகிறவர்களுடைய நிலைமையை போய் பாருங்க. ஒரு தேசத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா அவருடைய நோக்கம் எல்லாம் அவர்களுடைய எண்ணம் எல்லாம் என்னவாக இருக்குமா? அந்த தேசத்துல போய் அந்த தேசத்துல எந்த இடத்துல குடியிருப்பது, அந்த குடியிருப்பு வேண்டிய இடத்தை தேடி அல்லது குடியிருக்க வேண்டிய இடத்தை தேடி அவர்கள் அலைந்து அலைந்து அவர்களுடைய காலத்தையும் நேரத்தையும் அவர்கள் போக்குவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அந்த அப்பல்லோ என்கிற மனுஷன் கர்த்தருக்கு ஒரு ஊழியம் செய்தான், கர்த்தருக்கு ஒரு வேலை செய்தான். அவன் சரியாக ஆண்டவரை அறிந்திருந்தான் என்று சொல்லுவதற்கு கூட இல்லை, அவன் சரியான ஒரு ஞானஸ்தானம் பெற்றிருந்தான் என்று சொல்லுவதற்கு கூட இல்லை, ஆனாலும் அவன் கர்த்தருக்கு ஒரு ஊழியம் செய்தான். அப்படி அவன் ஊழியம் செய்ததுனால அவன் ஆவியிலே அனல் உள்ளவனாய் இருந்தான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் 1000 காரணம் சொல்லுகிறோம் ஆண்டவருடைய வேலையை செய்கிறதுக்கு, ஆனால் ஆண்டவர் உங்களை என்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க இடம் பெயர்ந்து இன்னொரு இடத்துல போய் அமர்ந்த பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வசதியான ஒரு இடத்தை தந்து ஒரு வேலையை தந்து உங்களுக்கு சகலரை அனுபவிக்க கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு சின்ன வேலை செய்ய நம்மளால முடியாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருக்கிற இடத்துல நாம் ஆண்டவருக்கு ஒரு வேலையை செய்ய முடியும், நாம் வேலை செய்கிற இடத்துல நாம் ஆண்டவருக்கு ஒரு வேலையை செய்ய முடியும், நம்ம பயணிக்கிற இடத்துல ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியும். இவ்வளவாய் நம்மள ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிற அந்த தேவனுக்கு ஒரு நன்மை ஒரு நன்றி கடனாக ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேலையை செய்கிறதுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்போம். வேலை பழுக்களிலேயே உலக வேலை பழுக்களிலேயே நாம் மூழ்கி குடிப்போமாயிருந்தால் ஒரு நாள் வரும் தேவன் உங்களை பாந்தி பண்ணி போடுவார். இந்த உலக காரியங்களையே நாம் மூழ்கி ஓடிக்கொண்டே இருப்போம். ஆனால் பணம் பணம் பணம் என்று பணத்துக்கு பின்னாலேயே நம்முடைய காலத்தை நேரத்தை ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடாம அதுக்கு பின்னாலேயே நம்ம ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் ஒரு நாள் வரும் தேவன் நம்மை பாந்தி பண்ணி போடுவார். ஆகவே தேவன் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன தெரியுமா? நல்லா வேலை செய்யுங்க, நல்லா கை நிறைய சம்பாதிங்க, எல்லாவற்றையும் அனுபவிங்க, ஆனா அவைகளுக்கு நடுவிலும் கர்த்தருக்கு ஒரு ஊழியம் செய்யுங்க. உங்களால முடியும். இந்த பலன் இருக்கிற நேரத்துல, இந்த நல்ல சூழ்நிலை காலநிலை இருக்கிற நேரத்துல கர்த்தருக்கு ஒரு வேலை செய்ய முடியும். ஐயோ எனக்கு அப்படி அந்த அந்த அந்த பாஸ்டரை போல இந்த ஊழியக்காரனை போல எனக்கு பிரசங்கிக்க முடியலையே, ஆண்டவருடைய ராஜ்யத்த நீதியை இப்படியா தேட முடியலை என்று கவலைப்படாதீங்க. உங்களால முடியும். உங்களை தேவன் சந்தித்த விதத்தை சாட்சியாய் சொன்னாலே போதும். வேத புத்தகத்தில் இருக்கிற கதைகள், வேத புத்தகத்தில் இருக்கிற ஆழமான காரியங்களை சொல்லி மெனக்கெட தேவையில்லை. என்னை தேவன் சந்தித்த விதம், என்னை தேவன் நடத்தின விதம், தேவன் என்னை போஷிக்கிற விதம், தேவன் என்னை உடுத்துவிக்கிற விதம், தேவன் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தின விதம் ஆண்டவரை பற்றி கொஞ்சம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு பாருங்களேன். கர்த்தருக்கு ஒரு ஊழியம் செய்வோமானால் நம்ம ஆவியிலே உணராக இருப்போம். ஏதோ ஒரு வகையில ஆண்டவருடைய ராஜ்யத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கிற அந்த வாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, மிக வேகமாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், மூன்றாவதாக தேவன் நம்மை வாந்தி பண்ணி போடாமல் இருக்க வேண்டுமானால் மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வசனம் சொல்லுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 32வது வசனத்தை பாருங்க. 32வது வசனம் லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்கள் நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே பொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11வரோடும் கூட அவர்களோடு இருந்தவர்களோடும் கூட கூடியிருக்க கண்டு. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆவியில நீங்க அனலா இருக்கணுமா இருந்தா நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இருக்கணும். ஆவியில அனலா இருக்கிற நண்பர்களோட சேர்ந்தா நீங்களும் ஆவியில அனலாய் அனல் உள்ளவர்களாய் மாறி விடுவீங்க. இன்றைக்கு நாம வெதுவெதுப்பாய் அல்லது இந்த உலகத்துல உலக காரியங்கள்ல மூழ்கி ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடாம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு திரிகிறதுக்கு என்ன காரியம் தெரியுமா, என்ன காரணம் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் சேர்கிற நண்பர்கள். ஆகவே நீங்க உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவும்படி அழைக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையில சேர்கிற நண்பர்கள் மிக முக்கியம். நல்ல குறை சொல்லுகிற விமர்சிக்கிற நண்பரோட சேர்ந்து தெரிஞ்சீங்கன்னா எதிர்காலத்துல நீங்களும் குறை சொல்றவராக விமர்சிக்கிறவராக நீங்களும் மாறிவிடுவீங்க. குடிக்கிற, பொய் சொல்லுகிற, களவு செய்கிற நண்பர்களோட சேர்ந்தீங்கன்னா நீங்களும் அதே போல மாறிடுவீங்க. நீங்க நல்லா ஜெபிக்கிற மனுஷனோட சேர்ந்தா நீங்களும் ஜெபிக்கிறவனா மாறிடுவீங்க. நல்லா ஆராதிக்கிற மனுஷனோட சேர்ந்தா நீங்களும் ஆராதிக்கிற மனுஷனா மாறிடுவீங்க. ஒரு எலியாவோட இருந்த மனுஷன்தான் எலிசா. எலியாவை விட 2 மடங்கு அதிகமாய் பயன்படுத்தப்பட்டான். காரணம் என்ன? அவர் அக்கினியாய் இருந்தார். அவனோடு சேர்ந்தவனும் அக்கினியாய் மாறிவிட்டான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் எவரோடு சேருகிறோம் என்கிறது மிக முக்கியம். இந்த கதையை பாருங்களேன், இந்த சம்பவத்தை பாருங்களேன். உடைந்து போய் சோர்ந்து போய் அதரியத்தோடு தாங்க எதிர்பார்த்தது நடக்கல என்று சொல்லி திரும்பி வந்து கொண்டிருக்கிற ஒரு 2 சீடர்கள் கதையைத்தான் நாம் இங்க வாசிக்கிறோம். என்ன எதிர்பார்ப்போடு அவங்க போயிருப்பாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு சிறந்த தலைவராக கண்டுகொண்டு அவருக்கு பின் செல்லுகிறத, அவரோடு கூட நடந்து அவருடைய காரியங்களை ஈடுபடுகிறத ஒரு பாக்கியமாய் கருதி எம்மாவு ஊர்ல இருந்து எருசலேமில இருக்கிற இயேசுவோடு கூட போய் சேர்ந்துடுறாங்க. நாட்கள் செல்ல ஆரம்பித்தது. அவர்கள் நினைத்தார்கள், ஒரு நாள் தேவன் அந்த இயேசு ஒரு ராஜாதி ராஜாவாக நம்ம எல்லாரையும் நடத்தி கொண்டு போவார் என்று சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட அவரோட போய் சேர்ந்த பொழுது திடீர் கொண்டு அவர்கள் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. என்ன நடந்தது? ரோம போர் வீரர்கள் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டார்கள், அடித்தார்கள், சித்திரவதை செய்தார்கள், அவரை சிலுவையிலே அறைந்தார்கள், கொலை செய்தார்கள். இயேசு கிறிஸ்து மரித்தும் போய்விட்டார். இப்ப நடக்கிற சம்பவத்தை பாருங்க. இந்த 2 சீடர்களும் பார்க்கிறாங்க, ஒரு பெரிய நம்பிக்கையோடு இயேசுவை நம்பி வந்தோமே, இந்த இயேசுவை நாம பார்த்து வந்தோம், ஆனால் இந்த இயேசுவோ சடுதியிலே இடையிலேயே இப்படி மறித்து போய் விட்டாரே, இனி நமக்கு முன் செல்லக்கூடிய நபர் யார், இனி நம்ம நம்பி அவருக்கு பின்னால போகிறது எப்படி? ஆகவே நாம என்ன செய்யலாம், நாம் விட்டு வந்த வீட்டுக்கே அல்லது அந்த ஊருக்கே திரும்பி போவோம் என்று சொல்லி அவர்கள் மனம் உடைந்து சோர்ந்து போய் அதைரியப்பட்டு அவர்கள் ஊரை நோக்கி போய்க் கொண்டிருக்கிற பொழுது இடையில ஒரு சாதாரண ஒரு நபரை போல, ஒரு வழிப்போக்கனை போல அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட சேர ஆரம்பிக்கிறார், அவர்களோடு கதை கொடுக்க ஆரம்பிக்கிறார், ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அண்ணல் உள்ள ஒரு மனுஷனோட சேர்ந்த மாத்திரத்துல அவர்களுக்குள்ளும் அந்த அண்ணல் கவி பிடிக்க ஆரம்பித்தது, பற்றி எரிய ஆரம்பித்தது. அவங்க சொல்றாங்க பாருங்க, நாம இதை கேட்கும் பொழுது, இந்த வாக்கு தத்தங்களை சொல்லும் பொழுது, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவர் எடுத்து எடுத்து சொல்லும் பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நல்லா கவனிங்க, இதுவரையும் சோர்ந்து போய் அதைரியத்தோடு மன உடைந்து ஒன்றும் இல்லை என்ற நிலையில, நம்பிக்கையற்ற நிலையில போய்க் கொண்டிருந்த அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, யாரோட சேர்கிறோம் மிக முக்கியம். ஒரு கொஞ்ச பயணம்தான், ஒரு கொஞ்ச இடைவெளி பயணம்தான், அந்த இடைவெளி பயணத்துல அக்கினியா இருக்கிற ஒரு நபரோட, ஆண்டவருடைய வார்த்தையில நிரம்பியிருக்கிற ஒரு நபரோட அந்த இரண்டு சீடர்களும் சம்பாஷணைகள ஈடுபட்டார்கள். வசனம் சொல்லுகிறது அவர்களுக்குள்ளே அக்கினி பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், யார் நம்முடைய நண்பர்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் ஆவியிலே அணுநுள்ளவர்களா அல்லது இந்த உலகத்தால நிரம்பினவர்களா, சாத்தானால நிரம்பினவர்களா, நம்மை திசை திருப்பி வேறு கோணத்துல வேறு திசைக்கு கொண்டு போகக்கூடியவர்களா? எவ்வளவு பெரிய நண்பனாயிருந்தாலும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அவர்கள் நம்மை ஆவியிலே அனல் இல்லை என்று சொன்னால் வேறு திசைக்கு நம்மை கொண்டு போய் விடுவார்கள். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஆவியிலே அனலாயிருந்தால் ஆண்டவர் நம்மை வாந்தி பண்ணி போட மாட்டார். நாம் அவரோடு பயணிக்க முடியும், நாம் அவரோடு சஞ்சரிக்க முடியும், அவருடைய ராஜ்யத்தில் அவரோடுக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட முடியும். நாம் வெதுவெதுப்பாயிருந்தால், இந்த உலக சிற்றுமங்கள மூழ்கி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும் என்கிற செய்தியை தான் நாம் அங்கு வாசிக்கிறோம். நான்காவதாக இன்னொரு இடத்துல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வசனத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம், ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது 34வது வசனம். கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேல், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது நமக்குள்ள இருக்கிற அக்கினிய மற்றவர்களுக்குள்ள கடத்துகிற ஒரு வேலையை நாம் தீவிரமாக இந்த நாட்கள்ல செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னையும் பெரிய எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் மற்றவர்களுக்குள்ள அக்கினியை கடத்தக்கூடிய ஆற்றல் உள்ள மனிதர்கள், மறித்து போய் உலர்ந்து போய் கிடக்கிற இந்த உலகத்துல அநேக ஜனங்கள், அநேக பிள்ளைகளும் சரி, வாலிபர்களும் சரி, பெரியோர்களும் சரி, முதியோர்களும் சரி, செத்து போன நிலையில, உயிரற்ற நிலையில எங்கும் விழுந்து கிடக்கிறத நீங்க பார்க்க முடியும். பார்க்க முடியாத, பேச முடியாத, நடக்க முடியாத, அசைவில்லாத அநேக உடல்கள் இன்றைக்கு பூமியில நிரம்பி இருக்கிறது. உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க. நீங்க வாழ்கிற பட்டணத்துல, நீங்க வாழ்கிற கிராமத்துல இந்த எலிசா சந்தித்த பிள்ளைகளைப் போல, மனுஷர்களைப் போல நிறைய மனுஷர்களை நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு தேவை என்னவென்றால், அவர்களுக்குள்ளே அனல் வந்தால் அவர்கள் உயிர் பெற்று விடுவார்கள், அவர்களுக்குள்ளே அனல் வந்தால் அவர்கள் பலனடைந்து விடுவார்கள், அவர்களுக்குள்ளே அனல் வந்தால் அவர்கள் தேவனோடு நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். இன்றைக்கு தேவன் உங்களிடத்துல என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நீங்களும் நானும் மற்றவர்களுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற அக்கினியை கடத்தக்கூடியவர்களாய், மற்றவர்களுக்குள்ள அக்கினியை நாம கொண்டு செல்லக்கூடியவர்களாய் நாம இருக்கிறோம். நல்ல கவனிங்க, இது யாராலும் முடியாது தெரியுமா? கேஆசி போன்ற ஆட்களால் இது முடியாது, எல்லாராலும் இது செய்துவிட முடியாது. எலிசாவை போல அனலுள்ள மனுஷர்களால் மாத்திரம்தான் இந்த வேலையை செய்ய முடியும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க. அப்போஸ்தல் நடவடிக்கைகள் நாளைக்கு 2வது அதிகாரத்துல பேதுரு யோவான் தேவாலயத்துக்கு போகும் கொண்டு போகும்போது அங்க ஒரு பிச்சை கேட்டுக்கொண்டு ஒரு மனுஷன் இருக்கிறான். அவர்களை பார்த்து பிச்சை கேட்கிறான். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறான், பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை, நீ கேட்கிற காசும் வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல, ஆனா எனக்குள்ள ஒன்று இருக்குது, அதுதான் அந்த அக்கினி. எனக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி நான் உனக்கு அனுப்புனா அந்த கதடு முரடான அந்த கால்கள் உயிர் பெற ஆரம்பிக்கும், அசையாதது அசைய ஆரம்பிக்கும், இயங்காதது இயங்க ஆரம்பிக்கும், ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும். அவன் துள்ளினான், புதித்தான், ஆண்டவர் திருத்திக் கொண்டே ஆலயத்துக்குள்ள போனான் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு தேவை அப்படிப்பட்ட மனுஷர்கள் தான் நீங்களும் நானும். ஆமையில அனலாய் மற்றவர்களுக்குள்ள அனலை கடத்துபவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? ஆவியிலே அனலாய் இருக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் அந்த அனலை மற்றவர்களுக்குள்ள கடத்துவது கிடையாது. ஆலயத்துக்கு வாழ நல்ல சோத்திரம் பண்ணுகிறோம், அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரம்புகிறோம், அவ்வளவுதான். அவருடைய ஆவியில நிரம்புதல் அவ்வளவுதான். ஆனா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவளுடைய அபிஷேகம் இல்லை. தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவளுடைய அபிஷேகம் அந்த அனல் இல்லை. ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்களும் நான் எலிசாவை போல அந்த பிள்ளைக்குள்ள எலிசாவினுடைய அபிஷேகம், அந்த பிள்ளைக்குள்ள எலிசாவினுடைய அனல், அந்த பிள்ளைக்குள்ள எலிசாவினுடைய அக்கினி கடந்து போன பொழுது மரித்தது எழும்ப ஆரம்பித்தது, அசையாதது அசைய ஆரம்பித்தது, உயிர் பெறாதது உயிர் பெற ஆரம்பித்தது, மறுபடியும் ஜீவனோடு எலும்பிணைக்க ஆரம்பித்தது. இன்னைக்கு தேவாதுதான் தேவன் உங்களை என்னை வாந்தி பண்ணி போடாமல் இருக்க வேண்டுமானால் இந்த காரியத்தை செய்து பாருங்க. என்னால இயன்ற அளவு அபிஷேகம் பெற்றேன் என்று பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் எத்தனை பேருக்குள்ள இந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம், எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிறோம், எத்தனை பேரை தூக்கி எடுத்திருக்கிறோம், எத்தனை பேரை மறித்த நிலையிலிருந்து உயிர்ப்பெற வைத்திருக்கிறோம், எத்தனை பேருடைய வாழ்க்கையில குடும்பத்துல சமூகத்துல சமுதாயத்துல தேசத்துல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது, அந்த அபிஷேகம் மற்றவர்களை உயிர்ப்பிக்க கூடியது. உங்க மேல ஒரு வல்லமை இருக்கிறது, அந்த வல்லமை உங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆகவே இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், தேவன் லவுதிக்கா சபையினரை வாந்தி பண்ண போட அவர் ஆயத்தமாயிருந்தார். இன்றைக்கும் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், நீங்க ஆவியிலே அனலாயிருந்தால், நீங்க ஆவியிலே நிரம்பியிருந்தால், நீங்க ஆவியிலே அபிஷேகத்திலே அக்னியாயிருந்தால், நீங்க மற்றவர்களுக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். உங்க கிராமத்துல இருக்கிற, பட்டணத்துல இருக்கிற, வேலை செய்யற ஸ்தலத்துல, போக்குற வளத்துல, சந்தையில, எங்கெல்லாம் நீங்க மனுஷர்களை பார்க்கிறீர்களோ இந்த ஆவிக்குரிய கண்ணோட பாருங்க. ஐயோ, இந்த மனுஷனுக்குள்ள ஜீவன் இல்லை, இந்த மனுஷன் நடமாடுகிறான் ஆனா அவனுக்குள்ள உயிர் இல்லை, இந்த மனுஷன் அங்கும் இங்கும் வேலை செய்து திரியறான் ஆனா அவனுக்குள்ள ஒரு நெருப்பு இல்லை, ஒரு அக்கினி இல்லை, மறித்து போன நிலையில இருக்கிறானே, என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த மனுஷனுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த காலத்துல கொஞ்ச பேரையாவது நாம் உயிருள்ளவர்களாய் மாற்றிவிட வேண்டும். எவ்வளவு காலம் கத்த நமக்கு அனுமதித்திருக்கிறார், எவ்வளவோ காலத்தை வீணாக்கி போட்டுட்டோம். நாம நினைக்கிற மாதிரி எத்தனை ஆண்டுகளை நாம வீணாக்கி போட்டுட்டோம். ஆனா தேவனுடைய வெளிச்சம் நமக்கு வரும் பொழுது, சத்தியத்தினுடைய வெளிச்சம் உங்களை நோக்கி வரும் பொழுது, ஒரு பெரிய மனம் திரும்புதல், ஒரு பெரிய தாக்கம் நம்முடைய மனதில் ஏற்பட வேண்டும். இன்றையிலிருந்து ஆண்டவரே உமக்காக யாருக்காகிலும் ஒரு தாக்கத்தை நான் ஏற்படுத்த முடியும், ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தை நான் வாழ்கிற குடும்பத்துல, நான் வாழ்கிற கிராமத்துல, நான் வாழ்கிற பட்டணத்துல, நான் வாழ்கிற தேசத்துல ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற அந்த கிருபை எனக்கிட்ட தாங்கன்னு நாம கெஞ்சி மன்றாடி கேட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நாம கேட்க நாம கடமைப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்கள்ல ஆண்டவர் சொல்லுகிறார், ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அதோடு நின்றுடல, மாம்சமான யாவரும் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் தேவன் அதை தொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். தாகமாய் நம்ம கேட்டால் தாகம் உள்ளது மேல அந்த தண்ணியை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நாம் இந்த நாளிலே ஒரு பொருத்தனை எடுத்துக்கொள்வோம், ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே இந்த நாளில் நாங்கள் தியானித்த இந்த வேத பகுதிகளின் படி, வசனங்களின் படி, எங்களோட வாழ்க்கை அனல் உள்ளதாய், அக்கினியாய், நெருப்பாய், அநேகருக்குள்ள பற்றி எறுகிறதாய் இந்த வாழ்க்கை மாற உதவி செய்யுங்க. நல்லா கவனிங்க. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன்னா, வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஒரு ஒரு ஒரு கொசு எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு கொசு குளிரான எந்த பாண்டங்களும் மேலும் வந்து அமர முடியும். ஒரு கொசுவானது குளிரான ஒரு ஐஸ் கட்டியின் மேல வந்து அது அமர முடியும். ஆனால் ஒரு அக்கினியின் மேல, ஒரு நெருப்பின் மேல, ஒரு நெருப்பு கட்டையின் மேல அந்த கொசுவால வந்து அமர முடியாது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நான் நெருப்பா இருந்தா எந்த இச்சைகளும், எந்த பாவங்களும், எந்த அசுத்தங்களும் நம் மேல வந்து அமர முடியாது. இன்னைக்கு நிறைய தேவ ஜனங்கள் விழுந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த நெருப்பு இல்லாததுனால. பாவம் என்கிற கொசுக்கள், விபச்சாரம் என்கிற கொசுக்கள், அசுத்தம் கொசுக்கள், இந்த பூமியில சுற்றி தீரிய கொசுக்கள் எல்லாம் நம்முடைய மேல வந்து அமர்றதுக்கு என்ன காரணம்? நாங்க நெருப்பாயில்லை, நாம குளிராயிருக்கிறபடினாலதான். நம்ம நெருப்பாயிருந்தால் எதுவும் நம்மை அணுக முடியாது. மந்திர வல்லமை நம்மை அணுக முடியாது, அசுத்தாவிகள் நம்மை அணுக முடியாது, பாவங்கள் நம்மை அணுக முடியாது, இச்சைகள் நம்மை அணுக முடியாது. நாம் நெருப்பாயிருந்தால், அக்னியாயிருந்தால் தேவன் தேசத்துல உங்களை கொண்டு, என்னை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஜெபம் செய்வோம். கண்களை மூடி உறுதி செய். நல்ல ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாம் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன் அப்பா. அக்னியை போட வந்தேன், இப்பொழுதே அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்ன ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற அந்த மறு ஒளிபரப்புல உங்களுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் மேலும் உங்களுடைய அக்னி அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஐயா. உங்களுடைய அக்னி அபிஷேகங்கள நிறப்பட்டும் ஐயா. அவர்கள் இந்த வல்லமையாய் காரியங்களை செய்யத்தக்கவர்களாய் அவர்களை பாவி இங்கே பயன்படுத்தும் ஒரு எலிசாவை போல, மற்றவர்களுக்கு உயிர் கொடுக்கிறவர்களாய், மற்றவர்களுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாய் அவருடைய வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. ஒரு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு சமூகத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். அன்றுவரே ஒரு சமூகத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். சபையில வெதிவெதிப்பு, வெதிவெதிப்பு இல்லாமல் இருக்க நாலு காரியங்களை சொன்னீங்க. அதாவது சங்கீதம் 33, வேத தியானம், பரிசுத்த ஜீவியம், வார்த்தையை தியானிக்க வேண்டும், வார்த்தை அணுகம். இரண்டாவதாக ரோமர் 12:11, அசைர அக்னி அபிஷேகத்தால் ஊழியம் செய்ய வேண்டும். மூன்றாவது இருதயம், அந்த வார்த்தையை கேட்டு பொழுது இருதயம் கொழுந்து விட்டு இருந்த அப்படியானால், நான் வார்த்தையை உண்மையாக முழு உள்ளத்தோடு கேட்கும் பொழுது கொழுந்து விட்டு எரியுங்கள். அப்படி இருந்தால் நாங்கள் தேவனங்களை வாந்தி போட மாட்டால் எங்களை ஆசீர்வதிப்பார். அதிகமான செய்தி, இந்த செய்தி மறு உழைப்பிலே போய்க்க இப்பொழுது 97 ரேடியோவில் உங்களை செய்தி தொடர்படுத்தி இருக்கிறது. மறு உழைப்பிலே போகும்போது அனைவர் கேட்டு ஆசுவாதம் பெற்றுக்கொள்ள அருமையாக செய்தி. ஃபாதர்ஸ் டேல கர்த்தர் உங்களை ஊழியர்களை இந்த ஒரு ஆசோதிப்பார். ஆமேன், ஆமேன். இவரை நேரம் செய்தி கொடுத்த பாஸ்டர் சாமுவேல் ராஜ், பட்டிக்குளம், ஸ்ரீலங்கா. அருமையான செய்தி. மறு உழைப்பிலே செய்தியை கேட்டு மீ ஆசுவாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது முடிவு ஜெபத்தை சிஸ்டர் ரஜினி அலங்காரம் கொடுக்க போறோம். ரஜினி அலங்காரம் அணி.
2: பிரைஸ் தி லார்ட். பிரதர் மகேந்திரன், காட் பிளெஸ் யூ. நன்றாக நடத்தினீர்கள், நன்றாக இருந்தது. இப்பொழுது நாங்கள் முடிவு உரை ஜெபத்திற்குள் செல்லலாம். காட் பிளெஸ் யூ. Thank you, Lord, for the wonderful way, Lord, you have been leading, Lord Jesus, right from beginning to the end, O God. It's nothing but your work, the work of the Holy Spirit, O God. Father, we thank you, Lord, all those who participated, Lord, right from beginning to the end, Father, Pastor Evangelist Warner, Lord, and Sister Ariraj, following that, Kala Seelan, Sister Kala Seelan, all the way from Norway, and also, Lord, Sister Dolly from Calgary, Alberta, to lead Lord Jesus in the worship and adoration, Lord Jesus, to lift your name up, Lord, especially on this Father's Day, Lord. Even many, Lord, especially in Canada, Lord, we are celebrating Father's Day, and Lord, they have had such a challenging message as well, Father, how you came through, Lord, with that message as well, Father, from Pastor Samuel Raja from Batticolo, Sri Lanka. Lord, there's nothing like it, Lord, when you have given us such a warning from the revelation, Lord, about the Laodicean church, Lord, that if you are neither hot or cold, you would spew us out of your mouth, Lord. And this is such a powerful message that came, Lord, to warn all of us, especially on Father's Day, Lord. We thank you for that wonderful message, Lord. Lord, first of all, our adoration and praise and thanksgiving comes to you, Lord, only when we worship you in spirit and in truth, O God. Therefore, Lord, all those that had, Lord, Lord Jesus, have been listening to this message would be, Lord, come to that place, Lord Jesus, that they will come and pray to you, Lord, and worship you, Lord, in that manner, Lord. And also, Lord, secondly, to serve you and love you, Lord. We cannot love you, Lord, and not serve you, Father. So, Lord, they will come and serve you just as much, Lord, and be a wonderful witness in their communities where they are living, Lord, across the land and the seas, I pray. And also, Lord, how, Lord, we can pass that real anointing on to others, Lord Jesus, when we live that life, because it is your spirit that works and moves through us, Lord, and we become such a edification to build up and edify the church as well as others in the community, Lord, how they will see us as the aroma of Christ coming through us, O God. So we thank you for that wonderful way, Lord, you have chosen us, Lord, to be that witness, Lord, to come through your anointing power alone, Lord, to bring us that powerful way of, Lord, passing on your message, passing on the way, Lord, that you can touch, Lord, many because of that anointing, even as he used that wonderful illustration or the example, Lord Jesus, how Elijah went and Lord stretched himself over that widow's son, Lord, and he was raised up because of that anointing that went into him and raised him up, Lord. And such are we, Lord, in the body of Christ when we live that life, allowing us, Lord, to move and have our being in and through you, through that anointing working in and through us too, Lord. Thank you for that wonderful message, Lord. I thank you, Father. Now I pray, Lord, oh God, for all those, Lord Jesus, the fathers, especially today, Lord, that you would, Lord, do a wonderful work in their hearts and lives, Lord. This is a wonderful call you have given to them, Father, as the leader of the home, Lord, that your anointing will rest upon their heart, Lord Jesus, lives in such a way that this not only the way, Lord Jesus, that they have been, Lord, they find their right friends, that is part of the message as well, that they will be in the right company, Lord, that they will be, Lord, only then they will allow themselves to work, Lord Jesus, out their salvation with trembling and fear. Because he that endures to the end shall be saved. Therefore, they will come into that place, Lord, that they will only find friends that will help them, Lord, even in the church and outside the church. They have to be very careful because you have said, Lord Jesus, that bad company ruins good morals. Therefore, help them to find the right places to be and where to be and who to be with in edifying themselves and building themselves up in the most holy faith. So we thank you for that as well, Father. Thank you for that wonderful blessing upon their lives. And for the single fathers, Lord, for some circumstance, Lord Jesus, they're not in the family, that's still the father of the children. I pray for those single fathers, Lord, that you will continue, Lord Jesus, to put that love and arm of protection and love and the wisdom of God to come into them, Lord, to be the kind of father you want them to be, Lord. And I thank you for that as well, Father, because this is the members of the family in the very church. And yet, Lord, we stand in the gap and pray and embrace them all, oh Father, into that very call as being a father. I pray in Jesus' name. Now, Lord, as we come to the end of it, Lord, thank you for Brother Mahendran, who has been hosting this wonderful service, I would call it, Lord, anointed worship and all that took place to be able to, Lord, come in and be the host, oh Lord, even as he did yesterday as well. And today, Lord, we thank you leading and guiding him and anointing him and keeping him, Lord, separated and called unto yourself, Lord. And Lord, every issue, everything, Lord, that comes under, be led by your spirit and governed by your will and your authority and power in and through him, I pray, oh God. Thank you for that wonderful way. You have blessed him and kept him and led him and, Lord, protected him accordingly. I pray, Lord, in Jesus' name. I also, Lord, bring, Lord Jesus, all the recordings that have been going on by Brother Leslie, Lord, so faithfully and so patiently, Lord Jesus, taking care of what it takes, Lord, for all this to go on into YouTube and Facebook and all that, Lord, it entails, Lord, to do this, Lord, oh God, for your honor and for your glory. Many would come, many would be saved, many would be touched because of this media networks, I pray. So thank you, I see the Lord, these men, Lord, and also Pastor who came and shared the word, Samuel Roger, Lord, as the service that they serve you, Lord, as men of God. Lord, I thank you for each and every one of their lives, Lord, and the calling you have bestowed upon their lives, the anointing that is upon their lives, their protection upon their lives, I pray. Especially, Lord, being in such a service to you, Lord, I give them all to you, lay them at thy feet and at thy altar, Lord, for your wonderful blessing and all the rest that are listening, Father, the fathers as well as their families and all the rest that are within and without, Lord Jesus, the kingdom of God that will be touched and edified, built up, and saved in the name of Jesus, I pray. Amen and amen.
1: Amen, amen. Thank you, Sister. Sister Rajani, for a closing prayer. நாங்கள் இப்போ எல்லோரும் என் ஆத்மாவை சொல்லுவோமா? எல்லோரும் மைக் ஆன் பண்ணுங்க. எல்லோரும் மைக் ஆன் பண்ணுங்க. என் ஆத்மாவை சொல்லுவோமா? சொல்லுவோம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே
3: அவர் செய்த சகல
1: உபகாரங்களையும்
4: இதுவரை நேரமும் வழி நடத்திய ஊழியர் சகோதரன் மைந்தன்னையா அதிகால வேளையிலே 4 மணிக்கு எழும்பி இந்த காரியங்களை செய்தார். கத்தர்தாமே அவரை காண்கிறார். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்த ஒவ்வொரு ஊழியர்களையும் அதே வேளையிலே ஊழியர் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவர்கள் கூட அதிகால வேளையில் ஏதாவது முன்ன 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவே இணைந்தார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆண்டவர் அவர் கொடுத்த வார்த்தையை போல ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது அனல் கொள்வோம். அந்த அனலை நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுப்போம். அந்த வகையிலே அவர்களும் மற்றவர்களும் பெற்றுக்கொண்ட அந்த அனலை மற்றவர்களுக்கும் நாங்கள் பாய்ச்சுவோம். ஆமே, நீர் பாய்ச்சுறது போல பாய்ச்சுவோம் மற்றவர்களுக்கும். வெளிச்சத்திலே அவர்களும் இணையும் பொழுது கத்தர் அவர்களையும் விடுதலையாக்குவார். கத்தரை கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். அதிகால வேளையில் இணைந்த சவரி மாயந்தனையா, அதிகால வேளையில் இணைந்த சவரி டாலி, அதிகால வேளையில் இணைந்த சவரி ரஞ்சினி அலங்காரமணி அவர்கள் வான்கூவர் அல்பர்டா விக்டோரியாவிலிருந்து இணைந்தார்கள். அதே போல ஒவ்வொரு நாடுகளிலிருந்து இணைந்த ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே மாலை வேளையில் இணைந்து அருமையான தகவல் செய்தியை கொடுத்திருக்கிறார். கேட்கின்ற ஒவ்வொரு ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, அதே வேளையிலே மறு ஒழைப்பில் கேட்கின்ற பொழுதும், யூடியூப் கூடாக கேட்கின்ற பொழுதும் இந்த வார்த்தைகளை பெற்று ஒவ்வொருவரும் உற்சாகமாக எழுந்து பிரகாசிக்க, எழுந்து பிரகாசித்து மற்றவர்களுக்கும் ஒளியாக மற்றவர்களையும் வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே வார்த்தைகளையும் ஒப்புவித்துக் கொண்டு பாடல்கள், ஜபங்கள், துதிகளோடு இணைந்த சௌரி அரியராஜா அவர்கள் கூட இணைந்திருந்தார். வாசர் அன்றன்ராசனையும் இணைந்திருந்தார். சௌரி கலாசீலன் அவர்கள் இணைந்தார்கள். இணைந்த ஒவ்வொருவரையும் பாஸ்டர் வானர் அவர்கள் இணைந்தார்கள். ஜெபன் தேசத்திலிருந்து இணைந்த எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தங்களுடைய நேரத்தை கொடுத்து இணைந்து கத்தருடைய ஊழியங்களை செய்ய இணைந்தவங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியாரவன் நாமத்தினாலும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இன்னொரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வேளையிலே 7:30 சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம். இந்த இரவு நேரத்தை நள்ளிரவாக அதே வேளையில் ஊழியங்களுக்கு செல்லுகின்ற சபைகளுக்கு செல்லுகின்ற ஒருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். Amen. Amen.
5: Recording stopped.
4: Amen.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கிருபையினால் தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். தகுதியில்லாத நம்மிடத்திலும் அவர் காட்டுகிற பேர் அன்புதான் கிருபை. அவர் தமது கிருபையை நம்மை விட்டு தள்ளாத தேவன். கண்ணீரின் பாதையிலே நாம் நடந்து வந்த அந்த நாட்களிலே நம்மை தாங்கின அதே கிருபை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: இதுவரையில் நாம் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு பாடினோம், அவருடைய நாமத்தை சொல்லி பாடினோம், இந்த அகிலமே போற்றிடும்படியாக பாடினோம். இப்பொழுதும் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே ஒருமுறை என்னை கண்ணோக்கி பார்ப்பீராக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த ஆலயத்தை நான் மகிமையினால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பழைய பாட்டின் காலங்களிலே தேவனை ஒருமித்து ஆராதித்த பொழுது அவர்கள் எங்கேயெல்லாம் இருந்தார்களோ அங்கேயெல்லாம் தேவ மகிமை வெளிப்பட்டது. சாலமோன் தேவனுடைய ஆலயத்திலே மகிமை வெளிப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்திலே மகிமை வெளிப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டுடைய மகிமை மேல் வீட்டு அறையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. ஆமென். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனை பிரகாசிக்க செய்யும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொண்டு வரும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுடைய வாழ்விலே தேவ திட்டத்தை விளங்க செய்யும். கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு உங்களையும் சந்திக்க போகிறது. எப்படி மோசே முட்செடியில் மகிமை சந்தித்ததோ, மேல்வீட்டு அறையில தேவ மகிமை இறங்கி வந்ததோ, இன்னைக்கு நீங்க இருக்கிற ஸ்தலத்திலும் கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை மகிமையாலே நிரப்பிடுங்க. என்னோடு நீங்களும் சொல்லி ஆண்டுடைய நாமத்தை துதிக்க போகிறீங்க. என்னோடு நீங்களும் பாடலாம், நிரப்புங்க பாடி கேளுங்க பார்க்கலாம்.

ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி உன்னை சந்திக்க போகிறது தேவ மகிமை. இப்பொழுது உன் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும்படிக்கு தேவனுடைய மகிமை உன்னை சந்திக்கிறது. நீண்ட கால பிரச்சனைகள், நீண்ட கால வியாதிகள் உன்னை விட்டு நீங்கி போகும்படி கர்த்தருடைய மகிமை எப்படி இயேசு

விடுதலை பெற்று தேவனுக்கு சாட்சியாக வாழுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இயேசுவை போல இன்பமானவர் யாருண்டு? நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவை போல மதுரமானவர் யாருண்டு? உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நேசர் எதினால் விசேஷித்தவர். அவரை குறித்து அநேக விஷயங்கள் சொல்லப்படுகிறது. கடைசியில் சொல்லுகிறார்கள், அவர் முற்றிலும் அழகுள்ளவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை போல இந்த உலகத்தில் மாறாவையும் மதுரமாய் மாற்ற யாராலும் முடியாது. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அற்புதங்களை செய்தவர், அந்த தேவனைத்தான் இந்த நாளிலே பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம். என் இயேசுவை போல் இன்பமானவர் யாருண்டு என்று சொல்லி பாடி ஆண்டவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட்.

இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நம்மை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம். நம்மை நினைத்த ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆராதிப்பது நம்ம மேல விழுந்த கடமை. ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா.

0: என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற அருமையானவுடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்று முதல் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெற்றியாக மாறப்போகிறது. வெற்றி உள்ள வாழ்க்கை இன்றைக்கு நீ போகிற இடமெல்லாம், நீ செல்லுகிற இடமெல்லாம், உன் காரியம் இவ்வளவு நாளும் உனக்கு தோல்வியா இருந்திருக்குமானால் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு போங்க, ஜெயத்தோடு திரும்பி வரப்போறீங்க. வெற்றி உள்ள நாட்களை பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. என்னோடு இணைந்து ஆராதித்து உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கொடுத்து உடைய பிள்ளைகளை நீ சந்தோஷப்படுத்த போகிறதற்காக நன்றி. உடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அருமையான தேவ பிள்ளையே, இனி நீ தீங்கை காண்பதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் அது வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாகவே உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் சத்துரு எழும்பி வருவான், ஆனால் அவன் ஏழு வழியாய் ஓடி போவான். என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு

கணவனை இழந்து சொந்த பந்தங்களை துறந்து தன் நாட்டில் இருந்து யூதயா நாட்டிற்கு வந்த ரூத் என்ற இளம் விதவை தனக்கு அடைக்கலம் தேடி போவாஸ் என்ற செல்வந்திரிட வருகிறாள். போவாஸ் உமது நேசத்தின் அடையாளமாக போர்வையால் என்னை மூடும் என்று வேண்டிக் கொண்டாள். இதை ரூத்தின் புத்தகம் 3:9 வாசிக்கிறோம். அந்த நாளிலிருந்து அவள் வாழ்க்கை மலர்ந்தது. இந்த போவாஸ் இயேசுவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். ஆதரவற்ற நிலையில் அலைந்து திரிகிற மகனே மகளே, இதோ நமக்கு ஒரு போவாஸ். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு. கலங்காதே, இன்றே தன் நேச போர்வையால் அவர் உன்னை மூடுவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இதோ நம்மை உற்சாகப்படுத்த இன்னொரு பாடல். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு பிரச்சனை வந்தா எப்படி நம்ம கலங்கி போயிடுறோம், வியாதி வந்துச்சுன்னா எப்படி கலங்கி போயிடுறோம், எப்படி ஒரு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட் வர நமக்கு வந்து நம்ம வந்து அதை இழுத்துட்டு போயிடும், ரொம்ப கவலைப்படுவோம், எல்லாம் சொல்லுவோம் நமக்கு உங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அதை அனுபவித்தவர்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு பிரச்சனை வந்தால், இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வியாதியாக இருக்கட்டும், அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நாம் கலங்கி போகிறோம். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லி கொடுத்துருக்கு. வி நீட் டு பிலீவ். ஆண்டவர் நம்மோடு இருக்கார், அவருடைய வேதம் வசனம் நம்மிடத்தில் பேசும். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார், நம்மை விடுவிப்பார், சுகம் கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கணும். இதை நாம் செய்ய போகிறோம். எப்படின்னா உற்சாகமாக நடனத்தோடு ஆடி பாடி நாம் பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளணும். டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவரிடம் திரும்புவோம். அதான், வியாதி வந்தால் என்ன பண்ண போகிறோம், கவலை வந்தால் என்ன பண்ண போகிறோம், பிரச்சனை வந்தால் என்ன பண்ண போகிறோம். வியாதி வந்தால் நம்ம அப்படியே சோகத்தில் விழுந்துட போகிறதில்ல, டிப்ரெஷனில் விழுந்துட போகிறதில்ல. ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புவார், சுகம் கொடுப்பார். கவலை வந்தால் கலங்க மாட்டோம். ஓகேயா? ஹல்லேலூயா. பாடுவோமா? சந்தோஷமா ஆடி பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். வியாதி வந்தால் விழுந்து விடாதே, இயேசு உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அவர் நமக்குள் உண்டு. ஹல்லேலூயா. வியாதி ஓடி போகும், கவலையே கலங்கி போகும். பாடுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சர்வ வல்லமை நிறைந்த நம் தேவனின் அடோனாய் என்கிற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த துதி ஆராதனை சிடி வால்யூம் 2 தேவனுடைய வழிநடத்துதலின் மூலமாக மாத்திரம் ஆயிற்று. நம் திரியேக தேவனுக்கு நான் இதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதற்காக ஜெபித்தவர்களுக்கும் கடினமாய் உழைத்தவர்களுக்கும் உதவி செய்ய முன்வந்தவர்களுக்கும் எனக்கும் என் பெற்றோருக்கும் பலனை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடோனாய் முதலாம் வால்யூம் கேட்ட அநேகர் உங்கள் வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்களையும் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டீர்கள். இதற்காக நான் முற்றிலும் தேவனுக்கே எல்லா துதியையும் செலுத்துகிறேன். இந்த அடோனாய் இரண்டாம் வால்யூம் பாடல்கள் மூலமாக தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களிடத்தில் சொல்ல விரும்பினால் நீங்கள் நிச்சயம் பகிர்ந்து கொள்ளலாம். இதற்கான தொலைபேசி எண் அடோனாய் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரீஸ் 9884555164. நான் மறுபடியும் சொல்கிறேன், 9884555164. ஹோலி காஸ்பிள் மியூசிக் என் நம்பர் 9380222628. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹோலி காஸ்பிள் மியூசிக் 9380222268. அடுத்ததாக நாங்கள் வெளியிடவிருக்கிற அடோனாய் மூன்றாவது வால்யூமை உங்கள் ஜெபத்திலே நீங்கள் நினைத்துக் கொள்ளும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.

ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலே ரட்சிப்படைய வேண்டும். இதற்கென்றே ஆதி முதல் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மகிமையை அடைந்திடவும் நம்மை கர்த்தர் அழைத்துள்ளார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நம்பிக்கையும் கிருபையா நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தேவன் உங்கள் இருதயங்களை தேற்றி நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவாராக. இவ்வாறாக பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறார். இதையே நாம் பாடலாய் பாடுவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சி.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

முழுவதிலும் தேவனுடைய ஒத்தாசை தேடவில்லை. இப்பொழுதோ என்னை நடத்துமே, உல்லாசம் நாடினே, திகில் நேரத்திலும் கூட வீம்புதான் நான் கொண்டே, அன்பாக என்னை மன்னித்தருளும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு ஆராதனை பாடல் சிடி. நாங்கள் வெளியிடுவதற்கு காரணம், நீங்களும் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டும்தான். ஸோ எங்களோடு சேர்ந்து நீங்கள் நம்முடைய ஆண்டவரை துதியுங்கள், போற்றுங்கள், புகழுங்கள், வாழ்த்துங்கள், ஆராதியுங்கள். ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர் நம்மத்தியிலே வருவார், அவர் பிரசன்னம் நம்மத்தியிலே வரும், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன், ராஜாதி ராஜா தேவாதி தேவன் நம்மத்தியிலே வருவார். அவர் வரும்போது நம்மத்தியிலே என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும், மிகப்பெரிய சுகம் கிடைக்கும், சமாதானம் நம்மத்தியிலே வரும், விடுதலை கிடைக்கும், சாத்தான் நம்மை விட்டு ஓடிப்போவான். ஆகவே ஆண்டவரை துதியுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள், எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு விடுதலையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். வாருங்கள், நம் தேவனை நாம் ஆராதிப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் சங்கமம் .ca@gmail.com.